பெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு டிரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் சி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். வெள்ளை மாளிகை சில செய்தி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களை தடை செய்வதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தார். வெள்ளை மாளிகையில் நடக்கும் செய்தியாளர் கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல செய்தியாளர்களுக்கு இனி அனுமதியில்லை. அவர்களின் அனுமதி அட்டைகள் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது சட்டவிரோதமான தாக்குதல் என்று CNN கருத்துரைத்துள்ளது. பேச்சு சுதந்திரம் எனும் அடிப்படையில் அந்த முடிவை எதிர்த்து போரிடப் போவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஹவுதி கிளர்ச்சி படை சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலும் செங்கடலில் உள்ள எரிசக்தி ஆலைகளிலும் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறது. ரியாதின் முக்கிய விமான நிலையத்துக்கு அருகே கரும்புகை வெளியேறும் காட்சிகளை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. தலைநகரை நோக்கி வந்த புவியீர்ப்பு ஏவுகணையை தகர்த்ததாக சவுதி அரேபியா முன்னதாக கூறியிருந்தது. அதனால் அந்த பகுதியில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. தலைநகரில் நெடுநாள் கழித்து ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை ஒலி ஒலித்தது. 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் தொடங்கியுள்ளன. அடுத்த 2 வாரங்களில் 40 மேற்பட்ட விளையாட்டுகள் இடம்பெறும். சிங்கப்பூர் வீரர்கள் இன்று நீச்சல், கராத்தே, மேசைப்பந்து, வூஷு உள்ளிட்ட விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர். இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தென்கொரியா கலந்து கொண்ட ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் ஒலிபரப்பானதற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்கொரியாவும் பங்களாதேஷும் பொருதிய ஆட்டம் அது. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக விளையாட்டாளர்கள் வரிசையில் நின்று இருதரப்பின் தேசிய கீதங்கள் ஒலிபரப்பப்படுவது வழக்கம். தவறான தேசிய கீதம் இடம்பெற்றதால் தென்கொரிய அதிகாரிகள் கோபமடைந்தனர். எனினும் ஆட்டம் தென்கொரியாவுக்கு சாதகமாக முடிந்தது. தென்கொரியா 5, பங்களாதேஷ் 0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதாரி 8 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நேர்களே 80களில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்க போறோம். அதோடு நான் உங்களுக்காக சினிமா சார்ந்த ஒரு புதிர் வச்சிருக்கிறேன். இன்று அவருடைய பிறந்த நாள. அவர் யார் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொல்றீங்களா அப்படின்னு பாத்துருவோம். இப்போது உங்களுக்காக பாடல்கள் அலை ஓசை திரைப்படத்துல இருந்தும், புயல் பாடும் பாட்டு திரைப்படத்துல இருந்தும், இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க. அதற்கு முன்னாடி இப்போது போக்குவரத்து நிலவரம்.
6: போக்குவரத்து நிலவரம்.
5: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களை தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
7: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
8: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
7: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
9: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
10: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
11: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
12: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
11: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
12: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
11: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
12: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். யார் இன்ஸ்பெக்டர்?
6: நீங்க தான் சார்.
5: இந்த ஸ்டேஷன்ல நான் தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. சொல்றதுனா சொல்லு.
0: இந்த குரலுடைய சொந்தக்காரர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் வாயிலாக சொல்லுங்க. உடனே 9678889 இந்த குரலுடைய சொந்தக்காரர் தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நம்மளுடைய தமிழ் பிரபலம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே சொல்லுங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள். கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படத்துல இருந்தும், அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படத்துல இருந்தும், இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: 80களின் அதிசய உலகம்.
1: காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாரியே
3: கேட்டாலே பரவசம்.
4: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி ஒன்பதாரியே கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அன்பு நிறைந்த உலகில் மன்னிப்பு பலவீனம் அல்ல, உறவை காப்பாற்றும் மாபெரும் வலிமை. சில நேரங்களில் நாம நினைச்சிருவோம், நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம தவறு செஞ்ச மாதிரி ஆயிரும், நம்ம குறைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த மன்னிப்பு உங்களுடைய உறவையே மாற்றி அமைக்கும். உடைந்து போக இருக்கிற உறவை கூட அந்த மன்னிப்பு ஒரு பிணைப்பாக மாறி உங்களை சேர்த்து விடும். அதனால ஒரு இடத்துல நீங்க தவறே செய்யவில்லை, இல்ல ஓரளவுக்கு தான் தவறு செஞ்சிருக்கேன், ஆனா அவங்க தான் இன்னும் பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா அந்த உறவு தான் நமக்கு இன்னும் முக்கியம் இல்லையா. ஆனா அதே நேரத்துல நீங்க எவ்வளவுதான் இறங்கி போனாலும் உங்களை ஏறி ஏறி மிதிச்சா அதுக்கு மேல அந்த உறவு நமக்கு வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க நம்மள பின்னாடி குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மட்டும் இல்லாம நாம எப்போதுமே நம்மளையும் விட்டு கொடுத்துட கூடாது. அதே நேரத்துல சில இடங்கள்ல சில நேரங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தவறு இல்லை நேர்களை. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்தும் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்தும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்சியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: கவிதா மோகன் கலா மூவரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களுடைய குரல் தான் அது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் நேயர்களே, அவர் தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவரை பற்றிய ஒரு சிறு தகவல்கள் உங்களுக்காக இதோ. இவருடைய பெயர் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கல. இவருடைய இயற்பெயர் சண்முக ராஜா. ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோதோர் தஸ்தியஷ்கின் தி இடியட் என்ற நாவலில் வரும் இளவரசர் மிஷ்கின் என்ற கதாபாத்திரத்தின் ஈர்ப்பால் தனது பெயரை மிஷ்கின் என்று இவர் மாத்திக் கொண்டாராம். இவர் ஒரு தீவிரமான புத்தக வாசிப்பாளர். தன்னுடைய வீட்டில் 20,000 மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை வைத்துள்ளார். உலக இலக்கியங்கள் தான் இவருடைய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவருடைய படங்கள்ல பாத்திர கதாபாத்திரங்களுடைய கால்களை காட்டும் லோ ஆங்கிள் ஷாட்கள், நீண்ட ஒற்றை காட்சிகள் லாங் டேக்ஸ் மற்றும் மஞ்சள் நிற விளக்கு வெளிச்சங்கள் எல்லோ லைட்டிங் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுவே இவருடைய தனித்துவமான அடையாளமாகும். இசைஞானி இளையராஜாவின் மிகப்பெரிய ரசிகரான இவர் தனது நந்தலாலா மற்றும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஆகிய படங்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றியுள்ளார். குறிப்பாக ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல பாடலே இல்லாமல் பின்னணி இசையை மட்டுமே கொண்டு கதையை நகர்த்திருக்கிறார். இவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லைங்க, நல்ல நடிகரும் கூட. அது மட்டும் இல்லாம இவர் தற்காப்பு கலைகளில் குறிப்பாக கங்ஃபு மீது தீவிர ஆர்வம் கொண்டவர். இந்த ஈர்ப்பின் காரணமாகவே தமிழில் முகமூடி என்ற சூப்பர் ஹீரோ படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு. இவருடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேயை கூட அவர் வந்து ஒரு தேவதையாக காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாம சைக்கோ படத்துல அந்த முடிவின் போது நமக்கே ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கதாபாத்திரத்தின் மேல கொஞ்சம் பாவமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கும் போது. அந்த மாதிரி ஒரு கெட்டதுல கூட ஒரு நல்லது காட்ட இவருடைய படத்துல நிறைய முயற்சி செய்திருப்பார். அவர் தான் நம்முடைய இயக்குனர் மிஷ்கின். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். தென்றலி என்னை தொடு திரைப்படத்தில் இருந்தும், தர்மதுரை திரைப்படத்தில் இருந்தும், இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.
0: இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல் சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் வழங்கும் ஒரு பாடல். உங்களை தொடர்ந்து நான் 9 மணிக்கு 2000 இடம்பெற்ற பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன்.

0: மூலம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கம்.

காலை 9 மணி ஆகிவிட்டது. அடுத்த 1 மணி நேரத்திற்கு நாம 2000களில் வெளிவந்த பாடல்கள் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம கலந்துரையாட போறோம் ஒரு தலைப்போட்டி. அந்த தலைப்பு என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் வெள்ளி திரைப்படத்துல இருந்தும் மாயாவி திரைப்படத்துல இருந்தும் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புது iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 7 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது தலைப்பு திறந்து வச்சிருக்கேன். தலைப்பு என்னவென்றால், நீங்கள் காலை நேரத்துல எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலை பாக்குறவங்களா, இல்ல என்ன எது வேணா பண்ண சொல்லுங்க ஆனா மதியத்துக்கு மேல இரவுல பண்ண சொல்லுங்க. இரவு முழுக்க என்ன முடிச்சிருக்க சொன்னாலும் நான் முடிச்சிருப்பேன், ஆனா காலையில சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற கும்பலா, அது ஏன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் நீங்க வந்து காலையில எந்திரிக்க இன்னும் ஆசைப்படுறீங்க, இல்ல இரவுலயே உங்க வேலையை முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க பாடல்கள் இருந்தும் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்தும் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
8: டேக் ஆனியன் கட்ட கட்ட பாப்பீசஸ்
7: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
9: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: ஒலி 968
10: சகியே சகியே சகித்தால் என்ன
7: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.
11: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வானவில்லை.
12: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
0: நீர்லி, நான் கேட்டிருந்தேன் நீங்க வந்து காலையில எந்திரிக்கிறவங்களா வந்து ஏர்லி ரைசரா இல்லனா நீங்க ஒரு நைட் ஆவலா அப்படின்னு கேட்டிருந்தேன். இரவுல முழித்திருக்கிறத விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கு புஷ்பாமா ஒரு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்மா.
13: ஹாய் ஆலிமா, காலை வணக்கம். நான் வந்து காலையில எழுந்திரிச்சதோ ஒரு கப் டீ குடிச்சா சும்மா பம்பர மாதிரி வேலை செய்வேன். எனக்கு காலையில வேலை செய்யதான் பிடிக்கும். மதியத்துக்கு மேலும் சாப்பிட்ட பிறகு தூக்கம் தள்ளும். அதனால காலையில தான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். தேங்க்யூ.
0: ஆஹா, நீங்க காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடற ஒரு நபரா? எனக்கு என்னவோ அந்த காலையில எந்திரிச்சா தூங்கணும் தூங்கணும்னே இருக்கும். ஆனா உண்மைதான், இது நிறைய பேருக்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், முக்கியமா இந்தியர்கள் அந்த டீ ஒரு கப் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேநீர் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே பம்பரமா சுத்துவாங்களாம். அது போலதான் நீங்களும் போல. சரி, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் குருவி திரைப்படத்துல இருந்தும் தூள் திரைப்படத்துல இருந்தும் வித்யாசாகர் இசையில். தொடர்ந்து உங்களுடைய குரல் பதிவுகளை எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வயலாக 9678 8968.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: ஸ்டார்ஹப், we got you.
11: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். நீண்ட விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
4: நான் கேட்ட தலைப்பு ஒட்டி பிரதீபா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
12: ஹலோ யானி மேடம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒன்றும் தூங்கலை, தூங்காம உங்க நிகழ்ச்சி காலத்தை கேட்டு நிற்கிறேன். இப்ப இந்த மணி வந்து விடியங்காலை 3:30 மணி ஆக போகுது. நான் வந்து

0: நிகழ்ச்சி கேட்டுன்னு இருக்கிறேன், சந்தோஷமா கேட்டுன்னு இருக்கிறேன். சில சமயத்துல சந்தோஷத்துக்காக கேட்கலாம், காலையில எல்லாம் ஒன்றும் கேட்க முடியலையே எனக்கு கவலையானது, அதெல்லாம் இப்போ கேட்டுன்னு இருக்கிறேன். அதே சமயத்துல நான் இன்னைக்கு காலையிலயே ஒரு 8 மணிக்கு ஏஞ்சாகணும், எனக்கு நான் திருப்பள்ளிக்கெல்லாம் போற வேலை இருக்குது சரிங்களா. அப்ப தேவைப்படும் போது தூங்காம இருக்கிறது சந்தோஷத்துக்கு, தேவைப்படும் போது சீக்கிரமா எழுந்துடுவானாக்கா நான் ஏஞ்சிடுவேன். எனக்கு எல்லாத்துக்கும் கடவுள் உதவி செய்வேன், இது உங்ககிட்ட நானே சொல்றேன் சரிங்களா. இப்ப நான் கேட்டுதான் இருக்கிறேன் சரிங்களா. சந்தோஷம், நீங்க நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. காலையில எந்திரிக்க வேண்டிய நேரத்துல சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா 3:30 ஆகியும் இன்னும் தூங்கவே இல்லையா? போய் தயவு செய்து தூங்குங்க. எங்களுடைய வானொலி பக்கமா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கி ஆகணும், அப்பதானே சுறுசுறுப்பா எல்லாமே நம்ம செய்ய முடியும். ரொம்ப நன்றி மாப்பா கிட்ட கிட்டத்துக்கு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நேயர்களை மாரி திரைப்படத்திலிருந்தும் 3 திரைப்படத்திலிருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
3: நேர்களை தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் பகிர்ந்துக்கிறாரு ஒரு குரல் பதிவாக. இப்போ வாங்க. வணக்கம் ஐயா.
4: நான் நைட் பட், அதாவது ராத்திரியில அவ்வளவு தூங்க மாட்டேன். ஒரு தே தண்ணி இருந்தால் போதும். தே தண்ணி குடிச்சுக்கிட்டு நான் அப்படியே பழைய பாட்டுகள்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேங்க. நன்றி, வணக்கம்.
3: நானும் உங்களை மாதிரிதான் ஐயா. நான் இரவு நேரத்துல ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் ஓடுறதே தெரியாது. இரவு முழுக்க உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அந்த காலையில எந்திரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து தேவியானி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்மா.
5: ஹலோ, வணக்கம். தேவியானி பேசுறேன். என்னோட கருத்து என்னன்னா, காலையில வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு எல்லாம் போயிட்டு இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிவியில நாடகம் பார்க்கலாம், கொஞ்சம் படம்லாம் பார்க்கலாம். டிவியில
3: சந்திரசேகரன் சொல்லிருக்காரு, அவருக்கு இரவுல முழிப்பதுதான் ரொம்ப பிடிக்கும், இரவு வேளையில் இருப்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி சொல்லிருக்காங்க, அவங்க ஓய்வு நாட்கள்ல கூட 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களாமா. ஏன் இவ்வளவு சீக்கிரம்? ஆனா சிறப்பு தான், சீக்கிரம் எந்திரித்து எல்லா வேலைகளும் முடிப்பதும் ஒரு விதமான நல்ல விஷயம் தானே. இதோடு இந்த தலைப்பு முடித்து வைக்கிற நேர்களை, ஆனா குறைந்தபட்சம் 6-7 மணி நேரம் தினமும் தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களால நல்லா சிறப்பா ஆரோக்கியமா செயல்பட முடியும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் நேயர்களை, விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி மணி, செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.
1: இந்த அங்கத்தை முடித்த வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் நேயர்களே, கும்கி திரைப்படத்திலிருந்தும் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்தும் டி இமானி செயல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 10 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9:06 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மஞ்சள் நாடா நிதி திரட்டு ஓட்ட நிகழ்ச்சி முதல் முறையாக இவ்வாண்டு த கலாங் வட்டாரத்தில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் கே நெட்வொர்க் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 260,000 வெள்ளி நிதி திரட்டப்பட்டது. தீவின் மத்திய பகுதியில் நடைபெறுவதால் கூடுதலானோரை அது சென்றடையும் என்பது எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சி 16வது ஆண்டாக நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 7,500 பேர் கலந்து கொண்டனர். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்ற சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வோங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசியபோது அவர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாடு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்றுத்தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவாவது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவருக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு டிரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் லீஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளி மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அமெரிக்க ஈரான் போரில் தற்காப்பு அமைச்சு கூறியதை விட அதிகமான அமெரிக்க துருப்புகள் மாண்டதாக த வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு கூறியுள்ளது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் அந்த தகவலை நிராகரித்துள்ளார். பெயர் குறிப்பிடாத 5 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறைந்தது 22 அமெரிக்க ராணுவ வீரர்கள் போரில் மடிந்ததாக நாளேடு கூறுகிறது. இது தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலை விட 4 அதிகம். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டம் நாளை நியூயார்க் நகரில் தொடங்குகிறது. அதற்காக உலகத் தலைவர்கள் அந்நகரில் கூடுகின்றனர். போர், நாடுகளுக்கிடையே பிளவுகள், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, மோசமாகி வரும் பருவநிலை நெருக்கடி உள்ளிட்ட விவகாரங்கள் கூட்டத்தில் முக்கிய அங்கம் பெறும் என்று கூறப்படுகிறது.
ஹாங்காங்கின் முன்னாள் தலைமை நிர்வாகி துங் சீ ஹுவாவுக்கு இன்று அரசு மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்கு நடைபெறும். அவர் தமது 89வது வயதில் காலமானார். அதற்காக ஹாங்காங் முழுவதும் இன்று பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் உயரதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொள்வர் என்று கூறப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி ஹோஜோ ட்ரையத்லான் போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என மூன்று விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம் அது. ஹோஜோ 52:56 போட்டியை முடித்து தங்கத்தை தட்டிச் சென்றார். சீனா வெள்ளியையும் கஜகஸ்தான் வெண்கலத்தையும் வென்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: நீங்கள் கேட்டு உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. 10 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்துல 50களிலையும் 60களிலையும் இடம்பெற்ற பழைய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில முதலாவதாக வீர அபிமன்யு திரைப்படத்துல இருந்தும், பாட்டாளியின் வெற்றி திரைப்படத்துல இருந்தும் பாடல்கள் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம நேர்களை உங்களுக்காக குட்டி கதைகள் வச்சிருக்கேன், அதை சொல்றதுக்கும் ஆர்வமா காத்திருக்கேன். அதனால வானொலி பக்கமாவே இருங்க.

0: We're gonna blow the speakers, baby.
1: Woli, எங்கேயும் எப்போதும்
2: ஒரு ஊர்ல ஒரு ரயில்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு 24 வயது பையன் சொன்னா தன்னுடைய தந்தையிடம், பாருங்கப்பா மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போகுதே அப்படின்னு சொல்லிருக்கா. இத பார்த்தோடனே கூட வந்த ஒரு இளம் தம்பதியினர் சொல்லிருக்காங்க தந்தை கிட்ட, தம்பிக்கு ஏதோ வளர்ச்சி அவ்வளவு சரியில்லை போல் இருக்கே, நீங்க போய் மருத்துவரை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வயதானவர் சொல்லிருக்காரு, நாங்க இப்பதாங்க மருத்துவரை பார்த்துட்டு வரோம், என்னுடைய பையன் பிறந்த நாளிலிருந்து கண் தெரியாதவன், இப்போதுதான் கண் பார்வை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கதை இருக்கும். நமக்கு அவங்களுடைய கதையை தெரியாம அவங்கள முடிதாக நம்ம இடை போட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க, எப்படி வளர்ந்து வந்திருப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கோமதியின் காதலன் திரைப்படத்திலிருந்தும் இவன் அவனிதான் திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: வா வா வா.
1: கண்டாலும் கண்டேனே உன்பாலே,
0: வந்தாலும் வந்தேனே பின்னாலே.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று StarHub,
3: we got you.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்ல சமைக்க கூடியவரா?
5: Take onion, cut cut cut small pieces.
4: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
8: மட்டன் சுக்கா.
9: இப்படி
10: ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
11: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
10: ஹலீமா
11: நாகப்படைக்கும்
12: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு குட்டி கதை தான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்தியாவில ஒரு தண்ணீர் தூக்கி செல்பவர் இருந்திருக்காரு. அவர் வந்து 2 பானைகளை ஒரு கம்பளை கட்டி தன்னுடைய கழுத்துல சுமந்து தினமும் வந்து அந்த பானைகள்ல தண்ணீர் வைத்து எடுத்துட்டு போவாராம். அதுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்கு. அதனால 2 வருடங்களாக தினமும் அந்த பானையில மட்டும் தண்ணீர் கொஞ்சம் சொட்டிக்கிட்டே இருக்குமா. அதனால ஒரு ஒரு நாளும் அவங்க கொண்டு போகும்போது 1.5 பானை அளவு தான் அவங்க வந்து தண்ணீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்களுடைய முதலாளிக்கு. அப்போ இந்த உடைந்த அந்த பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சா, வெக்கமா இருந்துச்சா. நாம மட்டும் நம்ம முதலாளிக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறோம், இவ்வளவு சுமக்க வைக்கிறோம், ஆனா அவருக்கு அந்த முழு பலனை கொடுக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த தண்ணீர் தூக்கி செல்வர்கிட்ட அவர் அது சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நினைச்சு நானே அவமானப்படுறேன். என்னோட ஓட்டையினால நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க, ஆனா உங்களுக்கு பாதி பலன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது தண்ணீர் தூக்குறவர் சொல்லியிருக்காரு, நாம இன்னைக்கு திருப்பி நடந்து போகும்போது நீ அந்த பாதையை கவனிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் அவர் சொன்ன மாதிரியே அந்த பாதையை கவனிச்சிருக்கு. அந்த சூரியன் அப்படியே படிச்சுன்னு இருக்க பாதை நிரம்ப நிறைய பூக்களாம், வண்ண வண்ண பூக்களாம் அழகாக பூத்திருந்துச்சான். இத பார்த்தோடே அந்த தண்ணி தூக்குறவர் சொல்லியிருக்காரு, இந்த பூக்களை பாத்தியா, அது ஏன் உன் பக்கம் மட்டும் இருக்குது? எனக்கு எப்போதுமே உன்னுடைய இந்த குறையை பற்றி தெரியும். அதனால நீ வர பக்கம் முழுக்க நான் வந்து பூக்களுடைய விதைகளை நட்டு வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும் போது உனக்கு தெரியாமையே இந்த பூக்களுக்கு நீ தண்ணீர் ஊற்றிருக்கிற. இந்த பூக்கள் உன்னாலதான் இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை நான் எடுத்து சென்று என்னுடைய முதலாளியுடைய மேசையை அலங்கரிப்பேன். இவ்வளவு நன்மைக்கும் உன்னுடைய அந்த சின்ன குறைதான் காரணம். அதனால நேயர்களே, வாழ்க்கையில நமக்கு சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நிறையாக மாறலாம். அதனால அந்த சிறு குறைகளை வைத்து நம்மள நாமளே குறைத்து இடப்படக்கூடாது. சரியா நேயர்களே, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். தேன்மழை திரைப்படத்துல இருந்தும் பட்டத்து ராணி திரைப்படத்துல இருந்தும் TM சவுந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
13: விழியால் காதல் கடிதம் வண்ணச்சோலையில் மாலையில் பார்க்க

இந்த அங்கத்தை முடித்திருப்பதற்காக உங்களுக்காக இரண்டு பாடல்கள் கன்னிப்பெண் திரைப்படத்துல இருந்தும் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 11 மணிக்கு மேல உங்களுடைய விருப்ப பாடல்களோடு சந்திக்கிறேன். 50களில் இருந்தும் 60களில் இருந்தும் உங்களுடைய விருப்ப பாடல்களை என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678 8968 என்னால முடிந்த அளவுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை இங்க ஒளியேற்றுறேன். பாடல்களை இப்போது கேட்டு மகிழுங்க.

நேர்களே, இந்த நேர் விருப்ப பாடல் அங்கத்தை தொடங்கி வைக்கும் வண்ணம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு ஜே சாமுவேல். சாரங்க தாரா திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜிகே இணைந்து வழங்கும் ஒரு பாடல். தொடர்ந்து ரஞ்சன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு குடியிருந்த கோவில் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.

0: என்னை தெரியுமா நான் சிரித்து
1: போக்குவரத்து நிலவரம்
2: துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் TPE செலட்டா லிங்க் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சிட்டியை நோக்கி செல்லும் ECP PIE அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சிட்டியை நோக்கி செல்லும் ECP சாங்கி அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். CTE நோக்கி செல்லும் SLE லென்டா அவென்யூ வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
3: போக்குவரத்து ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
5: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், EA 23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: நேர்களை தொடர்ந்து ஜெல்டா சாந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில் அவருடைய நபீசா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாவம் அனுப்பு திரைப்படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல் உங்கள் இருவருக்காக பாடல் இதோ கேட்டு

0: என்ன நடந்தது? இந்த பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

நேர்லித்திலிருந்து நேர் இந்திரா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னியும் பிதாவும் திரைப்படத்துல இருந்து கண்டசலா பி லீலா வழங்கும் ஒரு பாடல். அவங்களோட ஜைனா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்காக பாடல்கள் இதோ கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து ஜெயா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்துல இருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். அவங்களோட நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பரமேஸ்வரி, பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடல், முதலாளி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். அவங்களோட சலிமுறை பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு, பணம் படைத்தவன் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். உங்களுக்காக பாடல்

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: காரி நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்களே தொடர்ந்து நீ சந்திரசேகரன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. இரும்பு திரை திரைப்படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் பி லீலா வழங்கும் ஒரு பாடல். அவரோட ராஜுவும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. TM சவுந்தரராஜன் சூலமங்கலம் ராஜலட்சுமி வழங்கும் ஒரு பாடல். இந்த பாடல் மாடப்புறா திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.

0: பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து பிளாயர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ்?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன
3: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதாரி 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 7 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நான் இன்று படைத்த அனைத்து அங்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நேயர் விருப்ப பாடல் அங்கத்துல நிறைய பேர் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறீங்க. ஆனா எல்லாருடைய விருப்ப பாடல்களும் ஒளியேற்றுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என மன்னிக்கவும். ஆனால் யாருடைய பாடலாம் நான் இங்கே ஒளியேற்றினோ அவங்க அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் நீர்க்குமிழி திரைப்படத்துல இருந்தும் அழகன் இலா திரைப்படத்துல இருந்தும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கும் பாடல்கள் உங்களுக்காக. இதோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊதுற ஆரியேட்டு.
2: அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மஞ்சள் நாடா நிதி திரட்டு ஓட்ட நிகழ்ச்சி முதல் முறையாக இவ்வாண்டு த கலாங் வட்டாரத்தில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் குற்றவாளிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தம் 2.52 மில்லியன் வெள்ளி நிதி திரட்டப்பட்டுள்ளது. அவர்களின் மறுவாழ்வு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் கேர் நெட்வொர்க் அமைப்புக்கு 260,000 வெள்ளி நிதி வழங்கப்பட்டது. தீவின் மத்திய பகுதியில் நடைபெறுவதால் கூடுதலானோரை அது சென்றடையும் என்பது எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சி 16வது ஆண்டாக நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 7,500 பேர் கலந்து கொண்டனர். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்றி சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வாங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசிய போது அவர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாட்டு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்றுத்தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. காலை 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்திலும் மேற்கு வட்டாரத்திலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவருக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டம் நாளை நியூயார்க் நகரில் தொடங்குகிறது. அதற்காக உலகத் தலைவர்கள் அந்நகரில் கூடுகின்றனர். போர், நாடுகளுக்கு இடையே பிளவுகள், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, மோசமாகி வரும் பருவநிலை நெருக்கடி உள்ளிட்ட விவகாரங்கள் கூட்டத்தில் முக்கிய அங்கம் பெறும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்கவுள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறும். அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு ட்ரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. ஏஐ தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். அமெரிக்க ஈரான் போரில் தற்காப்பு அமைச்சு கூறியதை விட அதிகமான அமெரிக்க துருப்புகள் மாண்டதாக த வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு கூறியுள்ளது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் அந்த தகவலை நிராகரித்துள்ளார். பெயர் குறிப்பிடாத 5 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறைந்தது 22 அமெரிக்க ராணுவ வீரர்கள் போரில் மடிந்ததாக நாளேடு கூறுகிறது. இது தற்காப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலை விட 4 அதிகம். ஹாங்காங்கின் முன்னாள் தலைமை நிர்வாகி துங் சீஹுவாவுக்கு இன்று அரசு மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்கு நடைபெறும். அவர் தமது 89வது வயதில் காலமானார். அதற்காக ஹாங்காங் முழுவதும் இன்று பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் உயரதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொள்வர் என்று கூறப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி ஹோஜோ ட்ரையத்லான் போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என 3 விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம் அது. ஹோஜோ 52:56 போட்டியை முடித்து தங்கத்தை தட்டிச் சென்றார். சீனா வெள்ளியையும் கஜகஸ்தான் வெண்கலத்தையும் வென்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
3: நம்பர் 9.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
3: ஏழாம் இடத்தில்
4: நம்பர் 7.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாம் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: இரண்டாம் இடத்தில்
3: நம்பர் 2.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக அமுதன் அம்முக்குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது அமுதன் அம்மு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பெனி யோசுகா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பெனி யொசுகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஐசாக் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஐசா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் பூல்மாலை.

கேட்டது மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் மாலை சித்தார்த் பாண்டியன் குழுவினரது குரல்லி ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக இசாக் வில்லியம் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இசாக் வில்லியம் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக யாசின் ஃபைசானி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் யாசின் ஃபைசானி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன். சிறிநிசா ஜேசிலன் குழுவினர்

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சிறுநிசா ஏசிலன் குழுவினர் பாட கேட்டீர்கள். பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியிலே தொடர்கின்றது. கிருஷ்ண காணமாக நிவேதா குழுவினர் பாடிய

கிருஷ்ண கானமாக நிவேதா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின்

அன்புறவுகள், இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 145. தம்பை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார்.

0: முதல் வாசகம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 6-9 வரை. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் அவர் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 145.

இரண்டாம் வாசகம். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே. திருத்தூதரான தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 20-24 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்குமிடையே ஒரு இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒருபுறம், இதுவே மிகச்சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாய் இருக்கின்றது. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். நான் நல்லவனாய் இருப்பதனால் உமக்கு பொறாமையா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நோட்பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறிய உவமையாவது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடிய காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கும் ஒரு தெனாரியம் கூலியென வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியைக் கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலைப்பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கு கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பம் படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
1: அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நல்லவராக வாழ்வது பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். திருக்குறள் ஒன்று ஞாபகத்திற்கு வருகின்றது. கெடுப்பது அழுக்கறுப்பான், சுட்டம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். அதாவது, பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும், உணவும் இல்லாமல் கெடும். மனிதனுடைய மிக முக்கிய தீய குணங்களில் ஒன்று பொறாமை. இது இருந்தால் ஒருவனுடைய வாழ்வு நிச்சயம் கெட்டு அழியும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பொறாமையினுடைய ஆணிவேர் சுயநலம். அதாவது, தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், தான் மட்டும் நிறைவாக இருக்க வேண்டும், தன்னை விட வேறு எவரும் உயர்ந்துவிடக்கூடாது, எல்லோரும் தனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்ற தீய எண்ணம். எனவே யார் உள்ளத்தில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிகின்றதோ அவன் வாழ்வில் நிறைவற்றவனாகவே இருப்பான். உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, சரியாக தூக்கம் வராது, சரியாக சாப்பிடவும் முடியாது. ஒரு வகையில் அவன் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனாகவே இருப்பான். பொறாமை என்ற தீயில் அவன் வெந்து அழிவான் என்பது வெள்ளிடை மலை. இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் மையப்படுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஒரு ஊமையை சொல்லுகின்றார். அந்த ஊமையிலே 3 வகை மனிதர்களை பார்க்கிறோம். முதலாவது, கடைசியில் வேலைக்கு வந்தவர்கள். இவர்கள் வேலை கிடைக்காததால் வேலைக்காக காத்துக்கொண்டு தெருவோரம் உட்கார்ந்திருந்தவர்கள். தங்களுக்கு யாரும் உதவ இல்லையே என்று மனம் நொந்து இருந்தவர்கள். இவர்களைத்தான் நிலத்தின் உரிமையாளர் மாலை வேலை முடியும் நேரத்திலும் வேலைக்கு அமர்த்துகின்றார். இவர்களும் மனமகிழ்ந்து வேலையை செய்கின்றனர். மாலையானதும் வேலை முடிந்து கூலியை பெறுகின்ற போது மிகவும் மகிழ்ந்து செல்கின்றார்கள். காரணம், ஒரு நாள் வேலைக்கான கூலி முழுவதும் கிடைத்த மகிழ்ச்சி. இவர்கள் அண்டைய யூத சமூகத்தில் கடை நிலையில் விளிம்பு நிலையில் இருந்தவர்கள். இவர்கள்தான் அண்டைய பாவிகள், புறவினத்தார், குழந்தைகள், அனாதைகள், தொழுநோயாளிகள், கைம்பெண்கள், விதவைகள். இவர்கள் அனைவரும் இயலாமையில் இருந்தவர்கள். இவர்களைத்தான் பரிசேயர்களும் மற்றவர்களும் பாவிகள் என்று பிரித்து இவர்களுக்கு மீட்பு இல்லை என்று ஒதுக்கி வைத்திருந்தனர். இவர்களைத்தான் இயேசு அதிகம் தேடிச் சென்றார். இவர்களுடன் தான் அதிக நேரம் பேச அவர்கள் வீட்டில் உணவருந்தினார். இவர்களுக்குத்தான் இரையாட்சியில் முதலிடம் உண்டு என்று சொன்னார். இவர்கள்தான் கடைசியிலிருந்து முதன்மையாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, முதலில் வேலைக்கு வந்தவர்கள். இவர்கள் முதலில் வேலைக்கு வந்தார்கள். அன்றைய கூலி ஒரு தினாரியம் இவர்களிடத்தில் பேசப்பட்டது. சரி என்று மகிழ்ந்து வேலை செய்தனர். வேலையின் நடுவில் இன்னும் சில பேர் வந்து வேலை செய்ததை பார்த்து ஆச்சரிய பார்வையை பார்த்தனர். வேலை முடிந்து மாலையில் கூலி கொடுக்கின்ற போது கடைசியில் வந்தவர்களுக்கும் ஒரு தினாரியம் கொடுக்கப்பட்டதை பார்த்து பொறாமை கொண்டு உரிமையாளருக்கு எதிராக கலகம் செய்தனர். இவர்கள்தான் அன்றைய யூத சமூகத்தில் இருந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும். இவர்கள் படித்தவர்கள், அறிஞர்கள். எனவே இவர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் இறையாட்சியில் முதன்மை இடம் உண்டு என்று வாழ்ந்தவர்கள். பாவிகளுக்கும் மற்றும் இயலாமையில் இருந்தவர்களுக்கும் இறையாட்சி என்ற தோட்டத்தில் இடமில்லை என்று சொன்னவர்கள். இதனால் பாவிகளுக்கு முதன்மை இடம் கொடுக்கப்பட்டதை இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனவே இவர்கள் உள்ளத்திலே பொறாமை தீ பற்றிக் கொண்டு பாவிகளை வெறுத்தனர், இயேசுவை எதிர்த்தனர். அடிக்கடி இயேசுவுடன் தகராறு செய்து தர்க்கம் மேற்கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தனர். இவர்கள் மனித நிலையில் கணக்கு போட்டனர். அதாவது, சட்டம் அறியாதவர்கள், பொருள் இல்லாதவர்கள், இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் இவர்கள். எனவே இவர்களுக்கு மீட்பு இல்லை என்று கணக்கு போட்டு வைத்திருந்தனர். எனவேதான் இயேசு பாவிகளுடன் உரையாடிய போது, இது எப்படி சாத்தியமாகும்? பாவிகளுக்கு எப்படி இறையாட்சியில் இடம் உண்டு என்று சொல்ல முடியும்? பாவிகளுக்கு எப்படி மீட்பு உண்டு என்று சொல்ல முடியும் என்று சொல்லி அதை அநீதி என்று வர்ணித்தார்கள். எனவேதான் பாவியான மகதலா மரியாள் இயேசுவின் பாதங்களை தொட்டு கண்ணீர் விட்டு அதை துடைத்த போது, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று பேசினர். மூன்றாவது, நல்லவரான இயேசு. இவர்தான் உரிமையாளர். இவரிடத்தில் இருப்பவன், இல்லாதவன், படித்தவன், படிக்காதவன், புண்ணியவான், பாவி என்ற ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இவருக்கு எல்லோரும் சமம். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். எனவே யாரெல்லாம் கடவுளை நம்பி காத்திருக்கின்றனரோ அவர்களுக்கு இவர் அடைக்கலம். இவர்களைத்தான் இறையாட்சியில் முதன்மை இடம் பெற்றோர் என்று சொன்னார். இவர் நல்லவர். எனவேதான் தன் அளவிட முடியாத நன்மைத்தனத்தில் கடைசியானோராக புறம்பே தள்ளப்பட்ட பாவிகளையும் இயலாமையில் இருந்தவர்களையும் முதன்மையானோராக மாற்றுகின்றார். இவர் யாருக்கும் அநீதி இழைக்காதவர். அந்தோனி என்ற ஒருவர் அந்த ஊரின் வசதி படைத்த நபர்களில் ஒருவர். சிறந்த பக்திமானாக இருப்பவர். கோவிலுக்கு தவறாமல் வருவார். தன்னைத்தானே எப்போதும் உயர்வாக பேசிக் கொள்வார். இவருடைய நிலத்திற்கு பக்கத்து நிலத்தை ஜோசப் என்பவர் வைத்திருந்தார். ஜோசப் நேர்மையான மனிதர், கடின உழைப்பாளி. எனவே நன்கு திட்டமிட்டு உழைத்ததால் அவரின் தோட்டத்தில் பயிர் செழித்து வளர்ந்தது. இதை பார்த்து பொறுக்க முடியாத அந்தோனி தன் தோட்டத்தை விட அவனுடைய தோட்டம் நன்கு விளைச்சலை கொடுப்பதா என்று ஆத்திரப்பட்டு அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று எண்ணி இரவோடு இரவாக அவனுடைய பம்பு செட் மோட்டார் போடும் சுவிட்சில் மின்சார ஷாக் இணைத்து வைத்துவிட்டார். காலையில் ஜோசப் மோட்டார் போட்டால் ஷாக் அடித்து இறந்து விடுவான் என்று நினைத்தார். ஆனால் நடந்ததோ வேறு. அதிகாலையில் ஜோசப் தோட்டத்திற்கு சென்று வயலில் களைகளை எடுத்துக் கொண்டிருந்தார். களைகளை எடுத்து முடித்துவிட்டு மோட்டார் போடலாம் என்று நினைத்தபோது அவ்வழியே தோட்டத்தில் நடந்து வந்த அந்தோனியின் மூத்த மகனை பார்த்து தனது மோட்டாரை கொஞ்சம் போடச் சொன்னார். அந்தோனியின் மகனும் மோட்டார் ரூமுக்கு சென்று சுவிட்சை போட்டான். சாக்கடித்து அங்கேயே செத்தான். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி. ஆனால் அந்த கேடு தனக்கே வந்து அழிவை கொடுக்கும் என்று யாரும் உணர்வதில்லை. எனவே பொறாமை என்ற தீயை முதலில் அணைப்போம். எல்லோரையும் நம்மை போல் பாவித்து அன்பு செய்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றறியோம் பராபரமே என்று தாயுமானவர் பாடுவதை வாழ்வாக்குவோம்.
0: நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் எங்களை காத்து வருவதற்காய் எங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்வ போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக எம் தாய் மண்ணில் பல துன்ப துயரங்களினால் அலக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எங்கள் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தரணும். எங்கள் அன்பின் நிறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உபகை ஊட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தரணும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தரணும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்புறவு.

அன்பு உறவுகள், இதுவரை சில்வெஸ்டர் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய புதியதொரு உலகமும் சிறப்பு நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள்.

சென்னை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஈரோ சஜன் வாடிக்கையாளர்கள்.

0: விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 66-67-20-40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நேரம் சரியாக 8:44 ஐக்கியராச்சியத்தில் 7:44 தொடர்கின்றது வானவையில் இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பல பலன்கள் இன்று. இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியது. மேச ராசி அன்பு உறவுகளுக்கு இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதின் நன்மையை தரும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான படிகளை கவனிப்பீர்கள். புத்து சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள் நீளம், அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. இது மேசராசி அன்பர்களுக்குரியது. மேசத்தை தொடர்ந்து ரிசவராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் கோபங்கள் உண்டாகலாம், நிதானமாக இருப்பது நல்லது. புத்து சாதுரியத்தில் எதையும் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஜயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. இது ரிசபராசிக்காரர்களுக்கு உரியது. அவர்களை தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும், ஆனால் அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும், அதனால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீளம், அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இது மிதுன ராசி அன்பர்களுக்குரியது. தொடர்கின்றது கடகராசி அன்பர்களுக்கானது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும், திறமை வெளிப்படும், ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும், பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள், துன்பம் தொல்லையும் நீங்கும், மனோதைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஓரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9 இது கடகராசி அன்பர்களுக்குரியது. சிம்மராசி அன்பர்களுக்கானது. இன்று மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். எதிலும் ஆதாயம் கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்கும். எதிர்பாலினத்தினரிடம் பழகுவது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். நீளம் அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9 இது சிம்மராசி காரர்களுக்குரியது. கன்னிராசி அன்பர்களுக்கு உரியது. இன்று வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9 தொடர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பழு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஓரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 இது துலாம் ராசிக்காரர்களுக்கு உரியது. அதனைத் தொடர்ந்து விருச்சிக அன்பர்களுக்குரியது. இன்று உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு மனை வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் குறையும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் 2, 7 இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்று மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். நீளம் அதிர்ஷ்ட எண்கள் 3, 5 இது தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு. அவர்களை தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு. என்று பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை பழு குறையும். அதிர்ஷ்ட நிறம் ஓரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9 இது மகர ராசி அன்பர்களுக்கு உரியது. தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்குரியது. இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். எல்லாவித வசதிகளும் உண்டாகும். தேடி போனது தானாகவே வந்து சேரும். அறிவித்திறன் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் 4, 6 இது கும்பராசிக்கார அன்பர்களுக்கு. அவர்களை தொடர்ந்து மீன ராசி. இன்று நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கூடும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் 3, 5 இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். நேரம் சரியாக 8:50 ஐக்கியராட்சியத்தில் 7:50 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் தொடர்கின்றது.
3: நாம் பிள்ளைகள் போலே
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அன்பர்களே, உங்கள் மங்களகரமான நிகழ்வுகளோ அல்லது நினைவுகளோ நீங்கள் எடுத்து வந்தால் நாங்கள் அசத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். காலை ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை வானிலையில் வலம் வரும். அது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0531 48 37 16 72 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று மங்களகரமான காரியங்களை கொண்டாடிக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்காக நாம் தரும் பாடல்.

0: பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராஜா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு வலியுறுத்தியும் ஹாட்டனில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஜிஆர் ஜெயவர்தனா உட்பட அன்றைய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஜிஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணாமானை பிரித்து ஜன்நாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அனோஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாகவே செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவிகார அமைச்சு இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தமிழ் பேசும் மக்களின் பேரவை சார்பில் சவுதி அரேபிய தூதரக உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் கோர இருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ள இலங்கை பிரஜையான அனுஜன் சிவராசாவின் விடுதலைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊடாக சவுதி அரேபிய பட்டத்திளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடம் கோரிக்கை விடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்திருக்கிறது. விடுதலை புலிகளின் பிரிவினவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயற்பட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாது என்றும் விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும் இருந்தாலும் புலனாய்வறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். சமூக அடிப்படையிலான திருத்த சட்டத்தை திருத்தி தண்டனை வழங்குவதை விட குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயமாக்கல் மற்றும் புனர்வாழ்வளித்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தேவையான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் கொள்கையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல், புனர்வாழ்வளித்தல், மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறவிட்டுவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என்று சுட்டிக்காட்டிய பேராசிரியர் ஜி எஸ் பிரிக்ஸ் அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பாசிவ் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை அழைப்பு விடுத்திருக்கிறது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கத்திக்குத்து கிழக்கான பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதோடு அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்திய பகுதியில் 74 வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு உயிரிழந்த பெண்ணின் மகனை வட்டுக்கோட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தம்புளை தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிளச்சி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட தரந்தன் சோதனை சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா படல்கம மாகா ஓயாவில் நீராடச் சென்ற 4 இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து இலங்கை சென்ற 3 தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கு அதிகமான குஸ்ரக போதைப் பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பஸ்பாக கொரளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாய நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுரலியா மாவட்டத்தின் அம்பகமுக பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 2 மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மாடலிங் போட்டியில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த சவிந்தா தென்னக்கோன் வெற்றிகரமாக நாடு திரும்பியிருக்கிறார். இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் ரஜினகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதாக கூறிய மம்தா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது ரியல் ஆட்சி, இவர்கள் நடத்துவது ரீல்ஸ் ஆட்சி என்றும், தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, 1 மின்வெட்டு இன்னொன்று அறிவாள் வெட்டு என்று முப்பெரும் விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலவாசி உயர்ந்து விட்டதென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலையொட்டி நாளை முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்கின்றார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வளர்ந்த நாடுகள் தான் இந்தியாவை விட 6 அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு வளரும் நாடுகளே காரணம் என்று நியாயமற்ற குற்றச்சாட்டு கூறப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நேபாளத்துக்கு 11 அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் கத்மண்டுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்க அமெரிக்க அதிபர் அதிகாரம் அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டு அதனை தற்போது சட்டமாக்கியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் $1,00,000 H-1B விசா நுழைவு இசைவு கட்டணத்தை ஓராண்டுக்கு நீடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாக வெள்ள மாளிகை தெரிவித்தது. H-1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். நிறமாக உயரமாக சுருட்ட முடியுடன் இருக்கும் சுங்கத்துறை உதவி ஆணையாளரை கிறிஸ்தவர் என கூறி அவரது சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180 மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியலாளர்களுக்கு கையொப்பமிட்ட விளக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரே நாளில் 253 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியாகியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். தமிழகத்தில் உள்ள மது டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளும் நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரின் சகோதரியான சாந்தி இன்று அதிகாலை காலமானார். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் என்று 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் என்று 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன குழுவுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. பிரபல பொப்பிசை பாடகர் எட்ஷிரன் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ராப் இசை பாடகர் மைக்கேல் மோர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியதால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமானத்தின் அருகே நேற்று பெரும் வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அடர்ந்த கரும்புகையும் தீப்பிழம்புகளும் வானுயர எழுந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் முனிர் அல் புருஷித்தின் மகன் பசிர் அல் புருஷ் உட்பட 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் மன்னர் 5 ஹாராட் கப்பல் வடிவில் உள்ள சவப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சவப்பட்டி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒலிவைன் எனப்படும் பச்சை நிற பாறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க மனநல ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரம் நீட்டுகிறது. தீயணைப்புக்கு உதவக்கூடிய ஒரு விமானத்தையும் 3 ஹெலிகாப்டர்களையும் மலேசியா அனுப்பும். சுமார் 50 அதிகாரிகள் தீயணைப்பு பணிக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். விமானத்தில் பயணிகள் இருவர் தங்களது சட்டியை கிழியும் அளவுக்கு சண்டையிட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியிலிருந்து தனது 2 பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரமோத்திய விக்ரமசிங்கே 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இலங்கைக்கு எதிரான 3 T20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் நடைபெறும் கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்தவராக காரிகென் சாதனை படைத்திருக்கிறார். ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களை தங்கள் வீட்டில் தங்க வைக்க தயாராக உள்ளார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று ஜப்பானில் தொடங்கியுள்ளது. அதில் பங்கேற்க 17,000 வீரர்கள் ஜப்பானை சென்றடைந்திருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே கொக்கி ஆட்டம். ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதிலாக வடகொரியாவின் தேசிய கீதம் அங்கு ஒலித்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தக்குமி கோகா போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என்ற 3 விளையாட்டுகள் சேர்த்து இடம்பெறும் அம்சம் அதுவாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379 ரூபாய் 85% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 22% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 71% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 96% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 27% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 72% ஒரு அக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 54% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 30% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 56% கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 Rocaille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gala Gones Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
3: Mélodie et Tordre-Gelak, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி.
6: ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
7: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வருகின்ற நிகழ்ச்சியாக காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்றால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். இணைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
2: ஓமோம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்லா இருக்கும். நடைக்கு போயில்லையா?
2: இல்ல, இன்றைக்கு உங்களோட வாசல்ல இருந்து குரூப் ஒன்று நடக்கு, அது இனித்தான் பார்க்க சும்மா போறேன்.
1: யோசிச்சேன்,
2: வெளிய ஒரு பாட்டு கேட்கணும், அதான் முதல்ல மற்ற பத்தி எவ்வளவு அக்கறை இல்ல, போட்டு வருவோம் சந்திச்ச பாட்டு லைன
1: பாப்பமாண்டு நடக்கை
2: காலைக்கதிரே சோலைக்கு அந்த பாட்டு
1: அந்த பாடலை கேட்க போறீங்க. சரி, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாலங்கள். நன்றி.
2: எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டி உங்களை விட வருகிறேன்.
1: நன்றி.
2: நன்றி.

0: ஒலித்து பாடலை குணநாயகி பசுமதி அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜனி நாயன்.
0: வணக்கம் திருமதி ரஜினி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி சகோதரி. எப்படி இருக்கிறார் இல்லத்து அரசன்?
1: இல்லத்தரசன் எல்லாரும் சோ மேரேஜ்னா
0: எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள்.
1: இப்போது அந்த இங்க சென்று விட்டார்கள். லுண்டா மார்க்கெட் என்ற ஒன்று இருக்கல்ல?
0: ஆமா, உங்களுக்கு
1: அதுக்கு போய்விட்டார்.
0: லுண்டா மார்க்கெட் பழைய
1: ராஜா அண்ணா ஒரு நூல் வெளியிட்ட வெளியிட்டு விழாவுக்கு சென்று இருந்தேன் சொன்னேன் இல்ல, போறேன்ண்டு.
0: ஆமா ஆமா,
1: அங்க டாக்டர் ரவி தம்பதிகளை சந்திச்சிருந்தேன்.
0: ஆ, நன்றி நன்றி. உங்களுக்கு எல்லா இடம் போற இடம் எல்லாம் அன்பளிப்பு. அன்பு அன்பு தானே. அன்பு
1: அவர்களை நீண்ட நாளைக்கு சந்திச்சிருந்தேன்.
0: கிட்டவா உங்களோட இடத்துல இருந்த தூரம் அவர்களோட இடம்?
1: அவர்களோட இடம் முன்ஸ்டர்.
0: நீங்க கிலோ கணக்கு சொல்றீங்களே, ஒரு மணி தேலவன் தான் சொல்லுவாரு. சுவிஸ்ல இருப்பவரும் ஒரு மணி தேல ஓட்டம், ஜெர்மனில இருப்ப மற்ற பிரான்ஸ் காரெல்லாம் கிலோ தான் சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட கிலோ கணக்குகளை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டிக்காரங்க.
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: நான் வந்து ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது.
0: நல்ல பாட்டு கேக்குறீங்க.
1: ஓ, அந்த பாடல தாங்க எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: பழைய பாடலை விட்டுட்டு புது பாடல் வந்து இடைக்கால பாடலுக்கு வந்துட்டீங்க.
1: அது இளமை ஊஞ்சல் ஆடுது படம்.
0: ஆ, படத்துல ரஜினியும் கமல் நடிச்ச படம் சரிப்ரியா.
1: ஆமாம்,
0: மாலியினுடைய கவிதை வரி. கேட்டு மாலங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சௌதரி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து வாணியம்மாவோடு பாலா இணைந்து பாடியிருந்தார் இந்த பாடலை. அன்பு உறவுகளே, டென்மார்க் பிருந்தாபதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயத்தில், அதாவது புரட்டாதி சனி நேற்று தொடங்கி ஐந்து சனிகள் இடம்பெறுகின்றது. அதாவது மூன்று கால பூஜைகள் யாகங்கள் வளர்த்து ஐந்து சனிக்கிழமையும் அதாவது ஆலயத்திலே சிறப்பான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் நவதானியங்களை வாங்கி என்வலப்புகள் வைத்து அனுப்பி வைத்தால் தாயார் உங்களுடைய பெயர் அத்தோடு உங்களுடைய ராசி அதாவது நட்சத்திரங்களையும் குறித்து அனுப்பி வைத்தீர்கள் நிச்சயமாக தாயார் இதுகள் செய்து அதாவது எள்ளெண்ணெய் எல்லாம் எரித்து உங்களுக்கான பிரசாதங்களையும் அனுப்பி வைப்பார். அடியார்கள் உங்கள் நோய்பணி சனீஸ்வர பகவான் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜி வாசகி தாயின் திருக்கரத்தினால் நீரெடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் எரித்து அன்னையின் திருவருளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நண்பர்களே. மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 97 18 01 92. மறந்து விடாதீர்கள் அடியார்களே. இந்த வேளையில் அமெரிக்காவில் இருந்து தூங்காமல் எழுந்து வந்திருக்கின்றார் ஒரு அன்பு உறவு. வணக்கம் அன்பு உறவு, நலமாயிருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக உற்சாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓம் நலமா இருக்கிறோம். இங்கு இப்ப அதிகாலை 3:28 அன்னை பிள்ளைகள் எல்லாம் சோமா இருக்கிறாங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். சத்யா எப்படி இருக்கிறா?
1: ஓ சத்யா சோமா இருக்கிறான்னா இன்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள். முதல் அமெரிக்காக்கு வந்த கோயில் வந்து குயின்ஸ் பிள்ளையார் என்று நியூயார்க்ல இன்று தேர். ஆனால் இன்று ஓல்டேயா மழை பெய்ய போதன்னா நிறைய சனம் பெறும். ஒரு மைல் கணக்குல வீதியால அந்த தேர் சுத்துவாங்க.
0: அடியார்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மழை. மழை துணிமி பட அவர்களுக்கு உற்சாகமா இருக்கு. நீங்களும்
1: முதலில் எங்கட குணநாயி சகோதரி குணநாய பசுபதிக்கும் ரஜினி நாகேந்திரன் சகோதரிகளுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பாடல் கட்டம் நேற்று பார்த்தா சுவாசி ஐயா பார்க்க ஆசையா நல்ல வடிவா இருந்தது.
0: அவருடைய நடனம் அந்த படத்துல அந்த நடனம் அவருடைய நடனம் ஸ்டைல் தங்க பதக்கத்துல நல்லது ஒரு குடும்பத்துக்கு ஆடிக்கண்டு வேறு ஒரு ஆட்டம். இதிலும் ஒரு நடனம் நடனம் இருக்கு. நல்ல ஸ்டெப் எடுத்து ஒரு பேய் கட்டிக்காரன் தான். தானே சொல்லி கொடுக்காமல தன்ன செய்யக்கூடிய ஒரு டேலண்ட்
1: பார்க்க ஆசையா இருந்தது. அது நேற்று பாட்டு கட்டத்தை பார்த்தேன்.
0: மகளிர் செல்லம் வச்சு எல்லாம் வாங்கிவிட்டவர் வாங்கிவிட்டுதான் தேர்தலோட எல்லாத்தையும் அழித்தவர் பாவம் தான் எல்லாம்.
1: சத்யாக ஒரு லக்கு. நானும் சத்யா போன டைம்ல நான் திருச்சியில நின்றேன். சத்யா ஒரு ஒரே ஒரு குடும்பத்தோட போகும் பொழுது சாந்தி தியேட்டர்ல படம்
0: பார்த்துருக்கிறான்.
1: ஒரு லக்கு எனக்கு கிடைக்கல.
0: ஏசி தியேட்டர், பெரிய தியேட்டர்,
1: பெரிய தியேட்டர்.
0: நன்றி உங்களுக்கான பாடல்.
1: அவருடைய பேரப்படி ஒன்று புதுசா நடிக்க
0: அறிஞ்சான சினிமா சிதறல சொன்னாங்க. நீங்க கேட்டீங்களோ தெரியல.
1: நேற்று இங்க இதுல காட்டினாங்க டிவியில
0: தொலைக்காட்சியில. நான் பார்க்க
1: வடிவான ஒரு ஆண்மகன்.
0: எல்லாரும் வடிவுதான்.
1: எல்லாருக்கும்
0: ரெண்டு கண், ரெண்டு கை, ரெண்டு செவி, தலைமயிர். ஆகவே வடிவான
1: எங்கட அண்ணா 25 பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த பாடல். நன்றி சௌரவ்.
1: நன்றி அண்ணா.

0: ஒலித்த பாடலை அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை, வெரி டி எம் எஸ் அவர்களுடைய குரல், விஸ்வநாதனுடைய இசை. இந்த நேரத்தில் வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கணும், நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க சித்ரா?
1: நீங்க நலமா இருக்க எல்லாம் இல்ல சிறு கேதிரிக்கம்மனை பிராட்டிட்டு கொண்டுண்ணா. நான் வந்து தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை தாளாட்டுதே.
0: அந்த பாடல கேக்குறீங்களா?
1: ஓ,
0: என்ன காரணம் இந்த பாடல தெரிவு செய்தமைக்கு?
1: என்ன காரணம் ஒண்ணும் இல்ல, வாய்க்குல இப்ப மரக்கறி வெட்டி கொண்டிருக்க மூணு முடித்தேன். அப்ப அந்த பாடல கேக்குறேன்.
0: மரக்கறி வெட்டு தோங்க, இப்ப
1: மரக்கறி வெட்டிட்டு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போறேன்.
0: கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போறீங்க?

0: சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது. அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரம்.
1: பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.

ஒலித்தப்பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார். நூறுவையிலிருந்து அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, பாடலுக்கு இசையமைத்தவர் அதாவது மெல்லிசை மாமன்னருடைய உதவியாளர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள்.

0: நேரம் சரியாக 9:42 ஆகிய ராட்சத்தில் 8:42 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் ராஜா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: திரைப்படம் வந்து வண்ண வண்ண பூக்கள்.
0: வண்ண வண்ண பூக்கள்
1: பாடல் வந்து
0: என்ன
1: நன்றி
0: சௌரம், உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஒரு வர்த்தக விளம்பரங்களை தந்து பாடல் வானொலியில் வருகின்றது.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 10 மணியில் இருந்து 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 9 375 0035 or 0 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்துவிடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: ஒலித்து பாடலை விரும்புகிறார் முந்தையோர் ராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கவிஞா நிவாலி அவர்களுடைய கவிதை வரி இளையராஜா அவனுடைய இசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் சுவிசிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அருள் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருள், நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் உங்களுடைய அன்போடு நலமா. நீங்க வருவது குறைவா இருக்கின்றது அருள். என்ன வேலை செய்கிறீங்களா அல்லது தாயகம் செல்லுகின்றீர்களா அடிக்கடி?
1: தாயகம் நான் போய் வந்து இப்பொழுது 2.5 மாதங்கள்.
0: தாயகம் அவர் ஒரு காட்சியா அப்படி உங்களுக்கு மனதுக்கு இருக்குதா?
1: ஆமாம் இருக்கிறது. பிறந்த வளர்ந்த இடம் இல்லவா?
0: அப்ப நலமா
1: இருந்தாலும் தாய் மண்ணை மறக்க கூடாது.
0: நல்லூரா நீங்க? நல்லூரா நீங்க யாழ்ப்பாணத்துல? வெரி குட். முருகன் கோயிலுக்கு போகல?
1: இந்த முறை போகவில்லை, செந்தவரம் சென்றிருந்தேன்.
0: முருகன் கோயிலுக்கு போறீங்க?
1: என்ன
0: பாடலை கேட்க போறீங்க?
1: நான் வந்து நீ என்று பழைய அந்த காலத்து படத்திலிருந்து ஆற்றும் கடமையும் மறக்காதே
0: என்று டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய, கவியரசர் கண்ணதாசன் கே பி மகாதேவன் அவர்களுடைய இசை. சூப்பர் பாட்டு உண்டு, நல்ல பாட்டு.
1: ஆமாம், இந்த பாடல் நான் அன்று ஒரு நாள் ஒரே ஒரு தடவை முதல் தடவை கேட்டிருந்தேன் அதிக நாட்களுக்கு முன்பு. இன்றும் ஒரு தடவை உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன்.
0: நன்றி சகோதரம். என்ன ஒருவர் நீக்கின்றார் இனி மணித்தியாளர் செய்தி, அதுக்கு பிறகுதான் நேயர்கள் இடைநிறுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான பாடலை தருகின்ற அருள் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
1: நன்றி ராஜா, பாடலை வழங்குவ உங்களுக்கும் நன்றியும்.
0: நன்றி.

தோல்வியை கைடு துவண்டு விடாதே தொடர்ந்தொரு வெற்றி வரும் வெற்றியை கண்டு மயங்கி விடாதே தோல்வியும் தொடர்ந்து வரும் நீ தோல்வியை கைடு துவண்டு

0: பாடலை சுவிசிலிருந்து அருள் அவர்கள் விரும்பிய கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:55 மைக்கராட்சியத்தில் 8:55 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லாரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி சகோதரி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நேரம் நெருங்கிறது. எனக்கு அமரகாவியம் படத்துல இருந்து எனக்கு ஒரு வேண்டுகோள், ஒரே குரலா ஒரே முகம்,
0: ஒரே முகம் அம்மா.
1: அது அந்த பாடலை அசையுடன் கோடி வந்துள்ளேன்.
0: என்ன அந்த பாடல்ல இவ்வளவு மயக்கம்?
1: ஓ ஒரே மயக்கம்
0: தானே. சாந்தி இந்த முகத்தை பார்க்க அவருக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். சாந்தி வந்து தாய் மாரி, சரியா? அவருடைய அக்காவுடைய மகளை தான் அவர் திருமணம் செய்தவர். அக்கா கூட பிறந்த அந்த மாமன் வழியில செய்கிறன்னு சொல்லுவார்கள். அந்த சொத்து பத்துகள் போகாமல் ஆகவே உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன் சௌதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா. நன்றி.

சொலித்து கொண்டிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். ஜெர்மனிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, மெல்லிசை மாமனருடைய இசை, அமர்காவியின் திரையில் இருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடல் வரிகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு ஆகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உள்ளத்தினர், சாசல் கார்ஜுனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராஜா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு வலியுறுத்தியும் ஹாட்டனில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஜிஆர் ஜெயவர்தனா உட்பட அன்றைய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஜிஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அனுஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாகவே செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவிகார அமைச்சு இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தமிழ் பேசும் மக்களின் பேரவை சார்பில் சவுதி அரேபிய தூதரக உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் கோர இருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ள இலங்கை பிரஜையான அனுஜன் சிவராசாவின் விடுதலைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊடாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடம் கோரிக்கை விடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்திருக்கிறது. விடுதலை புலிகளின் பிரிவினவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயற்பட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாது என்றும், விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும், இருந்தாலும் புலனாய்வறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். சமூக அடிப்படையிலான திருத்த சட்டத்தை திருத்தி தண்டனை வழங்குவதை விட குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயமாக்கல் மற்றும் புனர்வாழ்வளித்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தேவையான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் கொள்கையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல், புனர்வாழ்வளித்தல், மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறவிட்டுவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என்று சுட்டிக்காட்டிய பேராசிரியர் ஜி எஸ் பிரிக்ஸ், அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பாசிவ் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை அழைப்பு விடுத்திருக்கிறது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கத்திக்குத்து கிழக்கா நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதோடு அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்திய பகுதியில் 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு உயிரிழந்த பெண்ணின் மகனை வட்டுக்கோட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தம்புளை தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிளிநொச்சி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட தரந்தன் சோதனை சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா படல்கம மாகா ஓயாவில் நீராடச் சென்ற நால்வரில் இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து இலங்கை சென்ற 3 தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கு அதிகமான குஸ்ரக போதைப் பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பஸ்பாக கொரளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாய நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுரலியா மாவட்டத்தின் அம்பகமுக பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மாடலிங் போட்டியில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த சவிந்தா தென்னக்கோன் வெற்றிகரமாக நாடு திரும்பியிருக்கிறார். இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் ரஜினகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதாக கூறிய மம்தா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது ரியல் ஆட்சி, இவர்கள் நடத்துவது ரீல்ஸ் ஆட்சி என்றும், தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, 1 மின்வெட்டு இன்னொன்று அறிவாள் வெட்டு என்று முப்பெரும் விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலவாசி உயர்ந்து விட்டதென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலையொட்டி நாளை முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்கின்றார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வளர்ந்த நாடுகள் தான் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு வளரும் நாடுகளே காரணம் என்று நியாயமற்ற குற்றச்சாட்டு கூறப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நேபாளத்துக்கு 11 டன் அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் காத்மண்டுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்க அமெரிக்க அதிபர் அதிகாரம் அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டு அதனை தற்போது சட்டமாக்கியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் $1,00,000 H-1B விசா நுழைவு இசைவு கட்டணத்தை ஓராண்டுக்கு நீடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாக வெள்ள மாளிகை தெரிவித்தது. H-1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 மாதங்களுக்கு 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். நிறமாக உயரமாக சுருட்ட முடியுடன் இருக்கும் சுங்கத்துறை உதவி ஆணையாளரை கிறிஸ்தவர் என கூறி அவரது சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180 மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியலாளர்களுக்கு கையொப்பமிட்ட விளக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரே நாளில் 253 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியாகியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள்.
தமிழகத்திலுள்ள மது டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளும் நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரின் சகோதரியான சாந்தி இன்று அதிகாலை காலமானார். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் என்று 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் என்று 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஈரான் தரப்பில் 7 நிபந்தனைகள் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன குழுவுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. பிரபல பொப்பிசை பாடகர் எச்சிரன் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ராப் இசை பாடகர் மெக்கல் மோர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியதால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமானத்தின் அருகே நேற்று பெரும் வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அடர்ந்த கரும்புகையும் தீப்பிழம்புகளும் வானுயர எழுந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் முனிர் அல் புருஷித்தின் மகன் பசிர் அல் புருஷித் உட்பட 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் மன்னர் 5 ஹாராட் கப்பல் வடிவில் உள்ள சவப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சவப்பட்டி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒலிவைன் எனப்படும் பச்சை நிற பாறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க மனநல ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 4 உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவில் காட்டு தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரம் நீட்டுகிறது. தீயணைப்புக்கு உதவக்கூடிய 1 விமானத்தையும் 3 ஹெலிகாப்டர்களையும் மலேசியா அனுப்பும். சுமார் 50 அதிகாரிகள் தீயணைப்பு பணிக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். விமானத்தில் பயணிகள் இருவர் தங்களது சட்டியை கிழியும் அளவுக்கு சண்டையிட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியிலிருந்து தனது 2 பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரமோத்திய விக்ரமசிங்கே 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் நடைபெறும் கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்தவராக காரிகென் சாதனை படைத்திருக்கிறார். ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களை தங்கள் வீட்டில் தங்க வைக்க தயாராக உள்ளார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று ஜப்பானில் தொடங்கியுள்ளது. அதில் பங்கேற்க 17,000 வீரர்கள் ஜப்பானை சென்றடைந்திருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே கொக்கி ஆட்டம். ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதிலாக வடகொரியாவின் தேசிய கீதம் அங்கு ஒலித்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தக்குமி கோகா போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என்ற 3 சேர்த்து இடம்பெறும் அம்சம் அதுவாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.22 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.96 ரூபாய்.
ഒരു സ്വിസ് ഫ്രാങ്ക് ഇലങ്ങി പെറുമതിയിൽ 402.27 രൂപ, ഇന്ത്യ പെറുമതിയിൽ 116.72 രൂപ. ഒരു അക്യറാക്കിയ പൗണ്ട് ഇലങ്ങി പെറുമതിയിൽ 443.10 രൂപ, ഇന്ത്യ പെറുമതിയിൽ 128.54 രൂപ. ഒരു കനഡിയൻ ഡോളർ ഇലങ്ങി പെറുമതിയിൽ 236.30 രൂപ, ഇന്ത്യ പെറുമതിയിൽ 68.56 രൂപ. കേട്ടത് മണിക്കൂർ തടവിൽ ഇടംപെറും സെയ്തി തലപ്പുകൾ. സെയ്തി തലപ്പുകൾക്കാണ് അനുസരണ വടങ്ങിയുള്ള ഫ്രാൻസിലുള്ള വി ടി കാഷൻ കറി വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ വിടത്തിനർ സാസൽ ഗാർഷുഡ ഗോണിസ്ലാമിന്റുള്ള വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ വിടമാണിത്. വാഹന തരിപ്പിട വസതി കൊണ്ട വിടമാക്കും. ഉൾ സെയ്തികൾക്ക് മാർവത്തേക്ക് നന്ദി നേർക്കളേ.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே, அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:18 ஐக்கியராட்சியத்தில் 9:19 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்? நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
6: நடக்கிறீங்களா?
5: கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல் என்னை யார் என்று எண்ணி எண்ணி என்ற பாடல்.

0: பாடலை ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வாட்ஸ்அப்போடாக வந்திருக்கிறார் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள். வணக்கம் திருமதி புஷ்பவதி.
1: வணக்கம் உங்கள் அன்பான ராஜாண்ணா, உங்களை அன்பாக வரவேற்றுக் கொண்டு.
0: நலமா இருக்கீங்களா புஷ்பவதி?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நலமா இருக்கணும். நன்றி.
0: என்ன பாடல கேட்க போறீங்க?
1: காலை ஓம்.
0: என்ன பாடல கேட்க போறீங்க?
1: ஒளிமயமான எதிர்காலம் என்ற
0: உங்களோட உள்ளத்துல தெரியும். ஒளிமயமான எதிர்காலம்
1: அவங்களுக்கு சொல்ல சொல்லதான் தெரியும்.
0: ஒளிமயமான எதிர்காலம்
1: என்ன படம் ராஜாண்ணா?
0: பச்சை விளக்கு.
1: பச்சை விளக்கு கேள்விப்பட்ட அந்த படம் ஆகியம் எங்கட சுவாதி கணேசன் பாடம். திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்புதான் மற்ற படங்கள்.
0: நல்ல பாடல் கண்ணதாசனுடைய கவிதை வரி திருமண பாடல் பச்சை விளக்கு.
1: இந்த பாடலை
0: உங்களுக்காக சேர்ந்து கேட்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அண்ணா.

0: பாடலை திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நேரம் சரியாக 10:30 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:30 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கவரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் பாடகர் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கணும். நாடு முன்னேற என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நாடு முன்னேற செவ்வந்தி பூ, செவ்வந்தி பூவுடத்தின் அதில் உண்மூவம் பார்த்திருந்தேன்
0: என்ற பாடலை கேட்கிறீங்களா? கோகுலம் திரையிலிருந்து பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல்
1: கோகுலம் திரை.
0: என்ன காரணம் இந்த பாடலை இங்க தெரிவு செய்தமைக்கு?
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, அந்த புது பாடக்கு நல்ல பாடல்.
0: அதனால் இந்த பாடலை கேட்கிறீர்கள். உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன். கேட்டு மாலுங்கள் சகோதரம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை கணேஷ் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து காலை புந்தன நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சௌத்ரி மீனா.
1: இறைவனுக்குத்தான்
0: பாவம் பாக்குற கரணம் இருக்கு.
1: என்ன
0: பாடல் மகள் வந்திருக்கிறாவா?
1: கூட
0: வருவா சாப்பாட்டு

0: பாடலை மீனா மகேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்டு மறந்திருந்தார். கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி, டி எம் சவுந்தரராஜனுடைய குரல், மெல்லிசை மாமன்னருடைய இசையில் பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை ஒளியில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை புந்தன்றல். நேரம் சரியாக 10:41 ஐக்கியராட்சியத்தில் 9:42. இந்த வேளையில் சின்னத்துறை தயாளன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தயாளன். நல்லா இருக்கிறோம். நீங்க வந்தது மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றது தயாளன். இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு பாடல் கேட்க வந்திருக்கிறீங்க. கடைசியா சொல்லுங்க, ஞாபகத்துல சொல்லுங்க.
1: 6 மாதத்துக்கு
0: முதல் வந்தீங்களா?
1: அப்ப
0: நான் கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ராஜா.
0: எங்க வதனா அப்படி இருக்கிறா? சாமி விளக்கு கொளுத்த வேணும், காமிய கும்பிட வேணும், நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வைக்க வேணும், நெத்தியிலே ஒரு குங்குமம் போட்டு மீன் போலே அப்படி ஒரு அழகாக மகாலட்சுமியாக வந்து கணவனுடைய முகத்துல முழி கேட்க அது ஆனந்தமா இருக்கும். என்ன நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் புலம்பெயர்ந்து பேசுங்க.
1: எல்லாம் மனதில்

0: நீங்க சொல்லி கொடுக்கணும் சகோதரம்
1: நீ சிரித்தான் சிரிப்பேன் சிங்காரக்கண்ணே.
0: அடே எங்க அக்கா, சின்ன குட்டியோட பாட்டு தான் கேக்குறீங்க. நீ சிரித்தா நான் சிரிப்பேன், பாவை விளக்கு என்ன?
1: ஆமா, பாவை விளக்குல நல்ல பாட்டு,
0: நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு போலங்க. நன்றி சகோதரம். அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல் அன்புள்ள உள்ளங்களே, உங்கள் இல்லங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கு ஒரு அருமையான இடம் இருக்கின்ற நாங்கள் தூக்கி பூவல்ல போடாமல் நேரடியாகவே வந்து உங்கள் இல்லங்களில் செய்தி சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தினர்.
2: அப்பா, இன்னும் மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
3: அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0772 81 88 14.
0: தயாளன் அவர்கள் விரும்பி கேட்டு பாடல் இதோ.

கல்யாணி, இனிமே என்ன அக்கான்னு கூப்பிடக்கூடாது, சின்ன மண்ணு தான் கூப்பிடணும். சரியதா? அப்பா கிட்ட போய் கேளு, நல்ல கதையா சொல்லுவாரு.

0: நேரம் சரியாக 10:49 ஐக்கியராஷ்டிரத்தில் 9:49 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். ஒலித்த பாடலை பாவை விளக்கு திரையிலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி ஒலித்த பாடலை தயாளன் சின்னத்துறை அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌதரி சுபாஷினி, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி?
0: எல்லோரும் நல்ல உற்சாகமாக இருக்கின்றோம். என்ன பாடல்?
1: நான் வந்து எங்கிருந்தோ வந்தால் படத்திலே இருந்து சிரிப்பில் உண்டாகின்ற ஆகத்திலே
0: பார்த்தீங்களா அந்த படம்?
1: சுந்தர்ராஜன்,
0: முத்துராம், நல்ல நல்ல நடிகர்கள் இருக்கிறாரு. நல்ல நடிப்பு, அத்தனை பேருக்கும் நல்ல நடிப்பு,
1: நல்ல நடிப்பு.
0: ஆகவே அந்த படத்தில் இருந்து இதே ஒரு சங்கீத பாடல் உண்டு என்ன? உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம், கேட்டு மாளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: கொந்தளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 765
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாட்ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.
1: ஷரிமஹால் நேரம் சரியாக 10:56 ஐக்கியராஜ்யத்தில், 9:56 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் நேரம் நெருங்கிவிட்டது?
3: நீதானே என் பொன் வசந்தம்
1: என்ற பாடலுக்கு இருக்கிறீங்களா? நன்றி மேரி மெக்லின், உங்களுக்கான பாடலை தருகின்றேன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் சகோதரி மேரி மெக்லின் அவர்கள் இணைந்து கொண்டு அவர்

வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ மாலாவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தங்கள் காலை பூந்தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பு ஆகும் டிஆர்டி தமிழொடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உள்ளத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராஜா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு வலியுறுத்தியும் ஹட்டனில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஜிஆர் ஜெயவர்தனா உட்பட அன்றைய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஜிஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அனோஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாகவே செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவிகார அமைச்சு இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தமிழ் பேசும் மக்களின் பேரவை சார்பில் சவுதி அரேபிய தூதரக உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் கோர இருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ள இலங்கை பிரஜையான அனோஜன் சிவராசாவின் விடுதலைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊடாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடம் கோரிக்கை விடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்திருக்கிறது. விடுதலை புலிகளின் பிரிவினவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயற்பட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாது என்றும், விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும், இருந்தாலும் புலனாய்வறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். சமூக அடிப்படையிலான திருத்த சட்டத்தை திருத்தி தண்டனை வழங்குவதை விட குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயமாக்கல் மற்றும் புனர்வாழ்வளித்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தேவையான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் கொள்கையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல், புனர்வாழ்வளித்தல், மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறவிட்டுவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என்று சுட்டிக்காட்டிய பேராசிரியர் ஜி எஸ் பீரிஸ், அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பாசிவ் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை அழைப்பு விடுத்திருக்கிறது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கத்திக்குத்து கிழக்கான நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதோடு அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்திய பகுதியில் 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு உயிரிழந்த பெண்ணின் மகனை வட்டுக்கோட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தம்புளை தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிள்ளச்சி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பரந்தன் சோதனை சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா படல்கம மாகா ஓயாவில் நீராடச் சென்ற நால்வரில் இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து இலங்கை சென்ற 3 தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கு அதிகமான குஸ்ரக போதைப் பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பஸ்பாக கொரளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாய நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுரலியா மாவட்டத்தின் அம்பகமுக பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மாடலிங் போட்டியில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த சவிந்தா தென்னக்கோன் வெற்றிகரமாக நாடு திரும்பியிருக்கிறார். இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் ரஜினகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதாக கூறிய மம்தா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது ரியல் ஆட்சி, இவர்கள் நடத்துவது ரீல்ஸ் ஆட்சி என்றும், தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, 1 மின்வெட்டு இன்னொன்று அறிவாள் வெட்டு என்று முப்பெரும்பிழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டதென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலையொட்டி நாளை முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்கின்றார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வளர்ந்த நாடுகள் தான் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு வளரும் நாடுகளே காரணம் என்று நியாயமற்ற குற்றச்சாட்டு கூறப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நேபாளத்துக்கு 11 டன் அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் காத்மண்டுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்க அமெரிக்க அதிபர் அதிகாரம் அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டு அதனை தற்போது சட்டமாக்கியுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் $1,00,000 H-1B விசா நுழைவு இசைவு கட்டணத்தை ஓராண்டுக்கு நீடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாக வெள்ள மாளிகை தெரிவித்தது. H-1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். நிறமாக உயரமாக சுருட்ட முடியுடன் இருக்கும் சுங்கத்துறை உதவி ஆணையாளரை கிறிஸ்தவர் என கூறி அவரது சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180 மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியலாளர்களுக்கு கையொப்பமிட்ட விளக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரே நாளில் 253 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியாகியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள்.
தமிழகத்தில் உள்ள மது டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளும் நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரின் சகோதரியான சாந்தி இன்று அதிகாலை காலமானார். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் என்று 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் என்று 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஈரான் தரப்பில் 7 நிபந்தனைகள் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன குழுவுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. பிரபல பொப்பிசை பாடகர் எச்சிரன் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ராப் இசை பாடகர் மெக்கல் மோர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியதால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நேற்று பெரும் வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அடர்ந்த கரும்புகையும் தீப்பிழம்புகளும் வானுயர எழுந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் முனிர் அல் புருஷித்தின் மகன் பசிர் அல் புருஷித் உட்பட 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் மன்னர் 5 ஹாராட் கப்பல் வடிவில் உள்ள சவப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சவப்பட்டி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒலிவைன் எனப்படும் பச்சை நிற பாறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க மனநல ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 4 உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவில் காட்டு தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரம் நீட்டுகிறது. தீயணைப்புக்கு உதவக்கூடிய 1 விமானத்தையும் 3 ஹெலிகாப்டர்களையும் மலேசியா அனுப்பும். சுமார் 50 அதிகாரிகள் தீயணைப்பு பணிக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். விமானத்தில் பயணிகள் இருவர் தங்களது சட்டியை கிழியும் அளவுக்கு சண்டையிட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியிலிருந்து தனது 2 பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரமோத்திய விக்ரமசிங்கே 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இலங்கைக்கு எதிரான 3 T20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் நடைபெறும் கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 அடித்தவராக காரிகன் சாதனை படைத்திருக்கிறார். ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களை தங்கள் வீட்டில் தங்க வைக்க தயாராக உள்ளார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று ஜப்பானில் தொடங்கியுள்ளது. அதில் பங்கேற்க 17,000 வீரர்கள் ஜப்பானை சென்றடைந்திருக்கிறார்கள். ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே கொக்கி ஆட்டம். ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதிலாக வடகொரியாவின் தேசிய கீதம் அங்கு ஒலித்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தக்குமி ஹோகா போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என்ற 3 விளையாட்டுகள் சேர்த்து இடம்பெறும் அம்சம் அதுவாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 இலங்கை பிரமதியில் 379.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.22 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.96 ரூபாய்.
ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.27%, இந்திய பெறுமதியில் 116.72%. ஒரு அக்கியராக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.10%, இந்திய பெறுமதியில் 128.54%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.30%, இந்திய பெறுமதியில் 68.56%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: குழந்தைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க? அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் தோர அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே, அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140
3: Garges-Lyonnaise. நேரடி தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி, பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: பிரான்ஸ் லாகுனரில் அமைந்துள்ள சென்னெசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகளுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விலிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள், நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை நிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயும் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹால் சென்னை சில்க். 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணர் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கு.
1: நேரம் சரியாக 11:20 ஐக்கியராச்சியத்தில் 10:20 நிகழ்ச்சியில் தொடர்கின்றது. நிலைய கலையகத்திலும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வெளிவருகின்ற சங்கமம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்

0: முதலில் வருவது குரல் ஓவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஓவியத்தில் இன்று அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 103. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது.
1: கரைபுறம் காவிரியாறு அந்த சோலையினுடைய வெள்ளி நிலவிலே தனது உடலை குறுக்கிக் கொண்டு ஓடியவாறிருந்தது. கரையோரம் கனி குலுங்கும் மரத்தினிடையில் வழக்கமாக அமர்ந்து கற்பனை கவிதைகளை நெய்திடும் அந்த கவிஞனும் அன்று வர தவறவில்லை. ஆற்றழகியின் அலைக்கரங்கள் நிலவின் ஒளிவிரல்கள் நெருடுகின்ற காட்சியிலே கவிஞன் உள்ளம் பறிகொடுத்திருந்தான். அப்போது சிறியதோர் படகு, அதில் செப்பு சிலை போல சிங்காரித்த சின்ன ரதம் போல ஒரு பேரழகி, அவளே துடுப்பு கொண்டு அந்த படகை ஆட்டின் எதிர்கரைக்கு ஓட்டிக் கொண்டிருந்தாள். இரவு நேரம் தனியாக ஒருத்தி எங்கே போவாள்? இந்த கேள்வி இளம் கவிஞனை தாக்கிட்டு கற்பனையை விடுத்து கன்னி இளமானின் படகையை பார்த்து கொண்டிருந்தான். எதிர்கரையை நெருங்கிக் கொண்டிருந்த படகிலிருந்து ஒரு கூக்குரல். ஐயோ, அந்த ஒலியை தொடர்ந்து அடுத்த ஒலி கிளம்பவில்லை. கவிஞன் திடுக்கிட்டு எழுந்தான். நில ஒளியில் நன்றாகவே தெரிந்தது அந்த படகு கவிழ்ந்து போய்விட்டது. இளம் கவிஞன் ஆற்றில் குதித்தான். கவிழ்ந்த படகினை நோக்கி விரைந்து நீச்சல் அடித்தான். அந்த அழகியை தொட்டு தூக்கி கொண்டு சென்று எதிர்கரையில் கிடத்தினான். அவளுக்கு தர வேண்டிய சிகிச்சைகளை தயக்கமின்றி தந்து உயிர் பிழைத்தாள் என்று உவகை பூத்து நின்றான். அவள் களிப்பில் அயர்ந்து படுத்திருந்தாள். நீரில் நனைந்த உடை அவள் உடலோடு ஒட்டி அந்த வெண்ணிலவின் வெளிச்சத்தில் அவளது கவிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் கண் விழித்தாள். அவனையே உற்று பார்த்தாள். நீங்களா என்னை காப்பாற்றினீர்கள்? ஆமாம், அது இருக்கட்டும். இந்த இருட்டில் தனியாக ஒரு படகில் எவ்வளவு துணிவு உனக்கு? இந்த கரையை அடுத்த சிற்றூரில் என் காதலர் இருக்கிறார். அவரை காணக்கூடாதென்று கட்டுக்காவல் எனக்கு. அவர் உடல் நலமின்றி இருக்கிறார் என செய்தி கேட்டேன். அதனால் அவரை காண புறப்பட்டேன். அந்த அழகி தனது காதலனை காண போகிறாள் என அறிந்ததும் கவிஞன் அவளை நோக்கி கூறினான் பரிவுடன் சில வார்த்தைகள். அன்பு தகையே, தங்கையே, நீயும் உன் காதலனும் வாழ்க, வாழ்க, உங்கள் இதய காதல் வெல்க. அந்த வாழ்த்து கேட்டு அவள் நெகிழ்ந்து விட்டாள். ஆபத்தில் இருந்து காப்பாற்றினேன், ஆரணங்கே அருகில் வா என்றெல்லாம் புதிய ஆபத்துக்கு தொடக்க விழா நடத்தாமல் அண்ணனாக நின்று தன்னை தங்கையாக ஏற்றுக்கொண்டவனின் கால் தொட்டு வணங்கினாள். என்ன பலன் கிடைக்கும் என்று கணக்கிட்டு பாராமல் உதவி புரிகிற ஒருவரின் அன்புடமையை கணக்கிட்டு பார்த்தால் அது கடலை விட பெரியதாகும். இந்த குரலின் பொருள் இருவர் உள்ளத்திலும் இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. செய்நன்றி அறிதல் என்ற தலைப்பில் அதிகாரம் 11 பாடல் 103.

0: அரசு லாட்சப்பில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மதம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிலவிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். நிறைய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. நிறைய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நலநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம்

மனிதர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிரபாகரனின் அங்கீகாரத்தை பெறுவதில் தமிழக முதல்வரின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று இந்திய பிரதமருக்கு தெரிய வந்தது. இதனால் ராஜீவ்காந்தி பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். ஆனாலும் தனது முயற்சியை கைவிட அவர் தயாராக இல்லை. கொழும்பு சென்று ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் தலைவரது அங்கீகாரத்தை பெற்றுவிடும் என்பதில் ராஜீவ்காந்தி உறுதி பூண்டிருந்தார். பிரபாகருடன் பேசி அவரது கருத்துக்களை கேட்டறிந்து இணக்கத்தை பெறுவதற்கு முயன்று பார்க்க அவர் முடிவெடுத்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்றவை குறித்து பாலசிங்கம் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். 1987 ஜூலை 28வது நாள் நள்ளிரவு அசோகா விடுதியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிரபாகரனையும் என்னையும் அவசர அவசரமாக எழுப்பிய இந்திய புலனாய்வு அதிகாரிகள் பிரதமர் ராஜீவ்காந்தி எம்மை அவசரமாக சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். உடனடியாக புறப்படுமாறு பணித்தார்கள். 1000 தரித்த கரம்பூனை அதிரடிப்படையினரின் வாகன அணி பின்தொடர பிரதம மந்திரியின் இருப்பிடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். வீட்டு வாசலில் வெள்ள நிற தேசிய அங்கி அணிந்தவாறு எமக்காக காத்து நின்றார் பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியுடன் இந்திய உலக புலனாய்வுத்துறை அதிபர் எம் கே நாராயணனும் தமிழக அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் நின்று கொண்டிருந்தார்கள். கவர்ச்சியூட்டும் புன்முறுவல் பூத்தபடி எம்மை அன்புடன் வரவேற்று

நஜீப். நமது நிலைப்பாட்டை விவரமாக விளக்கும்படி பிரபாகரன் என்னை படித்தார். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கினேன். முதலில் இலங்கையின் ஒட்டியாட்சி அரசியலமைப்பு பற்றி மிக சுருக்கமான கண்டன ஆய்வை முன்வைத்தேன். இறுக்கமான நெகிழ்த்த முடியாத விதிகளை கொண்ட அரசியல் யாப்பு பெரும்பான்மையினரின் நலன்களை பேணும் வகையில் வரையப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் யாப்பின் கீழ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியில் அர்த்தபூர்வமான முறையில் அதிகார பகிர்வு செய்வது இயலாத காரியம் என்று விளக்கினேன். பரந்த நிறைவேற்ற அதிகாரங்களுடைய ஜனாதிபதியை அரசு அதிபராக கொண்ட ஒரு இறுக்கமான ஒற்றியாட்சி அரசை ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பு உருவாக்கம் செய்துள்ளது. இந்த ஆட்சி அமைப்பில் அரச நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒற்றியாட்சி யாப்பை இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிபந்தனையின்றி முழுமையாக கொண்டுள்ளது. இதன் காரணமாக நியாயபூர்வமாக அதிகார பகிர்வு செய்யும் வகையில் அரசியல் கட்டமைப்பில் அடிப்படை மாற்றம் செய்வது சாத்தியமற்றது என்று சுட்டிக்காட்டினேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பரிந்துரைக்கப்பட்ட மாகாண சபையின் அதிகாரங்களும் செயற்பாடுகளும் நிர்வாக துறைகளும் தெளிவான முறையில் வரையறுக்கப்படவில்லை. டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் இந்த மாகாண சபையை மேலும் திருத்தி அமைத்து மேம்பாடு செய்யலாம் என ஒப்பந்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளில் பல குறைபாடுகள் உள்ளதென சுட்டிக்காட்டி எமது இயக்கம் ஏற்கனவே அதனை ஏற்க மறுத்துள்ளது என்பதையும் பாரத பிரதமருக்கு எடுத்துரைத்தேன். தமிழீழ மக்களின் தேசிய இனப்பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழரின் நில உரிமை மிகவும் முக்கியமானது. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை கொண்ட தொடர்ச்சியான பெரு நிலப்பரப்பில் பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலம் அவர்களது சொந்த நிலம், அவர்களது பாரம்பரிய தாயக நிலம். இந்த தாயகத்தை பிரிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் ராஜீவ் காந்தியிடம் எடுத்துரைத்தேன். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தனித்த ஒரு நிர்வாக பிரதேசமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சாதனை. ஆனாலும் இந்த இணைப்பு தற்காலிகமானது. இதன் நிரந்தர இணைப்பு பொதுசன கருத்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருப்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் வாக்கெடுப்பில் சிங்கள முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இணைப்பை எதிர்த்து வாக்களித்தால் வடகிழக்கு நிரந்தரமாக பிளவுபடுவதோடு தமிழ் தாயகம் காலப்போக்கில் சிதைந்துவிடும் என்று விளக்கினேன். பொறுமையுடன் மௌனமாக எனது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் அவ்வப்போது குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டிருந்தார். மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகார பரவலாக்கம் மிகவும் வரையறுக்கப்பட்டது என்றும் அது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நான் விளக்கினேன். வடகிழக்கு மாகாண சபையை கலைத்துவிடும் அதிகாரம் இலங்கையின் அரச அதிபர் ஏவர்த்தனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிங்கள இனவெறியர், தமிழ் மக்களுக்கு விரோதமானவர். இவர் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவார் என்று நாங்கள் நம்பவில்லை என்று கூறினார் பிரபாகரன். இறுதியாக விடுதலை புலி போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை களையும் விவகாரத்தை எடுத்துக்கொண்டோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்தாக்கிய 72 மணி நேரத்துக்குள் எமது விடுதலை இயக்கம் சகல ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று விதிப்பது அநீதியானது. எத்தனையோ ஆண்டுகளாக ரத்தம் சிந்தி போராடி உயிர்களை தியாகம் செய்து பெறப்பட்ட ஆயுதங்களை 4 நாட்களுக்குள் சரடையுமாறு ஒப்பந்தம் வற்புறுத்துகிறது. தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முன்பாக தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு தகுந்த உத்தரவாதங்கள் பெறுவதற்கு முன்னராக எமது மக்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் ஆயுதங்களை கையளிக்குமாறு வற்புறுத்துவது எந்த வகையிலும் நியாயமாகாது என்றார் பிரபாகரன். நாம் உரையாடி முடிக்கும் வரை குறுக்கிட்டு பேசாது பொறுமையுடன் எமது கருத்துக்களை மிக கவனத்துடன் கேட்டறிந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. சர்ச்சைக்குரிய விடயங்களை குறிப்பேட்டில் எழுதி கொண்டார். நாம் முடித்ததும் உங்களது பிரச்சனைகளை என்னால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட மாகாண சபை திட்டம் ஒரு தற்காலிக ஒழுங்குதான் என்று கூறிய அவர் அதில் உள்ள குறைபாடுகளை பின்னர் எவர்த்தன அரசுடன் பேசி நிவர்த்தி செய்ய முயற்சிப்பதாக உறுதியளித்தார். கட்டம் கட்டமாகவே தமிழரின் பிரச்சனையை அணுகி தீர்வு காண முடியும். ஒரே தடவையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது. கடுமையான முயற்சியின் பின்பு இணைக்கப்பட்ட மாகாணத்தில் தமிழ் மக்களுக்கு பிரதேச சுயாட்சியை பெற்றுள்ளோம். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று ராஜீவ்காந்தி எங்களிடம் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் நாம் சுட்டிக்காட்டியது போல நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்ட இந்திய பிரதமர் வடகிழக்கின் நிரந்தர இணைப்பை கருத்து வாக்கெடுப்புக்கு விடுவதில் உள்ள சிக்கலை தான் புரிந்துள்ளதாக கூறினார். இதுபற்றி நான் எவர்த்தனாவுடன் பேசுவேன். கருத்து வாக்கெடுப்பு நடத்தாமல் அதனை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்வேன். எதற்கு நீங்கள் இந்திய அரசை நம்ப வேண்டும்? தமிழ் மக்களின் நலனை மேம்பாடு செய்வதில் தான் நாம் அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறோம்.

எனவே உங்களது அமைப்பின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எமக்கு தேவை. தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுத்து அவர்களது பாதுகாப்பை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தும். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஆதரித்தால் அது எமது கைகளை பலப்படுத்துவது மட்டுமன்றி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவும் ஏதுவாக அமையும் என்று விளக்கினார் ராஜீவ்காந்தி. இந்த கட்டத்தில் குறுக்கிட்டார் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன். ராஜீவ்காந்தி கூறியவற்றை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு விரிவான விளக்கம் அளித்தார் அவர். ராஜீவின் கூற்றுகளும் பண்ருட்டி அளித்த விளக்கங்களும் பிரபாகரனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களின் நலனை பாதிக்கிறது, ஆகவே இந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் பிரபாகரன். விடுதலை புலிகளின் தலைவரது கூற்றை சொல்லுக்கு சொல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறினார் அமைச்சர் ராமச்சந்திரன். தனது நிலைப்பாட்டில் பிரபாகரன் உறுதியாக இறுக்கமாக நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் ராஜீவ். விடுதலை புலிகளுடன் முரண்பட்டு தனது முயற்சியை முறித்துக் கொள்ள விரும்பாத பிரதமர் திடீரென்று தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். உங்களது நிலைப்பாடு எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் எடுத்த முடிவையோ கொள்கையோ மாற்றச் சொல்லி நான் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் போதும் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். அந்த வேளை தலையிட்டு பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் ராஜீவ்காந்தியின் கூற்றுக்கு மெருகூட்டி ஒரு விளக்கம் கொடுத்தார். இது அற்புதமான திருப்பம் அல்லவா? பிரதம மந்திரியே, உங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். இந்த சிறிய சலுகையாவது இந்திய அரசுக்கு நீங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார் தமிழக அமைச்சர். ராஜீவின் கூற்றும் அதற்கு ராமச்சந்திரன் அளித்த விளக்கமும் பிரபாகரனுக்கும் எனக்கும் திருப்தி அளிக்கவில்லை. ஒரு விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நாம் எதிர்க்கிறோம் என்பதுதானே அர்த்தம். ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அதேவேளை எதிர்க்காமலும் இருப்பது எப்படி? இது ஒரு விந்தியான வாதம் என்று எனது காதுக்குள் குசுகுசுத்தார் பிரபாகரன். தனது கூற்றில் உள்ள புதிரை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை உணர்ந்த பிரதமர் பிரச்சனையை வேறு பரிமாணத்துக்கு எடுத்து சென்றார். உங்களது இயக்கத்துக்கும் உங்களது மக்களுக்கும் ஜனாதிபதி எவர்த்தனா மீது நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கும் அவர் மீது நம்பிக்கை இல்லைத்தான். என்றாலும் அவர் மீது கடுமையான அழுத்தம் பிரயோகித்து முக்கியமான சலுகைகளை பெற்று இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். மாகாண சபை திட்டத்தில் குறைகள் இருக்கலாம், ஆனாலும் நாம் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி பிரதேச சுயாட்சி அதிகாரத்தை கூட்டலாம். இந்த மாகாண சபை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். ஆகவே அந்த கால இடைவெளியில் வடகிழக்கில் ஒரு இடைக்கால அரசை நிறுவ முடியும். அந்த இடைக்கால அரசில் உங்களது அமைப்பு பிரதான பங்கை வகிக்கலாம். தமிழர் மாநிலத்தில் ஒரு இடைக்கால அரசை நிறுவது பற்றி நான் உங்களுடன் ஒரு ரகசிய உடன்பாடு செய்து கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். பாரத பிரதமரின் யோசனை பண்ருட்டி ராமச்சந்திரனை மகிழ்ச்சியில் ஆட்டியது. உற்சாகம் மேவி உணர்ச்சி வசப்பட்ட அவர் இந்த அற்புதமான வாய்ப்பை நழுவ விட வேண்டாம், தமிழ் தாயகத்தில் விடுதலை புலிகளின் நிர்வாக ஆட்சியை நிறுவும் அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டாம். அதற்கு முன்னதாக ராஜீவ் பிரபா ஒப்பந்தம் வரப்போகிறது. இதனை பகிரங்கப்படுத்த தேவையில்லை, ரகசியமாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தார் பிரபாகரன். இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் உடன்பாடுகள் உறுதிமொழிகளில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. எதிலுமே ஆர்வம் காட்டாது தனக்குள்ளே சிந்தனையில் ஒடுங்கி போயிருந்தார் பிரபாகரன். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் மிகவும் ஆர்வத்துடன் ராஜீவ் பிரபா ஒப்பந்தத்துக்கு ஒரு பிரமாதமான வடிவம் கொடுக்க முயன்று கொண்டிருந்தார். மாகாண சபை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் வடகிழக்கில் ஒரு இடைக்கால நிர்வாக ஆட்சி நிறுவப்பட்டு அதில் விடுதலை புலிகளுக்கு பெரும்பான்மை பிரதித்துவம் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. சகல தமிழ் போராளி அமைப்புகளுக்கும் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பில் பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டார். அதற்கு பிரபாகரன் இணங்கவில்லை. இறுதியில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஈரோஸ் அமைப்புக்கும் மட்டும் குறைந்த அளவில் பிரதித்துவம் வழங்குவது என்று இணக்கம் காணப்பட்டது. வடகிழக்கு இடைக்கால ஆட்சியின் கட்டமைப்பு அதிகாரம் செயற்பாடு போன்ற விடயங்களை அரசு அதிபர் எவர்த்தனாவுடன் பேசி முடிவெடுப்பதாக ராஜீவ்காந்தி உறுதியளித்தார். தமிழரின் பாரம்பரிய நிலத்தில் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ் பகுதிகளில் சிங்கள அரசாங்கம் காவல்துறை நிலையங்களை திறக்கக்கூடாது என்றும் பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். அதற்கு ராஜீவ்காந்தி இணக்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களிடமிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு வரி வசூலித்து வருவதாக சிங்கள அரசு குற்றம் சுமத்துவதாக தெரிவித்த பிரதமர் இந்த வரி வசூலிப்பை நிறுத்த முடியாதா என்று கேட்டார். மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் எமது அமைப்பின் நிர்வாக செலவுக்கே பயன்படுத்தப்படுவதாக கூறிய பிரபாகரன், அந்த தொகையை இந்திய அரசு எமக்கு தர இணங்கினால் வரி அறவிடுவதை கைவிடலாம் என்றார்.
விடுதலை புலிகளின் நிர்வாக செலவுக்காக மாதாந்தம் 50 லட்சம் ரூபாய் இந்திய நாணயமாக வழங்குவதற்கு இணங்கினார் ராஜீவ். வரி வசூலிப்பை நிறுத்துவதாக வாக்களித்தார் பிரபாகரன்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நன்றியை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீர

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் தரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல இருக்கு, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதையும் ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை நீ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மத்தியங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒளி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது. நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் ஒன்று. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் பிரிப்தோபா, ஜெகன், கேது, விதுசன், கேமா. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: எத்தனை வருஷம் மெனாஸ் வேலை செய்தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? கமலியாக்கள் இல்ல கடை திறந்துக்கணும்.
2: திறக்கட்டும் அப்பா, பிரச்சனை இல்ல. வந்து நீர் வேலைக்கு போறீங்க, நான் வேலைக்கு போறேன், மாசம் முடிய அத்துண்டு பேங்க்ல வருது.
1: மெடுவா நீங்க இப்படிதான். நாங்களும் ஒரு கடை எடுத்தோம்.
2: கடை எடுத்து படுற கசம் தெரியுமா? ரூபத்தை போயிருந்தா கொண்டாட்டத்துக்கு போயா? ஏழு நாளும் அதுக்கு கிடக்கணுமா?
1: இப்ப கொண்டாட்டத்துக்கு போயிருக்கேன். பத்ரோன் முதலாளி அந்த
2: விளங்குது, இந்த சிஸ்டம் விளங்குது. ஆனால்ப்பா லேசுப்பட்ட விஷயம் இல்லப்பா, வந்து தெரியா வந்து என்னத்துல கொண்டு விளங்கல சரியா வந்து ஏன் ஆசை வந்த ஒழுங்கால வேலையை போயிட்டு வந்த நீங்க
1: கலபடி தெரியாது. நான் வந்து கமலியோட ட்ரெயின்ல போனான். மெட்ரோ கடை காட்டாது,
2: மெட்ரோ கடை காட்டுல காசு எடுக்கலப்பா, வந்து அதை காட்டி போட்டு நீ காசு கொடுத்தானே தருவான் வந்து.
1: தமிழாக்கள் எல்லாரும் கடை வச்சிருக்கோம், ஏன் நாங்கள் வச்சிருக்க கூடாது?
2: தமிழாக்கள் வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வருது காசு வந்து, எனக்கு வந்து சரிய வேலைக்கு போறோம்
1: ஆரோக்கியம் இல்ல சம்பளம் வாங்குறோம்.
2: அப்ப நீங்க ஒரு பத்து ரூபா
1: ஐடியா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன். கடை திறக்கிறது

0: எடுக்கிறாப்பா, இப்ப எத்தனை நாள் ஆச்சு சொல்லு. அப்ப வட்டியும் இல்ல முதலும் இல்ல,
1: என்ன செய்யறேன் கொஞ்சம் காலம் போறேன் நிம்மதியா இருப்போம் ஆனா வயது தெரிஞ்சுதான் சொல்றேன். சரி, இப்படி கத்தாத மனசு சரியா போகுது.
0: நீ இப்படி கத்தாத மரியாதையை பயந்தனான் சரி என்னண்டான செய் ஆகல கூட்டியா கடை எழுதுவோம் உனக்கு அழகி தாரதோ ஆருக்கு அழகி தாரதோ இந்த கடன் பிரச்சனை முடியாது.

நீதான் மாத்தி விடுறேன் அதை கொடுத்து மாத்திரம் அப்படியே

0: தம்பி வேன் வந்திருக்கிறோம் கடையை சோடினம்.
1: என்னடா பாதிக்கல ஓடியது, நான் ஏதோ கிளியன்ஸ் வருதுன்னு சந்தோஷப்பட்டேன்.
2: பாரம் வெளியில எல்லாம் இப்படி வந்து பார்க்கிங்
3: இருக்கான்னு.
2: ஆனா சண்டை காணையில வெளியில பாரம் வந்து தெரியும், வந்து தெரியும் மூலக்கடையா இருக்கு.
1: நல்ல யாவரம் நடந்தது.
2: ரெண்டு மணி மட்டும் நாங்க
3: நினைக்கிறோம்.
0: காசு வாங்கினான், அதான் உங்க கடையை வாங்கி கொடுக்கறேன்னா நீ குரணைக்காதவினோட.
2: இந்த பப்பியர் கோணமா இருக்கணும், எழுத்து கணக்கு தம்பி.
0: அதெல்லாம் அவர் ஒழுங்காத்தான் செய்வார், அதுல எப்படி இல்ல, அது ஒரு பிரச்சனை.
1: எல்லா பிரச்சனையும் ஒழுங்கா ஒழுங்கான இதோட குந்தாவளோட இல்ல, இதுவும் அப்படி உங்களுக்கு கணக்கா அவர்கிட்ட கொடுக்குறேன் அவளா இதுவும். ஆனா தம்பி இதுக்குள்ள எனக்கும் சில பிரச்சனை
2: வேலை செய்யறாள் நாங்களும் போட்டோம்னா.

0: சனம் வந்து கொண்டிருக்கு. எங்க பாத்து கொண்டிருக்கீங்க?
1: இங்க ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா?
2: வேலையாம்
1: நீங்க தமிழ
2: ஆப்பிரிக்கால
1: இருந்த எனக்கு ஆப்பிரிக்கா பாஸ் தெரியும்.
2: தாய்லாந்து
1: பாஸ் கூட தெரியும்.
2: தெரியுமா? வேற கால் தேடி கொண்டிருக்கிறோம்.
0: தம்பி ஒரு கண்டிஷன், இப்படி வியாபார விஷயம்
1: தெரியுமா?
0: தெரியாது, ஒரு பிரச்சனையும் இல்ல. கதைக்கிற நான் இப்பயும் கட் அண்ட் டைப், சரியா? சரியா, ரெண்டு மாசம் நீ பழவணும், வெயில பழவணும், ரூம் இருக்கு, சாப்பாடு, ட்ரெயின் டைம், சரியா? அதுக்கு பிறகு நாங்கள் வந்து, சரியா?
2: இல்ல இப்ப இந்த கிழமை மாதம் முடிய வாரம் வார கிழமையில இருந்து
0: வரட்டும். பத்து வாம்பி நம்ம நம்மட பிள்ளை மாறத்தான், சரியா? வந்து தம்பினி கட்டும், சரியா? வந்து
2: காலமா 9 மணிக்கு திறந்து 12 மணிக்கு போட்டுனா சரி.
0: ஓ அவனும் வந்து, சரியா? வந்து அவன் இப்ப நான் இப்ப நீதான் தம்பி மெயின் பொறுப்பு, சரியா? அத வந்து சொன்னா சொன்னதுதான்,
1: சரியா?
0: அல்கோல் எதுவும் அடிப்பீரோ?
1: இல்ல இல்ல, அந்த பழக்கம் இல்ல.
0: அதுகளுக்கு அவனும் இங்க வந்து வேலை சிற டைம் உள்ள அதில் பாவிக்க கூடாது, சரியா தம்பி? புறாத பிரச்சனை இல்ல, சரியா?
2: அதெல்லாம் பேந்து கதைங்க,
0: கட்டண்டே கேட்கணும், சரியா?
2: பேந்து
0: என்ன பசங்கல தரையில வந்து முட்டை விழுந்து நான் வந்து தடவி கொண்டு வேண்டியிருக்கு, சரியா?
2: பொறுங்க, அந்த பொடியனோட காய்ச்சி பாப்போம்.
0: நீங்கள் தான் நிக்கிறீங்கள், சரியா? சாமா முழுக்க விக்கிதானே பகாச இங்க வந்து, சரியா? வந்து எங்க இருந்து பெரிய உங்களுக்கும் வேற இல்ல,
3: வேற பகத்ரா இப்ப
0: இல்ல அந்த கடை வந்து, சரியா? வந்து நீதான் கொண்டு காட்டினா அப்படி போகும்னு அஞ்சு பாக்கி அங்கால காசு இருக்கு, வீடு இருக்குண்டு.
3: நல்ல நல்ல கடை தானே, நீங்க நடத்துறீங்க கடையில அவனை படி விட்டு தெரிஞ்சாலும் இப்படித்தான் நடக்கும்.
0: அவனு ஆப்பிரிக்கன் பாச காய்ச்சபடியே அவனை விட்டு, சரியா? வந்து பிள்ளை மாதிரி தான் நாங்கள், சரியா? வந்து வீட்டை சாப்பிடறத கொண்ட கொடுத்து, சரியா? வந்து
3: கடையை
0: இப்ப
3: சாப்பாடு
2: எடுத்த
0: காலத்தில் கேட்போம்.

0: என்ன அப்பா நீ செய்தவையில சரியாடா நீ செய்தவையில
1: ஓமண்ணா இவங்க வந்து இந்த அப்பா மாமா தான் நானும் பாத்தினா ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கடா காலம் 9 மணிக்கு நான் கடை திறக்கிறேன் இரவு 1 மணி 12 1 மணி வரைக்கும் நான் துறக்கிறேன் கடையை பூட்டுறேன் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உழைச்சு கொண்டிருக்கேன் இவங்க வருவாங்க போவாங்க வேகன்ஸுக்கு போவாங்க கண்டவன் வாரவனுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களையும் கடை கொண்டு வந்து சாமான் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க
0: ஆனா
1: இங்க கஷ்டப்படுறது எல்லாமே நான் தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா 9 மணில இருந்து 21 மணி வரைக்கும் நான் கடத்துல வந்து கஷ்டப்படுறேன் இவங்க எனக்கு தார காசு 300 ரூபா
0: சம்பளம் மாசம்
1: மாசம் 300 ரூபா தான்
0: தாராங்க சரியா பிள்ளை மாதிரி பார்த்தவங்க
1: பிள்ளைய மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்றாலும் இங்க சட்டம் படி ஓரளவு காசாவது தந்திருக்க தனி வேணும்
0: சரி இப்ப நீ என்ன செய்ய போற அதை சொல்லு
1: இவங்களுக்கு நான் ஒண்ணும் ஏமாத்தல இவங்களோட காசு எல்லாத்தையும் மிச்சம் பிடிச்சுதான் வச்சிருக்கேன் இவங்களை ஒன்று செய்வோம் நான் அந்த கடையை எடுத்து நடத்துறேன் இவங்க ரெண்டு பேரையும் நான் டிக்ளேர் பண்றேன் அவங்க ஒபிஷியலா நான் வேலைக்கு ஆக்கல வைக்கிறேன் அப்ப அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கடை செய்யறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடையை உழைக்கிறாங்கன்னு தெரியும்
0: அதுக்கு
1: அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டப்பட்டு விசா இல்லாம வர தமிழ் பொடியவங்களுக்கு இப்படி ஏமாத்தி வேலை வாங்குறது எல்லாம் இருக்காம ஒரு நல்ல இதோண்டு அவங்களுக்கு தெரிய வரும் பெரும்
2: நீங்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ் கடை பத்ரோன் அங்கம் 1. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் பிரித்தோவா, ஜெகன், கேது, விதுசன், கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
3: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
3: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal Foch, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
5: சண்டைபிடிக்காத
3: தரமான பொருட்களை தேடி ஆகியவைதான் ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உபகுணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01142 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம் நேயர்களே. உலக வரலாற்றை தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பம் The House of Rothschild, The Rothschild Family. Rothschild குடும்பம் பற்றி இந்த பகுதி இரண்டிலும் நாம் தொடர்ந்து இன்று பார்ப்போம்.
1: மேலும் மெக்மானின் இந்த நவீன அரசியல் நிழலுக்கு பின்னால் இருக்கும் அதே தந்திரம் தான் 19 நூற்றாண்டின் நடுப்பகுதியிலும் அரங்கேறியது. 1840 ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார படுபாதாளம் உருவானது. ஒருபுறம் வாட்சைல்ட் வம்சத்தின் சொத்துக்கள் மலைபோல் குவிந்து கொண்டிருக்க, மறுபுறம் சாதாரண மக்கள் தங்களின் அன்றாட உணவிற்கே கடுமையாக போராடி கொண்டிருந்தனர். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பிரமாண்டமாக விரிவடைந்தது. அதே சமயம் பிரெஞ்சு அரசாங்கம் அடுத்தடுத்து போர்களில் தோற்று பெரும் கடனில் மூழ்கி திவால் நிலைக்கு வந்தது. இதனால் கோபமடைந்த பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு பின்னால் இருந்து பணம் கொடுத்து இயக்கிய ராட்சைல்ட் வங்கிக்கு எதிராகவும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். 1848 வடித்த பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் இருந்த ஜேம்ஸ் ராட்சைல்டின் வங்கி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்தது. அப்போது தங்களின் தந்தை சொல்லிக் கொடுத்த குடும்ப ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தின்படி லண்டனில் இருந்த நேத்தன் ராட்சைல்டின் மகன் லைனன் ராட்சைல்ட் தன் சொந்த பணத்தை பிணையாக வைத்து மாபெரும் நஷ்ட அபாயத்தையும் தாண்டி தன் சித்தப்பாவின் பாரிஸ் வங்கியை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றினார். ஆனால் இத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. வரும் வங்கியாக மட்டும் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் மக்கள் புரட்சியால் தங்களின் அதிகாரம் பறிபோலாம் என்பதை லைனல் உணர்ந்தார். உண்மையான பாதுகாப்பு என்பது அரசாங்கத்திற்குள் நேரடியாக நுழைவதுதான் என்று அவர் முடிவு செய்தார். லைனல் ராட்சைல்ட் தன் அபார பணப்பலத்தை பயன்படுத்தி அன்றைய இங்கிலாந்தின் ஊடகங்களை விலைக்கு வாங்கி மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் அங்கே ஒரு பெரிய சட்ட சிக்கல் எழுந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டுமானால் கிறிஸ்தவ புனித வேத நூலின் மீது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் லயனல் ராட்சைல்ட் அதை மறுத்து தன் யூத மதத்தின் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு மீதுதான் சத்தியம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இறுதியில் இங்கிலாந்து அரசாங்கம் தன் சட்டத்தையே மாற்றி லயனல் ராட்சைல்டை நாடாளுமன்றத்திற்குள் அமர வைத்தது. லயனல் ராட்சைல்ட் மெதுவாக ராட்சைல்ட் வம்சத்தின் புதிய தலைவரானார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். இது வரும் ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சத்தை ஒழிப்பதற்கான முயற்சியா, அல்லது ஊடகங்களை விலைக்கு வாங்கி நாட்டின் சட்டங்களையே மாற்றி அரசாங்கத்தின் மிக உயரிய நாடாளுமன்ற நாற்காலிகளை தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு மாபெரும் உலகளாவிய வியூகமா? ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்றங்களை ராட்சைல்ட் வம்சம் தன்கைக்குள் வைத்திருந்த அதே வேளையில் அவர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு புதிய வங்கி பேரரசு உலக அரங்கில் உருவாகி கொண்டிருந்தது. அதுதான் இன்று வரை உலக புகழ் பெற்ற மோர்கன் வங்கி வம்சம். 1864 லண்டனில் இருந்த ஒரு முக்கிய வணிக வங்கியின் கட்டுப்பாட்டை ஜூனியஸ் மோர்கன் அந்த அமெரிக்க பிரிட்டிஷ் வங்கியாளர் தன் கைகளில் எடுத்தார். இவர் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டாத மிகவும் கடுமையான கணக்க பிள்ளையான ஒரு மனிதர். ராட்சைல்ட் குடும்பத்தை போலவே இவரும் பெரிய லீகில் விளையாட வேண்டுமானால் உலக போர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தவர். சரியாக 1870 ஐரோப்பாவில் மீண்டும் ஒரு போர் வெடிக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் நெப்போலியன் III ஜெர்மனியை ஒன்றிணைக்க துடித்த புருசியாவின் இரக்கமற்ற இராணுவ தளபதியான ஓரவான் பிஸ்மார்க் மீது போர் பிரகடனம் செய்தார். ஓரவான் பிஸ்மார்க் ஒரு வெறி பிடித்த காளையை போன்றவர். ஆனால் அசாத்திய இராணுவ புத்திசாலி. ஒரு நூற்றாண்டு காலமாக போர்களுக்கு பணம் கொடுத்து பழகிய ராட்சைல்ட் வம்சத்துக்கு ஒரு நாடு தோற்குமா ஜெயிக்குமா என்று கணிக்கும் விசித்திரமான ஆற்றல் இருந்தது. பிஸ்மார்க்கின் அசாத்திய ராணுவ பலத்திற்கு முன்னால் பிரான்ஸ் தேசம் மண்ணை கவும் என்பதை உணர்ந்த ராத்ஷைல்ட் வங்கி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு போருக்காக கடன் கொடுக்க முற்றிலும் மறுத்துவிட்டது. ஆனால் இந்த இடத்தை தான் ஜூனியஸ் மோர்கன் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். பிரான்ஸ் போரில் ஜெயிக்குமா தோற்குமா என்பது அவருக்கு முக்கியமில்லை. தோற்றாலும் பிரான்ஸ் தேசத்தின் வரி வசூல் முறை மிகவும் பலமானது. அவர்கள் எப்படியும் தன் கடனை திருப்பி அடைத்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டார். உடனடியாக ஜூனியஸ் மோர்கன் தன் முதலீட்டாளர்களை திரட்டி பிரெஞ்சு வானகத்திற்காக அன்றைய காலகட்டத்திலேயே 10 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதியை திரட்டி கொடுத்து உதவினார். 1871 நடந்த பிராங்கோ பிரஞ்சிய போரில் பிரான்ஸ் முற்றிலும் படுதோல்வி அடைந்தது. பிரான்சின் பெரும் பகுதிகள் ஜெர்மனியிடம் பறிபோயின. விவசாய அரண்மனையில் ஜெர்மனி ஒரு புதிய பேரரசாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் முடிந்தவுடன் தோற்றுப்போன பிரெஞ்சு அரசாங்கம் ஜூனியஸ் மோர்கனிடம் வாங்கிய கடனை ஏமாற்றி விடவில்லை. மாறாக 1873 அனைத்து பத்திரங்களையும் வட்டியுடன் முன்கூட்டியே திருப்பி அடைத்தது. இதன் மூலம் ஜூனியஸ் மோர்கனுக்கு கிடைத்த நிகர லாபம் எவ்வளவு தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலேயே 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். இந்த அசாத்திய லாபம் மோர்கன் வங்கியின் முதலீட்டை பல மடங்கு உயர்த்தியது. சர்வதேச அரசாங்கங்களுக்கு நிதி வழங்கும் மிக உரிய உலகளாவிய சக்தி வாய்ந்த வங்கி வரிசையில் மோர்கன் வம்சத்தை அமர வைத்தது. ஜூனியஸ் மோர்கன் தன் புதிய வம்சத்தை லண்டனில் நிலைநிறுத்திக் கொண்டிருந்த அதே வேளையில் ஐரோப்பாவின் பழைய சாம்ராஜ்யங்கள் மெதுவாக வீழ்ச்சியடைய தொடங்கின. அதற்கு பதிலாக உலக வரலாற்றிலேயே அதுவரை கண்டிராத ஒரு புதிய பிரமாண்ட வல்லரசு அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால் உருவாக தொடங்கியது. அதுதான் அமெரிக்கா. 1850 முதல் 1870 அமெரிக்கா தொழிற்புரட்சி மூலமும் தங்களின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரயில்வே மூலமும் அசுர வளர்ச்சி அடைந்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தங்கள் கைக்குள் வைத்திருக்க சில பெரும் முதலாளிகள் உருவானார்கள். ரயில்வே துறையில் கொர்னேலியஸ் வேண்டுபோர்ட் என்றும் ஸ்டீல் தொழிலில் ஆண்ட்ரூ கார்னகியும் மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் உலகையே உலுக்கிய ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தின் ஜான் டி ராக்கஃபெல்லர் ஆகியோர் உருவெடுத்தனர். பல வருடங்களாக ராத்ஷைல்ட் குடும்பம் அமெரிக்காவை ஒரு பைத்தியக்காரர்களின் நிலம் என்று நினைத்து மிகவும் அலட்சியப்படுத்தியது. அங்கே பெரிய முதலீடுகளை செய்யவில்லை. ஆனால் மோர்கன் வங்கியின் அசுர வளர்ச்சியையும் வால் ஸ்ட்ரீட் என்ற புதிய உலக நிதி மையம் உருவாகுவதையும் பார்த்த பிறகு ராத்ஷைல்ட் வம்சம் அமெரிக்காவிற்குள் நுழைய சமயம் பார்த்து காத்திருந்தது. நிதி உலகில் ஒரு பழமொழி உண்டு நேயர்களே, வீதிகளில் ரத்தம் ஓடும் போதுதான் முதலீடு செய்ய வேண்டும். அமெரிக்காவிற்கு அந்த இரத்தம் தோய்ந்த வீழ்ச்சி நாள் 1893 மே 9 வந்தது. அமெரிக்காவின் ஓய்வேற்றுறை அளவுக்கு அதிகமாக விரிவடைந்து திடீரென ஒட்டுமொத்தமாக செறிந்தது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பொருளாதார பெருமந்தம் உருவானது. அன்று அமெரிக்க அதிபர் கிரோவர் கிளீவ்லண்ட் டாலரின் மதிப்பை தங்கத்தின் மதிப்போடு சமமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதகமாக இருந்தார். ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தின் கஜானாவில் இருந்த தங்க இருப்பு மிக வேகமாக தீர்ந்து வரும் சில நாட்களில் அமெரிக்கா முற்றிலும் திவாலாகும் நிலைக்கு வந்தது. அமெரிக்கா முற்றிலும் அழியும் நிலைக்கு வந்த அந்த இக்கட்டான தருணத்தில் அந்த நேர பிரசிடென்ட் கிரோவர் கிளீவ்லண்ட் உலகையே ஆட்டி படைத்த ஒரு புதிய மனிதரை உதவிக்கு அழைத்தார். அவர்தான் ஜே.பி. மோர்கன். ஜூனியஸ் மோர்கனின் மறைவுக்கு பிறகு மோர்கன் வம்சத்தின் புதிய தலைவராக உயர்ந்தவர் இவர். அமெரிக்க அரசாங்கம் திவாலானால் தன் வங்கி சாம்ராஜ்யம் அழியும் என்பதை அறிந்த ஜே.பி. மோர்கன் இந்த நாட்டை பின்னால் இருந்து காப்பாற்றக்கூடிய உலகிலேயே அதிக அளவில் தங்கத்தை இரகசியமாக சேமித்து வைத்திருக்கும் அந்த ஒரே ஒரு குடும்பத்தை நாடினார். அவர்கள் யார்? வேறு யாருமல்ல, ராட்சைல்ட் வம்சம்தான். கடந்த 30 வருடங்களாக உலகெங்கும் உள்ள தங்க சுரங்கங்களை இரகசியமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ராட்சைல்ட் வம்சத்திடமிருந்து ஜேபி மோர்கன் கூட்டுச் சேர்ந்து 3.5 மில்லியன் அவுன்ஸ் தூய தங்கத்தை நேரடியாக விலைக்கு வாங்கி அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் என்று கூறப்படும் மத்திய கஜானாவிற்குள் கொண்டு வந்து சேர்த்தார். வரும் 30 நிமிடங்களில் இந்த பாண்டுகள் பவுன்ஸ் பொதுமக்களுக்கு விற்கப்பட்டு தீர்ந்தன. அமெரிக்கா திவாலாவதில் இருந்து தப்பியது. ஆனால் இங்குதான் நாம் மிக கடுமையாக கேள்விகளை எழுப்ப வேண்டும் நேயர்களே. ஒரு சுதந்திர ஜனநாயக வல்லரசு என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அமெரிக்கா போன்ற ஒரே ஒரு நாடே வரும் 2 தனிப்பட்ட வங்கியாளர்களின் காலடியில் விழுந்து தங்கத்திற்காக கையேந்தும் நிலை ஏன் வர வேண்டும்? வங்கிகள் ஏன் எப்போதும் அரசாங்கங்களுக்கு கடன் கொடுக்க விரும்புகின்றன என்று தெரியுமா? ஏனென்றால் அரசாங்கங்கள் எப்படியும் மக்கள் மீது வரியை விதித்து அந்த பணத்தை திருப்பி செலுத்திவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான். ஒரு உலகளாவிய வல்லரசாக மாற்றியதற்கு பின்னால் இருப்பது மக்களின் உழைப்பா அல்லது உலக நாடுகளின் கஜானாக்களையும் தங்கத்தையும் தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு நாடாளுமன்றங்களையும் அதன் ஜனாதிபதிகளையும் தங்கள் விருப்பப்படி ஆட்டிப்படைக்கும் இந்த ராட்சைல்ட் மற்றும் மோர்கன் குடும்பங்களின் ரகசிய உலகளாவிய நிழல் அரசாங்கமா? இதை உங்களின் ஆழமான சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அமெரிக்க அரசாங்கத்தையே தங்கள் கைக்குள் சுருட்டிய ராட்சைல்ட் வம்சம் 20th century தொடக்கத்தில் ஐரோப்பாவில் வடிக்கவிருந்த ஒரு மாபெரும் பேரழிவை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பியது. 1800s இறுதியில் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு இடையே இருந்த இராணுவ போட்டி மற்றும் இரகசிய கூட்டணிகள் ஒரு கொதிநிலையை அடைந்தன. போர் மூண்டால் பல வணிகங்கள் அழியும் என்று தெரிந்திருந்தும் லண்டன் வங்கியின் தலைவரான நேரி ராட்சைல்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன் கடற்படை பலத்தை அசுர வேகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இராணுவத்திற்காக எவ்வளவு அதிகமாக செலவிடுகின்றனவோ அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு வங்கியிடமிருந்து கடன் தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான படுகொலை 1914 அரங்கேறியது. ஆஸ்திரியா ஹங்கேரியின் பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் சேர்பிய புரட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் முதலாம் உலக போருக்குள் மூழ்கியது. இந்த உலக போரில் தான் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தது. அதுவரை ஒற்றுமையாக இருந்த ராட்சைல்ட் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட லாபங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் போரில் வெவ்வேறு எதிர் அணிகளில் பிரிந்து நின்று போரிட்டனர். சுமார் 1,75,000,000 மனித உயிர்களை பழிவாங்கிய இந்த போரின் முடிவில் இவர்களின் ஆதிக்கத்தை அமெரிக்காவின் புதிய வம்சமான ஜாக் மோர்கன் தலைமையிலான மோர்கன் வங்கி முற்றிலும் முந்தியது. அமெரிக்க அரசாங்கத்தின் முதன்மை நிதி ஆதாரமாக மாறிய மோர்கன் வங்கி உலக போருக்கான நிதியை திரட்டி உலகளாவிய சக்தியாக மாறியது.
0: மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: உலக

0: உடைந்தது காற்றண்டாடி மாற்றித் தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தரு மற்றும் புரணக பகுதிகளில் எந்தவித கட்டணமின்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0985 76 79 19 மறந்துவிடாதீர்கள்.
1: 9 86 79 59 புதிய வருவாக எம்பவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரப்பின வசதியும் உண்டு.

0: இன்றைய சினிமா சிதறலானது மறு ஒலிபரப்பாக 2021 ஆண்டு ஒலிபரப்பாகிய சினிமா சிதறல் இங்கே ஒலிக்கிறது.
1: குஞ்சு வந்தோனவோ வந்தோர் அஞ்சு மாதம் ஆக இல்லையப்ப தமிழ்நாடு வந்த மாதிரி செலி செலி என்று செழிச்சு போயிருக்குது. ஆளுக்கும் கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கப்பா இந்த நேரத்திலும் கூட போய் தன்ற மனச்சாட்சியின்படி அந்த போய் ரஜினிகாந்த் போய் பார்த்திருக்கின்றப்பா அந்த ஆளுட மனசு நான் நினைக்க நினைக்க எனக்கு பல சந்தோஷமா இருக்கு. பொடிய என்னையும் விட மாட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷமா இருக்கு சொல்லுவேன். கிட்டத்தட்ட இப்ப 44 வருஷமாக ஸ்டாலினோடு நான் அந்த மாதிரி இருந்தேன். அந்த வந்த பிறகு போய் பார்த்து அந்த ஆளுக்கு ஒரு கைய குடுப்பம் சொன்னா இந்த குருமா கோதாரி முடியுதும் இல்லையப்போ அந்த ஆளு
2: சோகங்கள் எல்லாம் நடந்து போச்சு. அதால ஊனால மெயின் சந்திக்கலாம் போயிட்டு உங்களே
1: சோகம் கொஞ்சம் மெயின்தான் இருக்கிற மாதிரி இருக்குது.
2: எனக்கு வருத்தம் சோகம் இல்ல. நீங்க இருக்கும் இளைஞர் இது ரத்த வாசம்

0: அங்க பார்த்த உடனேதான் இவர் காவேரியில இருந்து வேந்து ஜவாரி விட்டு கொண்டு
1: அண்ணாத்த சந்தோஷமா நெஞ்சன் வரணும்.
0: அண்ணாத்தான்
1: என்ன சூப்பர் ஸ்டார்
0: தெரியாத கலைஞர் சூப்பர் ஸ்டார் குழந்தையில இருந்து
1: நாலு பேருக்கு நல்லது செய்யணும் சொல்லிட்டு நாலு.
0: இப்ப முதல் துவக்கத்திலேயே நாங்கள் அந்த ஆளை பற்றி கிழக்க கரைக்காம அந்த ஆள் நலம் பெற்று நல்லா இருக்கணும். ஒரு காலத்துல சந்தோஷப்படுத்தினவர் தானே கலைஞர்ட்ட மகனும் போய் பார்த்தா பிறகு இந்த கலைஞருக்கு வந்த சந்தோஷத்துல சந்தோஷமா தான் இருக்குது.
1: அவனுக்கு அந்த ஆளுடைய மனசத்தான் நான் நல்லா பாக்குறேன்னப்பா. ஒன்று நான் துடிக்கிறானடா சாமி.
0: அவருக்கு உலகாலம் அடிபட்டவர் ஸ்டாலின் என்ன செய்கிறாரு? ஒரு
1: அவனுக்கு வந்து நாக்காளி இல்லாதவனுக்கு நாக்காளி வாங்கி கொடுக்குது, அடிக்க வழி இல்லாத கூட்டவனுக்கு அதை கொடுக்குது, செத்தவனுக்கு செத்த வட்டி செலவுக்கு அதை கொடுக்குது. ஐயோ தண்ட வீட்டுக்கு அதை கொடுக்குதப்பா, நீங்க அரசாங்கத்தை தானே கொடுக்குது. ஐயோ திமுக அள்ளி அள்ளி கொடுக்குதப்பா.
0: என்றாலும் அவர்கிட்ட உழைச்சது இருக்கிறவன் கொடுக்கணும். இருக்கேக்கும் கொடுக்காம எங்கட ரஜினி அந்த மாதிரி இருக்கேக்கும் கொடுக்காம
1: நாங்க மாற்றுவோம் ஸ்டாலின்.
0: தமிழ் இதுல கச்சனுக்கு ஹிந்தியில காலப்போத்தியோட அடிச்சு விட்டு இங்க தமிழ்ல கதையிடான். அது பெரிய கத்தியா போயிட்டு கலைஞர்
1: உண்மையா படம் நடிக்கையோ
0: படம் தியேட்டர்ல
1: பார்த்தவங்களுக்கு
0: அவரு ரோசம் சில பேருக்கு ரோசம் மறந்த விஜய் சேது
1: ஒதுக்கியன் போதிக்கப்பா ஒரு மல்லாமல போய் முதுகுல உடையிறானப்பா
0: பின்னால போய் இப்படித்தான் பல பேர்
1: பின்னாலர்
0: அப்ப சரி அது விஜய சேதுபதியும் அந்த மனசுல பட்டதை சினிமாத்தனம் இல்லாம கதைச்சு போடுறதால வார பிரச்சனைகள் இதுகள் தான். அவரும் இல்ல இப்ப ரஜினி எவ்வளவு போய் அவரும் ஒரு விருது வாங்கினவர் தானே.
1: அவன் கஷ்டப்பட்டு வாங்கினவனப்பா. இது சும்மா இருக்கிறதுக்கு
0: மூன்றாவதுமா தரிசுக்கும் இல்ல
1: கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்லி சொல்லி கத்தி கத்தி சொன்னாலே உங்களுக்கு விளங்காது.
0: இதெல்லாம் அப்படி அதுக்குள்ள மகனை என்னத்துக்கு உள்ளுக்கு பிடிச்சு போட்டா எல்லாம் அரசியல். இந்த அரசியல் எங்களுக்கு கலைஞர். அப்ப இந்த சூரிய திருந்தாமல் போச்சே ஊருஜனந்தான்
1: பாதிக்கப்பட்டு
0: போனது ஜனந்தான் திருப்பி பாட்டிலேயே தேவன் பாட்டிலேயே கொடுத்து விட்டது கமலஹாசன்.
1: அவங்களுக்கு ஒரு சாமிச்சு இருக்கப்பா சஹுரியா வந்து அரசியலுக்கு வந்தா பள்ளிக்கூட புள்ளியில சும்மா
0: அவன் செய்கிறான்
1: விஜயகாந்தோட
0: ஆரம்பத்துல அஞ்சு ஹீரோக்கள் நடிச்சவையல்
1: சின்ன பொடியில நடிச்சவ
0: சின்ன பொடியல செந்தூர பூவில ராம்கி நடிச்ச மற்றது என்ன நாளைய தீர்ப்பில விஜய்
1: தளபதி நடிச்சது
0: மற்றது
1: ஐயோ அவையெல்லாம் கனவேறப்பாங்க பெரிய பெரிய இந்த ஓட்டுகள் எல்லாம் விண்ணாசம் எங்கட முரளி குட்டி நடிச்சது
0: அந்த மாதிரி நடிச்சது
1: சரத்குமார் குட்டி தாய்மொழியில நடிச்சது
0: சேர்ந்து நடிச்சது எல்லா பெரிய பெரிய ஹீரோக்களும் சேர்ந்து நடிச்சது
1: விஜயகாந்த் கேள்வியோ
0: அந்த மாதிரி தானே யூரியாவும் நடிச்சது. ஆனா எல்லாரும் நடிச்சவையில் விஜயகாந்த கைவிட்டுட்டோம். ஒரு நல்ல மனுஷன் அரசியல நீங்க எவ்வளவு கதைக்கிறீங்க ஒரு நல்ல மனுஷனை உங்க உண்டே ஒதுக்கி வச்சிருந்தேன்.
1: அவையில் மக்களால நிராகரிச்சா நான் அதை பண்ணி எடுக்க மாட்டேன்.

0: சார் இதுதானா சார் இந்த சட்டமன்ற ஒரு படமண்டு வந்திருக்கு என்ன சார் உங்க சட்டமன்ற அதுவும் இப்படித்தான் ஜாதி வரிய சொன்னது என்ன சொப் ஹீரோக்கள் நடிக்காதபடியா அது விழுந்துட்டு வந்தாலும் ஒரு பக்கத்தால அதுவும்
1: ஒரு
0: கைட்டால இருக்குது ஆனா கேபியின் படம் வந்த மாதிரி பாக்க பாக்க கண்ணீர் வர மாதிரி எடுத்திருக்கு என்கிறாருங்க சட்டமும்
1: அண்ணனுக்கு தாமையும் போடு வச்சரி என்ன மாதிரி போ புது
0: நீங்கள் எங்க தரிசக அமைப்புகள் எல்லாம் பெரிய வழக்கு கூடு கச்சேரி அளவு கொண்டு போயிட்டு காலத்துக்கு அவரும் அண்ணனின் நடிப்புல போயிட்டாரு தானே போ எக்ல கொஞ்சம் பேமஸ் ஆயிருக்கிறக்காக இந்த போஸ்டர் போடுவோம் சொல்லி போட்டு போட்டவியல்
1: அது
0: அது கோட்டுக்கெல்லாம் அடுபட்டு போயிட்டு
1: மக்களுக்கு இடவிடாம கோட்டுக்கு இடவிட்டு போயிருக்கேன்
0: கோட்டுக்கு இடவிட்டு போய் அந்த இதா போயிட்டு
1: ஓ வெற்றி பிறகு ஸ்ரீராம் ஸ்ரீ ராமசாமியும் அந்த
0: ராமசாமி அந்த காலத்துல இருந்தே குடும்ப பாக்காளையும் ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படங்களையும் தான்
1: எடுத்தி முழக்கம் மாமனிதன் இடம் பொருள்
0: பருவ காட்டு விஜய வச்சு எடுத்து கீரவாக்கி எடுத்த படம்
1: எங்களை நடிந்து டெல்ட் நடிக்கலோ
0: அவர் கேவாளன்
1: அது ஆடிகளம் அவர்
0: அவர் எழுத கவிதை எழுதுற கவிதை யார் இப்ப வாக்கின கலைஞர் எல்லாரும் கவச்சி காட்டினாத்தான்
1: கவச்சி
0: எழுதுனா எல்லாரும் கேட்பாங்க கலைஞர்
1: அதுக்கு நான் கேபாலனோட கதைக்கத்தான்
0: என்று கேட்கிற அண்டைக்கு பாக்குறேன் கலைஞர் எங்கட பிரபுதுவா இருக்கிறார் அவர் தன் ரெண்டாவது பெண்டாட்டியோட திருப்பதிக்கு வந்து நிற்கிறார் முதல் பெண்டாட்டி கிராமத்தோட கொழுவல் அது பிரச்சனையா போனது ராம்லத்தும் கிட்டடியில் இதுல சொன்னவா நயன்தாராவும் காது
1: நயன்தாராவோட லவ்ல இருந்தா அது ஃபெயிலியரா போச்சு அதுக்கு பிறகு இவருக்கு அந்த நாரி
0: அவருக்கு மூட்டு வலி
1: வந்து
0: அவருக்கு மூட்டு வலி
1: பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மூட்டு இருக்குது
0: அவன் ஆட ஆட ஆடி மூட்டு வலி வந்துட்டு கலைஞர் அதுதான் கொண்டே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கலைஞர் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு பொம்பளை டாக்டர் போய் கவுட்டு போட்டு என்ன கூட சின்னவர் அவள் நிமித்தி போட்டல்ல என்னைய போட்டு கையோட தடு போயிட்டாள் அவள் கட்டிக்காரியா இருக்கு ஆனால் அந்த அவளை காட்ட இல்ல கலைஞர் தான் தனியத்தான் நிறுவர்களுக்கு வந்து அவன் மறைச்சு வச்சிருந்தா இப்ப வெளியில விட வேணாம் ஏன்னா நயன்தாராட கோபத்திலேயே இந்த மூத்த மனசி இந்த பிரச்சனையா இருக்கு அந்த டிவோர்ஸ் எடுத்தாலும் காமிற இடத்துல காலமுட வெளுப்பல அவள் தெரிகிறாள் ராம்லத் அப்ப இப்ப இந்த விவாக காட்டினா பிரச்சனையா வந்துடுமன்னா அவற்றும் ஒரு பக்கத்தால போகுது கலைஞர்
1: நான் இங்கே வந்து போட்டு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அடிபடுது
0: நீங்கள் பார்த்திருப்பீங்க கலைஞர் நீங்கள் இப்படி உள்ளாங்க பாக்குறதுல நீங்கள் ஒரு
1: வீராளி உடைச்சது உடைச்சது
0: நீங்களை
1: அதுதானே நான் அந்த மாதிரி உடைப்பேன் அது தெரிய கூடாது
0: அது தெரியாம நீங்கள் உடைக்கிறதுல நீங்கள்
1: ஒவ்வொரு நாளும் கதை எங்களை சிங்கி வனிதாவை பற்றி நாங்கள் நிறைய கதை
0: அவள் பிக் பாஸுக்கு போன பிறகு முதல் தொப்பு தோக்கத்துல தகப்பனோட தண்டை பிடிச்சதை கொண்டது தானே
1: அந்த நாட்டாண்மை
0: போன பிறகு விஜய் டிவி எடுத்தது நடுவர்
1: நாட்டாண்மைக்கு இப்படி ஒரு மகள் ஒன்று பிறந்திருக்கு எனக்கு தெரியுது இல்லையே
0: எந்த ஆளையும் உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அது நாட்டாமையா இல்ல கிட்டாமையாண்டு இல்ல காட்டாமையாண்டு. உள்ளுக்கு போய் பாக்கணும் வனிதா. இப்ப
1: எத்தனை பேருக்கு விருந்து படைச்சதாப்பா இந்த மஞ்சு குட்டி?
0: அதுக்கு என்ன செய்கிறது கலைஞர்? அவா விருந்து படைச்சது அவரோட போயிட்டு
1: அப்பாவியா இருந்திருக்கு. அதுக்கு
0: அவையா இருந்தில்ல அப்பாக்களுக்கு எல்லாம் விருந்து படைச்சவாவா?
1: அது சரி, அந்த மனிதனுக்கு பிறந்த இந்த வனிதா வாயாலும் கிள்ளாரியா இருக்குது.
0: வாயால விண்ணாடியா இருந்தபடியாத்தான் இந்த கடைசியா போக ஸ்டார கூடி சீனிவாசன கூடி விழுத்தி விட்டது. நீங்க எப்படி சொல்லிக்கா கலைஞர்? எனக்கு ஒரு கவலை வருது. உண்மையான பவர் ஸ்டார் சொன்னா எங்கட புனித் ராஜ்குமார்
1: தானே? செத்தாலும் மறக்க முடியாதப்பா அவங்கட குடும்பம்.
0: தமிழனா இருந்து கலைஞர் அவர்
1: தமிழன் இல்ல, தெலுங்கு
0: இல்ல, கன்னடன் இல்ல. அவர் உண்மையா தமிழன். சென்னையெல்லாம் பிறந்தவர்.
1: சென்னையில பிறந்தாமா?
0: ராஜ்குமார் மகன் தான். எங்க வீரப்பன் கடத்தி கொண்டே வச்சிருந்தாரு
1: புனித்
0: ராஜ்குமார். ஆனால் அவன் சின்ன இல்லையோ
1: அவ்வளவு கோடி கணக்கான
0: 140 நாள் தடை உத்தரவு போட்டு ஒரு நடிகர்கிட்ட செத்த விடன்னா புனித் ராஜ்குமார்ட செத்த விடுதான் அரசாங்கமே
1: கலங்கி செய்திருக்கிறான் சீமான்.
0: ஐயோ, அவர் 48 ஃப்ரீ பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். 26 ஆதரவில்லாத
1: இல்லம் காட்டி கொடுத்திருக்கு இந்த வயதுகளுக்கு.
0: 16 முதியோர் இல்லங்களை நடத்தி
1: 1800
0: பிள்ளைகளுக்கு
1: படிப்பிக்கிற
0: கல்வி செலவு ஏற்று படிப்பிச்சிருக்கிறார். ஆனா இதை விட சொப்பா சித்தாபுரத்து கண்ண கொடுத்து 4 பேருக்கு
1: எல்லாம் சரியான டவுட் இருக்கு. நான் நியூஸ் வாசிக்க வாசிக்க வாசிக்க என்னப்பா 2 கண்ணுல 4 பேர் பாக்குறதுண்டல்லோ பிரிக்க புள்ளியா.
0: அதை நாளா வெட்டி ரெண்டு கண்ணையும் 2 வெட்டி போட்டு முன்பொழி
1: படலத்தை குயிக்கா செய்யக்கூடிய அளவுக்கு டேலண்ட்
0: இருக்கு. மற்றதவற்ற கண்ணுக்கு பெரிய மவுசு இருந்தது அனே கலைஞர். ஆனா உண்மையா கன்னட சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, எல்லாத்த சூப்பர் ஸ்டாரும் புனித் ராஜ்குமார் தான். எங்கட சூப்பர் ஸ்டாரும் இருக்கிறார் தானே?
1: லட்சக்கணக்கா 100 கோடி
0: சம்பளம் வாங்கி போட்டு ஒருதனுக்கு உதவி செய்தான்னு
1: கேட்டிப்பட்டிருந்தேன். அது வந்து ரசிகர்கள் பாவம் பிச்சைக்கார பிள்ளைகள் தாக்கி ஒரு சாரியை வாங்கி கொடுக்காம தகப்பனுக்கு ஒரு வேட்டியை வாங்கி கொடுக்காம 4 வீதமாக உழைச்சு உழைச்சு அந்த பொடியனுக்கு ஆண்டி. ஐயோ, அந்த காலம்
0: செய்த அளவற்ற நடிப்பில் கலைஞர். இப்ப அண்ணாத்த படம் 1200 தியேட்டர்ல அவளியாகி இருக்குது.
1: 1200
0: தியேட்டர்ல அதுவும் கவுஸ்புல்லா ஓடியோ எல்லாம் இவர் சொல்லி மிஸ்கின் வந்து நேற்று சொல்லி இருக்கே காலம் சொல்லி இருக்கிறார் கலைஞர். எப்படியும் 500 கோடிக்கு மேல வசூல் செய்தாத்தான் இது கிட
1: அவ்வளவு செலவு
0: வந்திருக்கு. அவ்வளவு செலவழிச்சு எடுத்திருக்குது ரஜினிக்கு இந்த கொள்ளையாளி கொடுத்துட்டு தன் பிக்சர்ஸ். அது வேற பிரச்சனையா இருக்கு கலைஞர்.
1: ஒட்டுக்கும் போலதான் இருக்குது.
0: அதை எடுக்கும் கலைஞர். இந்த மூட்டி ஜனங்கள் எல்லாம் நேர்மையா கரைக்கிறவனுக்கும் நல்ல செய்கிறவனுக்கும் இந்த இடத்துல எங்க இடம் இருக்குது?
1: அதை விட எங்களை சிவகாஜியனோட படம்
0: 20 கோடி வந்துட்டு கலைஞர்.
1: அதுவும் பொடியன் அவனும்
0: பொடியன். அது கஷ்டமான முந்தி எல்லாம் எடுத்து தோத்து போனது இந்த இதுல வந்தது தானே. ஆனால் சிவகாத்தியன் இந்த படத்துல இந்த நயன்குட்டியை சேர்த்திருந்தா 200 கோடி வந்திருக்கு கலைஞர். என்ன செய்கிறது?
1: அப்ப நயன்குட்டியை சேர்க்காம நயக்குட்டியை சேர்த்து
0: நயக்குட்டி கொண்ட சேர்த்து தானே இதா போனது. அந்த அவன் நடிச்சவா
1: வளைஞ்சு கொடுக்கல போல இருக்குது.
0: என்ன செய்கிறது?
1: வளர்ந்துட்டா என்ன செய்யற நீ?
0: உடம்பிலும் மனசிலும் கொழுப்பு வச்சா சில பேர் வளைஞ்சு
1: கொடுப்பாங்க.
0: இந்த பட்டியல் வந்தா வளைஞ்சு கொடுப்பாங்க. நிப்பாளல் சொல்லி போட்டு தானே இப்ப சின்ன பட்டியல் எடுத்தது என்றாலும் நயன் கனவேருக்கு வளைஞ்சு கொடுத்தவள்.
1: அண்ணாத்த
0: படத்துல நயனுக்கு 5 கோடி இல்ல கொடுத்தது தன் பிக்சர்ஸ்.
1: அண்ணாத்தைக்கோ
0: கொஞ்ச நேரத்து வாராக்கி 5 கோடி கொடுத்து அதுல அண்ணாத்தில நடிச்சது.
1: மீனா
0: மீனா கீர்த்தி சுரேஷுக்கு எல்லாம்
1: பார்க்கலாமா? அந்த மாதிரியே இருக்குதப்பா முகம்.
0: அண்டாலும் இதுல வேற வேற கலெக்டர் கொடுத்து போட்டு கொஞ்சம் மட்டம் தட்டி விட்டுன்னா அங்க சென்னையில உள்ள முழு பேரையும் கொண்டு வந்து இந்த அண்ணாத்த படத்துல போட்டுன்னு நீங்க இன்றைக்கு பாக்கணும் தானே நீங்கள். ஆனால் வேற வேற
1: இந்த புனித் ராஜ்குமார் கதையை
0: நாங்கள் அதை பாட்டி போட்டோம்.
1: எனக்கு இந்த பொடியன்
0: அந்த பொடியன் உடற்பயிற்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அவர் வந்து போட்டு பில்டிங் உடற்பயிற்சி செய்ய காண செத்தவர். அப்ப கனவேருக்கு இப்ப பயம் வந்துட்டு உடற்பயிற்சி செத்தா மாரடைப்பு வந்துருமோ.
1: என்ன கொடுமை அப்பா.
0: உடற்பயிற்சி வந்து உடம்பு வலுவாகிறதான் கலப்பயிற்சிய நம்ம போடு எல்லாம் உடம்பு பலமா இருக்கிறவங்களுக்கு
1: இலக்கம் வந்துருவாங்க.
0: சும்மா என்னத்தை சொன்னாலும் உடஞ்சு உங்களை போல
1: கிட்டத்தட்ட வினித் ராஜ்குமார் அவர் ராஜ்குமார்னா வீரப்பன் கடத்தேக்கே எனக்கு தெரிஞ்சிட்டு விளையாட்டு சுவாஜியும் கவலைப்பட்ட தெரியா அந்த மாதிரி மனுஷன் அவன் போயிர புள்ளா சொல்லவா போனும்.
0: என்ன செய்யற கலைஞர் கடவுள்
1: நல்லவங்களை கண்ணால நாலு பேர் பாக்குறதுண்டாண்டும் எங்கேயிருக்கணும்.
0: இதுதான் ஒரு கோடி என்று சொல்லுறாங்க.
1: எல்லாருமே 100 கோடி ஜனம் கதைச்சிட்டு இருக்கு ஐயா.
0: நாங்கள் கதைக்கிறவே 100 கோடி பித்தின ஒரு
1: பள்ளிக்கூடம் போவாது. நாங்கள் 2 பேருமே வந்துருச்சு இதுல
0: கதைக்கிறோம். அப்ப பாக்க வேண்டியதுதானே கலைஞர். இருந்தாலும் அந்த மனுஷனை போ
1: அதுதானே உங்களோட வாலிபுட்டி எழுதின மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் 2 பேர் சொல்ல போன உண்டு.
2: கேட்ட சினிமா சிதறலானது 2021 ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சியானது மறு ஒளிபரப்பாக வானொலிகளில் வந்திருந்தது.

0: முன்னாடி கூட விளம்பரங்கள் இந்த சுவிஸ்ல கிரண்ட் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரன் ஊர்ல இருந்து வரையினோம், அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: நீங்க ஒன்று ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா சலுகையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற டாப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையை எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடை எடுக்கிறேன், சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டுக்கிழமையெல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாக. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டு
2: இல்ல கணக்க சுத்தமாதிகள் இருக்கேன், உங்க என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுயசரி ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல, இன்சூரன்ஸ் என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உஜய நிறுவனம் விட எங்களோட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம் VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ்ஸே 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 0031971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920588.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
5: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவிலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூத்த பூச்சி, கருப்பாப்பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951158253 அல்லது 0669586161. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.

0: இனி தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான என் இதயம் தொட்ட டிஆர்டி வானொலியின் என் அன்பு சொந்தங்களே, சங்கமம் சிந்தையில் நல்லெண்ணங்கள் தெளிவான தீர்க்கமான விவேகமான வெற்றியின் ஆதாரங்களை தேடி பிடிப்போம். முயற்சி முயற்சி அயற்சி இல்லா முயற்சியின் மூலம் ஒரு முன்னுதாரண புருஷனாய் நாம் மாறுவோம். முட்டுக்கட்டைகள் முரண்பாடுகள் இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு தடம் பதிப்போம். தடைகளை அகற்றி நற்தடங்களில் பயணித்து நம் இறுதி வெற்றி இலக்கை எட்டிப்பிடிப்போம். நாம் வாழ்வது வீழ்வதற்காக அல்ல. இந்த வண்ணமயமான உலகில் நமக்கென்று ஒரு சரித்திர பக்கத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணில் நமக்கென ஒரு பெயரை நிலைநிறுத்தி செல்வோம். எண்ணங்கள் உயர்வாகட்டும், செயல்கள் தூய்மையாகட்டும். காமம் குரோதம் வக்ரம் ஆணவம் சுயநலம் மற்ற ஒரு உயர்ந்த வழியை தேர்ந்தெடுப்போம். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, பெற்ற பிள்ளை தவறான பாதைக்கு செல்கிறது என்றால் யாரும் பெற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைக்கு கெட்டதை சொல்லித் தருவதில்லை. அனுதனமும் போதிப்பது நல்லதை மட்டுமே. வளர்த்து படிக்க வைப்பது மட்டுமே பெற்றோரின் கடமை. வாழ்வதும் வளர்வதும் அப்பிள்ளைகளின் கடமை. வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன. மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானியுங்கள். அந்த மனநிலையே உங்களுடைய சிரமங்களில் இருந்து உங்களை தாக்கும். எல்லாம் எனதாக வேண்டும் என்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே உண்மையான இன்பம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது, மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு இலைகளுக்கு உரமாக்கிவிடுங்கள். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலையே. அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் கூட மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில் மெதுவாக வருகிறது. ஆனால் கஷ்டங்கள் மட்டும் எட்டுவழிச்சாலையில் வேகமாக வருகிறது. வருமானம் கண்ணீர் போல ஒரே இடத்தில் மட்டும்தான் வருகிறது. சிலவு உயர்வை போல எங்கிருந்தெல்லாமோ வருகிறது. கஷ்டத்தில் பணத்தை சிக்கனப்படுத்துவதோடு ஆசைகளையும் சிக்கனமாய் பயன்படுத்துவதே நல்லது. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகுங்கள். கடைசியில் யாரும் உங்களுக்காக கொடுத்து உதவ மாட்டார்கள். முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே. ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம். மனிதனின் மனம் கண்டறிய பணம் கருவியாக பயன்படுகிறது. வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தானாகவே நம்மை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலைமதிப்பற்றவை. நாம் கடுமையாக போராடித்தான் வாங்க வேண்டும். செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைதான். நம்மில் பலர் நம்மில் சிலரை பயன்படுத்துவதும் விதமும் விதமே. மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். ஆனால் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். எனவே சாதிக்க மிகவும் அவசியம் பொறுமை. வார்த்தைகள் திறவுகோள் போன்றவை. நீங்கள் அவற்றை சரியாக தேர்வு செய்தால் அவை எந்த இதயத்தையும் திறக்கும் என்பதை திறக்கும் மற்றும் எந்த வாயையும் மூடும். நான் யாருக்கு உதவி செய்தாலும் எனக்கு உனக்கு உதவிட யாருமில்லை. யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீ. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு, நீயாக இரு. நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்ல முடியாது. பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும். இல்லையெனில் நெற்றியில் அடிவிடும். நீங்கள் எத்தனை உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். முட்டி மோதித்தான் வந்தேன் என்ற கர்வம் வேண்டாம். வழிவிட்டார்கள் என்ற நன்றியுடன் பயணியுங்கள். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒருபோதும் உங்கள் இலக்கை பின்வாங்காதீர்கள். யார் விலகினாலும் யார் மாறினாலும் உங்கள் இயல்பு மாறாதவரை உங்களுக்கு இழப்பு என்பதே இல்லை. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் இட்டு செல்வோம். என்ன இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்தும் செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். தவறாக செய்துவிட்டால் அதை மீண்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடின உழைப்பு ஒன்று மட்டுமே தீர்வாக அமையும். உங்கள் உடலை உங்கள் உழைப்பு வலிமையாக்கும். உங்கள் மனதை காயங்களும் தோல்விகளும் துரோகங்களும் வலிமையாக்கும். அழிவுக்கு 1000 வழிகள் உண்டு. ஆனால் உயர்வுக்கு ஒரே வழிதான். அது உழைப்பு மட்டும்தான். உழைப்பதற்கு தயங்காத வரையில் பிழைப்பதற்கு தடங்கள் இருக்காது. இளமையில் உழைப்பை உதைத்தால் முதுமையில் வெற்றியை அறுவடை செய்யலாம். நவதானியங்கள் 9 என நிர்மாணித்த தமிழன் திசைகளை 8 பிரித்தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. திசையை 8 பிரித்த தமிழன் இசையை 7 பிரித்தான். சரிதம பதனி. இசையை 7 கொடுத்த தமிழன் சுவையை 6 பிரித்தான். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. சுவையை 6 பிரித்த தமிழன் நிலத்தை 5 பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என்று நிலத்தை 5 வகை பிரித்த தமிழன் காற்றை 4 பிரித்தான். தென்றல், வாடை, கோடை, கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல், மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை. காற்றை 4 பிரித்த தமிழன் மொழியை 3 பிரித்தான். இயல், இசை, நாடகம் என்று இம்மூன்று தமிழுக்கு இணையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்று கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. இம்மூன்று மொழிகளுக்கும் தமிழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தையும் முத்தமிழ் கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மொழியை மூன்றாக பிரித்த தமிழன் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தான். அகம் என்றும் புறம் என்றும். கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அகவாழ்க்கை. வெளியில் இருக்கும் வியாபாரம் மற்றும் சுய ஒழுக்கம் எல்லாம் புற வாழ்க்கை என்று. வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான், அதை உயிரினும் மேலாக வைத்தான். இதைத்தான் ஐயன் வள்ளுவர் இரண்டு அடிகளில் அழகாக சொன்னார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. பிரிந்தும் மருந்தும் எவ்வளவோ நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் மூணு நாளைக்கு மேல் ஒருத்தர் வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடாது. அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. நோய்வாய்ப்பட்டால் மூன்று நாள், மருந்து சாப்பிட்டாலோ குணமாக வேண்டும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு அழகு. விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்குத்தான் என்ற பழமொழி இருக்கும் பொழுது மாதக்கணக்கில் மருந்து எடுத்துக் கொள்வது சரியா? இந்த பழமொழியை கேள்விப்படும் போதெல்லாம் ஒரு அருமையான கதையை நினைவுக்கு வரும். ஒருத்தன் தன் தாயிடம் சென்று, அம்மா, என்னை மாமியார் வீட்டில் விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள், போயிட்டு வரட்டுமான்னு அனுமதி கேட்டாள். தாயும் சரி என்று சொல்ல, அம்மா எப்போ நான் திரும்பி வர என்று மகன் கேட்க, அதற்கு உன் தாய் எப்பொழுது உன் முகம் உனக்கு தெரிகிறதோ அன்று வந்திரு, அதற்கு மேல் ஒரு நாள் கூட அங்கு தங்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பினாள். தாய் என்ன சொன்னாள் என்று புரியாமல் மகனும் மனைவியை அழைத்து கொண்டு விருந்துக்கு சென்றான். அங்கே தடபுடலாய் விருந்து உபசரிப்பு. இலையில் வைக்க இடமில்லை அத்தனை வகைகள். கோழி முட்டை மட்டன் மீன் என்று அனைத்தும் பரிமாறப்பட்டன. அவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். இரண்டாம் நாளும் நல்ல விருந்து இலையில் எல்லாம் இருந்தது மட்டனை தவிர. மூன்றாம் நாள் இலையில் மீன் இல்லை. நான்காம் நாள் இலையில் கோழி இல்லை. ஐந்தாம் நாள் இலையில் முட்டை இல்லை. ஆறாம் நாள் இலையில் சைவ உணவு, சாம்பார் ஒரு கூட்டு ஒரு பொரியல். ஏழாம் நாள் இலையே இல்லை, தட்டில் சோறு சாம்பார் உடன் ஒரு பொரியல். எட்டாம் நாள் சாம்பார் சாதம் மட்டுமே. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனும் அதை சாப்பிட்டான். ஒன்பதாம் நாள் அவனும் ஒரு அதிர்ச்சியை அவனுக்கு ஒரு அதிர்ச்சி தந்தது. தட்டில் கஞ்சி சோறு, தொட்டுக்க ஊறுகாய். பசியில் அதையும் சாப்பிடுவதற்கு தலையை குனிஞ்சா அந்த கஞ்சி தண்ணியில் அவன் முகம் தெரிந்தது. அப்பத்தான் அவன் அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. அவனுக்கு இனிமேல் இங்கு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை என்று உணர்ந்து தன் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான். எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் மூன்று நாளைக்கு மேல் ஒருத்தர் வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அதே போல் நோய்வாய்ப்பட்டால் மூணாம் நாள் மருந்து சாப்பிட்டாலே குணமாக வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு அழகு. எங்களது இரண்டு வயது பேத்தி காலையில் கண்ணை திறக்காமல் அழுது கொண்டே எழுந்தால் தூக்கக் கலக்கம் போல என்று எண்ணி சமாதானம் செய்து பார்த்தோம். ஆனால் அழுகின்றானே தவிர கண்ணை திறக்கவில்லை. ஈர துணியால் கண்களை துடைத்தோம். பாத்ரூம் எடுத்து சென்று முகம் கழுவி பார்த்தோம். கண்ணை திறக்கவில்லை. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்று அவள் பெயரை பலமாக அழைத்து ஐஸ்வர்யாவை பார்த்தோம். பிரயோஜனம் இல்லை. கண்ணை திற சாமி என்று குழந்தைக்கும் கடவுளுக்கும் ஒரே கோரிக்கை வைத்தோம். மூவும் கண் டாக்டர் காலை 10 மணி சுமாருக்குத்தான் வருவார். இப்போது காலை 9 மணி தான் ஆகிறது. அவசர உதவிக்காக பண்ருட்டி அருகில் உள்ள ஆரம்ப நகராட்சி சுகாதார நிலையத்திற்கு மகனும் மருமகளும் அழைத்து சென்றனர். கண்ணை திறக்கவில்லை என்று சொன்னபோது டாக்டர் கேட்ட முதல் கேள்வி, பாப்பா செல்போன் அதிகம் பார்க்குமா? செல்போனை கண்ணுக்கு அருகில் வைத்து பார்த்ததால் அதில் உள்ள சூடு கண்ணை அதிகம் பாதித்துள்ளது. கண்ணில் உள்ள குளிர்ச்சி போய் ட்ரை ஆகிவிட்டது. இதுவே தொடர்ந்து பல பக்க விளைவுகள் உறுதி. கண் பார்வை படிப்படியாக குறைந்து போகவும் வாய்ப்புகள் அதிகம். இது முதல் முறை என்பதால் பயப்பட வேண்டாம் அறிந்து கொடுத்துள்ளார். அங்கே போன சற்று நேரத்தில் தானாகவே குழந்தை கண்ணை திறந்து விட்டது. தேங்காய் குடும்பமே கொஞ்சம் நேரத்தில் கலங்கி போய்விட்டோம். செல்போனை குழந்தைகள் தொடர்ந்து அதிகம் பார்த்தால் கண்கள் பெரிதாக பாதிக்கும். பிறகு உங்கள் முடிவு என டாக்டர் நெத்தியடியாக உடைத்து எச்சரித்திருந்தார். குழந்தைகளுக்கு செல்போன் தருவதை தவிருங்கள் என கண்டிப்பான அறிவுரை வழங்கியுள்ளார். குடும்பமே அரை மணி நேரம் அல்லோலப்பட்டது. முன்னெச்சரிக்கை அனுபவம் என எடுத்துக்கொண்டு இனிமேல் குழந்தையிடம் செல்போன் தருவதில்லை என சபதம் எடுத்தோம். நாங்கள் மட்டும் எடுத்தால் போதுமா? கேட்போர் எல்லோரும் முடிவு எடுங்கள். குழந்தைகளுக்கு செல்போன் தருவதை தவிருங்கள். மருத்துவ பழமொழியில் பயணிப்போமா? கோழைக்கு எதிர் தூதுவளை, நம் குடும்பத்தில் நமக்கு துளசி இலை, அசைவம் சைவம் வாதத்தை அடக்கும் முடக்கத்தான், நல்ல வாழ்வுக்கு வேண்டும் முருங்கைதான், கண்ணுக்கு நன்மை செய்யும் பொன்னாங்கண்ணி, மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகும் கரிசிலாங்கண்ணி, குடல் பெண்ணை ஆற்றிவிடும் மணத்தக்காளி, சிறுநீரை பெருக்கிவிடும் சிறுகீரை, கோழையை இழக்கும் குப்பை மேனிச்சாறு, அசைவம் சைவம் அரணை கடியை ஆற்றும் சிறுகுறிஞ்சான், காச நோய்க்கு கண்ட வெந்தயக்கீரை, ஆசன வெடிப்புக்கு திக்கீரை, தொண்டை காது சுவாச நோய்களுக்கு தூதுவளை கீரை, வெங்காயம் உண்போர்க்கு தங்காயம் பழுதில்லை, கிழங்குகளில் கருணையின்றி வேறொன்றும் புசியாதே, நெஞ்சில் கபம்போம் நிறைய இருமி நோயும்போம், விஞ்சி வாதத்தின் விளைவும்போம், நன்னாரி மேனியை பொன்னாக்கும் விடாசுரதிக்கு விஷ்ணு கரந்தை, விஷத்தை குடித்தவன் மிளகு நீர் குடிக்க வேண்டும், ஆலம்பட்டை மேகத்தை போக்கும், வில்வம் பித்தம் தீர்க்கும், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் வாழ்வை வளமாக்கும், அனைத்து வியாதிக்கும் அருகம்புல் சாறு, இவ்வாறு மனிதன் உடம்பை தாக்கும் நோய்களை மருத்துவரிடம் சொல்லாமல் அந்நோயை தீர்க்க எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளையும் மிக தெளிவாக எடுத்து இயம்புகின்றன. பாட்டிகள் பயன்படுத்தும் பாட்டி வைத்திய முறை இந்த மண்ணில் மறைந்துவிட்டது. நல்லவற்றை எடுத்து செல்வோம். நாளிடத்தில் நம் தமிழ் மரபு மீண்டும் மிளிரட்டும். நன்றி உறவுகளே, நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு அற்புதமான சங்கமம் நிகழ்வில் சந்திப்போம். உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன்.

0: 24 மணி நேரமும்.
1: நேர்கள் இதுவரை சங்கமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது மத்திய பிரதான செய்திகள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: NWLULAGA நூலகம் நூலகம்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம் .com.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: NWLULAGA நூலகம் நூலகம்.
7: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
8: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாதீங்க, போங்க போங்க.
9: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
10: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
9: VT Superstore, Gala Gonesse Sasselil,
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
9: Mélodie Torbrelke, VT Cash and Curry, Paris Lacha Palais, Torbe Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பாரிஸ் ரியூகையில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன் கதி, காலில கொண்டு அமைந்திருந்த வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் நூலகம் .com இவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்வது இலங்கை செய்திகள். சீதுவை லியனகம் உள்ள பகுதியில் தற்போது அமைக்கப்பட்டு வரும் சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு கத்தோலிக்க திருச்சபை தனது பலத்த எதிர்ப்பை தெரிவிப்பதாக அதன் திருச்சபை ஊடக பேச்சாளர் அருள்தந்தை யூட் கிரிஷான் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் சீதுவையில் லியனகமுள்ள புனித தோமஸ் கல்லூரியின் பெற்றோர்கள் இணைந்து அக்கல்லூரி மண்டபத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அருள்தந்தை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சீமேந்து தொழிற்சாலைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கொழும்பு பேராயர் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இவ்வாறான எதிர்ப்பை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயரின் ஆலோசனையின் பேரில் இந்த எதிர்ப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த அருள்தந்தை கெசான் நிலந்த இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிர்மாணப் பணி அரசாங்கத்தை அவசரியத்துக்கு உள்ளாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படலாம் என சுட்டிக்காட்டிய அருள்தந்தையர்கள், அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த நிர்மாணப் பணியை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் எதிர்காலத்தில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சட்டத்தரணி இசூரி ரொட்ரிகோ மற்றும் முத்துராஜவல பாதுகாப்பு பேராயர் குழுவின் அழைப்பாளர் தினேஷ் நாணயக்கார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செல்லுபடியாகும் விசா இன்றி குவைட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 20 இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்டு இன்று அதிகாலை கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்கள் ஆரம்பத்தில் வீட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்காக குவைத்துக்கு சென்றிருந்தனர். ஆனால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணியிடங்களில் இருந்து தப்பிச் சென்று வேறு இடங்களில் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் குவைத் நகரிலிருந்து யசீரா ஏர்வேஸ் விமானம் A9 மூலம் அதிகாலை 3:10 வந்தடைந்தனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தாயகம் திரும்பியவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு நிதி உதவியையும் போக்குவரத்து வசதிகளையும் வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராசா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனை

புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தோம். இந்த வாக்குறுதியில் எவ்வித மாற்றமும் கிடையாது. நாட்டுக்கு பொருத்தமான முரண்பாடற்ற வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அன்புக்குமரன் திசன் நாயக்க ஆட்சிக்கு வந்து நாளை மறுதினம் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த 2 ஆண்டு கால பகுதியில் வெளியக தாக்கங்களுக்கும் மத்தியில் பொருளாதார மிஸ்ரம் அடைந்துள்ளது. அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். புதிய ஞாபகத்தில் பங்கு பெற்றுவதற்கான மனநிலை மக்களுக்கு இருக்க வேண்டும். பொருளாதார ஸ்திரத்தன்மை இதற்கு அத்தியாவசியமானது. பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக கொள்கைக்கு அமைய புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட்டவர்கள் இன்று சட்டத்துக்குள்படுத்தப்பட்டவர்களார்கள். இதுவே பாரியதொரு மாற்றமாகும். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் எதிர்கட்சியினர் தான் மக்கள் மத்தியில் போலியான நிலைப்பாட்டை தோற்றுவித்தார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் சட்டத்தின் ஆட்சிக்கு நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் மக்களுக்காக ஒன்றுபடவில்லை, தாம் செய்த குற்றம் மற்றும் ஊழல் மோசடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அதற்கு எதிராகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் என்றார். ஏஆர் கேவர்த்தன உள்பட்ட அன்றைய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஏஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தார் என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து எண்ணாகை நீரோட்டத்துக்குள் கொண்டு வந்தேன் எனவும் குறிப்பிட்டார். அகிலேஷ கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு கூறினார். அன்றாதபுரத்தில் அண்மையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர் ஒருவர் ஆற்றிய உரை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் திணித்து சிந்திக்க கண்ணாடன இதன் போது ரணிலின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அனோஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாகவே செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவகார அமைச்சர் இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழிசக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தமிழ் பேசும் மக்களின் பேரவை சார்பில் சவுதி அரேபிய தூதரக உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் கோர இருப்பதாக தெரிவித்துள்ளார். மத நிந்தனை குற்றச்சாட்டில் கடந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் 5 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட இளைஞரான சிவராசா அனோஜனின் மேன்முறையீட்டை அடுத்து தற்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அனோஜனின் விடுதலை தொடர்பில் இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதுவரை சந்தித்து அந்த நாட்டு பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத்திடத்தில் கோரிக்கை முன்வைப்பதற்கான முயற்சிகளை இலங்கை தமிழிசக் கட்சி, எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் கட்சிகள் அங்கம் வகிக்கும் தமிழ் பேசும் மக்களின் பேரவை முன்னெடுத்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான மனோகரசன் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இதுபற்றி கருத்துரைத்த தமிழிசக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அனோஜனின் குடும்பத்தினர் வெளியிட்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் தூதுவர் இல்லாத போதிலும் அதிகாரத்தில் உள்ள உயர்மட்ட பிரதிநிதியை உடனடியாக சந்தித்து பேசுவதற்கு நேரம் கோர இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அனுஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாகவே செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவகார அமைச்சர் இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனுஜன் தனது சமூக ஊடக பதிவே சில

0: நிமிடங்களிலேயே நீக்கிவிட்டு காணொளி ஊடாக பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் என்ற செய்திகள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டியவை ஆகும். வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து ஒரு மனிதன் மனம் திருந்தி தனது வாழ்க்கையை மீள கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பை இல்லாமலாக்கிவிடக்கூடாது. ஒரு இஸ்லாமியனாக அல்லாவின் அளப்பரிய கருணை மீது நான் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அளவற்ற அருளானேன், நிகரற்ற அன்பாளன் என்றே நாம் அல்லாவை போற்றுகின்றோம். நாம் மனிதர்களின் பலவீனங்களை அணுகும் போது மேற்சொன்ன நற்பண்புகளே நம்மை வழிநடத்த வேண்டும். ஒருவரது நம்பிக்கை மற்றும் உண்மையான மனமாற்றம் குறித்த இறுதி தீர்ப்பு எல்லாம் வல்ல இறைவனுடையதாகவே இருக்க வேண்டும். இந்த நிலையில் கருணை காண்பித்து அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு நான் சவுதி அரேபிய அதிகாரியிடம் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அத்தோடு அனுஜனுக்கு அவசியமான சட்ட உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் உடனடி ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். நீதியில் கருணைக்கும் இடம் இருக்க வேண்டும். அனுஜன் அவரது குடும்பத்தினரிடம் திரும்பிச் சென்று அவரது வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்புக்கு தகுதியானவர் என குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ள இலங்கை பிரதியான அனுஜன் சிவராசாவின் விடுதலைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊடாக சவுதி அரேபிய பட்டத்திலவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடம் கோரிக்கை விடுக்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் இந்த யோசனையை முன்வைத்தார். கையில் தொலைபேசி ஒன்று இருந்தால் எதையும் சமூக ஊடகங்களில் எழுதலாம், அதை வேண்டுமானாலும் கூறலாம், யாரையும் நிந்திக்கலாம் என்று சிலர் நினைக்கின்றனர். இந்த நிலைமை நாட்டில் உருவாகியுள்ள தவறான கலாச்சாரமாகும். கையில் தொலைபேசி இருப்பதால் ஒருவர் ஊடகவியலராகி விட முடியாது. ஊடகவியலராக இருப்பதற்கு பயிற்சியும் அறிவும் பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்தில் வசிக்கும் இலங்கையரான அனோஜன் சிவராஜா சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்து வருகின்றார். இலங்கைக்கு அதிக அளவில் வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுத்தரும் வழிகளில் வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் அனுப்பும் பணமும் முக்கியமானதாகும். அதனால் அனோஜன் தற்போது பாரதூரமான சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளார். இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கருத்தொன்றை சமூக ஊடகத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் சவுதி அரேபிய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எதிர்கொண்டுள்ளார். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டின் சட்டத்தை மதிக்க வேண்டும். இலங்கைக்கு ஒருவர் வந்தால் எமது சட்டத்தை மதிக்க வேண்டும். அதே போன்று நாம் வேறு நாட்டுக்கு சென்றால் அந்த நாட்டின் சட்டத்தை மதிக்க வேண்டும். அனோஜன் சிவராசா தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை அடிப்படையாக கொண்டு முடிவுக்கு வர முடியாது. அவர் தற்போது இக்கட்டான நிலையில் உள்ளதால் அவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் கட்சிகளின் ஓர் அங்கமாக நாம் இதற்காக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதுவரை சந்தித்து அனோஜன் சிவராசாவுக்கு மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்து எச்சரிக்கை செய்து இலங்கைக்கு அனுப்புமாறு சவுதி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க தயாராகி வருகின்றோம். அதேவேளை ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண என்ற உயரிய விருதை வழங்கியுள்ளது. அவர் இலங்கையின் நண்பராக உள்ளார். மறுபுறம் நரேந்திர மோடிக்கும் சவுதி அரேபிய பட்டத்திலவரசருக்கும் பிரதமரான முகமது பின் சல்மானுக்கும் நெருக்கமான நட்புறவு உள்ளது. எனவே ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா இந்த விவகாரத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவசரமாக எடுத்துச் செல்ல வேண்டும். மோடி ஊடாக முகமது பின் சல்மானிடம் அனோஜன் சிவராசாவின் நிலைமை தொடர்பில் மனிதாபிமான அடிப்படையில் தலையிட்டு அவரை விடுதலை செய்வதற்கு உதவுமாறு கோர வேண்டும். இதற்காக நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுப்பது நல்ல நடவடிக்கையாக அமையும். அதேபோன்று இலங்கையில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் இந்த சம்பவம் முக்கியமான எச்சரிக்கையாக அமைய வேண்டும். பொறுப்புணர்வின்றி சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடக்கூடாது. ஊடகவியலாளர் என்பவர் ஒரு உரிய பயிற்சியும் அறிவும் கொண்டிருக்க வேண்டும். எதை எழுத வேண்டும், எதை எழுதக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதற்கான பொறுப்புணர்வு அவசியமாகும். இந்த பொறுப்பின்மையே இன்று அனோஜன் சிவராசாவை பாரதூரமான பிரச்சினைக்குள் தள்ளியுள்ளது. அனைவரும் இனிமேல் சமூக ஊடகங்களை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை மறந்துவிடக்கூடாது என மனோகணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் பிரிவினைவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயல்திட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாது என்றும், புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டுமென்றும் சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வஜன அதிகாரம் கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் பிரியங்கர மகாமுல்லகே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். திலீபனை சிலர் காந்தியுடன் ஒப்பிடுகின்றனர். ஆனால் அவர் காந்தி அல்ல. நாட்டை இரண்டாக பிரிக்கும் நோக்குடன் செயல்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் பிரிவினைவாத இலக்குகளுக்காகவும் நாட்டின் மக்களின் எதிர்காலத்தை இரத்த களமாக்கும் நடவடிக்கைகளுக்காகவும் செயல்பட்ட ஒருவரே திலீபன். இலங்கையிலும் உலகின் பல நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய திலீபனுக்கு மரணத்துக்கு பின்னர் இராணுவ தர வரிசையும் வழங்கப்பட்டது. அவரது உருவச்சிலை நல்லூர் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை சீருடை அணிந்த மாணவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டு மலர் தூவி வழிபாடு நடத்தும் நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இவ்வாறு செயல்பாடுகள் கடந்த கால காயங்களை மீண்டும் கிளறுவதுடன் எதிர்கால தலைமுறையினரின் மனங்களில் இனவாத மற்றும் பிரிவினவாத சிந்தனைகளை விதிக்கும் நிலையை உருவாக்கக்கூடும். எனவே ஒலிபெருக்கிகளை அகற்றுவது மாத்திரம் தீர்வல்ல. பயங்கரவாதியாக இருந்த திலீபனின் சிலையையே அகற்ற வேண்டும். 1999 அம்பாறை கோணகல பகுதியில் பயங்கரவாதிகளால் 54 நிராயுத பாணியான பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு 27 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. உயிரிழந்தவர்களில் 27 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள் மற்றும் 10 பேர் சிறுவர்கள், இருவர் கற்பிணி தாய்மார்கள். இவ்வாறான கொடூரமான வரலாற்றை கடந்து வந்துள்ள நாம் மீண்டும் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் ரத்தம் சிந்த நிலைக்கு செல்லக்கூடாது. கிராம பாதுகாப்பு படையினரிடம் இருந்த ஆயுதங்களை அகற்ற வேண்டும் என்பது திலீபன் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கோணாக்கல போன்ற கிராமங்களில் சிங்கள மற்றும் முஸ்லீம்களுக்கு எதிராக இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல்களின் பின்னணியிலேயே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டன. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரனால் திலீபனுக்கு மரணத்துக்கு பின்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் இராணுவ தரவரிசையுடன் அவரது உருவச்சிலை அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என்று அரசாங்கம் கூறுகின்றது. அவ்வாறு இருக்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடைய ஒருவரை நினைவு கூறும் வகையில் இடம்பெறும் நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத மற்றும் ஆயுத மோதல்கள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈழம் ராஜ்ய கோட்பாட்டின் அடிப்படையில் நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக செயல்பட்ட குழுக்கள் வெளிநாடுகளிலும் புலம்பெயர் அமைப்புகளாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மீண்டும் பிளவுகளை ஏற்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் இடமளிக்க கூடாது. நாட்டின் அனைத்து மக்களும் சமாதானமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டர்களிடம் தெரிவிக்குமாறும், இருப்பினும் புலனாய்வு அறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கி அமைப்பை காவல்துறையினர் எடுத்துச் சென்ற சம்பவம் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்த நிலையில் இது குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் கூறியிருப்பது, யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தரை நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கி அமைப்பை காவல்துறையினர் அனுமதி பெறப்படவில்லை என்ற காரணத்தினால் அகற்றியுள்ளதாக அவரிடம் தெரிவித்தேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குழுவின் பிரதிநிதிகள் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை கோரி எழுத்து மூலமான கோரிக்கையுடன் யாழ்ப்பாணம் காவல்துறையிடம் சென்றபோது காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி அங்கு இல்லை என்றும், ஆகவே விண்ணப்பத்தை இன்று சமர்ப்பிக்குமாறும் கூறி அந்த கோரிக்கை ஏற்பதற்கு காவல்துறையினர் மறுத்துள்ளனர். மீண்டும் நேற்று ஏற்பாட்டாளர்கள் எழுத்து மூல கோரிக்கையுடன் காவல்துறை நிலையம் சென்ற போதிலும் காவல்துறையினர் அதனை ஏற்க மறுத்துள்ளனர். அதனையடுத்து காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியுடன் தாம் பேசுவதாகவும், நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களை மீண்டும் அனுமதி கோருமாறு அறிவுறுத்துவதாகவும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர்களிடம் தெரிவித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். எனினும் புலனாய்வு அறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக அடிப்படையிலான திருத்தச் சட்டத்தை திருத்தி தண்டனை வழங்குவதை விட குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயமாக்கல் மற்றும் புனர்வாழ்வளித்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தேவையான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலை கொள்ளையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல், புனர்வாழ்வளித்தல் மற்றும் மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டுமென நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சனன் நாணயக்காரா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறிவிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என சுட்டிக்காட்டிய பேராசிரியர் இஎல் பீரிஸ் அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டிற்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இலங்கை சந்தித்து வரும் ராஜதந்திர நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார பின்னடைவுகள் குறித்த முக்கிய அரசியல் கலந்தாய்வு கூட்டம் பேராசிரியர் இஎல் பீரிஸின் இல்லத்தில் நடைபெற்ற போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வொர்க்ஷாப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் தமது முறைப்பாடுகள் மற்றும் கவலைகளை புதிய வொர்க்ஷாப் இலக்கத்தின் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பாசிவ் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டுமென இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் திட்டம் மற்றும் குளிர்விப்பு கூட்டமைப்பு இணைந்து கடந்த 15-18 வரை நடத்திய உலகளாவிய குளிர்விப்பு உறுதிமொழி பேரவை 2026 அதாவது குளோபல் கூலிங் பிளேஜ் அசெம்பிளி நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழுவினால் இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய சுற்றாடல் பிரதி அமைச்சர் எண்டன் ஏகொடி பாசிவ் கூலிங் முறைகளை பின்பற்றுவதன் மூலம் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டங்களின் உட்புற வெப்பநிலையை ஏசி இயந்திரங்களின் அதிகளவிலான பயன்பாடின்றி சுமார் 23°C to 25°C வரை பராமரிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற நடைமுறை செயற்பாடுகள் மூலம் இந்த மாற்று முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இலங்கை தூதுக்குழுவினர் வலியுறுத்தினார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் கத்திக்குத்துக்கு இலக்கான நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தினத்தன்று வீட்டில் தாயும் அவரது பராமகனும் இருந்துள்ளனர். இந்த நிலையில் உறவினர் இருவர் நேற்று மாலை குறித்த வீட்டுக்கு சென்றபோது தாய் இரத்த காயங்களுடன் வீட்டின் பிரதான அறையில் விழுந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து அவர் உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த வீட்டின் அறை ஒன்றுக்குள் அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக உடனே வவுனியா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. குறித்த சம்பவத்தில் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த அலஸ்கிரீன் வயது 60 என்ற பெண்ணும் அவரது பெரா மகனான அயந்தன் வயது 35 என்ற இளைஞருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இளைஞர் அவரது தாயை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக தடயவியல் காவல்துறையினரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட அராளி மத்தி பகுதியில் 74 வயதுடைய வயோதிக பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த பெண்ணின் மகனை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அராலி மத்திய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண்ணே கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வீட்டில் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சடலத்தில் காயங்கள் காணப்பட்டமையினாலும் பொருட்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தமையினாலும் சந்தேகம் உருவானது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் இது கொலை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணும் அவரது மகனும் மட்டுமே வீட்டில் வசித்து வந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் மகனை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் பணத்தை வீதியில் வீசியதுடன் பெருந்தொகை பணத்தை சேதப்படுத்தியவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தம்புள்ளை தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த பேருந்துக்கு முறையான சேவை அனுமதி பத்திரம் இருக்கவில்லை என்பதும் காவல்துறையினால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. விபத்தில் சிற்றுந்தை ஓட்டிச் சென்ற தம்புள்ளை தேசிய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றிய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஜானக வித்யசிங்க வயது 38 என்பவரே உயிரிழந்தார். அத்துடன் இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பேருந்து சாரதி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை நிலைய எல்லைக்குட்பட்ட பரந்தன் சோதனைச் சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரியின் அனுமதி பத்திரங்களை கிளிநொச்சி காவல்துறை நிலைய அதிகாரிகள் பரிசோதித்துக் கொண்டிருந்த போது இலங்கை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தினால் வழங்கப்பட்ட மணல் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியை சான்றளிக்காமல் விடுவதற்காக சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றனர். சந்தேக நபர்கள் 28, 29, 40 மற்றும் 49 வயதுடையவர்கள். இவர்கள் வவுனியாவின் ராமநாதபுரம், தர்மபுரம், ஆனந்தபுரம் மற்றும் புலோலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் செப்டம்பர் 21 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறையினர் மேலித விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா படல் கம மக ஓயாவில் நீரடச் சென்ற நால்வரில் இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடலங்களில் ஒரு ஆணின் உடலமும் ஒரு பெண்ணின் உடலமும் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காணாமல் போனவர்களில் ஏனைய இருவரின் உடலங்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தின் பெங்காக்கில் இருந்து இலங்கை வந்த 3 தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கும் அதிகமான குஸ்ரக போதைப் பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 36 மற்றும் 31 வயதுடைய தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல்மாகாணம் சப்ரகமோ, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், காலி, மாத்தரே, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பஸ்மாக கோரளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகாவலி கங்கை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரேலியா மாவட்டத்தின் அம்பகமோ பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் நாட்டின் மேலும் பல பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நகொட, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்துவர, கண்டி மாவட்டத்தின் பஸ்மாக்கே, கொரளை மற்றும் கேகாலை மாவட்டத்தின் தெருநியகலா ஆகிய பிரதேசங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Gaille 75 000 du Paris
3: VT Superstore Gare Lagonnaise Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Lagonnaise
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மத்திய பிரதான செய்திகளை தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசந்தை வழங்குகின்றார்கள் பரிசுலாச்சிபுல அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி, கால்லே கொண்டசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். தமிழக வெட்டிக்கழக பட்டினப்பாக்கத்தில் திட்டப்பணிகளை தொடங்கினால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடுக்கும். இந்த அரசின் அணுகுமுறை திருப்திகரமாக இல்லை. எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்கள் இந்த அரசிற்கான ஆதரவு முடிவை மாற்ற வேண்டி வரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெசன்வோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேற்கு வங்கத்தின் ரெஜி நகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்பு மனுவை திரும்ப பெறுவதாக கூறிய மமதா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர் செயலாளர், இணை செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை பாஜகவின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷ் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் 20 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. அதையடுத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி தலைவர் செயலாளர், இணை செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை சங் பரிவார் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்திய பரிசத் கைப்பற்றி உள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளை திருடி விட்ட மாநில கும்பல் குறித்து தானே நகர காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக 3,500 பக்கங்கள் கொண்ட குற்ற பத்திரிகைகளை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். திமுக தந்தது ரியல் ஆட்சி, இவர்களை நடத்துவது ரீல்ஸ் ஆட்சி என்றும், தமிழக வெட்டி கழக ஆட்சியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று மின்வெட்டு இன்னொன்று அறிவால் வெட்டு என்றும் முப்பெரும் விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக வெட்டி கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மீனம்பக்கம் விமான நிலையத்தை நிர்வகித்து வரும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்துக்கு பதிலாக வேறு தனியார் நிறுவனத்தை நிர்வாகியாக நியமிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளன. மதுராந்தகம் தாராபுரம் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலை ஒட்டி நாளை முதல் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையை மேற்கொள்கின்றார். நாளை தாராபுரத்தில் பெறப்புரிய தொடங்கும் சீமான் அக்டோபர் 4 பெறப்புரிய நிறைவு செய்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 8 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டு விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வளர்ந்த நாடுகள்தான் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு வளரும் நாடுகளே காரணம் என நியாயமற்ற குற்றச்சாட்டு கூறப்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்துக்கு 11 டன் அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் காத்மாண்டுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் டொனால்ட் ட்ரம்பை கையெழுத்து மன்னிக்கவும் அதை டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு சட்டமாக்கினார். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் 1,00,000 அமெரிக்க டாலர் H-1B விசா கட்டணத்தை ஓராண்டு நீடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று ஒப்புதல் அளிப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்து H-1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 1,00,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். நிறமாக உயரமாக சுருட்டை முடியுடன் இருக்கும் சுங்கத்துறை உதவி ஆணையரை கிறிஸ்தவர் என கூறி அவரது சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சுங்கத்துறையில் பணிக்கு சேர்ந்து உதவி ஆணையராக பணியாற்றி வந்தார். கடந்த மே மாதம் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவரது சாதி சான்றிதழ் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் ரவிக்குமாரும் அவரது குடும்பத்தினரும் நல்ல நிறமாகவும் உயரமாகவும் நல்ல உடற்கட்டுடனும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் பேசுவதால் அவர் கிறிஸ்தவர்கள் எனவும் அவரது SG சாதி சான்று உண்மையல்ல என்றும் மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்தும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சுங்கத்துறை தடை விதிக்க கோரியும் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180 மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கப்படுவதாகவும் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியாளர்களுக்கு கையொப்பமிட்ட கடிதத்தை அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 153 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பாளர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவிக்காகவும் சுயநலத்துக்காகவும் பட்டியலின மக்களின் உரிமைகளை அடகு வைக்க துணிந்துவிட்ட வன்னியரசு வேங்கை வயல் விவகாரத்தில் கபட நாடகம் போடுவதாக திமுக முன்னாள் அரசர் அமைச்சர் கோவி செலியன் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் பதவிக்காகவும் மன்னிக்கவும் நாகை மாவட்டம் வேதராணியம் அருகே 100 வயது எட்டிய முதியவருக்கு அவரது குடும்பத்தினர் அவருக்கு மீண்டும் திருமணம் செய்து வைத்து ஆசி பெற்றுள்ளார்கள். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளும் நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரின் சகோதரியான சாந்தி இன்று அதிகாலை காலமானார். கடந்த சில தினங்களாக உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வந்த சாந்தி இன்று காலமானார். சாந்தி மறைவுக்கு திரையுள்ள பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் தங்கம் விலை சவனுக்கு ₹1,040 குறைந்து ₹1,14,180 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹130 உயர்ந்து ₹14,185 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கியில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர் இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஈரான் தரப்பில் 7 நிபந்தனைகள் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை முடக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் தாக்குதல் நடத்தியது பதிலுக்கு தெற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியதாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியுள்ளது.

பாலஸ்தீன அதிகார அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களின் மீதான விசா தடைகளை நீடிப்பதாக கடந்த புதன்கிழமை அன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. பிரபல பாப் இசை பாடகர் எட் ஜீரன் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். அவருடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ரொப் இசை பாடகர் மேக்கல் மோர் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசியதால் அவர் நியூசிலாந்தில் நீக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவளிக்க தவறியதற்காக 35 வயது எட் ஜீரன் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார். அது குறித்து முதல் முறையாக விலேட்பியா மாநிலத்தில் நட்சத்திர குழியில் சீரன் கருத்து தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நேற்று பெரும் வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அடர்ந்த கரும்புகையின் நீர்ப்புழம்புகளும் வானுயர் எழுந்தன. ஏமன் ஈரானின் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் தலைநகர் ரியாத் மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள அல் காஜ் நகரங்களுக்கு வான்வழி தாக்குதல் அச்சுறுத்தல் நிலவுவதாக வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சவுதி சிவில் பாதுகாப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குனர் முனிர் அல் புர்சின் மகன் பசீர் அல் புர்ஸ் உள்பட 3 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அவர் குசேன் பெடரான் ஈரானின் இஸ்பெக் இஸ்குபஹான் மாநிலத்தில் ஏவுகணை தளங்கள் எங்கு இருக்கின்றது என்ற நிலையில் தகவல்களை அவர் இஸ்ரேலுக்கு கொடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹாரால்டு கப்பல் வடிவில் உள்ள சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த சவப்பெட்டி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒலிவாயின் எனப்படும் பச்சை நிற பாறையால் உருவாக்கப்பட்டது. அந்த பாறை நோர்வேயின் மேற்கு பகுதியில் வெட்டி எடுக்கப்பட்டது. கரியமில வாயுவை இழுக்கும் தன்மை ஒலிவன் பாறைக்கு உள்ளது. சவப்பட்டியின் கப்பல் வடிவம் வைக்கின்ஸ் காலகட்டத்தின் அடக்கம் செய்யும் மரபை பின்பற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் கடல் மீது மன்னர் காரால்டு கொண்டிருந்த அன்பையும் குறிக்கிறது என்று அரண்மனை கூறியது. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லாக் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் கூடிய அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். திரு லோக் டப் ஜனநாயக செயல் கட்சியின் தலைமை செயலாளர். அரசியல் நிலைத்தன்மைக்காக கட்சியின் மற்ற அமைச்சர்கள் தொடர்ந்து அமைச்சரவையில் இருப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களவை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க மாநில ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்துகின்றனர். கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என கருதப்படும் 4 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவில் காட்டு தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரம் நீட்டுகிறது. தீயணைப்புக்கு உதவக்கூடிய ஒரு விமானத்தையும் 1 ஹெலிகாப்டர்களையும் மலேசியா அனுப்பும். சுமார் 50 அதிகாரிகள் தீயணைப்பு பணிக்கு தயாராக இருக்கின்றனர். நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். இத்தகைய நிகழ்வு மிகவும் அரிதானது என்று 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மெட்கெல்சின் என பெயரிடப்பட்டுள்ள அந்த பள்ளம் 222 மீட்டர் அகலம் கொண்டது. இது 2024 ஆண்டு ஒரு வால் நட்சத்திரமோ விண்கல்லோ நிலவில் மோதிய போது அந்த பள்ளம் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. நிலவில் மோதிய விண்கலப் பொருள் 3 முதல் 6 மாடி கட்டிடத்தின் அளவு கொண்டதாக இருந்திருக்க கூடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள்.

தொடர்வது விளையாட்டுச் செய்தியில் சிறிலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியிலிருந்து தனது 2 வருட பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரமோச்ச விக்ரமசிங்கவே 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியுடன் 2025 டிசம்பர் 17 முதல் 2 வருட காலத்துக்கு தன் பதவிக்கு நியமிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணியை 114 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி எளிதாக வீழ்த்தியுள்ளது. வெற்றியின் மூலம் தங்கப்பதத்துக்காக நடைபெறும் இறுதிப் போட்டியில் இலங்கையுடன் மோதும் வாய்ப்பை இந்தியா பெற்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் புண்டஸ்லிகா கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்தவராக ஹாரி கேன் சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஹாரி கேன் ஜெர்மனி லீக்கில் எஃப்சி பயர்ன் மியூனிக் அணியில் விளையாடி வருகிறார். அதில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதில் வடகொரியாவின் தேசிய கீதம் ஒலித்தது. தவறை உணர்ந்த விளையாட்டு ஏற்பாளர்கள் பங்களாதேஷ் தேசிய கீதத்துக்கு பின் தென்கொரியாவின் தேசிய கீதத்தை ஒலிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுகளில் ஏற்பாளர்கள் தென்கொரியா பிரதிநிதிகளிடம் அதிகாரியிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் நேற்று மன்னிக்கவும் மீண்டும் நேராது என்றும் அவர்கள் உறுதியளித்தனர். இது பெரும் பிரச்சினை, இந்த தவறு நடந்திருக்க கூடாது என்று தென்கொரிய அணியின் பயிற்றுவிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுகளில் ஜப்பான் நடைபெறுகின்றன. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி கோஜா போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிளோட்டம், ஓட்டம் என 3 விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம் அது. அதில் 750 மீட்டர் நீச்சல் செய்யப்பட வேண்டும். 20 கிலோமீட்டர் சைக்கிளை ஓட்ட வேண்டும். இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கே பெறுமதியில் 379.85%, இந்திய பெறுமதியில் 110.22%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.71%, இந்திய பெறுமதியில் 95.96%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.27%, இந்திய பெறுமதியில் 116.72%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.10%, இந்திய பெறுமதியில் 128.84%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.30%, இந்திய பெறுமதியில் 68.50%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சிப்பை அமைந்திருக்கும் வீட்டி கேசங்கரி, கால்லே கொண்டசல் அமைந்திருக்க வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிசில் அமைந்திருந்த பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கியில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958147 வட்சப்போடாக 0633689586 வைபரோடாக 0033689586 இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே வந்திருக்கும் அன்புறவை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா, நான் யோசனி குணராஜ கதைகிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி உங்களுக்கு. நீங்களும் நலமாக இருக்கணும் வந்து இறைவனம் வேண்டிக் கொண்டு. எனக்கு செவ்வந்தி பூவிலே மாலை கட்டி என்ற பாட்டை கேட்கிறேன்.
0: செவ்வந்தி பூவிலே மாலை கட்டி என்ற பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள். எப்படி இந்த பாட, ஏதாவது யாராவது கேட்க வேண்டும் என்று ஆசையில கேட்கிறீர்களா?
1: பாடுகள் போட கேட்க எனக்கு விருப்பமான பாடுகளை எழுதி வைக்கிறது.
0: விரும்பி கேப்பீங்கள்.
1: பழைய பாட்டு கேட்கும் கேக்குறதுக்கு அழுது போனா மாறி மாறி கேக்குறது எழுதி வச்சுட்டு.
0: சரி அம்மா, சரி.
1: அதையும் கேட்டு ரசிப்பாங்க எல்லாரும்.
0: எங்களுக்கு மட்டும் நாங்கள் பாடலை கேட்கும் போது இது மற்றவர்களுக்கும் இந்த பாடு விருப்பமானதா இருக்கும்படி யோசிச்சு கேட்கணும். என்ன
1: இதையும் எல்லாத்தையும் கலந்து கேட்டால் கேக்குறதுக்கு ஒரு இதா இருக்கும் தானே அப்படி கேட்கறது. நன்றி, அந்த பாட்டை தாங்கோ.
0: ஓகே அம்மா, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் யோசனி அம்மா அவர்கள் கேட்டு பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த யூஎஸ் வரியம்மா கேட்ட பாடல் தங்கத்தின் தக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் பத்மாக்கா. நலமா இருக்கிறீர்களா?
1: நிலமா இருக்கிறேன் சோபிதா. ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்குது. எங்களை விட்டு விசிட்டர்ஸ் வந்துட்டு இன்னைக்குதான் போனாங்க லண்டன்ல இருந்து. கொஞ்சம் களைப்பா இருக்கு. கலைச்சு கிடைச்சால் ட்ரை பண்ணினேன், லைனும் கிடைச்சிட்டு கிடைக்கல. கொஞ்ச நேரம் நின்று ஒரு பாடல் கேட்கலாமு வந்தேன். நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்க சோபிதா?
0: சோமாக இருக்கிறேன். நன்றி அக்கா.
1: காலையில
0: கொஞ்சம் குளிர்
1: தான். இப்படியே சமர் மாதிரி இருந்தா நிலம் தான்.
0: இப்ப இதே மாதிரி இன்று இருக்குமா போல இருக்குமா இருந்தா நல்லா.
1: அப்படித்தான் நானும் விரும்புறேன் சுஃபிதா. எனக்குமா என்ன பாட கேட்கறேன்னு தெரியும். ஆனா எனக்கு பிடிச்ச பாடல்ல இதுவும் உண்டு. அண்ணா நகர் முதல் தெருவு படத்துல
0: மெதுவா மெதுவா அந்த பாடல் தெரியும். அண்ணாவேன்னு சொல்லும் போதே அந்த பாடல் தான் தெரியும்.
1: ராதா நல்ல வடிவா இருப்பாரம்மா, நல்ல ஸ்வீட்டா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு இப்ப யூடியூப்ல போனா இத்தனை தினம் போனாலும் பார்ப்பேன். ஒரு சில பாடல்கள் நடுவிலும் யூடியூப்ல போனா திருப்பி
0: பார்ப்பேன். நல்ல பாடல் ஒன்று,
1: நல்ல பாடல், நல்ல சீனரிஸ். அதுல ராதா நல்ல அழகா இருப்பா.
0: பார்த்த மாதிரி இருக்குது. சத்யராஜ் நடிச்ச திரைப்படம் தான் பார்த்திருப்பேன்.
1: சரி சுபிதா, படக்கப்போ உங்களோட கதை ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாளுக்கு பிறகு பத்மாக்கா உங்களை மறக்கல, ஆரையுமே நான் மறக்கல.
0: ஓகே ஓகே பத்மாக்கா, நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் பத்மஸ்ரீ ஸ்கந்தராஜா கேட்டு பாடல்.

0: நேரம் சரியாக 2:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் டாக்டர் ரவி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: ஆம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சுகமா இருக்கோம்.
0: சாப்பிட்டீங்களா? ஆம், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆத்துக்காரி என்ன செய்யறா? இனிமையான பாடலை கேட்டு சாப்பாடையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கேட்போம்.
1: என்ன?
0: ஆமா, என்ன பாடல்?
1: செல்லா நம் வீட்டிற்கு வானவில்லை.
0: இன்னொரு புது பாட்டு இருக்கு, புது பாட்டா இருக்கே? செல்லா வீட்டு என்ன என்ன சொன்னீங்க?
1: செல்லா நம் வீட்டிற்கு வானவில்லை.
0: செல்லா நான் வீட்டுக்கு வானவில்லை.
1: நம் வீட்டுக்கு.
0: செல்லா நம் வீட்டுக்கு. ஓகே, அப்படி ஒரு பாடல். ஓகே ஓகே, செல்லா நம் வீட்டுக்கு. அது வந்து பூவெல்லாம் முன்வாசன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஆமாம், ஓகே. அந்த பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

0: நேரம் சரியாக 2:55. இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் சோபிதா பொண்டிரேந்தி விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கலாம் வேண்டிக் கொண்டோம்.
0: நன்றி, நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: சினேகிதி படத்திலிருந்து, சினேகிதி படத்திலிருந்து அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன் அந்த பாடல் சவுந்தரராஜன் பாடின மட்டும். சினேகிதியே அல்ல, சினேகிதி.
0: ஓகே, அழகின் காலடியில்.
1: அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன் அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் விபி அவர்கள் கேட்ட பாடல்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

0: பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிச்சயம் கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுவதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3515 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033958 4747 71. வட்ஷப்புடாக 0633689 86 55 29. பைபரூடாக 0033680 74 27.
1: பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும்.
0: அந்த வகையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: காலநிலை எப்படி இருக்குது?
0: நன்றாக இருக்கிறது.
2: நான் வந்து ராஜா பொண்ணு அடி வாடியம்மா.
0: ராஜா
2: பொண்ணு அடி வாடியம்மா.
0: சரி, பாடுங்கள், கேட்போம்.
2: அந்த பாடலை பாடுங்க. ராஜா பொண்ணு அடி வாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. மாமாமை பார்த்து பூச்சூடவா, மைமைனா போல மொழி பேசவா, மா பிள்ளையானேன் உன்னாலடி, மங்காசி கொஞ்சம் தன்னாலடி. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, நீ என்ன ராஜாவின் பொண்டாட்டியோ, ஆடடி நதியினில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, உனக்காகத்தானே பொன்னோடமே, உன்னோடுதானே கல்யாணமே. உனக்காகத்தானே பொன்னோடமே, உன்னோடுதானே கல்யாணமே. நமக்காகத்தானே நதியோட்டமே, நாம் காடவேண்டும் களியாட்டமே. புதுமாப்பிள்ளை நான் காணவே, புதுமாப்பிள்ளை நான் காணவே. அடியின் மணிமீது விளையாடடி, ஆடடி நதியில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ, குலுங்க குலுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியில் ஆடடி, குலுங்க குலுங்க ஆடடியோ, குலுங்க குலுங்க ஆடடியோ. நன்றி, வணக்கம் சொல்லுங்க.
0: நன்றி, வணக்கம். அவர் புங்கை ராஜா அவர் பாடியிருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீர்களா?
3: ஓமம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்டி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு என்ன அபி இந்த குரல கேட்டு? அப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா?
3: ஓம் அண்டி, ஓம்.
0: ஓகே செல்லம், சாப்பிட்டாச்சா?
3: ஓம் அண்டி, ஓமம், சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஆம், நாங்களும் சாப்பிட்டோம். என்ன பாடல் இன்றைக்கு எங்களுடைய அவி செல்லம்? என்ன பாடலை?
3: கொஞ்ச நாள் பொறுத்தலைவா,
0: கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி வந்திருக்குது, அது பார்க்க முடியாமல் இருக்கிறது. எப்படி அது நடந்தது? எல்லோரும் உங்களுடைய பாடல் வந்து இன்றைக்கு வாரேன் வித்தியாசமாக வந்திருக்கிறது. ஏன் செல்லம்?
3: எதுல ஆண்டி, எதுல?
0: உள்ள எங்கட இதுலதான் வந்திருக்கிறது. ஆனா அதுல ஒரு வேற மாதிரி வந்திருக்கிறது. வெயிட்டிங் ஓகே, சரியா வெயிட்டிங் லிஸ்டில் இருந்திருக்குது. ஓகே, அது இன்னும் தெரியாது. இன்னைக்கு அந்த உங்களோட பாட்டு பார்க்க முடியாது. ஓகே, கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த பாடலை அனுப்பி இருக்கிறீர்கள் என்ன? சரி, எங்களுடைய செல்லத்தின குரல்ல இந்த பாடலை கேட்போம்.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் எங்கள் அபி பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை எங்கள் அபிச்செல்லம் பாடியிருந்தார். இவ்வளவு அருமையாக இருக்கிற அந்த பாடலை மிக மிக அழகாக பாடியிருந்த எங்கள் அபிக்குட்டிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 3:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.
1: பாடுவோர் பாடினார்,
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக வைபருடாக காத்திருக்கும் சச்சி அருளானந்தம் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சுவிசிலிருந்து அருள் சச்சி.
0: வணக்கம் சுவிசிலிருந்து அருள் சச்சி அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள். நலமாயிருக்கிறீர்களா?
2: நலமே இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: பாடியவர்களுக்கும் பாட வருபவர்களுக்கும் உங்களுக்கும் தியாரியினருக்கும் நன்றிகளும் பாடுகள்.
0: நன்றி. என்ன பாடல் அமைதியான நதியினிலே ஓடும் என்ற பாடல், அந்த பாடல்
2: தானா?
0: ஓகே ஓகே, உங்கள் பாடலை கேட்போம்.
2: நன்றி.
0: நன்றி. வணக்கம். அவர் அருள் ஆனந்தன் சச்சி அவர்கள் பாடிய பாடல்.

ஓடும் ஓடும் மனவில்லாதவனும் வந்தாலும்

దూరం వలవిలాయము మందరాడు అమెడియాన నది గిరి ఓరం వడవి.

0: சுடும் மனதில்லாத பெண்ணும் தகராடும்.
1: ஒலித்த அந்த பாடலை அருள் சச்சி அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:23 சிறிய விளம்பரத்துக்கு சென்று நேர்களை இணைத்துக் கொள்ளுவேன்.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மாமியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வச்சிருக்காங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07-82-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 07-82-81-88-14.
4: நேரம் சரியாக 3:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம், பிரான்சில் இருந்து அலோசியஸ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நான் ஒரு பாடல் அனுப்பி இருக்கிறேன்.
4: ஒரு பாடல் இல்ல, இரண்டு பாடல்கள் அனுப்பி
5: இருக்கிறீர்கள்.
4: ஒரு பாடல் மட்டும்தான் அனுப்ப முடியும்.
5: அதனால அந்த பாடலை ஒளிபரப்பா. இன்றைய நாளில் வந்து நடிகர்கள் சுவாசிக்கிறேன். அவர்களும் மூத்த மகள் சாந்தி அவர்கள் மறைந்து விட்டார். அவருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக கண்ணீர் அஞ்சலிகளை கூறிக்கொண்டு அவருடைய மகளின் நினைவாக இந்த பாடலை ஒளிபரப்பான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சோவிதா. நிகழ்ச்சிக்கு வாய்ப்புக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்வேன். நன்றி சோவிதா.
4: நன்றி, வணக்கம். அவர் அலோசியஸ் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்து அந்த பாடலை பாடியிருந்தால் அலோசியஸ் அவர்கள் அவருக்கும் நன்றிகளையே தெரிவித்துக் கொண்டு நிலைய கலை நேரம் சரியாக 3:33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் படலாம். பாடுவோர் படலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் ராஜன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓமாக்கா, நாங்கள் சொல்லமா இருக்கிறோம் அக்கா. அப்போ நீங்க என்ன நல்ல சுகத்தோடு இருக்கணும்னு இரவான பண்ணிக்கொண்டு பாட்டுண்டு அனுப்பி நான்.
0: ஆமாம், வந்திருக்கிறது
2: பாடல். மேகம் அந்த பாட்டு வந்துச்சா?
0: வந்திருக்கு வந்திருக்கு. மலை தருமோ மேகம் என்ற பாடல். இந்த பாடலை ராஜனின் குரலில் இன்று கேட்போம். நன்றி ராஜன்.
2: நன்றி அக்கா.
0: நன்றி, வணக்கம். அவர் சுவிஸில் இருந்து ராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நன்றி.
1: நன்றி ராஜன், அந்த பாடலை பாடியிருந்த ராஜனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. நேரம் சரியாக 3:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக வட்சப்புடாக உதயன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சௌர் சோவிதா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஆம், நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி கேட்டதுக்கும். என்னது பாடல், ஒரு பழம்பெரும் பாடல், பாடாத பாட்டு எல்லாம் பாட வந்தான் என்று சொல்லி இந்த பாடலுக்கு ஹம்மிங் கொடுத்த சௌகரியக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலை இன்று இந்த குரலில் கேட்போமே.
1: ஆனா நீங்க பாட்டு அனுப்பலையே.
2: நீங்க வளம போல அங்கால மற்ற இடத்துல கிடக்கலாம், இப்ப அப்படித்தான் போய் கிடக்குது.
1: அப்படியா?
2: நன்றி.
1: அவர் உதயன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: நன்றி.
1: அவர் உதயன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மகேந்திரன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: ஓம் வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். இப்ப மூன்று நாட்டை சுத்தி சைக்கிள் ஓடிட்டு
1: வந்தேன். சைக்கிள் ஓடினீங்களா?
2: இன்றைக்கு என்னன்னா, இங்க உள்ள ஆட்கள் எல்லாரும் பிரான்ஸ்ல இருந்து வெளிக்கிட்டு சுவிஸுக்குள்ள போய் அப்படியே ஜெர்மனால வந்து சுத்தி ஒரு 75 கிலோமீட்டர் வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் பெரிய ஆகல் வயது போனாங்க எல்லாரும் ஓடினது.
1: அப்ப நீங்களும் ஓடினீங்களா?
2: ஓடினா உங்களோட ரேடியோ கேட்டுக்கண்டு இயர்போன் போட்டுதான் போனா
1: பாடலை கேட்போம். என்ன?
2: நன்றி.
1: அவர் மகேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை மகேந்திரன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் சிங்கமூர்த்தி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: நேரம் இருக்கிறா?
0: ஆம், நேரம் இருக்கிறது. நேரம் 3:48. ஹலோ சிங்கமூர்த்தி.
1: ஹலோ.
0: ஆம்
1: வணக்கம்.
0: ஆம் வணக்கம். நேரம் இருக்கிறது, பரவாயில்லை. நேரம் இன்னும்
1: அனுப்பியிருக்கிறேன்.
0: காதல் கவிதைகள் படித்து வந்த பாடல். ஆமாம், காதல் கவிதைகள் படித்து.
1: நன்றி
0: அவர் சிங்கமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஜனனிகா அவர்கள் இணைந்திருந்தீர்கள் அம்மா? ஜனனிகா, நீங்களும் பாடல் அனுப்பிட்டு இணைந்திருந்தீர்கள். உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஜனனிகா அனுப்பிய பாடலை நாம் கேட்போம். அந்த பிள்ளையினுடைய அது வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் அது மாறி மாறி அழைத்து கொண்டிருக்கும் போது அவருடைய தொலைபேசி வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் நான் ஜனனிகாவுடைய பாடலை கேட்போம். அஜய் பாடிய பாடல்.
1: என்னுடைய

பண்ணார். என்னுடைய ஆடு வீசு பண்ணாரை அழிச்சு பற்றி குத்து குண்ணுக்கு நாந்தாரு. அக்கதை கீழே கத்து அம்மாக்கு நாந்தாரு. அது ராமா

ஒலித்த அந்த பாடலை அஜய் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். சின்ன குரல், அதாவது அந்த அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதனாலே அந்த பாடலை அஜய் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு. ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது பாடுவோர் பாடலாம்.

பாடுவோர் பாடலாம் நெற்றியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர இருப்பது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்.

சீதுவை லியனகமுள்ள பகுதியில் தற்போது அமைக்கப்பட்டு வரும் சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு கத்தோலிக்க திருச்சபை தனது பலத்த எதிர்ப்பை தெரிவிப்பதாக அதன் திருச்சபை ஊடக பேச்சாளர் அல்தந்த யூட் கிஷாந்து தெரிவித்துள்ளார். செல்லுபடியாகும் விசா இன்றி குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 20 இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்டு இன்று அதிகாலை கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராசா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு வலியுறுத்தியும் கட்டணில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சனன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜிஆர் ஏவர்த்தன உள்பட்ட அந்திய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஜிஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தான் என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து எண்ணாக நீரோட்டத்துக்குள் கொண்டு வந்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஊடாக செய்திகள் வெளிவந்திருக்கும் நிலையில் வெளிவிவகார அமைச்சர் இந்த தண்டனை தீர்ப்பு குறித்து உடனடியாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கை எதிர்கொண்டுள்ள இலங்கை பிரஜையான அனோஜன் சிவராசாவின் விடுதலைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊடாக சவுதி அரேபியா பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானிடம் கோரிக்கை விடுக்குமாறு ஜனாதிபதி அன்புக்குமார திசநாயக்கவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. விடுதலை புலிகளின் பிரிவினைவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயல்பட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாது என்றும் புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும் இருப்பினும் புலனாய்வு அறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறவிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என சுட்டிக்காட்டிய பேராசிரியர் ஜியால் பீரிஸ் அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஔசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பாசிவ் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கத்தி குத்துக்கு இலக்கான நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட அராலி மத்திய பகுதியில் 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தம்புள்ளை தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தமை தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி காவல்துறை நிலைய எல்லைக்குள்பட்ட பரந்தன் சோதனை சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா படல் கம்மா மகா ஒயாவில் நீராடச் சென்ற நால்வரில் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பெங்கக்குள் இருந்து இலங்கைக்கு வந்த 3 தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கும் அதிகமான குஸ்ரக போதைப் பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
நுவரேலியா மாவட்டத்தின் நம்பகம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மாடலிங் போட்டியில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த சவிந்தா தென்னங்கூன் வெற்றிகரமாக நாடு திரும்பியுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். தமிழக வெற்றி கழக பட்டினப்பாக்கத்தில் திட்டப்பணிகளை தொடங்கினால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடுக்கும். இந்த அரசின் அணுகுமுறை திருப்திகரமாக இல்லை. எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்கள் இந்த அரசிற்கான ஆதரவு முடிவை மாற்ற வேண்டி வரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தின் ரஜிநகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்பு மனுவை திரும்பப் பெறுவதாக கூறிய மம்தா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர், செயலாளர், இணை செயலாளர் ஆகிய மூன்று முக்கிய பதவிகளை பாஜகவின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டதென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 8 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டு விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். நேபாளத்துக்கு 11 டன் அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் காத்மாண்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180 மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியலாளர்களுக்கு கையொப்பமிட்ட கடிதத்தை அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 153 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியாகியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதராணியம் அருகே 100 வயது எட்டிய முதியவருக்கு அவரது குடும்பத்தினர் அவருக்கு மீண்டும் திருமணம் செய்து வைத்து ஆசி பெற்றுள்ளார்கள். தொடரும் உலகச் செய்திகள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் ஈரான் தரப்பில் 7 நிபந்தனைகள் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன குழுவுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. பிரபல பாப்பிசை பாடகர் எட்ஜீரன் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நேற்று பெரும் வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அடர்ந்த கரும்புகைகளையும் தீப்புலங்களும் வானுயர எழுந்துள்ளன. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் முனிர் அல்புர்சின் மகன் பசீர் அல்புர்ஸ் உட்பட 3 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹாரால்டு ஹப்பல் வடிவில் உள்ள சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என கருதப்படும் 4 உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரம் நீட்டுகின்றது. நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். விமானத்தில் பயணிகள் இருவர் தங்களது சட்டை கிழியும் அளவிற்கு சண்டையிட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியில் இருந்து தனது 2 பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரோமத்திய விக்ரமசிங்க 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேச மகளிர் அணியை 114 வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி எளிதாக வீழ்த்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் புண்டஸ்லீகா கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 அடித்தவராக காரிகேன் சாதனை படைத்துள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களை வீட்டில் தங்க வைக்க தயாராக உள்ளனர்.
ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் அளிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதில் வடகொரியாவின் தேசிய கீதம் அளித்தது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தகுமி ஹோஜோ போட்டியில் வென்றுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகிறார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கில் எங்கே பெறுமதியில் 379.85%. இந்திய பெறுமதியில் 110.22%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.71%. இந்திய பெறுமதியில் 95.96%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.27%. இந்திய பெறுமதியில் 116.72%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.10%. இந்திய பெறுமதியில் 128.54%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.30%. இந்திய பெறுமதியில் 68.56%. இத்துடன் மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சிப்பிள்ளை அமைந்திருக்கும் வி டி கேசங்கரை, கார்டியலை கொண்டு அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 10 Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: மாதிரி இருக்கு.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன
1: அடையாளம் மனுஷன் முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களே தெரிஞ்சாக்கள் இருக்குமா.
0: நீங்க அந்த பவார் ஆகாரத்தை நம்ம தெரியுமா உங்களுக்கு?
2: அவர் கனடாவில் வன்கூர்ல பெரிய பிரபலியமான இன்சூரன்ஸ் கடை வச்சு
0: அவரு தெரியுது. உங்களுக்கு அவருக்கு மகன் இல்ல? இப்ப
2: எனக்கு தெரியாத புள்ள, நான் தெரியாத தெரியாதுதானே சொல்லணும். இப்ப அவர் மகன் செய்யறோம்.
0: ஜோஸ் ராஜரத்னம் மறக்காதீங்க ராஜாண்ணா.
2: ஓ
3: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 4:21. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

தேன்மலை. தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை ஒலிபரப்பாகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்களை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேன்மலைக்கான முதலாவது தேர்வாக தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்னை ஒரு ஆலயம் திரைப்பட

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீங்கள் நினைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு நினைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது. பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் இருந்து

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

ஒலித்த அந்த பாடல் பழனி திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கிறீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது பொன்னுஞ்சல் திரையிலிருந்து.

0: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.
1: நீங்கள் இணைந்திருக்கும் தேன்மொழிக்காக தொடர்ந்து ஒலிக்கின்றது நீ யாத்திரை படத்திலிருந்து.

0: அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா.

0: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நேரம் சரியாக 4:56. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரது தெரிவில் தொடர்கிறது கவரி மான் திரையிலிருந்து.

நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களாக பாடல்களை எழுதி அனுப்பி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது கண்ணில் தெரியும் கதைகள் திரையிலிருந்து.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

இது போல எல்லோரும் தள்ளித்தான் போனாங்க, ஆமா தள்ளித்தான் போனாங்க.

0: பெண்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இது கீழாப்பா விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

முதலில் ஒலித்த அந்த பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள். அவரது தெரிவில் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த தேன்மலை. தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி ஷியாம்லா சரத்குமாரன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போற யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 5:20. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

எழுத்தும் எண்ணமல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமழுத்த முயற்சியானது மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பிய எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து தரப்பட்ட அந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அதற்காக நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் அந்த தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்து தான் அந்த பெறுமதியை எடுத்திருக்க வேண்டும். எங்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வருவோர் 4 கேள்விகளை கேட்கலாம். அதனை தொடர்ந்து வருவோர் 3 கேள்விகள். அவரையும் தொடர்ந்து வருவோர் 2 கேள்வி. அந்த 2 கேள்விகளை தொடர்ந்து வருகின்ற எல்லோருமே அந்த தரவுக்கான ஒரு கேள்வியை கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பிய எழுத்துக்கள். குழம்பிய எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 25 9 5 7 2 3. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 775. 775 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போகின்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள். 25 9 5 7 2 3. கண்டுபிடிக்க வேண்டியது 775. சரி, மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்களை தந்து நாங்கள் தரவுக்குள் செல்லலாம். உங்களுக்கான இலக்கங்கள் 25 9 5 7 2 3. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 775. சரி, உங்களுக்கான முதலாவது தரவை தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான இந்த வாரத்திற்கான முதலாவது தரவாக வருகிறது கருத்தியலில் இருக்கக்கூடியது. கருத்தியலில் இருக்கக்கூடியது. இது வந்து 4 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட கருத்தியலில் இருக்கக்கூடியது. இதுதான் உங்களுக்கான முதலாவது தரவு.

0: சார், நாங்கள் வந்திருக்கும் நீர் நினைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரஜினியன்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. கருத்தியலில் வந்து இருக்கக்கூடியது. கருத்தியல் என்றது என்னது, அது வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும். கருத்து தெரிவிக்கிறது. இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து கருத்து நான்கு எழுத்துக்கள் இடையினம் நடில்
1: மெய்யெழுத்துகள்
0: இல்ல, மெய்யெழுத்து மெய்யில்ல.
1: வானாவில தொடங்குமா?
0: வானா வரிசையில் வரும், வானாவில வராது. ஆமாம், நடில் முதலாவது தரவாக இருக்கிறது கருத்தியலில் இருக்கக்கூடியது. சரி, தொடர்ந்து வந்திருக்கும் நீரே இணைத்துக் கொள்ளுங்கள். வாய்வரூடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
2: தரவு கருத்தியலில் இருக்கக்கூடியது எத்தனை எழுத்து சொல்லு?
0: நான்கு எழுத்துக்கள். இப்ப உங்களுக்கு நிறைய உதவி இருக்கு.
2: வானா வரிசையில
0: நடில்.
2: சரி, நான் கணக்கு செய்ததுனா
0: சொல்லுங்க,
2: சொல்லி பாக்குறேன். அஞ்சு தரகு 35.
0: ஆமா. 35
2: கருத்தியலில் இருக்கக்கூடியது நான் எழுத்து கொண்ட வானாவில நெடில் வாவண்ணா வரை கேட்டுட்டா?
0: வானா வரமாண்டு கேட்டுட்டு வானாவில வரமாண்டு சேர்ந்தவா நெடில் அண்டவா?
2: மெய்யெழுத்து கேட்டவா?
0: மெய்யெழுத்து கேட்டவா? இல்ல
2: இல்ல
0: இல்ல இல்ல.
2: அப்ப வாவண்ணாவிலேயே தொடங்கும்?
0: இல்ல இல்ல, வாவண்ணாவில தொடங்காது.
2: வியன்னா?
0: வியன்னாவிலேயும் வராது.
2: ரெண்டு கேள்வி இருக்கு.
0: ஆமா.
2: வியன்னா?
0: வியன்னாவில வரும், வரும்,
2: வரும். கருத்தியலில் இருக்கக்கூடியது
0: நான்கு எழுத்துக்கள். மெய்யெழுத்து இல்ல, இரண்டாவது வல்லினம் என்றது உங்களுக்கு தெரியும்.
2: இன்னொரு கேள்வி கேட்கலாம் தானே?
0: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
2: வரக்கூடிய ஒரு விஷயமா அல்லது அந்த ஒரு எங்கட போற இது என்ன ஆக்குமெண்ட் செய்யற அந்த ஒரு விஷயமா?
0: அந்த அந்த அதுதான் ஆக்குமெண்ட் செய்யற விஷயம்தான். இப்ப அதுல வந்து அந்த அந்த அதைத்தான் நாங்க சொல்றோம். அதுல வர்றது, அதுல வாரதன்னு உங்களுக்கு ஏற்கனவே தரவிலேயே உங்களுக்கு அதுதான் சொல்லப்படுகிறது. கருத்தியலில் இருக்கக்கூடியது இது
2: கேள்வி இல்லையா என்று நினைக்கிறேன். தெரியல, மீண்டும் இணைந்து கொள்றேன்.
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். பாராட்டுக்கள் உங்களுடைய கணக்குக்கு. சரி, தொடர்ந்து வந்து வாட்ஸ்அப் வைபரூடாக எல்லாம் இணைந்து கொள்ளுங்கள். சேர்ந்து கடைசி நேரம் உடம்பு இல்லையென்று சொல்லக்கூடாது. வந்திருப்பவர் வணக்கம், சொல்லுங்க.
1: கடைசி
0: எழுத்து வந்து பல்லினம்.
1: அது முற்பாதியோ விற்பாதியோ?
0: முற்பாதி.
1: இன்னொரு
0: அது முற்பாதியோ விற்பாதியா? ரெண்டாவது எழுத்து வந்துட்டு வெள்ளினம் என்று சொன்னோம்னா பிற்பாதி கேள்வி முடிஞ்சது. அது பிற்பாதி, கடைசி வந்து முற்பாதி. நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. சரி வந்துருப்போம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: ஆமாம்.
3: நலமா இருக்கிறீங்க?
0: ஓ, நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள்?
3: முயற்சியுங்கள்,
0: வேற முறையில் இருக்கலாம். பாராட்டுக்கள். நன்றி. சரி, நாங்கள் தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கணும். நன்றி.
4: உங்களுக்கு நன்றி கூறி கண்டு.
0: உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி என்று சொன்ன நல்ல பாட்டு தெரியும்.
4: இங்கே வந்ததுல அப்படியே குப்பியடிச்சு என்னது? முதலாவது எழுத்து கண்டுபிடிச்சாச்சா?
0: முதலாவது ஓ கண்டுபிடிச்சாச்சு.
4: கடைசியும்
0: வேலினம் என்று தெரியும் உங்களுக்கு.
4: மூன்றாவது
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓம்
4: இல்ல, நீங்க கேட்டு கேட்டு மூண்டும் ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல முன்னுக்கா பின்னுக்கா.
0: அதுவும் அவ கேட்டவா? பிற்பாதி.
4: அது
0: கேட்டுட்டாவா? பிற்பாதி. வல்லினத்துல பிற்பாதி, இரண்டாவது எழுத்து வல்லினத்துல பிற்பாதி, கடைசி எழுத்து வல்லினத்துல முற்பாதி. இது அவ கேட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு தந்தது.
4: அப்ப நம்ம வேறுபாடு
0: சொல்றோம். வேறுபாடு என்பது சரியான பதில். கருத்தியல் கருத்து மோதல்.
4: வேற்றுமை,
0: வேறுபாடு, ரெண்டும் ஒரே கருத்து என்றாலும் நாங்க வச்சிருந்தது வேறுபாடு. கருத்து சொல்லேக வேறுபாடு. கருத்துக்களுக்கான என்னன்னு சொல்றோம், முரண்பாடு.
4: முரண்பாடு.
0: வேறுபாடுதான். வேற வேற கருத்துக்கள் ஒவ்வொருத்தர் எடுக்கிற மாதிரி. இப்ப நாங்க கதை சொல்லும் நேரத்திலேயே அப்படித்தானே கருத்து சொல்ல வழி கிடைக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனா எல்லா கருத்தரை எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், உள்வாங்கணும். அதோட அவர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சிந்தனை அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன் சரியன்னு சொல்லி நிக்க கூடாது. ஆனா சில நேரங்கள்ல நிக்கணும் மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல அந்த நிகழ்ச்சியில அப்படி ஒரு தன்மை வேற வந்துட்டு. ஆனா முரண்பாடு இருந்தாலும் அதை வந்துட்டு நாங்க அணுகிற முறை முரண்பாடு இருக்கணும் இருக்கணும். ஆனா நாங்க அதை வெளிப்படுத்துறோம். முறை இருக்கு. சரி, உங்களுக்கு அடுத்து தரவு உங்களுக்கு தரவா? சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. சிலரது அழுகையில் காணக்கூடியது, சிலரது அழுகையில் காணக்கூடியது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. கேளுங்கள். மெய் எழுத்து ஒன்று.
4: சிலரது அழுகையில் இருக்கக்கூடியது.
0: இருக்கக்கூடியது, காணக்கூடிய.
4: என்ன இனத்துல தொடங்குது?
0: மெல்லினம். மாவண்ணாவில் தொடங்குற ஆறு எழுத்து கொண்டது. சிலரது அழுகையில் காணக்கூடியது.
4: நன்றி.
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள். உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி. சரி வந்திருப்பவர் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி. உதயம் பேசுகிறேன்.
0: ஆமாம். நலமா இருக்கிறீங்களா?
5: ரெண்டாவது பற்றி கேட்கல தானே? இன்னும்
0: இல்ல.
5: இது இதுல வரும்
0: இடையினம்
5: இடையினத்துல முட்பாதியா பின்பாதியா
0: முட்பாதி
5: மாவனால்
6: யானாவா
0: இல்ல இல்ல இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு
5: நன்றி யோசிச்சுட்டு வரோம்
0: நன்றி மீண்டும் இணைந்திருங்க நன்றி வணக்கம் சரி நாங்கள் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம் ஒரு வணக்கம் ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு மூன்று கேள்வி உங்களுக்கு இப்போ முதலாவது எழுத்து தெரியும் ஒரு மெய் இருக்குன்றது தெரியும் சிலரது அழுகையில் காணக்கூடியது இரண்டாவது எழுத்து இடை இனத்தில் முட்பாதி முட்பாதி என்ன இருந்தும் ஓரளவு தெரியும்
1: மூன்றாவது
0: எழுத்து வந்து வேலினம் அதுவும் வேலினம் சிலரது அழுகையில் காணக்கூடியது உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும் அவரும் போயிட்டு தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம்
0: ஆம் சொல்லுங்கள்
7: அந்த பொய்க்கு அழுகிறத நாங்க ஒரு இதா சொல்றோம்
0: என்ன பாசாங்க செய்யறது சொல்றீங்களா
7: ஓ அந்த மாஜாலம் அப்படி அந்த மாதிரி ஒரு சொல்லுதான்
0: இல்ல இல்ல அதெல்லாம் வராது
7: வர
0: நீலி கண்ணீர்
7: நீலி கண்ணீர் அப்படி ஒன்று
0: அதெல்லாம்
7: அப்ப அந்த அழுகையில காணக்கூடிய ஒரு அந்த
0: செயல்பாடு
7: அந்த இது கண்ணீர் முகபாவனை வச்சு அப்படி சொல்றது இல்ல
0: ஒன்று முகபாவனைக்குள்ள அது முகபாவனைக்குள்ள இது வேற இல்லை நான் வச்சிருக்கிற இந்த சொல்லும் முகபாவனையோட வேற இல்லை ஆனா அழுகையே வந்து வெளிப்படுத்துது வேற ஒரு வடிவத்துல
7: சிலரது அழுகையில் காணக்கூடிய
0: காணக்கூடியது காணக்கூடிய
7: அவர்கள்
0: முகத்தில் தெரிகிற விஷயம் இல்லை இணைந்திருங்க நன்றி உங்களுக்கு சரி இணைப்பில் அவர் கேள்வி கேட்டபடியே நான் அடுத்த நேரம் நினைக்கிறேன் வந்திருப்பவர் வணக்கம் மூன்று கேள்வி சந்தர்ப்பம் கிடைச்சபடியா நான் வேறொரு நபரை நினைக்கிறேன் எண்ணிக்க கூட வரமண்டு தவறா நினைச்சிட்டேன் அவங்க ஒன்றுதான் ஆறு இணைத்தாலும் ஒன்றுதான் சொல்லுங்க முதல்
1: நன்றி
0: மீண்டும் இணைந்திருங்க நன்றி வணக்கம் இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம் நலமா இருக்கீங்களா
8: நலமா இருக்கும்
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
8: கண்ணீர்
0: கண்ணீர் என்று சொல்லுறீங்களா?
8: ஆமா,
0: கண்ணீர் வராது. கேள்வி வந்து சிலரது அழுகையில் காணக்கூடியது, சிலரது அழுகையில். இப்ப கண்ணீர் வந்து எல்லாற்ற அழுகையிலும் இருக்கும் எல்லாம். அநேகமா சிலர் கண்ணீர் இல்லாமலும் அழுவார்கள். இல்லை அண்டு இல்லை, எல்லா சிலர் அண்டு இல்லை, எல்லாருமே சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணீர் வராமல் எல்லாம் அழுகிறது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது. அப்படி ஆனா கண்ணீர் வராது.
8: கண்ணீர் வராது. சரி, நான் போயிட்டு வரேன்.
0: நன்றி,
8: நன்றி.
0: சரி, தொடர்ந்து வைபர் ஊடாக காத்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம் ஹேமா.
0: ஆம் சொல்லுங்கள்.
9: நாம ஒரு கேள்வி தானே?
0: ஆமாம், ஒரு கேள்வி.
9: என்ன இது, அந்த ஒப்பாரியலோட சம்பந்தமா இருக்குமா?
0: இருக்கு,
9: இருக்குதா? நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுகுறதுக்கு சொல்றது இல்ல, ஒரு பேர் உண்டு.
0: ஆறாக்குங்க. உங்களுக்கு நாலு அஞ்சு இருந்தாலும் ஆறாக்குங்க கூட்டி. இப்ப ஒரு ஒரு சொல்ல நீங்க கூட்டி குறைக்கலாம் தானே வந்துட்டு, அதை முடிவை வந்து சில தொக்கி நிற்கும், சில அதை வந்து முடிச்சு விடலாம். வடிவா
8: ரெண்டு விதமா எடுத்தா ஒரு கவுண்ட் அஞ்சு எழுத்துல வந்தது, ஒரு கார் எழுத்து அஞ்சு எழுத்துல ரெண்டு.
0: அப்ப சொல்லுங்க பாபம், அந்த சொல்ல ஒரு கேள்வி.

0: நன்றி. அரும்புட்டில் தட்டுப்பட்டு சரி வந்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம் மேம்மா.
0: ஆ சொல்லுங்க. என்ன சொல்லி
1: சொன்னீங்க?
0: ஆஹா, அதுவும் வராது.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்க முயற்சிக்கிறீங்க, முயற்சிங்க. ஏன்னா அவ ரொசாலி வந்துட்டு உண்ட கவனிக்கல என்னன்றா, அந்த முதலாவது எழுத்து இவ்வளோ நேரம் அவர்கள் வந்து என்னென்ன உதவியெல்லாம் உங்களுக்கு செய்து தந்தினமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த சொல்ல கண்டுபிடிக்கலாம் வந்திருப்போம். வணக்கம். திருப்பியும் நான் எடுக்கிறேன்னா சரி சொல்லுங்க. உங்களை அப்போ அங்கே போய் விடுவா, இன்னொரு இடத்துக்கு நெல்லுங்க. சரி காத்திருங்கள். என்ன அவர் பதிலோடு தான் இருக்கிறார், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் முதல் வந்துட்டு போனபடியா இப்போ வாட்ஸ்அப்பில் வைவர் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
2: ரெண்டாவது
0: உங்களுக்கு இடையினத்துல முட்பாதி என்று தெரியும், என்ன எழுத்துல வருதுன்றதும் ஓரளவுக்கு தெரியுமோ?
2: அது
0: தெரியாது. எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு நினைக்கிறேன். இப்ப ரஜினி என்ன மாத்தி வந்திருக்கு, அந்த சந்தர்ப்பம் இருக்கு, அவ சொல்ல உடனே இப்ப ஆனாலும் நான் பயவருக்கு போயிட்டு ரஜினி என்னட்ட வாரேன். நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணு பிள்ளைங்க இப்ப வந்து இப்ப நான் வந்து நான் இப்ப நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் மூன்று பேருக்கு வந்துட்டு அதை என்ன விடயம் என்றது தெரியுது. அந்த சொல்ல வந்து உறுதிப்பட சொல்ல முடியாததான். இப்ப அவர் வந்து மாறு தட்டுறதுன்னு சொல்லிட்டு போனா அவர் வந்து நெஞ்சில் அடிச்சழுகிறன்னு ஷியாமலா சுகுமாரன் எல்லாம் சொல்லியிருந்தா அப்ப என்ன விடயத்தை நாங்க சொல்ல போறோம்ன்றது தெரியுது. அதுக்கு நாங்க என்ன சொல்லு பாவிக்கிறோம் சொல்லி நாங்க அந்த அந்த அழுகையை வந்து சொல்லுகிறார்கள்ன்றது தெரியல. இப்ப நீங்களும் அதே தான், உங்களுக்கும் அது என்னன்னு விட தெரியுது. மாரடித்தல் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இவையில் வந்து இவ்வளவு நேரம் செய்த உதவிக்கு பிழைக்குது. மெய் எழுத்து இருக்கு, ஒரு எழுத்து இருக்குது, அந்த ஒரு மெய் வந்து இடையில இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கணும். ஓரளவுக்கு முதல் ரெண்டு எழுத்தை விட மிச்சம் எல்லாம் வேலினம்ன்றதும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது. என்ற அவர்கள் கேட்ட கேள்வியில ஓ இல்லன்னா வராது, அந்த கடைசியில வராது, கடைசியில வராது. நீங்களே வந்து முயற்சிட்டா மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிரும். சரி நாங்கள் தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம். இப்ப சிலர் அது ஆளுகையில் காணக்கூடியது அதை என்னன்னு சொல்லி அந்த கேள்வி அந்த தரவு வந்துட்டு உங்கள்ட்ட கேட்குது. நீங்க அந்த கேட்கல, நீங்க ஒரு சொல்ல வந்து சொல்லிக்க இப்ப இதுதான் சொல்லன்னு தெரிஞ்சாலும் அதை சொல்லிக்க இப்ப அந்த கேள்விக்கான பதிலா நீங்க சொல்லிக்க இப்படி வந்ததை சொல்லுவீங்க. சரி அவ சொன்னாலும் சரி மாரடித்தலன்னா அது பொருந்தே இல்லை. அப்ப இன்னொரு முறையில சொல்லுங்க, சொல்லி பாருங்க.
1: அப்போது கேட்ட கேள்வி என்ன கடைசி எழுத்து வந்து

0: வானாவேட சரி டானாவேட சரி மட்டும் இல்லை கண்டுட்டீங்க
1: என்னது எதுக்கு
0: கடைசி எழுத்துக்கு
1: ஓ சொன்னேன் நானும்
0: அப்போ ரெண்டு எழுத்தும் பெறாது அதில்
1: நீங்க டானா கேட்டீங்க இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு எழுத்து கேட்டீங்க என்னது
2: என்ன
1: அப்படின்னா
2: கூலிக்கு மாரடிப்பது என்று சொல்றது மாரடிப்பது என்று சொல்லி பார்க்க
1: மாரடிப்பது என்பது அவர்கள் கேட்டு நான் கொடுத்த தரவுகள் அந்த உதவி எல்லாம் வந்து குழம்பும் மாரடிப்பது
2: என்றது
1: நான் வச்சிருக்கிற சொல்லுவேன் ஆரம்பத்திலேயே இந்த தரவு தரையக உங்களுக்கு நான் சொல்றேன் ஆறு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்துல இருந்து அப்ப அவன் சொன்ன அந்த மாரடித்தல் என்பது ரெண்டு மெய்யோட வருது ஆனா ஆறு ஆறு எழுத்து வந்தாலும் ரெண்டு மெய் இருக்கு என்ற இவ்வளவு நேரம் கேட்கினா நான் ஆரம்பத்திலேயே கேட்டு ஒரு மெய்யன்னு சொல்லி சொல்றேன் அதோட கடைசி எழுத்து என்னன்னு கேட்கினா நான் வல்லினம்னு சொல்றேன் அப்ப இதுல வந்து இடையினம் வருது இடையினத்துல ரெண்டு மெய்யும் வந்துட்டு அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாம் வந்து பொருந்தியல அது வேற ஒண்ணு
2: எனக்கு குற நினைக்காமல் ஒரு கத்து கணக்கு இலக்கங்களே ஒரு கத்து தருவீங்களா
1: குறியுங்க குறித்துக்கொள்ளுங்க 25 9 5 7 2 3 775 மாரடிப்பது என்பது சரியான பதில் சிலர் ஆளுகையில் சிலர் வந்து மாரடித்து அழுவார்கள் அது ஆனா இப்ப இருக்கிற இந்த தலைமுறைகளை எல்லாம் போயிட்டு சொல்லலாம் இப்ப எல்லாம் வேற வேற முறை எங்க பிள்ளைல எல்லாம் விழுந்தெல்லாம் விழுந்தெல்லாம் சூழல் இதுகள் அவர்கள் எல்லாருக்குமே வேலி எல்லாமே இருக்கும் எல்லாம் வெளிப்படுத்துற இதுகள் வந்து மாறிக்கொண்டு போயிட்டு
2: வித்தியாசமா
1: அத நீங்க ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற மாதிரி வெளிப்படுத்தணும்ன்றதும் இல்ல அடுத்த தரவாக வருகிறது என்ன சரல தரலாம் பார்வையினாலும் தேடக்கூடியது பார்வையினாலும் தேடக்கூடியது இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லும்
2: உயிர்மையில வர
1: அஞ்சு
2: தமிழுக்கு
1: வர தானா வரிசை
2: நன்றி
1: உங்களுக்கும் பாராட்டுகள் நன்றி நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் எண்ணுமலத்து முயற்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் எண்ணுமலத்து முயற்சிக்காக உங்களுக்கான அடுத்த தரவாக இருக்கின்றது பார்வையினாலும் தேடக்கூடியது இது வந்து உங்களுக்கு சரி ஒரு நேர் வந்து கேள்வி கேட்டுவிட்டு சென்று விட்டார் வந்திருப்பவர் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் சொல்ல தெரியுது. ஆனா நீங்க ஒருத்தரும் அந்த நான் வச்சிருக்கிற சொல்ல சொல்ல
0: அதுவும்
1: இல்ல மாரடிப்பது. இப்ப நீங்க ஒரு
0: கேள்வி, இது வந்து தொக்கினிக்காக வருது இந்த சொல்லு, அது கொஞ்சம் மாரடிப்பது இந்த வழியா எடுக்காம அது வர வெயில் அந்த சொல்லு எனக்கு.
1: ஆமா, அதுக்குத்தான் நீங்க ஆறுக்கு வந்துட்டு நீங்க இவ்வளவு நேரம் பெற்ற அந்த மெய்ய ஒரு மெய்ய வச்சு அதை இடையில போட்டு அதை நீங்க உருவாக்க முயற்சித்து முயற்சித்து பாக்கல. கடைசியில உண்டு, இடையில உண்டு.
0: தீனாவிலையும்
1: பெறாது. கல்லு முடிஞ்சது, நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கான எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சிக்கான தரவாக இருக்கிறது பார்வையினாலும் திருடக்கூடியது. பார்வையினாலும் திருடக்கூடியது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற உங்களுக்கு. இப்போ தானா வரிசையில் குறில் என்று தெரியுமோ, தானா வரிசையில் குறில் ஆரம்பிக்கின்ற இரண்டு மெய்யெழுத்துக்கள் கொண்ட ஐந்து எழுத்துக்கள் கொண்ட பார்வையினாலும் திருடக்கூடியது. இதில் அந்த மெய்யெழுத்தில் வந்து ஒன்று கடைசியில் இருக்குது, ஒன்று இடையில இருக்குது. இவ்வளோ உதவியும் உங்கள்கிட்ட இருக்குது. நேர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். வைபரூடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்போடாக இணைந்து கொள்ளலாம். கேள்விகள் கேட்டால் தான் வந்துட்டு நீங்கள் சொல்ல வந்து கிட்ட கொஞ்சம் நெருங்கக்கூடியதாக இருக்கும். சரி, வந்திருப்பவர் வணக்கம். அப்போ இல்லை, இப்போ வந்திருக்கு, நம்ம எடுத்துகிட்டு வரவா? அப்போ அவர்களுக்கு நாலு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். என்ன, நன்றி. சரி, தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்போம். வணக்கம் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: என்ற உரலே எனக்கு கேக்குது. எங்க உங்களோட நட்ப காணி இல்ல
2: விலங்கு இல்ல நட்பு இல்ல போயிட்டோம் போக வேண்டியதா?
1: முதலாவது எழுத்து தானா வரிசையில குறிலன்றது தெரியும், ஆனா எழுத்து கண்டுபிடிக்கல. தீனா கேட்டவா இல்ல, தானாவ வேறமா இல்ல,
2: தூணா வேறமா?
1: தூணா வேறம். தேடக்கூடியது,
2: ரெண்டு மெய் எழுத்து சொன்னீங்க. ரெண்டாவது என்ன இனம்?
1: ரெண்டாவது வந்து இடை இனம்.
2: அது முன்னுக்கா பின்னுக்கா?
1: முற்பாதி.
2: யாவா ராவா?
1: ரெண்டும் இல்ல, ரெண்டும் இல்ல,
2: ரெண்டும் இல்ல. சரியாப்பா, அது கண்டுபிடிச்சிருப்பினும் நன்றி வணக்கம்.
1: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: ஆம் சொல்லுங்க.
3: குறில் பார்வையில் இருப்பது. என்ன கேள்வி இருக்கா?
1: இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இல்ல.
3: அப்ப அது மூன்றாவது எழுத்துக்கு என்னவா?
1: இல்ல, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா வராது.
3: என்ன இனம் அது?
1: மூன்றாவது எழுத்து இட இனம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. மூன்றாவது எழுத்தும் இட இனம்.
0: இன்னும்
1: ஒரு கேள்வி.
0: நாலாவது
1: எழுத்து வந்து இடையினம். துல்லியம் என்பது சரியான பதிலாம். பார்வையினாலும் தேடக்கூடியது. பார்வையில துல்லியம், துல்லியம் வந்து சில என்னத்துக்கு நாங்க துல்லியம் பாக்குறோம் நாங்க?
0: துல்லியமா தெரியுது.
1: துல்லியமா தெரியறது பாப்போம். நன்றி, பாராட்டுக்கள். நன்றி. வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ஓ, நீங்க அங்க இல்லையன்றீங்க, அங்க இருக்க ஒரு பிஸியா தானே?
1: ஓமும் பேர்ந்து வந்திருந்தவர். வாட்ஸ்அப்ல வரலாம்.
4: ஓமாமும் நான் அங்க முயற்சி செய்து போட்டுதான்.
1: சரி, துல்லியம் கண்டுபிடிச்சீங்களா?
4: இல்ல, துல்லியமாக கடைசியில மெய்வாரண்ட நீங்க தானே, அதை பிறகுதான் திருத்தினான். துல்லியம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரெண்டாவது எழுத்து இடையினத்துல ரெண்டும் வரையில் ரெண்டாவது வரும்பு தானே?
1: ஊமைகளிடம் இல்லாதது. ஊமைகளிடம் இல்லாதது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
4: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
1: ஒன்று.
4: எந்த இனத்துல தொடங்குது?
1: மெல்லினம். இல்ல இல்ல, வெள்ளினம் வெள்ளினம்
4: வேறங்க பாத்து வேறங்க. முன்னுக்கா பின்னுக்கா?
1: முன்பாதி
4: முன்பாதி. ஊமைகள்னா இல்லாதது. அவர்களின் குணாதிசயத்தில ஒன்றா அல்லது?
1: இல்ல இல்ல, குணாதிசயம் வராது. குணாதிசயம் வராது.
4: அவர்கள் அந்த அந்த அந்த குறைந்த உண்டா? அது மாதிரி உண்டா?
1: குறை இருக்கிறதால இது இல்லாத இது இல்லாம இருக்கு. அந்த குறை வந்துட்டு உண்மைகள் தான். அந்த பேசாத பேச முடியாத குறைபாட்டால இது இல்ல.
4: சரி, அப்ப அது ஒரு நல்ல மற்ற வைக்காத ஒரு நல்ல விஷயம்.
1: ஆஹா, மற்றவர்களுக்கு வந்துட்டு மற்றவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம். நாங்க மற்றவர்களுக்கோ இப்ப மற்றவர்கள் வந்துட்டு அத வந்து இருக்கு, அவர்களுக்கு இருக்கு, இவர்களுக்கு. ஆனா எனக்கு ஏதோ இதுல வந்து சின்ன ஒரு முரண்பாடு. நீங்க பதில் வரைக்க சொல்லுவோமா? இப்ப அந்த அந்த
4: அவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது.
1: அவர்கள்டையும் இருக்குன்ற மாதிரி எனக்கு படுது சிலவில். அது சிலவில் என்ன அர்த்தத்துல இந்த தரவு தரப்பட்ட சிலவில் அவ அவற்ற இதுல சரியா இருக்கலாம். அவரு இப்ப நான் இல்லையன்னு சொல்லி சொன்னா கூட அவர் வந்துட்டு எனக்கு சரி சரியா நான் நம்புற வரைய பதில் இருக்கும். அவர்கிட்ட
4: இருந்தாலும் அதை சரிப்படுத்துறதுக்கு கணக்க சொல்லி எங்களையே நம்ப வச்சிருக்க.
1: இல்ல இல்ல, அவர் சொல்லிக்க அதை நம்புற மாதிரியா சரியா தான் இருக்கும். என்ன, நான் முதல் வந்துட்டு இப்படி ரெண்டு மூன்று தரம் இப்படி வந்து எனக்கு ஒரு சீக்கு என்ன, நான் சில வேலை நினைப்பேன் இது இப்படி இருக்குமே. நான் சில வேலை வேற கருத்து கூட எடுத்து வச்சிருப்பேன். ஆனா அவர் சொல்லிக்க அவற்ற சில அவற்ற பார்வையில அது சரியா இருக்கும். அவர் சொல்லிக்கதான் இப்படியும் பார்க்கலாம் மாதிரி. அப்ப இதுகும் வந்துட்டு பாப்போம் நாங்க. உங்களோட கேள்வி முடிஞ்சு? நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்,
1: நலமா இருக்கிறீங்களா?
5: கண்டுபிடிச்சு
1: வந்திருக்கீங்க.
5: அளவுகள் எல்லாத்துலயும் அந்த
0: முட்டி அளக்க வேணும் அளவீடுகள்ல. அப்ப அதால நிறவேசம் தராசுல பேன்ஸ்ல நெருக்கையும் அது துல்லியமா நெருக்கிறவோண்டையும் பாக்கணும். அது துல்லியமா கண்டுபிடிச்சு 40 வேலை செய்யுது இல்லையா?
1: எது
0: சைபர்
1: இணைப்புல இருக்கணுமா?
0: அதுக்கு
1: முயற்சி கொண்டு இருந்துட்டு
0: எல்லாத்துக்கும்
1: எல்லா குரூப்புகளும் வாட்ஸ்அப் தான் பாவிக்கிறார்கள்.
0: ஓ, நான் அத போட்டு வைக்கல, வாட்ஸ்அப் போட்டு வைக்க நம்பர். நான் அத இதுல எங்களுக்கு எடுக்கிற படியே நான் அத தொடையில அத
1: வணக்கம். இங்க யார் இந்த சரி, நீங்க இணைப்பை ஏற்படுத்துங்கள். வந்து சைவர் 1 சைவர் 9 எல்லாத்துலயும் வரலாம். தொடர்ந்து வாட்ஸ்அப்ல சரி வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
1: சொல்லுங்க.
5: முதலாவது
1: எழுத்து வந்து இல்ல, வல்லினத்துல முட்பாதி என்று தெரியுமா? கேட்ட கேள்வியில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு.
5: முட்பாதி காணா வரிசையா சாணா வரிசையா?
1: சாணா வரிசை.
5: குரில் நடில்
1: கேட்டவியா? குரில் நடில் கேட்கல, மெய் எழுத்து கேட்டவா நினைக்கிறேன்.
5: சாணாவிலேயே தொடங்கும்.
1: இன்னும் 2 கேள்வி. அவ கேள்வி கேட்காதபடியா உங்களுக்கு 4 கேள்வி.
5: என்னது இரண்டாவது? என்ன இனம்?
1: இரண்டாவது எழுத்து வந்து மெல்லினம்.
5: அது மானா வரிசையில
1: வருமா? அந்த வரும். கேள்வி முடிஞ்சது. மானவ சில வரும் அந்த ரெண்டாவது.
5: நான் இன்னொரு சொல்ல எடுத்தேன், நான் அதுக்கு சம்பந்தம் இல்ல. பேச்சு என்ன பேசும் திறமை என்றும் இருக்கு. அதுக்கு மவியத்தை இல்லாதது தானே?
1: ஆமாம்.
5: அப்படி எதுவும் வருமென்று நினைக்கிறேன், பாப்போம்.
1: நீங்க இப்ப இப்ப ஒரு சொல்ல ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா? சொல்லு.
5: இல்ல சாணா உள்ள எனக்கு, நான் இன்னும் கண்டுபிடிக்க.
1: சரியா, நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மீண்டும் ஜெனி.
1: சொல்லுங்க.
2: நான் ஒரு கணக்கு முறை சொல்லி பார்க்கின்றேன். வந்தது தெரியவில்லை, நான் கணக்கு கேட்கவில்லை, சொல்லி
1: பார்க்கின்றேன்.
2: 9 x 3 = 6, 25 × 6 = 31, 31 × 5 = 155. அந்த 7 இருந்து 10 கழிச்சமென்றால் 5, அந்த 155 5 பிரிக்கிறமென்றால் 775.
1: பாராட்டுக்கள். இது என்னட்ட இல்ல நான் வச்சிருக்கிற முறையான்னு பார்த்தேன், நான் இல்ல.
2: இன்னொரு முறையும் இருக்குதா சொல்லி பாக்குறேன். 25 × 5 = 125. வந்திருந்தா சொல்லுங்க, போய்க்குதலு. அந்த 125 3 பிரிக்கணும்டா 375. 375 அந்த 9 கூட்டினமெண்டா 384. 384 2 பிரிக்கணும்டா 768. 768 மிஞ்சி இருக்கிற 7 கூட்டினமெண்டா 775.
1: பாராட்டுக்கள்.
2: எதுவும் இல்லையா நீங்க வச்சுக்கிறது?
1: 768 அம்பாரன் இல்ல இல்ல இன்னொரு மாட்டத்தோட இருக்குன்னே நான் அது இது நான் சொல்லுவேன். என்னண்டா நாங்க 25 வந்து மூன்று ஆளு இருக்குன்னாங்க. நீங்க அஞ்சாள் எல்லா பேருக்கும் 125 முதலாவது செய்முறை அதுல ஒரு சின்ன மாட்டமே தவிர பிறகு நாங்க
2: மூன்றாள் பிரிக்க போட்டு திருப்பி பின்னால பிரிக்க இருப்பீங்க. நான் அஞ்சாள் பிரிக்க மூன்றாள் பிரிக்கிறேன், நீங்கள் மூன்றாள் பிரிக்கிட்டு அஞ்சாள்.
1: ஓ அதுதான்
2: சரி. ஓகே நான் இதுல இந்த கேள்வி ரெண்டாவது எடுத்தா சியாமுலாக்கா மானா பரிசு கண்டுபிடிச்சிட்டா.
1: ஆமா
2: மானா பரிசையில குறிலா நடிலா
1: குறி பொதுவா சொல்றேன் மெய்யெழுத்து, நீங்க மெய்யெழுத்து அதுல இருந்தாலும் நீங்க யாராவது கேள்வி கேட்க. நான் முதலும் வந்துட்டு உதயன் கேட்ட வேற ஒரு மெய்யெழுத்து இருக்கிற இடத்துல அது குறிலான் அடிலான்னு நான் குறிலன்னு சொன்னேன். அதுல குறியில் இருந்தாலும் நான் மெய் இருந்தாலும் குறிலன்னு சொன்னேன்.
2: தொடர்ந்து
1: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
1: சொல்லுங்க. நடில் முதல் எழுத்து தெரியும், இரண்டாவது எழுத்தும் தெரியும், மூன்றாவது எழுத்து வல்லினத்துல நடிலன்றது தெரியும். மொத்தம் வந்து ஆறு எழுத்து இல்ல அஞ்சு அஞ்சு ஐந்து எழுத்து. நான் ஆறு சொல்லல அஞ்சு
6: சொன்னேன்.
1: என்ன நான் இப்ப நடில எல்லாத்தையும் சில அறவையும் கூட்டிடுவேன். உடனே நன்றி
6: நன்றி
1: வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்
1: சொல்லுங்க. நீங்க வந்து இல்ல அவருக்கு தான் ரெண்டு கொடுத்தன இல்லையே ரெண்டு ரெண்டோட நிப்பாட்டிட்டேன். இப்ப மூணு ரெண்டு இப்ப திருப்பி வர
7: போறேன்.
1: ஓ நான் கொடுக்கல. ஓ நீங்க உண்டு சரியா தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டோ ரெண்டா நீங்க தானே தொடங்கினீங்க. ஓ அவ தொடங்கினவா ஜெனியன் மற்ற இன்னமும் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் ஆவா அப்படியா சரியா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். சரி எங்கேயும் விட்டு விட்டா பேருந்து உங்களை தலைவலை ரெண்டு தர வண்டி வந்தா அங்க அதுல கழிச்சு கொடுங்க எல்லாரும்.
7: கடைசி எழுத்து வந்து நையன் நாவல முடியுமா?
1: முடியும்.
7: சம்பாஷணை
1: சம்பாஷணை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். இப்ப இதுல வந்து உங்களுக்கு 100 வீதம் சரியா இருக்கா? இப்ப நான் ஜோசிகரன்ஸ் லெவல ஊம பாசை இப்ப அவர்களுக்கான மொழி அந்த செய்க மொழின்றது இருக்கு.
7: சம்பாஷணை என்றது
1: இரண்டு பேருடைய கருத்துக்களை வந்து ஆராயிறது. நான் சண்டை ஒழிச்சோம் இந்த வந்து பேச்சு
7: ரெண்டு பேரும் சம்பாஷணை செய்யறாரு
1: அவர்களுக்கு அந்த சைக மொழி மூலமா சம்பாஷணை என்று இரண்டு நபர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறது. மொழிதான் சைகை மொழி. இப்ப நீங்க உரையாடுறது வந்து தமிழ் மொழி, தமிழ் மொழியில உரையாடுறீங்க ரெண்டு பேர். உரையாடிக்க உங்களோட கருத்துக்கள் வந்து பரிமாறிக்கொள்றதுதான் இப்ப சம்பாஷணைன்றது எல்லா மொழிகளிலயும் இருக்கு. இப்ப நாங்க இப்ப ஊமிகளுக்கு இருக்கிறது, அவர்கள் வாய் வீசாதவர்களிடம் இருக்கிறது மொழி. அந்த மொழியிலே வந்து அவர்களும் அந்த மொழியில வந்து சம்பாஷணை நடத்தலாம்ன்றது நான் சொல்றேன். நீங்களும் அங்க ஒத்துப்பரோடைய நான் விலதி கொள்றேன். எனக்கு அப்படி ஒரு எனக்கு அப்படி நான் யோசிக்கிறேன்னு தெரியல வந்துட்டேன். நீ நான் வந்துட்டு சில அவரை விளங்கப்படுத்திக்க, இப்ப நீங்களே ஓரளவு விளங்கப்படுத்திட்டீங்க, மிச்சம் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நன்றி. சரி, வைகுருடா வந்துருப்போர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
1: உங்கள்ட்ட தான் வந்திருக்கோம்.
4: ஆனா எனக்கும் கொஞ்சம் மறுப்பு இருக்கேன்னா, அவர்கள் கல்யாணம் செய்யும் போது அவர்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் செய்வார்கள்.
1: இடையிலான சம்பாஷணை அது அவர்களுக்கும் இருக்குமன்றதுதான் என்னோட இருக்கு. உரையாடுறது சம்பாஷணைன்றது தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது. அப்ப ரெண்டு பேர் கேட்கலாம், அது என்ன மொழியா இருந்தாலும் சம்பாஷணைய வந்து பரிமாறிக்கொள்ளலாம். நான் யோசிக்கிறேன் தெரியலையே,
4: அந்த சம்பாஷணைக்கு இன்னும் ஆழமான கருத்து இருக்குமா? சரி, உண்மையா கதைக்கக்கூடியவர்கள் தான் உரையாடலுக்கு சம்பாஷணை அர்த்தம் என்று சொல்ல,
1: வார்த்தைகளாலதான் அந்த சம்பாஷணை வெளிப்படணும் என்று சொல்லி அப்படி ஒரு வரவிலக்கணம் இருந்தது என்று சொல்லி சொன்னா இந்த சம்பாஷணைக்கு வந்து ஊமைகளோட இந்த தரவுக்கு நாங்க சொல்லலாம். ஆனா இல்ல, ரெண்டு நபர்கள் வந்து இப்ப கண்ணால கூட உரையாடுவார்கள் பார்வையாளால.
4: ஆமாம்,
1: இப்ப வந்து இரண்டு பேர் தூர தூர நிக்கணும் வந்து வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் வந்து பேச தெரிந்தவர்கள் கூட அந்த அவர்களிட அந்த ஒலி வந்து கேட்காத இடத்துல வந்து கையால வந்து ரெண்டு பேர் உரையாடி கொள்ளுகிறார்கள். அந்த பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு, இந்த பக்கத்துல ஏதோ ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம் சொல்றேன்னா மாறி மாறி உரையாடுறோம் அந்த இடத்துல சொல்லி சொன்னா எனக்கு இதே ஒரு சின்ன ஒரு இது தெரியல. அது சிலவில் தசனாம் சொல்லிக்க சிலவில் எனக்கு அப்பத்தான்
4: சம்பாஷணைக்கு ஆழமான கருத்து இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாம்.
1: உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள் சோனாவில் சொல்லுவது இல்லையா சொல்லுத்தான். சரி, சொல்லுக்கு வார சோனா, நகைக்கு வார நானா, படிக்கு வார டீனா, அஞ்சலிக்கு வார இஞ்சன்னா, அட்டைக்கு வார இட்டண்ணா. ஐந்து எழுத்துக்கள்.
4: அட்டைக்கு வார இட்டண்ணா.
1: ஓ, இட்டண்ணா இட்டண்ணா. சோனா, நானா, டீனா, இஞ்சன்னா, இட்டண்ணா. இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கமைங்கள்.
4: நான் அவ்வளவுதான் தொடங்கின். நஞ்சுட்டி
1: நஞ்சுட்டி நஞ்சுட்டி என்ன என்ன
4: ஒரு தாவரமா?
1: உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நச்சு தாவரம்
1: தானே, அப்படித்தான் சொல்லப்படுதாம். இன்னும் ஒரு சொல்ல சொல்லுகிறார்கள் பாப்பம் யாராவது சொல்ல. அந்த அந்த அந்த அதுலேயும் எனக்கு வந்துட்டு நான் விளங்கி கொள்ளையில வடிவா அந்த இதுக்கு வர்ற பொருளும். ஐயோ என்ன சார், மண்டை வந்துட்டு எல்லா பக்கத்தாலையும் சில நேரம் ரெண்டு மூணு பக்கத்தால யோசிக்குதா? உங்களுக்கு பாராட்டுக்கள் இந்த நஞ்சொட்டிக்கு. இன்னும் வேற ஏதாவது பொருள் இருந்தா சொல்லுங்க. வந்திருப்பவர் வணக்கம். உள்ளியில ஒரு வகையா இல்லாட்டி பூடு என்றது சின்ன தாவரங்கள். நாங்க புல்லு பூண்டு என்று சொல்லுவோம். புல்லு பூண்டு என்றதையும் பூடு என்று சொல்லுவோம்.
7: மற்றது பூடு வகையண்டாலும் நீங்க சரிதான். நாங்கள் இந்த பூண்டு பூண்டு சொல்லாம
1: பூண்டை வந்துட்டு பேச்சு வழக்குல சாதாரணமா சொல்லிக்க பூடு புல்லு பூண்டு என்று சொல்றத வந்து பூடுகள் என்று சொல்லுவோம். வந்து பூடு
7: சின்ன சின்ன புல்லு பூடுகள் சொல்றோம்.
1: ஆமா, அப்ப அந்த பூடா இல்லாட்டி இது வெள்ள பூடா என்று எனக்குள்ளது புத்தகங்கள் இருக்குதோ தெரியல. அந்த செடிகள் தொடர்பான இப்ப ஆயுர்வேதம் எல்லாம் செய்யறவர்கள் எல்லாரும் வந்து புத்தகங்கள்லாம் அந்த காலத்துல இருந்து பாவித்திருப்பார்கள். அந்த செடிகள் வந்துட்டு என்ன மருத்துவ குணம் இருக்கு, அது என்ன என்னண்டு அப்படியான இதெல்லாம் இருக்கும். வந்து நஞ்சொட்டி உங்களுக்கும் பாராட்டுகள். இதுக்கு கேள்வி கேட்க போறீங்களா? சரி, உங்களுக்கான அடுத்த தரவு கொஞ்சம் நேரம் எடுப்போமே. இந்து ஆலய அமைப்புடன் தொடர்புடையது, இந்து ஆலய அமைப்புடன் தொடர்புடையது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
7: இந்து ஆலய அமைப்புடன் தொடர்புடையது.
1: ஆம்.
7: என்ன இனத்துல வருது?
1: வல்லினம்.
7: வல்லினம்
1: ஒன்று.
7: குரில்
1: இடையில. நன்றி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
8: ஆசிரியருக்கு முன்னால நின்று ஒருவருக்கு ஒருவர் வேகமாக கழித்து விடுறார்கள். மிக வேகமாக அவருக்கு அந்த சைய மொழி விளங்காத மாதிரி வேகமாக கதைப்பார்கள். வேகத்தை தான் சொல்ற சம்பாஷணை என்று சொல்லி
1: எவ்வளவு
8: வேகமாக கதைக்கிறதோ அவர் ஒருவருக்கு ஒருவர் இவர் ஆசிரியர் வந்து மெதுவாத்தான் அதை எடுத்துக்கொள்வேன். அதுக்குதான் அவர் கதைத்து ஏதோ தங்களுக்கு ஒரு சம்பாஷணை செய்யறேன்னு சொன்னா வேகமாக கதைக்கிறது. தங்களுக்கு ஏதாவது உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வார். இவர்கள் வந்து ஆசிரியர் வந்து ஆசிரியா இருக்கிற மெதுவா தான் அதை எடுத்துக் கொள்வேன். அதுக்கு இடையே வேகமா ஒரு இதை சொன்ன சொல்ற அந்த வேகமா கதைக்கத்தான் சம்பாஷணை.
1: சம்பாஷணை அவர்களும் வந்துட்டு தங்கள மொழியில வேகமா கதைக்கலாம் தானே?
8: நன்றி
1: பாத்தி வணக்கம். தொடர்ந்து நம்ம வணக்கம் வணக்கம்
2: நீங்கள் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது என்றாலும் தங்களின் கருத்துக்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பல்வேறு மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றார்கள். சம்பாஷணை என்பது வெறும் குரல் வழி பேச்சு மட்டுமல்ல, இரு தரப்பினருக்கிடையே நடக்கும் தகவல் பரிமாற்றமே ஆகும். வாய் பேச முடியாதவர்கள் சம்பாஷணை செய்ய பயன்படுத்தும் முக்கிய வழிகள்ல சைகை மொழி, தட்டச்சு முறைகள், மற்ற எழுத்து, போன்கள் மூலமாக மெசேஜ்கள் பாஸ் பண்ற அதுகள் எல்லாம் சம்பாஷணைக்க வருதான். முகபாவனைகள் எல்லாம் சம்பாஷணைக்க வருதான். நான் முழுக்க வாசிக்கல, அவ்வளவு மட்டும்
1: போதும்.
2: நீங்கள் உங்களுடைய கருத்தோட நான் ஒத்துவாரன்றதும் சொல்றது தான்.
1: எனக்கும் அதே கருத்து
2: மட்டுமல்ல. ஆமா, நானு நீங்க சொன்னதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள தான் அதால தேடி பார்த்தேன். தெரியுங்க, தனியா பேச்சு, அதாவது குரல் குரல் மட்டும் வெளியில வந்து பேசுறது மட்டுமல்ல சம்பாஷணை என்பது. பொடி லாங்குவேஜ் என்றது ஒன்று இருக்கு, அதாவது உடல் கை லாங்குவேஜ், அதால கதைக்கிறது ஒரு சம்பாஷணை.
1: இப்ப நாங்க இன்னும் ஒரு இப்ப எனக்கு எதிரில் இன்னும் ஒரு நபரோட நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாற முடியுதோ அந்த கட்டம் எல்லாத்திலயும் சம்பாஷணை செய்து கொள்ளலாம். அது வந்து வாய் வார்த்தைகள் என்றது இல்லை. ஆமா
2: ஆமா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அப்ப நீங்கள் இப்ப சொல்லி சொல்லல திட்டவட்டமா சொல்ல வேகமா உரையாடுறதும் சம்பாஷணைகளை வேறும் வேறும் ஆனா அதுதான் சம்பாஷணைன்றது இல்ல.
2: நான் இப்ப இதுல முதலாவது எழுத்து பீனாவில ஆரம்பிக்கும் குறில டென் மெய் ஒரு மெய் என்று சொல்லி இருக்கிறீங்க. இது இரண்டாவது எழுத்து இந்த இனம்,
1: இரண்டாவது வந்து இடையினம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. இரண்டாவது எழுத்து இடையினம். உங்களுக்கு இப்ப முதல் எழுத்து தெரியும், ஒரு மெய் எழுத்து இருக்கின்றது தெரியும், அது இடையில இருக்கின்றது தெரியும். இந்து ஆலி அமைப்புடன் தொடர்புடையது. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி
2: நன்றி.
1: தொடர்ந்து ரஜினி என்றன சொல்லி சொன்ன வந்துருப்போம். வணக்கம்
9: வணக்கம்
1: சொல்லுங்க. இந்து ஆலய அமைப்புடன் தொடர்புடையது. இந்து ஆலய அமைப்புடன் தொடர்புடையது சொன்னீங்க. ஆமாம் சொல்லிட்டேன்.
9: அந்த மெய்யெழுத்து என்ன?
1: வட எழுத்து. கடைசி எழுத்து வந்து மெல்லினம். மெல்லினம்
9: கட்டிட்டு அது சொன்னீங்களா
1: என்ன?
9: அது குறிநிலையில் கட்டிருந்தவா?
1: எந்த எழுத்து? ரெண்டாவது இல்ல கேக்கல. அது வந்து குறில். மூன்றாவது எழுத்து வந்து வெள்ளினம். வெள்ளினம் உங்களுக்கு கேள்வி முடிஞ்சது. வெள்ளினம் நன்றி. நான் கூட தந்துட்டேன் சரியும் வைபருடா வந்துருப்போம். வணக்கம் வணக்கம். ஓ சொல்லுங்க நீங்க தானே அந்த நேரம் எடுக்கும். நீங்க வந்து மூன்று கேள்வி. நான் அந்த சைவர் ஒன்பதுல வந்து வந்தாரா சரி நிக்கட்டுமா? சரி நீங்க சொல்லுங்கம்மா.
5: மூன்று
1: கேள்வி.
5: ரெண்டாவது வந்து இடையினத்துல புரியல நீங்க.
1: ஆமா
5: அது முன்னுக்கா பின்னுக்கா?
1: முற்பாதி.
5: நாலாவது
1: என்ன கேட்க போறீங்க?
5: இல்ல கேள்வி இன்னொண்டு இருக்கா? இல்ல முடிஞ்சு?
1: ஓ இல்ல இல்ல இன்னும் ஒண்டு இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
5: அந்த வட எழுத்து மெய் எழுத்தா வருமா?
1: வேறும் வேறும்.
5: ஆனா ஒரு மெய் எழுத்து.
1: ம்
5: பிற தட்சை என்று சொல்லி பார்க்கலாம். இல்ல அப்படி வராது.
1: நீங்க தட்சை என்ற இட்டனாவல வந்துட்டு இட்டனா வந்து வட எழுத்து இல்லை.
5: ஓ இல்ல இல்ல.
1: ம்
5: இல்ல
1: வணக்கம்
10: வணக்கம்.
1: சொல்லுங்க உங்களை நான் விட்டுட்டு
10: போயிட்டேன். அப்ப நீங்க என்ன விட்டுட்டு தான் போயிருந்தீங்க?
1: எனக்கு சந்தேகம் ஒன்று இருந்தது. சரியா தான் இருக்கு.
10: இது ஐந்து எழுத்து சொல்ல ஆறு எழுத்து சொல்ல
1: இது வந்து ஐந்து எழுத்துக்கள் ஐந்து நான் சரியா தான் சொல்றேன்னா ஐந்து தான் என்ற இடைக்கிட வந்துட்டு அந்த பார்வையில சில வேலை மாறி வேற எங்கேயும் பண்ணி விட்டுறேன் மற்றது எழுத்து சொல்ல
10: ஒரு மெய் எழுத்து மட்டும் தான் சொன்னீங்க அதுக்கும் அந்த வட எழுத்து
1: வட எழுத்தாம்
10: இப்ப நாலு எழுத்து தெரியும் போல இருக்கு
1: ஏற்கனவே தெரிஞ்ச எழுத்து சரியா இருக்கு அடுத்ததும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்குள்ள மிச்சத்துக்குள்ள கொஞ்சம் சிக்கலாம்
10: ரெண்டு கல்வியா ஒரு
1: கல்வி ரெண்டு கல்வி ரெண்டு கல்வி
10: அப்ப கடைசி எழுத்து என்ன இனம்
1: அதுக்கு வெள்ளினம் வெள்ளினம்
10: கேட்டவியா
1: இல்ல இல்ல
10: அப்ப அது அந்த வெள்ளினத்துல பின்னுக்கா முன்னுக்கா
1: முட்பாதி
10: முட்பாதி அப்படின்னா
1: இந்து ஆலயங்கள்ல ஆலய அமைப்புடன் தொடர்புடைய என்ன எல்லாம் செய்வார்கள் இந்து ஆலயங்கள்ல
10: அது இவ்வளவு தெரியாது எல்லாம் தெரியாது எனக்கு சொல்லி தென்படையில
1: ஆமாம் இந்த சொல்ல எல்லாருக்கும் தெரிகிறது இப்ப நாங்க இந்து என்றா கூட தெரிகிறதுன்றது எல்லாருக்கும் தெரியுமான்றது இல்லைத்தான் சரி நாங்க தொடர்ந்து நேரம் எடுக்கணும் வாட்ஸ்அப்போட வணக்கம் இங்கேயோ உடைய இணைப்பு அந்த ஒழுங்க விட்டுட்டேன் வந்திருப்போம் வணக்கம்
11: வணக்கம்
1: ஓ சொல்லுங்க
11: அந்த மூன்றாவது எழுத்து
1: வரிசையில் வேறும் உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி தான் முடிஞ்சது என்றால் நான் அந்த மேற்கொண்டு அவர்கள் கேட்டதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கான உதவியை தான் இப்போ செய்து கொண்டிருக்கேன்னா ஓ டானா வரிசையில் வேறம் அந்த கடைசி எழுத்து இப்போ ஐந்து எழுத்து தான் நான் சொன்னேன் நான் அப்போ அஞ்சாவது எழுத்துன்னு நீங்கள் கேட்டால் அதுதான் கடைசியில் வரப்போகுது
11: மூன்றாவது எழுத்து முன்னாடி சொன்னீங்களே என்ன
1: இல்லையே குறிலன்னு தான் சொன்னேன் நான் இப்போ தான் சொன்னேன் அதை விட உங்களுக்கு இன்னும் ஒன்று தெரியும் நாலாவது எழுத்து தொடர்பா நல்ல விளக்கமா தெரியுது என்ன எழுத்து என்றது நீங்க ஆனா ஏதோ ஒரு எழுத்தை வந்துட்டு அதுல இருக்கும்னு சொல்லி நீங்க முயற்சிக்கிறீங்க எல்லாரும் அந்த எழுத்தும் சில சரியா தான் இருக்கு கிட்டத்தட்ட இல்ல நன்றி
11: அந்த முதல்ல அரைஞ்சு சொல்லிது எனக்கு
1: அதை எல்லாரும் அறிஞ்சிருக்கேன் ஏன்னா முதல்ல அவர் இன்னொரு பெற்றுக்கொண்ட உதவிகளை வச்சு நீங்க சரிப்படுத்துறதுலதான் உங்களுக்கு சிக்கல் வந்த இப்ப இந்த சொல்லுக்கும் அதே பிரச்சனை
11: தான்
1: அது இல்ல அது நீங்க பிற மற்றது வந்து அடி அளிக்கிறது பெண்கள் வந்து அது வந்து முழங்கால் இந்த நெத்திய வந்து முட்டி அது இல்ல நன்றி நன்றி சரி காத்திருப்போர் வணக்கம்
12: வணக்கம் ரஜினி
1: ஆமா சொல்லுங்க சரியா தான் எடுக்கிறேன் சொல்லுங்க
12: மூன்றாவது வந்து தீனா வருமா
1: வரும் வரும்
12: பிரதிஷ்டை
1: பிரதிஷ்டை என்பது அங்க ஷியாமலா சர்க்கார் நிக்கிறா சரியானவர்களோட நீங்க வாராட்டுக்கள் என் சொல்லுங்க அப்ப அது தொடர்பா
12: அது இந்த கோயில பிரதிஷ்டை செய்யும் நம்ம இந்த கும்பா செஞ்சதுக்கு செய்யும் நம்ம ஆகம விதிப்படி செய்யறது அது விக்கிரகங்களை
1: பாராட்டுக்கள் நன்றி சரி நான் அடுத்த நேரோட நிறைவு கொண்டு வணக்கம் கோவில்களிலோ
5: அல்லது வீடுகளிலோ தெய்வ சிலைகளை பிரதிஷ்டை செய்வதென்பது ஆகம விதிகளின்படி பல படிநிலைகளை கொண்ட புனிதமான ஒரு நிகழ்வாம்.
1: அத வந்து என்ன தெய்வ சக்தி, அந்த சக்தி ஏற்படுறதாக்குமேனா?
5: முதல் நாள் வந்து அது செய்ய நீங்க வீட்டுல புதுசா ஒரு சிலை வைக்கிறேன்டா, அதுக்கு ஆகம விதிகளின்படி செய்யணும். அதுக்கு முதல் நாள் பிள்ளையார் சிலை வச்சு நிலத்தை எல்லாம் சுத்தம் செய்து கிராம சாந்தி செய்து அப்படி எல்லாம் செய்ய வேணுமா. இப்ப சிலர் வீடுகள்ல சிலை வச்சு கும்பிடுறவே
1: தானே, அதுக்கும் இது எல்லாம் செய்துதான் கொண்டு போவினா?
5: அது நீங்க சும்மா வச்சு கும்பிடையில, அது இப்படி இதுகள் செய்துதானாக்கும் கொண்டே வைக்க வேணும்.
1: அப்படி வச்சா அதுக்கு தக்க மாதிரி அந்த வீட்டுல பேந்தும் அதுக்கு தக்க மாதிரி பராமரிப்பு இல்ல அந்த அது அந்த ஓ அந்த சடங்கு இதுகள் எல்லாம்
5: இதுகளுக்கும் இதுகள் செய்து அந்த கும்பாபிஷேகம் மாதிரி அப்படி அந்த கோயில்ல செய்யற மாதிரி.
1: ஆமா, வீட்டுல இருக்கும் இப்ப கோயில வந்துட்டு எந்த மாதிரி நாங்க புனிதமா வந்து அதுக்கான இதுகளோட வந்து செய்யறோமோ வீட்லயும் செய்யணும். இதில் தந்த விளக்கத்தையும் தரேன், நீங்கள் சொன்னது சில ஒன்றாக இருக்கலாம். பிரதிஷ்டை என்பது ஆகமங்கள் கூறும் ஆலய அமைப்பு தொடர்பான கிரியை முறைகளுள் ஒன்றாகும். ஆலயம் அமைக்கப்படும் போது கர்ஷணம், பிரதிஷ்டை, பிராய சித்தம், உற்சவம் முதலான நடைமுறைகளை குறிப்பிடுகின்றன. பிரதிஷ்டையின் போது புதிய விக்கிரகங்களையோ அன்றி ஏலவே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பாலஸ்தாபனம் செய்யப்பட்ட விக்கிரகங்களையோ முறைப்படி அளவு பிரமாணம் இயந்திரம் என்பன பலவற்றின் அடிப்படையில் உரிய பீடத்தில் அமர்த்தப்பட்டு மருந்து எனும் கலவையினால் பந்தம் செய்யப்படும். பிரதிஷ்டையின் மறுநாள் தைலாப்பியம் எனப்படும் எண்ணெய் காப்பு சாத்தும் கிரியை நடைபெறும். கும்பாபிஷேகத்தின் மூலம் அந்த விக்கிரகங்களுக்கு உயிர் சக்தி வழங்கப்படுகிறது. இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் தான் இது செய்கிறார்கள்
5: என்ன
1: செய்துட்டு அடுத்த நாள்
5: முறைப்படி செய்யணும், அதுக்கான வசதியில் அங்க இருக்குந்தார்.
1: ஆமா, நன்றி. அஞ்சு அவ வந்து அஞ்சால முதல் 25 பேருக்கு 125 எடுத்துட்டு பிறகு மூன்றாள் இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தோட மிச்சம் எல்லாம் அவ இந்த முறை தான் சொன்னவா.
5: ரெண்டு முறை செய்தனா ரெண்டும் வந்துட்டு அப்ப நம்ம என்ன சொல்லு
1: பாராட்டுக்கு உங்களுக்கு
5: 85 எடுத்து செய்தனா மற்றது இன்னொரு முறை.
1: அனேமா எல்லாரும் 31
5: 31 எடுத்து 25 பேருக்கு அதுக்கும் செய்தனா 12 வந்துட்டு அப்ப விட்டுட்டு.
1: ஆமா, நன்றி
5: உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி உங்களுக்கும் நன்றி. பாராட்டுக்கள். நன்றி. அவங்களோட அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். இதுவரை நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்த இந்த நேர்களுக்கு நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
13: பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தேர்வுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ போல்வாயோ குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7783204985 அல்லது 7787346565. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் சரியாக 6:37. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழைக்கு வருகின்றது. டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணும் அழுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வார வாரம் ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை கேட்டு நீங்கள் அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து உங்களுக்கான இந்த வாரத்திற்கான சிறுகதை இதோ.
14: செல்லம் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியிடம் கேட்கின்றான் முத்தையன், என்ன திறப்பு? அலட்சிய பாவமாய் தன் தமையனை கேட்கிறாள் செல்லம்மா. எங்கட வீட்டு திறப்பு தான்? முத்தையன் பதில் சொல்லுகிறான். ஆற்ற வீட்டு திறப்பு வெட்டி கேட்கின்றாள் அவள் முத்தையனின் உடன் பிறப்பு. என் எங்கட வீடுதானே? பாவமாய் அண்ணன் முத்தையா, என்ன உங்களோட வீடோ? வியப்பாக செல்லம்மா. மோனே, ஆச்ச வீடு எங்கட வீடுதானே? அது அண்ணன் முத்தியனின் குரல். என்ன உங்களோட வீடா? இந்த வீட்டு எப்படி உரிமை வந்தது? ஆர் உனக்கு அந்த உரிமை தந்தது? ஐயோ தங்கச்சி, நீ என் உடன் பிறப்பு தானே? நான் வேற, நீ வேறையா? நாங்கள் ஒருதாய் பிள்ளைகள் தானே? முத்தியனுக்கு தன் தங்கமேல் அளவு கடந்த பாசம். அவளும் அப்படித்தான். ஆடு தன் குட்டிக்கு பால் கொடுத்து வளர்க்கிறது. அவனும் தன் உடன் பிறந்த சகோதரிக்கு உணவு கொடுத்து நேச பாசத்துடன் வளர்க்கின்றான். அவள் தாய் தந்திய இழந்த பாலகி. அவளை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவன். அவள் பிறந்த ஒரு சில நாட்களில் தாய் இறந்து விட்டாள். தந்தையும் 6 மாதங்களுக்குள் பரலோகம் சென்று விட்டார். அவனுடைய 3 அண்ணாமார் உழைப்பு உழைப்பு என்று ஆளாய் பறக்கிறார்கள். அவனுடைய அக்காவும் ஏற்கனவே கல்யாணம் செய்து அயலூர் சென்று விட்டாள். அவனுடைய பொறுப்பில் தான் குழந்தை செல்லம்மா. அயலவர்களின் உதவியுடன் அவன் அவளை வளர்க்கின்றான். அயல் வீட்டு பொன்னம்மா பாட்டி அவர்களுக்கு ஆதரவும் பாதுகாப்பும் என்று செல்லம்மா பெரிய மனசி. அது சரி, இந்த வீடு ஆற்ற பேர்ல கிடக்கு. நீதான் கடைக்குட்டி, அதான் அப்பா இந்த வீட்டை உண்ட பேர்ல எழுதி வைச்சவர். அப்போ எப்படி நீ இந்த வீட்டுல உரிமை கொண்டாடையலும்? செல்லம்மா அதட்டி கேட்கிறாள். நான் உரிமை கூற இல்ல, நீ என் சகோதரி என்றதால சும்மா பேச்சுக்கு சொன்னான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள். என்ன சொல்ல போற? எங்களுடைய அப்பா சாயைக்குள்ள உனக்கு 7 மாதங்கள். மூத்தண்ணர் அளவட்டியில கல்யாணம் கட்டி போயிட்டார். போனவர் போனவர் தான் ஒரேடியாக போய்விட்டார். ஒரு நாளாவது அவர் எங்களை எட்டி கூட பார்க்க இல்ல. அதுக்கு என்ன இப்ப? செல்லம்மா கோமாக கேட்கிறாள். பொறுமோளே, நான் சொல்றத கேள். சரி சொல்லி துளை, எரிச்சலுடன் கூறுகிறாள் அவள். அக்கா பக்கத்து ஊர்லதான் கல்யாணம் கட்டி போனா. அவ போன நாளையில் இருந்து ஒரு நாளாவது எங்களை எட்டி கூட பார்க்க இல்ல. இரண்டாவது அண்ணன் அயல்விட்டு பெட்டியை கூட்டிக் கொண்டு வன்னிக்கு ஓடி போயிட்டான். இந்த வரைக்கும் அவன் இந்த பக்கம் தலை காட்ட இல்ல. சின்னண்ண கொழும்புல கடை வச்சிருந்தான். 83 கலவரத்திலே அவனுடைய கடையை எரிச்சு போட்டாங்கள். அவன் உயிர் பிழைச்சதே பெரிய காரியம். இது எல்லாம் இப்ப ஏன் சொல்லி துளைகிற? மன எரிச்சொல்லுடன் அவள் பொறுமை இழந்தவளாக பொறிந்து தள்ளுகிறாள். அப்ப நீ சின்னவள், இதெல்லாம் தெரிந்திருக்க முடியாது. இப்ப சொல்றன் கீழ், நீ எப்படி கனடா பொன்னி? இந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஈடு வச்சு அந்த காசுலதான் உன்னை கனடாவுக்கு அனுப்பினான். சின்னண்ணை உழைச்சு காசு அனுப்பித்தான் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் மீட்ட நாங்கள். அவன் ராப்பகலாய் உழைச்சு நோயாளியாகி கடைசியிலே செத்து போனான். கடைசியில எந்த தலையில தான் உன் பொறுப்பு? என்ன போலத்தான் எங்கட அப்பறம்? நீ பிறந்த வீட்டுக்குள் எங்களுடைய அம்மா செத்ததால உன்னை வளர்க்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். உன்னை பராமரிக்கிறதோட சமையல் வேலை தோட்ட வேலை எல்லாம் அவர் தலைமையிலேதான் கெட்டித்தனமாக அவர் எல்லாவற்றையும் சமாளிச்சார். இதெல்லாம் பழைய கதை, உதை சொல்றதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றாள் அவள். செல்லம் அவசரப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேள். உன்றி அக்காளும் அண்ணன்மாரும் எங்கட பொருள்ல கண்ணாயிருந்தது அது தெரிஞ்சுதான் அப்பா இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சார். செல்லம், நீ 5ஆம் வகுப்பு படிக்க உன்னை தெருப்பள்ளி கூடத்துல சேர்த்தேன்.

எங்கட வளவுக்குள்ள கள்ளு சிவர படியனோட உனக்கு தொடர்பண்டு அவர் கதை வச்சு கட்டினார். ஆனால் அது எங்கள் மக்களிடம் எடுபட இல்லை. எங்கட தோட்ட பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாம் தூரம் தூரமாய் இட்டத்தில கிடந்ததுகள். இரவில இந்தியன் ஆமிக்காரங்களால பெரிய ஆபத்து இருந்தது. சில பொம்புளிகளை மானபங்கப்படுத்தி போட்டாங்க. உண்டி அக்காமின்ற வீடு சன நெருக்கமாய் உள்ள வீடுகள் கிட்ட கிட்ட இருந்ததுகள். உன்னை இரவிலே தங்க விடும்படி உன் அத்தானை கேட்டேன், அவர் மறுத்து போட்டார். உன்னை படிப்பிச்சு பொன்னமாட்டி சேர்ந்த வீடு எங்கட ஊர்ல நடுப்பகுதியில் நெருக்கமாயுள்ள வீடுகள்ல பாதுகாப்பா இருந்தது. டீச்சருக்கு மூன்று பொம்பளை பிள்ளைகளும் இரண்டு ஆம்பளை பிள்ளைகளும். அவன்ற புருஷன் ஒரு வருஷத்துக்கு முந்தி செல்விழுந்து செத்து போனார். இரவில அவாவின் வீட்டுல தங்குவதற்கு இடம் கொடுக்கிறமா என்று நான் அவாவை கேட்டேன். தாராளமாய் தங்கலாம் என்று மனப்பூர்வமாக சொன்னா. சண்டையால இந்த நிலைமை மோசமடைந்தது. உன்னை கனடாவுக்கு எடுக்கும்படி மூன்றாவது அண்ணனுக்கு நான் நெருக்குதல் கொடுத்தேன். அவன் சரியாய் கஷ்டப்பட்டு உன்னை எடுத்தான். எனக்கு மன நிம்மதி. எனக்கு கந்தரோடையில ஒரு நெருங்கிய சிநேகிதன் இருக்கிறான். அவனுடைய மகன் கனடாவில இருக்கிறான். என்ற சிநேகிதனோட கதைத்து உன்னை அவன் மகனுக்கு கட்டி வைக்க ஏற்பாடு செய்தேன். உனக்கு இப்ப மூன்று பிள்ளைகள். எட்டு வரியங்களுக்கு பிறகு நீ இங்கே வந்திருக்கிறாய். இரண்டு கிழமைக்கு முந்தி வந்து என் வீட்டுக்கு வராமல் எங்களை திரும்பி பார்க்காத உன் அக்காமின்ற வீட்டில தங்கி இருக்கிறாய். ஒரு நாளாவது நீ எங்கட வீட்டை எட்டி கூட பார்க்கவில்லை. நீ இங்கே வந்து அடுத்த நாளே வீட்டுக்கு வெள்ளியடிக்க வேணுமென்று எங்களை வீட்டில இருந்து உன் அக்காவின்ற புருஷன் மூலம் வெளியேத்தி போட்டாய். வீட்டு சாமான்களின் அறவாசி என் மூத்த மகளின் வீட்டில கிடக்கு. என் மனசியும் நாலு பிள்ளைகளும் மூத்த மகளோட தான் இருக்கிறேன். அங்கு சரியான இட நெருக்கடி மிச்ச வீட்டு சாமான்கள் இங்க தலைவாசலுக்குள்ளே போட்டிருக்கிறேன். நானும் இந்த கொட்டிலுக்குள்ள ஒரு பக்கத்துல கிடக்கிறேன். இங்க சரியான காத்தும் குளிரும் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவலப்படுகிறது. இப்ப வீட்டுக்கு வெள்ளி அடிச்சு முடிஞ்சதுதானே, வீட்டு திறப்பை தாவேன். நான் வீட்டு திறப்பை தரமாட்டேன். ஏன் திடுக்கிட்டு அவன் தங்கிய கேட்கிறான். நான் என் வீட்டை விக்க போறேன், செல்லம்மா கூறுகிறாள். அப்ப நானும் என் பெண்சாதி பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கிறதா? அதிர்ச்சியுற்றவனாய் சகோதரியை கேட்கிறான். அதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. எந்த வீட்டை நான் விக்கிறது விக்கிறது தான். எந்தவித சலனமின்றி அவள் உறுதியாக கூறுகிறாள். இவ்வளவு நேரமும் எல்லாவற்றையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு நின்ற கள்ளுச்சீவுகிற தில்லை குறுக்கெடுக்கிறான். தம்பி முத்தையா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன். தில்லியை வியப்புடன் பார்க்கிறான் முத்தியன். என்ன ஆனாலும் சகோதர பாசமே இல்லாத இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திட்ட நீ யாசகம் செய்யாத, உனக்கு நான் வீடு தாரேன் ஆவசமாக கூறுகிறான் தில்லை. நீங்கள் என்னென்ன நெய்ங்கோ, உங்களுடைய அப்பர் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார். ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அதை என்னால் மறக்க இல்லாது. முத்தியன் தில்லியை தியத்து போய் பார்க்கிறான். தம்பி, எங்களின் குடியிருப்பு பக்கத்துல தம்பி முத்தற்ற வீடு கிடக்குது, அது உனக்கு தெரியும் தானே? ஒமாம் தெரியும். அதுக்கு என்ன, செல்லடியில அவற்ற மனசு செத்து போச்சுது. விரக்தியிலே அவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோட கனடாவுக்கு போயிட்டார். அவற்றை அந்த வீடு இப்ப எந்த பொறுப்புலதான் கிடக்கு? இப்பவே நீ என்னோட வா, அந்த வீட்டு திறப்ப நான் உனக்கு தருகிறேன். எங்கிருந்தோ அப்பாவிடம் உதவி கேட்ட எங்கள் சொந்தமில்லாத அவனுடைய அழைப்பு முத்தியனின் காதில் ஒலிக்கிறது.

0: ஆமாம், உங்களுக்கான கதை ஒளி தோய்ந்திருக்கிறது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்து கொண்டு சிறப்பீங்கள். தொடர்ந்து வந்திருக்கும் நீர்கள் இணைத்துக்
1: கொள்ளுங்கள்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: கதையை

0: செல்லம்மா செலவுலாம் அடிக்கடி போட கிடக்கு
1: செல்லம்மா.
0: இல்லம்மா இங்கே ஏழு மாதத்திலே அந்த வளர்ந்த முத்தையா உங்களவு கண்டு இவ்வளவு காப்பாத்தி காவலாக காப்பாத்தி கனடாக்கு போய் இப்படியெல்லாம் செய்து வளர்த்த ஒரு நன்றி கண்ட செல்லம்மாவே என்னன்னு சொல்லுறது. இப்படி இவ்வளவு நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் படிப்பிச்ச அறிவு முடி இல்லையா அந்த பிள்ளைக்கு
1: நினைவில்
0: இப்ப இந்த காலத்துல நாங்கள் எப்படி வாழ வேணும் அண்ணா தம்பி அது குடும்பமா தாய் தந்தையா இருக்கதான் புரிஞ்சு போனா எல்லாம் எல்லாம் சீரோட்டு போச்சு. இப்ப முந்தி அப்படி இல்ல இந்த வெளிநாடு வந்ததும் அந்த ஊர் கரைபட்டு கலாச்சாரம் மாறினதும் எல்லாம் இப்ப அப்படியே மாறி போச்சு. அப்பா அதுக்கு என்ன கருத்தை சொல்லுறது அப்பா செல்லம்மா தான் பெரிய கதைக்கு முக்கியமான பாத்திரம் செல்லம்மா.
1: செல்லம்மாக்கள் நிறைய இருக்கு சமூகத்துல
0: அதாவது இப்படி எத்தனை செல்லம்மாக்கள் இருந்து எல்லாரும் தெரியுதுகள் இப்ப அதுக்கு எல்லாரும் அனுபவிப்பினோம் இப்ப எல்லாம் நல்லா இருக்கட்டும்.
1: எதையுமே ஒரு மனிதர் வந்து வாழ்றோம் வாரம் வரைக்கும் ஒன்றும் கொண்டு வரையில வாழ்றோம் வாழ்ந்துட்டு போறோம் போய்க்கும் இதையும் கொண்டு போக முடியாது.
0: கொண்டு போகலாம் கீதா காலத்துல வெளியிருக்கிறது எல்லாரும் பிரச்சனை வர்றது அப்படி பார்த்து பார்க்கறதோட அமைதியா வர்றது என்ன அவங்களை ஒட்டியே வச்சுக்கிறோம். அப்ப அந்த அந்த கண்ணுக்கு இருக்கிற கிள்ளை அந்த அந்த அந்த அந்த ஒரு எங்கேயோ இருந்த ஒரு அந்நியன் அந்த இந்த பிள்ளைய வளர்த்து பூனை வந்ததுன்னு அறிஞ்ச அது கூடி சொல்லுது அந்த மனுஷன் கூடிய படிக்காத அறிவு இல்லாத சொன்னாலும் பரவாயில்ல இப்படி அறிவுல என்ன இருந்து படிக்க வேண்டும் தெரியல. அப்பா முருகா அந்த மூன்றாண்டு மேல் ஒன்று இறந்து விட்டார் மற்றவர் ஒரு கரடாக போட்டுனால் மற்றவரும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொன்னது போல இருந்துச்சு.
1: சரி இன்னும் போடுறேன் நன்றி
0: நன்றி நன்றிடா நன்றி நன்றி
1: நன்றி. ஆமாம் ஜோயஸ்ரீ அம்மா இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். நாங்களே இப்ப சமூகத்துல கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் கேக்குறதுதான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
2: சிலர் அந்த உறுதியே மாத்தி பேரை மாத்தி எல்லாம் செய்து தாங்களாவே எடுத்துட்டீங்க சகோதரங்கள் இந்த வீட்டையே தங்களுக்கு கேட்காம கொள்ளாமல் மாத்தி எழுத்தவேலும் கணக்கு கதைகள் வித்தியாச வித்தியாசமான கதை. ஆனா அவ வெளிநாட்டுல இருந்து வந்து நின்றோடே அந்த பிள்ளை சொல்றத கூட தான் எவ்வளவு தம்பியாக இருந்த எவ்வளவு சொல்றேன்ன்றத கூட கேட்காமல் சண்டை பிடிக்கிறார். அந்த கத்துறான் சூரி கத்துறான் என்னன்னா பல தேசம் தேவையில்லைன்னு பழசுல நாங்கள் வந்து பழசுல இந்த வந்ததை நாங்க மறக்கிறோம் இல்லை இருந்தா நாங்கள் மறக்காம நன்றியோடு வாழ்றோம். இந்த சொல்லு கேட்காம அவரோட இந்த பாயிர விதம் அந்த பாயிரமே மிக அழகாக வாசிக்க
1: காட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
2: ஓ ஓ வடிவாக அதை வெளிப்படுத்தி இருந்தார் சிறப்பு கவலையும் அழுகையும் வந்துட்டு அந்த சென்ன விதங்களும் அந்த கடைசியா வீட்டை தாங்க நான் இங்கே வீட்டை சாமான வச்சிருக்கிறேன் வீட்டுல வந்து இருக்க போறேன் விக்க போறேன்னு சொல்லி சொல்ற வடிவ பாருங்க அவ வேலைக்கு கொண்டு வந்த மாதிரி பிறக்க காணி பூமியோட வந்த மாதிரி அவன் கதை.
1: அப்படித்தான் எல்லா மனிதர்களும் இப்ப சமூகத்துல பாக்கேக்க உண்மையில ஆச்சரியமா இருக்கு என்னண்டு இப்ப இது அதை எல்லாரையும் கொண்டு போறவர்கள் மாதிரி தான் எல்லா மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் சிலர்.
2: அதுதான் அதுதான் என்ன செய்யறது பாருங்க பேரண்டே தெரியாத அந்த மனுஷன் அந்த என்ன கல்லு சீவுறவர் தகப்பன் அப்பா செய்ததை நன்றியோட இருந்து இங்க வாங்க இதை பொறுப்பா இருக்க நீ வாழ்னோட வீட்டை தண்டாம ரெண்டு கூட்டிட்டு போறன்ற அளவுக்கு எவ்வளவு அந்த சொந்த உறவை விட இப்பொழுது முகம் தெரியாதவர்கள் உதவி கூடுதலாக எல்லாரும் கிடைச்சிக்கும்.
1: மனிதர்கள் இடைக்கிடைய மனிதத்தோடையும் இருக்கிறார்கள்
2: மனிதத்தோடு இருக்கிறவர்கள் உறவுகள் சொந்த உறவுகளை உறவுகள் குறைவாகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த கதை மிகவும் வேதனைக்குரியாக தான் நடக்கிற கதையை கொண்டிருக்கிறார் வாசிச்சிருக்கிறார். நீங்க தந்ததுக்கு தர்சனுக்கு நன்றி கூறி நான் தலைப்பு வைக்கிறது வந்து வீட்டு துறப்பு ரெண்டு சொல்றேன். வீட்டு துறப்பு அடி சொத்து,
1: வீட்டு துறப்பு சொல்லுங்க.
2: ஓ சொத்து, வீட்டு துறப்பு தான் வெளியே தான் நிக்கிறான் கொண்டு போறதுக்கு நிக்கவும் போறான் பாருங்க. அவன்தான் தான் உழைச்சி வாங்கின மாதிரி அவன் கதை. நன்றி அம்மா,
1: நன்றி நன்றி நன்றி.
2: மற்ற மற்றவர் கூறுறதை கேட்க ஆவலா இருக்கிறேன். நீங்க இந்த வாட்ஸ்அப் அவருக்கு அனுப்பாட்டி விடுங்க.
1: நன்றி. ஆமாம், புஷ்பதீசநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
3: மீண்டும் புறப்பண்டு
1: மீண்டும் பிறப்பா
3: மீண்டும்
1: திறப்பா
3: மீண்டும்
1: பிறப்பு பிறப்பா
3: அவர் 7 மாசத்துல அந்த தாய் தப்பன இழந்தவருன்னு. எங்க அம்மாட தம்பிர மகள் வந்து 5 மாசம் கதை வரைக்கும் அதான் எனக்கு கண்ணுக்குள்ள அந்த சொல் வந்தது. 5 மாசத்துல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காவல்துறையில இருக்கும் போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதெல்லாம் பிரகரிப்போம். ஆனா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து அவர் 7 மாசம் இது 5 மாசம் என்ன மூத்தவருக்கு 7 வயசு அப்படியான ஒரு சூழ்நிலாம் அது இறக்கப்பட்டது. அதை விட்டுட்டு ஆனா இது ஒரு நல்ல ஒரு கதை. உங்களுக்கும் கதையை வாசித்த தர்சனுக்கு நன்றிகள் வாழ்த்து பாராட்ட கூறிக்கொண்டு கேமா கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். உடன் பிறப்பு பிறப்பாக தலைப்பு கூறுவேன் கேமா.
1: நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி. இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு பார்த்திவனுக்கும் நன்றிகளை தெரிவித்து வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம். அருமையான கதையும் நல்லா இருந்தது. ஹரிசனன் வாசிக்க வாசிக்க அந்த என்னன்னு சொல்றது காட்சி படல் நேர பார்த்த மாதிரியே இருந்தது. வாழ்த்துக்கள் தரிசனாக்கு. பாசம் ஒரு வேஷம் என்பது மனித வாழ்க்கையில பல அனுபவிக்கும் ஏமாற்றங்களை குறிக்குமான ஒரு தத்துவமான ஒரு கதை. வந்து யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில யதார்த்தம் இப்ப இப்ப இது ஒரு எல்லாத்த வாழ்க்கையிலும் இப்படித்தான் போய் கொண்டிருக்குது. வழி காட்டி கைபிடித்து விட்டவர்களை உதறி தள்ளிட்டு அந்த போமா போல அந்த ஏணியில ஏறத்துக்கு நாங்க ஏணிக்கு பிடிச்சு கொண்டு நிக்க ஏறி போட்டு அந்த ஏணியை இழுத்து விட்டுட்டு வர்ற மாதிரி தான் இப்ப பாசங்கள்.
1: ஆமா, எல்லாம் இப்ப இதுகள்ல வர்ற எல்லா மாதிரியுமே சமூகத்துல நாங்க மக்கள் மனிதர்கள் இருந்தோன்னு தான்
4: இருக்கிறாரு. இருந்தோண்டு இருக்கிற இருக்கணும் அப்படித்தான் அந்த பாசம் வந்தது இல்ல கேமா. இப்ப நீங்க சொன்னீங்களே மரண வீடுகள்ல அழுகிறது கூட இப்ப இல்லையாண்டு உண்மையும் உண்மை. அந்த என்னன்னு சொல்றது எல்லாம் மறுத்து போச்சுது. பாசம் எல்லாம் மறுத்து போச்சு. ரெண்டு சொன்னா முந்தி ஒரு கூட்டு குடும்பமா இருந்தவர்கள் இப்ப என்ன சொல்ற வழியில வழியில அப்படி எப்படி.
1: நான் அது குறிப்பிட்டிருந்தேன். நான் ஒரு அது நான் குறிப்பிடுக்கணும் இல்ல அது மற்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன். என்ன சொல்லிச்சுனா இப்ப சமூகத்துல இல்ல இல்ல இப்ப அழுகு மரண வீட்டுல அழையல்ல அவர் அழுகிறார்ன்றது சமூகம் வந்துட்டு அதுக்கான இது விமர்சிக்க தேவையில்லை என்று சொல்றேன். ஏன்னா அவருடைய உறவு அவர் எந்த கட்டத்துல அழுதார் அவருடைய தூக்கத்தை வந்து வெளிக்கொன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்.
4: சூழ்நிலையில அவருக்கு தாக்கம் வரும் அது போட்டுக்கும் அது எல்லாம். இப்ப நான் இதற்கு என்ன சொன்னா இப்ப பாசங்கள் எல்லாம் விட்டு போச்சுது. இப்ப ஒரு உதவி செய்தான் அந்த இப்ப ஒரு சகோதரமா இருக்கிறதுக்கு இப்ப நாங்கள் உதவி செய்தான் எங்களை மேம்படுத்தினா எங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நாங்கள் இல்லையென்று சொல்லிட்டோம் மாட்டோம். அப்படியே மனம் வந்து வெறுத்து இப்ப செய்ததே இந்த உதவி அண்ணா வந்து அவ கனடாக்கு போட்டு வந்து இப்ப விட்டு இருக்கிறா. அப்ப அந்த அவருக்கு அந்த கல் வளவுக்கு கல்லடக்கிறவருக்கு கொண்ட இரக்கம் உழவுக்கு வெளியில இருந்தவருக்கு இன்னும் கூட பாசமா இருக்க வேணும். அவ வேஷம்தான் போட்டிருக்கிறான் அந்த கூறிக்கொண்டு தரிசனாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் பாசம் ஒரு வேஷம் வந்து வைக்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக நேர்கள் இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவி தனராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேரம் இணைத்துக் கொள்வோம். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
5: நான் வந்து இந்த தலைப்பு வந்து ரத்த வாசமும் மரத்த நெஞ்சமும் வந்து வைக்கிறேன். ரத்த பாசமும் மரத்த நெஞ்சம் உண்டு. உண்மையில வந்து அந்த சில சில இடங்கள்ல உண்மை வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் ஒவ்வொரு ஆசிரியரும் கதையா கொண்டு வரது. எங்கேயோ ஒரு இடத்துல நடைபெற்றது. ஆனா அந்த இந்த கதைகளை நாங்கள் வாசிக்கிறத போது இந்த வானொலி மூலம் கேட்கும் போது இப்படி இந்த செல்லம் மாதிரி எத்தனையோ செல்லங்கள் இந்த வெளிநாட்டுல வாழினம். அந்த செல்லத்தின் அந்த செல்லத்துக்கு ஒரு செல்லத்துக்காவது இந்த காதல கேட்டுதா இருந்தால் அவர்கள் வந்து அங்க வந்து அவர்கள் வந்து இனி வந்தால ஒரு திருத்துறதுக்கு கூடிய ஒரு பிரயோசனமான ஒரு சேவையா கூடி இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப கேட்டு அந்த தங்களுக்கு தாங்கள் நடக்கிற தங்களுக்கு நடக்கிறதன்றத விட இன்னொருவருக்கு நடக்கல இன்னும் பொங்கி எழுதினாம். இப்ப இதுவே இப்ப இன்னொரு ஆளுக்கு நீங்க பாருங்க, சாதாரணமா வந்து ஒரு ஆள் வந்து தண்ட கண்ணுக்கு முன்னால தங்கண்ட வீட்டிலே ஒரு ஆள் கஷ்டப்படும். ஆனா அத வேண்ட கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுவே அதுவே இன்னொரு ஆளுக்கு நடக்குது. ஐயோ பாரு இப்படி நடக்குது. ஆனா அதே கஷ்டத்தை தங்கண்ட வீட்டிலே அனுபவிக்கணும். அது
1: நீங்க சொல்ல சரியான நான் இதை பார்த்திருக்கிறேன். அந்த சிலர் வந்துட்டு உண்மையில பக்கத்துல இருக்கிற ஆள் வந்து சரியா கஷ்டப்படும் அந்த அளவுக்கு ஈஸி இருக்கா. இன்னொரு இடத்துல பார்த்து ஐயோ பாவம் நானும் பார்த்தோன்னு மனம் துடிச்சே போயிட்டு நான் நினைக்கிறேன். அங்க
5: நான் அழுது கொண்டிருக்கேன். எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் வந்து இந்த டிவில வந்து அந்த இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தான. டிவி வரைக்கும் நான் அழுது கொண்டே இருக்கேன். அது அந்த டிவியில அப்படி
1: திரையில வரைக்கும் அழுவார்கள். ஆனா சமூகத்துல தங்களது பக்கத்திலேயே அதே நிலைமையில இருப்பார்கள். ஆனா கண்டுகொள்ள மாட்டார்கள்.
5: எனக்கு இப்ப நினைக்க பிரிப்பாருங்க. அந்த நிலை அப்படி நினைக்க ஒரு கோபம் மாதிரி வந்தது. அதாவது எங்க பக்கம் பக்கத்துல இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இதே மாதிரி சொல்ல முடிஞ்சு எங்கேயும் இருக்கலாம். ஆனா அவளை வந்து யோசிக்கணும். ஐயோ இந்த அண்ணன் பாவம் அண்ணன் இப்படி எல்லாம் வளர்த்துக்கு அப்படி எல்லாம் வளர்த்துக்கு இப்படி திரும்பி வரும். ஆனா அங்கே ஒரு பக்தியாவது மனசாட்சி வந்து குற்றத்தானே வேணும். ஐயோ நானும் எங்க அப்படித்தான் இல்லாட்டியும் அந்த இனிமேலாவது அந்த அப்படி நாங்க செய்யக்கூடாது என்றது வந்தது. அதோட ஒரு உண்மை அதுதான். ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு கதையோ ஒரு கவிதையோ ஒரு ஒன்று எழுதி வந்தா இந்த பிரசவிக்கு வந்து சொல்லிட்டோம்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும். அல்லது ஏதாவது அவரும் சில நேரம் அதால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு கதையை வரையலாம். அந்த கதையில வந்து அவருக்கு நெருங்கின உறவுகளால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி என்னைகளை கொண்டு வரையில யாருக்காவது ஒரு ஆளுக்கு போய் யோசனை படட்டும் பண்ணுவானு. இப்ப பல விதைகளை தூவுறது. சில விதைகள் வந்து கையிலே விழும். சில விதைகள் வந்து நல்ல நில நிலத்துல விழும். அப்ப அந்த விழுகிற இடத்தை பொறுத்துதான் அந்த நிறங்கள் வந்து உருவாகிறது. அதே மாதிரி உண்மையில வந்து இது வந்து அந்த ஒரு உணர்ச்சி போராட்டம் இந்த கதை வந்து. அடுத்த வந்து நீங்க நெடுகளும் சொல்ற மாதிரி பணம்ன்றது வந்து ஒரு போதை. அந்த பணம் இது பணம் வந்து இன்னும் அந்த பணத்தின் போதை அதிகமாகி கொண்டு
1: இப்ப பணம்ன்றது போதை என்றதை தாண்டி இப்ப பணம்ன்றது பெருசு. நாங்க சொத்து இதுகள் பணங்கள் இதுகள்லாம் பெருசு மனிதர்கள் நெச்சுக்கொள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல எங்கட நாங்க வாழ்ற காலத்திலேயே ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல நாங்க அது ஒன்றுமே இல்லையன்றது இல்ல அது ஒன்றுமே இல்லையன்றது கடவுள் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நாங்க இப்ப எனக்கு இப்ப நான் பாக்கையே 95 வந்து ஒருத்தர் வந்து இடம்பெய் என்று போயிருக்க எதுவுமே யாருமே கொண்டு போயல. தங்கள்ட்ட எதுவுமே கொண்டு போயல. இப்ப நாங்க பாக்குற இயற்கை அளவுல பாக்க நேபாளத்தை பாக்கல. இப்ப நாங்க ஒரு மனிதத்தை வச்சிருக்கிறது எதுவுமே இல்லாம ஒரு தனி மனிதனா நிக்கிறார் வந்து. இப்ப தப்புன இப்ப உயிரோட உயிர் பழைத்தவர்கள் வந்து எதுவுமே இல்ல தனி மனிதர்களா இருந்து பேருந்து தங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்ப இதுல இருந்து தெரியுது எதுவுமே வந்து நிரந்தரம்.
5: அந்த நேபாளத்துல வந்து இத்தனையோ பணக்காரர் ஒரு ஒரு ஒரு ஒரு பெலிக்கூடி இல்லாம அப்படியே ஒரே மட்டத்துக்கு வந்துட்டார்கள்.
1: அப்ப இயற்கை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனிதர்கள் வந்துட்டு நாங்க மனிதர்கள் நடந்து கொள்ற எங்கேயாவது மனிதர்களுக்கு நடக்கிறத பாக்குறத தெரிஞ்சு கொள்றோம், இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையில கூட நாங்க வந்துட்டு அனுபவ ரீதியா இதன்றிருப்போம். என்றாலும் மனிதர்கள் பிறகு வந்து மீண்டும் எங்கள்கிட்ட சாப்ட்வேர் பணம் அது இது இதுதான் என்ற மாதிரியான வாழ்க்கை
5: வருது. ஒரு செத்த வீட்டுக்கு ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு வரையுதுல ஒரு ஒரு மணி கிளம்பி ரெண்டு மணி கிளம்பு குறைஞ்சது அன்றைக்கு இரவு மட்டும் மனம் வந்து தத்தளிக்கு போகுது. நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலவானே இதே மாதிரி தான் பிள்ளைகள் வந்துருக்க போவோம் அவங்க அழுகு வந்து விட்டுட்டு போப்போம் அப்படி இப்படி நேரம் வந்து செட் பண்ணி ஆனா அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து சில நேரம் அவங்க அதுல இருந்து வந்து வேற சிந்தனை எங்களுக்கு வந்துடும். அவங்க வந்து சொன்ன மூலமா பாருங்க ஒரு ஒரு பிரச்சனை மறைகிறதுக்கு மேல அடுத்த பிரச்சனை வரைக்கும் அந்த அந்த இது வந்து இல்லாம போயிடும். அந்த மூளையில உழைத்தாலும் சில வெட்ட வந்து நாங்க
1: மனிதர்கள் வந்து அப்படி இப்ப எங்களுக்குமே யாருக்குமே வந்துட்டு இப்ப நாங்க எல்லார்களுக்கு எல்லா மனிதர்களுக்குலயுமே ஆசை இது வந்துட்டு அதோட தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளை வளைக்கிட உணர்த்தி கொண்டிருந்தாலும் அது உரைக்காது
5: ஒவ்வொரு மனிதருக்கும் ரத்தமும் சதையும் எல்லாம் வந்து ஒவ்வொரு இரும்பால படைக்கப்படையில எல்லாருக்கும் ரத்தமும் சதையும் உணர்வுகளும் ஆசைகளும் எல்லாம் இருக்குது வெறுப்புகள் எல்லாம் இருக்குது. அப்ப அத வந்து அந்த என்னன்னு சொல்ற சிலர் நினைக்கிறது என்னன்னு சொல்ல இந்த சகோதரங்களோ வந்து சிலர் நினைக்கிறது என்னன்னு சொல்லிக்கணும் அல்லது கணவன் மனைவியா இருந்தாலும் சிலர் நினைக்கிறது என்னன்னு சொல்ல செய்யத்தான் வேணும் கட்டாயம் அந்த இந்த செல்லமும் நினைக்கிறேன்னு சொன்னா அம்மா இல்லாதபடியே அண்ணா வளர்த்தேன் அவர் வளர்த்ததான் வேணும் அது அவர்கிட்ட கடமை இது நான் கொடுக்க மாட்டேன். நீங்க இவ்வளவோ வசதியா இருந்தாலும் ஆனாலும் அந்த கதையோட முடிவு வந்து ஒரு ஒரு படிப்பினையா குடுத்துருக்க எல்லாருக்கும் அவரு அந்த இன்னும் அந்த அந்த வீட்டுல வந்து அந்த அந்த அந்த மனிதன் வீட்டுல வந்து அந்த கூலிக்கு கல்லற கதந்த அந்த மனிதன் வந்து எங்களை வீட்டா குடிச்சிருக்க அங்கேயும் பாருங்க அங்கேயும் சமத்துவம் தான் இருக்குது.
1: மனிதர்கள் வந்து அந்த நீங்க இப்ப மனிதர்கள் எப்படி இருக்கணும்ன்றத இந்த கதை மூலமா ஆசிரியர் சொல்றார் வந்து இப்படி இருக்க கூடாதுன்றது ஒரு பாத்திரம் இப்படித்தான் இருக்கணும் மனிதர் மனிதத்தோட இருக்கணும்ன்றது இன்னொரு பாத்திரம் ஆசிரியரும் இவர் தான் வந்துட்டு இப்ப கடந்து தொடர்ந்து மூன்று வாரமா வந்து நீர்வை பொன்னியன்
5: அவருடைய அந்த கதையை அந்த கிட்டத்தட்ட நாங்கள் அங்க இருந்து வாழ்ந்த அந்த இந்திய நாம் இந்த பிரச்சனைகள் அது இதுகளோட அந்த சம்பந்தப்படுத்தி அந்த அந்த சூழலை வந்து மண்டே இதுக்குள்ள கொண்டு வர மாதிரி
1: ஏன்னா போருக்கு பிற்பாடு எழுதப்பட்ட கதைகள் இப்ப கடந்த வாரம் வந்ததா இருக்கட்டும் அதுக்கு முதல் வாரமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நினைக்கிறேன். இப்ப இந்த கதை இந்த கதை இப்ப அவர் அவர் எழுதின காலம் தெரியல ஆனா இன்றைக்கும் இந்த கதை வந்து பொருந்தி போகுது
5: புரிந்து போகுது வந்து அடுத்தது வந்து உண்மையில வந்து இந்த இந்த கதை கதை சொல்லும் நேரத்தை நான் அந்த யாரையும் போலதற்காண்டி உண்மையா சொல்லவில்லை கதை சொல்லும் நேரம் என்று சொல்லி இந்த கதைகளை நீங்க கொண்டு வரும்போது ஒன்று வந்து அந்த அந்த மறைந்திருக்கிற ஆசிரியரை வந்து வெளிக்கொண்டு வர்றது இரண்டாவது வந்து இப்படியான சம்பவங்கள் நடந்து நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனிமே நடக்க கூடாது இப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்றத
1: வராதபடியே கதைச்சு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்டே நடக்குது இந்த கதை. இதுல நாங்க அந்த ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட நகத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சமூகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து ஒன்று அந்த முத்துலிங்கம் அவருடைய கதை நாங்க
5: சொல்ல வந்து என்ன பாதிக்க கதைகள் வந்து முத்துலிங்கத்தின கதை தான் ஏன்னு சொல்லிட்டு வந்து முத்துலிங்கம் கனடால இருந்து அவங்க கதை வந்து கதையின் கரு வந்து சரியான சின்னதா இருக்கும் ஆனால் அந்த கதையோட நகர்ந்து போவதுல நாங்க வந்து அந்த அந்த அந்த இடத்துக்கே போறோம் என்ன
1: கதையோட அந்த நபரா வந்து நீங்க பயணிக்கிறீங்க. அவர் ஒவ்வொரு கதையில உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு அறிவு வந்துட்டு ஒரு பொது விடயங்களை வந்துட்டு சொல்லிட்டு போறாரு. இப்ப கிரீனிஷ் கோடு தொடர்பா ஒரு கதை வந்து இல்ல முடிவெட்டுவோனா இருக்கணும் மயான காப்பாளனா கடற்கரை தொடர்பான அந்த ஒரு கருப்பு ஒரு ஒரு எல்லாமே அந்த ஒரு நடைமுறையில இருக்கு. நாங்க தெரியாம இருக்கிற விடயங்களும் ஒவ்வொரு கதையில வந்துட்டு ஒவ்வொரு விடயங்களும் அறிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தது அவற்ற கதையில.
5: இன்னொரு கதை ஒண்ணு வந்துச்சு அந்த எனக்கு முதலிங்க பின்ன கதை வந்து நல்லா மூலையில பதிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டேன்னா அந்த விஷயம் முன்பு வந்து ஒரு மிகவும் பெரிய விஷயம் அது. அது இந்த கிரீன் பீச் கோட்டில அந்த நேரம் மாறுறதுன்றது வந்து அந்த அந்த பிள்ளை வந்து இந்த பொம்மையை வச்சு கொண்டு இருக்கிறது அந்த பொம்மையோட போகுது அந்த நடந்து வாரதுன்றது சத்தம் பண்றது வந்து எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல ஒரு பொம்பளை வருது இந்த பிள்ளை அங்கால சரிமாற போட போகுது என்றதெல்லாம் அந்த
1: சனிக்கிழமை இருந்துதான் அந்த பேரு வைக்கிறார்கள் அந்த பொம்மைக்கு வந்து பேரு.
5: அதே மாதிரி அந்த இன்னொரு கதவன் முஸ்லிங்கத்தின் கதவன் அந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே அந்த கோடு அதுதான் என்ன ஒரு கோடு அந்த இன்னொரு கதை வந்தது அதுக்கு என்ன அவர் அந்த ஒரு கஞ்சாலு ஆயிரம் ஒரு கங்கல சாயிரம் ஒரு கங்கல சாயிரம் ஒரு அதுலயே ஒரு சந்தோஷம் போகுது.
1: இன்னொன்னு அந்த மொழி தொடர்பானது அந்த மொழி வந்து அழிகிறது அதுதான் முடிவிறது. ஆமா அதான்
5: உங்களுக்கு வந்து இந்த உங்களோட தாயசத்து கதை ஆசிரியர்களை மாறாத வெளியில கொண்டு வந்து இல்ல இந்த இன்னைக்கு இந்த வானொலியில இந்த கதை வராவிட்டால் எங்களுக்கு நாங்க ஒரு குடும்பத்தை பற்றி அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இந்த நீங்களும்
1: திருப்பியும் அவருடைய கதைகள் கொண்டு வரணும்.
5: எல்லா கதையும் நல்ல ஆனா அந்த முத்துலிங்கத்தின் கதையில வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ள இருக்கும். இது வந்து தொடுவா நாங்க சொல்லிட்டு கொண்டு போனாலும் இந்த ஒரு அழியாத ஒரு மாறாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அந்த கதைக்குள்ள கொண்டு வருவாரு முத்துலிங்கம் கொண்டு வரீங்களா. இல்ல நீங்க சொன்ன நீர்வழி பொண்ணு கதையும் ஓகே இந்த சராசரி வாழ்க்கைய நடைமுறைய கொண்டு வந்தது. இது வந்து அந்த ஒரு இந்த இப்படியான அண்ணனும் இருக்கு இப்படியான தங்கச்சி மரம் இருக்கு நம்ம சொல்லி கூறிக்கொண்டு ரத்த பாசமும் மரத்த நீங்கமும் சொல்லி இந்த கதைக்கு
1: நன்றி வணக்கம். சரி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். ஆமாம் இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து சரி இந்த கதையை திருப்பி மீண்டும் தர சொல்லி மீண்டும் தருகின்றேன். இந்த கதையை வந்து ஒளிபரப்புவதற்கு முன்பாக நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்து இந்த கதையை வந்து கதை மீண்டும் ஒழிக்க இருக்கிறது தலைப்போடு. இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து ஆமாம் கடந்த வாரம் அதற்கு முதல் வாரம் இது மூன்றாவது வாரம் நீர்வை பொன்னியினவர்களுடைய கதை ஒளிபரப்பாகின்றது. அவர் வந்து 2020 இயற்கை எழுதியிருந்தார். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் இந்த வாரம் அவரை நினைவு கொண்டு கொண்டு அவருடைய அந்த இந்த கதையும் நான் உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். இந்த கதை முடிய உங்களுக்கான நீர் நிறம் ஆரம்பமாகும்.
6: பந்த பாசம் செல்லம் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியிடம் கேட்கின்றான் முத்தையன். என்ன திறப்பு? அலட்சிய பாவமாய் தன் தமையனை கேட்கிறாள் செல்லம்மா. எங்கட வீட்டு திறப்பு தான் முத்தையன் பதில் சொல்லுகிறான். ஆற்ற வீட்டு திறப்பு வெட்டி கேட்கின்றாள் அவள் முத்தையனின் உடன் பிறப்பு. என் எங்கட வீடுதானே பாவமாய் அண்ணன் முத்தையா. என்ன உங்களோட வீடோ வியப்பாக செல்லம்மா. மோனே ஆற்ற வீடு எங்கட வீடுதானே அது அண்ணன் முத்தியனின் குரல். என்ன உங்கட வீடா? இந்த வீட்டு எப்படி உரிமை வந்தது? ஆர் உனக்கு அந்த உரிமை தந்தது? ஐயோ தங்கச்சி நீ என் உடன் பிறப்பு தானே. நான் வேற நீ வேறியா? நாங்கள் ஒருதாய் பிள்ளைகள் தானே. முத்தியனுக்கு தன் தங்கமேல் அளவு கடந்த பாசம். அவளும் அப்படித்தான். ஆடு தன் குட்டிக்கு பால் கொடுத்து வளர்க்கிறது. அவனும் தன் உடன் பிறந்த சகோதரிக்கு உணவு கொடுத்து நேச பாசத்துடன் வளர்க்கின்றான். அவள் தாய் தந்திய இழந்த பாலகி. அவளை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவன். அவள் பிறந்த ஒரு சில நாட்களில் தாய் இறந்து விட்டாள். தந்தையும் 6 மாதங்களுக்குள் பரலோகம் சென்று விட்டார். அவனுடைய மூன்று அண்ணாமார் உழைப்பு உழைப்பு என்று ஆளாய் பறக்கிறார்கள். அவனுடைய அக்காவும் ஏற்கனவே கல்யாணம் செய்து அயலூர் சென்று விட்டாள். அவனுடைய பொறுப்பில் தான் குழந்தை செல்லம்மா. அயலவர்களின் உதவியுடன் அவன் அவளை வளர்க்கின்றான். அயல் வீட்டு பொன்னம்மா பாட்டி அவர்களுக்கு ஆதரவும் பாதுகாப்பும் என்று செல்லம்மா பெரிய மனசி. அது சரி, இந்த வீடு ஆற்ற பேர்ல கிடக்கு, நீதான் கடைக்குட்டி, அதான் அப்பா இந்த வீட்டை உண்ட பேர்ல எழுதி வைச்சவர். அப்போ எப்படி நீ இந்த வீட்டுல உரிமை கொண்டாடையிலும் செல்லம்மா அதட்டி கேட்கிறாள். நான் உரிமை கூற இல்ல, நீ என் சகோதரி என்றதால சும்மா பேச்சுக்கு சொன்ன. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள். என்ன சொல்ல போற? எங்களுடைய அப்பா சாயைக்குள்ள உனக்கு 7 மாதங்கள். மூத்தண்ணர் அளவட்டியில கல்யாணம் கட்டி போயிட்டார். போனவர் போனவர் தான் ஒரியடியாக போய்விட்டார். ஒரு நாளாவது அவர் எங்களை எட்டி கூட பார்க்க இல்ல. அதுக்கு என்ன இப்ப? செல்லம்மா கோமாக கேட்கிறாள். பொறுமோளே, நான் சொல்றத கேள். சரி சொல்லி துளை, எரிச்சலுடன் கூறுகிறாள் அவள். அக்கா பக்கத்து ஊர்லதான் கல்யாணம் கட்டி போனா. அவ போன நாளையில் இருந்து ஒரு நாளாவது எங்களை எட்டி கூட பார்க்க இல்லை. இரண்டாவது அண்ணன் அயல் வீட்டு பெட்டியை கூட்டிக் கொண்டு வன்னிக்கு ஓடி போயிட்டான். இந்த வரைக்கும் அவன் இந்த பக்கம் தலை காட்டே இல்ல. சின்னண்ண கொழும்புல கடை வச்சிருந்தான். 83 கலவரத்திலே அவனுடைய கடி எரிச்சு போட்டாங்கள். அவன் உயிர் பிழைச்சதே பெரிய காரியம். இது எல்லாம் இப்ப ஏன் சொல்லி துளைகிற? மன எரிச்சலுடன் அவள் பொறுமை இழந்தவளாக பொறிந்து தள்ளுகிறாள். அப்ப நீ சின்னவள், இதெல்லாம் தெரிந்திருக்க முடியாது. இப்ப சொல்றன் கீழ், நீ எப்படி கனடா பொன்னி? இந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஈடு வச்சு அந்த காசுலதான் உன்னை கனடாவுக்கு அனுப்பினான். சின்னண்ணை உழைச்சு காசு அனுப்பித்தான் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் விட்ட நாங்கள். அவன் ராப்பகலாய் உழைச்சு நோயாளியாகி கடைசியிலே செத்து போனான். கடைசியில எந்த தலையில தான் உன் பொறுப்பு? என்ன போலத்தான் எங்கட அப்புறம்? நீ பிறந்த வீட்டுக்குள் எங்களுடைய அம்மா செத்ததால உன்னை வளர்க்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். உன்னை பராமரிக்கிறதோட சமையல் வேலை தோட்ட வேலை எல்லாம் அவர் தலைமையிலேதான் கெட்டித்தனமாக அவர் எல்லாவற்றையும் சமாளிச்சார். இதெல்லாம் பழைய கதை, உதை சொல்றதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றாள் அவள். செல்லம் அவசரப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேள். உன் அக்காளும் அண்ணன்மாரும் எங்கட பொருள்ல கண்ணாயிருந்தது அது தெரிஞ்சுதான் அப்பா இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சார். செல்லம், நீ 5ஆம் வகுப்பு படிக்க உன்னை தெருப்பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். பள்ளிக்கூடம் எங்கட வீட்டில் இருந்து 3 கட்டை. நான் காலையும் பின்னேறவும் உன்னை எந்த சைக்கிள்ல தான் கொண்டு வந்த. நான் உன் அக்காவின் மனுஷன் ஒரு நாள் வந்தார். உள்ள என்ன படிச்சு கிளிக்க போறாள்? நீயும் அவளும் ஆன சாப்பாடு இல்லாமல் கிடந்து காயறியல். உளை எங்களோட விடு, பிள்ளைய பிராக்காட்ட ஆள் தேவை. நாங்கள் உங்களுக்கு நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்கிறோம் என்று சொன்னார். எங்கட பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். நீ எங்கட விஷயத்துல தலையிடாத மரியாதையா போயிடு. நான் அவரை ஏசி துரத்தி போட்டேன். நீ ஏல் பாஸ் பண்ணி வீட்டோடு இருக்கேக்குள்ள எங்கட பகுதியில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாய். இதாலே எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது. இது அறிஞ்சு அக்காவின் புருஷன் எங்கட வளவுக்குள்ள கள்ளு சிவரப்படியனோட உனக்கு தொடர்பண்டு அவர் கதை வச்சு கட்டினார். ஆனால் அது எங்கள் மக்களிடம் எடுபட இல்லை. எங்கட தோட்ட பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாம் தூரம் தூரமாய் இட்டத்தில கிடந்ததுகள். இரவில இந்தியன் ஆமிக்காரங்களால பெரிய ஆபத்து இருந்தது. சில பொம்புளைகளை மானபங்கப்படுத்தி போட்டாங்கள். உண்டி அக்காவின் வீடு சன நெருக்கமாய் உள்ள வீடுகள் கிட்ட கிட்ட இருந்ததுகள். உன்னை இரவிலே தங்க விடும்படி உன்னுடைய அப்பானை கேட்டேன். அவர் மறுத்து போட்டார். உன்னை படிப்பிச்சு பொன்னம்மா டீச்சர்ன்ற வீடு எங்கட ஊர்ல நடுப்பகுதியில் நெருக்கமாய் உள்ள வீடுகள்ல பாதுகாப்பா இருந்தது. டீச்சருக்கு 3 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும். அவன் புருஷன் 1 வருஷத்துக்கு முந்தி செல்விழுந்து செத்து போனார். இரவில அவாவின் வீட்டுல தங்குவதற்கு இடம் கொடுக்கேருமா என்று நான் அவாவை கேட்டேன். தாராளமா தங்கலாம் என்று மனப்பூர்வமாக சொன்னா. சண்டையால இந்த நிலைமை மோசமடைந்தது. உன்னை கனடாவுக்கு எடுக்கும்படி 3வது அண்ணனுக்கு நான் நெருக்குதல் கொடுத்தேன். அவன் சரியாய் கஷ்டப்பட்டு உன்னை எடுத்தான். எனக்கு மன நிம்மதி. எனக்கு கந்தரோடையில ஒரு நெருங்கிய சிநேகிதன் இருக்கிறான். அவனுடைய மகன் கனடாவில இருக்கிறான் என்ற சிநேகிதனோட கதைத்து உன்னை அவன் மகனுக்கு கட்டி வைக்க ஏற்பாடு செய்தேன். உனக்கு இப்ப 3 பிள்ளைகள். 8 வரியங்களுக்கு பிறகு நீ இங்கே வந்திருக்கிறாய். 2 கிழமைக்கு முந்தி வந்து என் வீட்டுக்கு வராமல் எங்களை திரும்பி பார்க்காத உன்னுடைய அக்காவின் வீட்டில தங்கி இருக்கிறாய். ஒரு நாளாவது நீ எங்கட வீட்டை எட்டி கூட பார்க்கவில்லை. நீ இங்கே வந்து அடுத்த நாளே வீட்டுக்கு வெள்ளியடிக்க வேணும் என்று எங்களை வீட்டில இருந்து உன்னுடைய அக்காவின் புருஷன் மூலம் வெளியேற்றி போட்டாய். என் வீட்டு சாமான்களின் அரவாசி என் மூத்த மகளின் வீட்டில கிடக்கு. என் மனசியும் 4 பிள்ளைகளும் மூத்த மகளோட தான் இருக்கிறேன். அங்கு சரியான இட நெருக்கடி மிச்ச வீட்டு சாமான்கள் இந்த தலைவாசலுக்குள்ளே போட்டிருக்கிறேன். நானும் இந்த கொட்டிலுக்குள்ள ஒரு பக்கத்துல கிடக்கிறேன். இந்த சரியான காத்தும் குளிரும் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவலப்படுகிறது. இப்ப வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு முடிஞ்சது தானே, வீட்டு திறப்பை தாவேன். நான் வீட்டு திறப்பை தரமாட்டேன். ஏன் திடுக்கிட்டு அவன் தங்கியை கேட்கிறான். நான் என் வீட்டை விற்க போறேன் செல்லம்மா கூறுகிறாள். அப்ப நானும் என் பெண்சாதி பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கிறதா? அதிர்ச்சியுற்றவனாய் சகோதரியை கேட்கிறான். அதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. என் வீட்டை நான் விற்கிறது விற்கிறது தான். எந்தவித சலனமும் இன்றி அவள் உறுதியாக கூறுகிறாள். இவ்வளவு நேரமும் எல்லாவற்றையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு நின்ற கள்ளுக்கு விக்கிற தில்லை குறுக்கெடுக்கிறான். தம்பி முத்தையா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன். தில்லியை வியப்புடன் பார்க்கிறான் முத்தியன். என்ன ஆனாலும் சகோதர பாசமே இல்லாத இந்த நன்றி கெட்ட எண்ணத்திட்ட நீ யாசகம் செய்யாத, உனக்கு நான் வீடு தாரேன் ஆவசமாக கூறுகிறான் தில்லை. நீங்கள் என்னென்ன நினைங்கோ, உங்களுடைய அப்பர் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார். 7 எண்ணங்கள் எடுத்தாலும் அதை என்னால் மறக்க இயலாது. முத்தியன் தில்லியை தியத்து போய் பார்க்கிறான். தம்பி, எங்களின் குடியிருப்பு பக்கத்துல தம்பி முத்தற்ற வீடு கிடக்குது, அது உனக்கு தெரியும் தானே? ஒமாம் தெரியும். அதுக்கு என்ன? செல்லடியில அவற்ற மனசு செத்து போச்சுது. விரக்தியிலே அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோட கனடாவுக்கு போயிட்டார். அவற்றி அந்த வீடு இப்ப எந்த பொறுப்புலதான் கிடக்கு? இப்பவே நீ என்னோட வா, அந்த வீட்டு திறப்ப நான் உனக்கு தருகிறேன். எங்கிருந்தோ அப்பாவிடம் உதவி கேட்ட எங்கள் சொந்தமில்லாத அவனுடைய அழைப்பு முத்தியனின் காதில் ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபுற பாகம் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வளமை போல் இன்றும் வானிலைகளிலே தொடர்கின்றது. நேர்நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். வளமை போல் இன்றும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய எண்ணங்களோடு வானிலைகளிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் பார்வைக்கான நேரம் இது. இந்த நேரத்திலே முதலில் வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர், குருராஜா கதைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு நான் நாங்களாஜிமாரி உங்களுடைய சொந்த கடவுள் காப்பாற்று வேற என்று சொல்லி உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை வெசண்டை ஞாயிற்றுதான் எங்களுக்கு ஒன்றரை மணிக்கால லீவு, எட்டவங்களுக்கு தான் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வாங்குறது. அப்ப நான் இன்றைக்கு பண்டைய வந்து மொழி ஆறரைக்கு விட நேரியா போட்டுறது. இன்றைக்கு ஆறரைக்கு போட்டு ஏழு மணிக்கு நல்ல மும்மத பக்தி பாடல நல்ல நல்ல அமைதியா இருந்து பண்டைக்கு வந்து நல்லா கேட்டுக்கொண்டு இருந்து பக்தி மயமாகி விட்டேன் இன்றைக்கு. அதுக்கு உங்களுக்கு நல்ல புதுசா இன்றைக்கு போடுறீங்க இல்லாம புது பாட்டுல நல்லா போடுறீங்களா அது உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றது கதைகளுக்கு நேரம் அந்த கதை அது உங்களுக்கு நன்றி சொல்ல இல்லையா அதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அந்த நாட்டில நடக்குது எங்களுக்கு நடந்திருக்குது இப்படி அப்படி நடந்த உடனே
0: உங்களுக்கு மாத்திரம் இல்ல 180 வீதமானவர்களுக்கு அப்படி நடந்திருக்குது. இந்தியாவை தமிழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் அங்கே அமெரிக்கா அந்த பகுதிகளிலேயே இருந்தபடியே அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேருக்கே மாற்றி விடுவார்கள்.
1: அப்படித்தானே,
0: தங்களுடைய பெயருக்கே மாற்றி பலர் பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்தித்திருக்கிறார்கள். இது அங்கிருந்து சென்றவர் கனடாவில இருந்து சென்றவர் வீட்டை வைக்க முற்படுகிறார். ஆனால் தமிழகத்திலே அதுக்கு மாறித்தான் நடக்கும். அப்படி அவர்கள் போயிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதை வேறு வேறு யாக்கள் தங்களுக்கான உரிமை பத்திரத்தை எடுத்து வேறு யாக்களுக்கு கொண்டு வித்து விடுவார்கள். அதுக்குள் அவர் திரும்பி வருகிற போது ரெண்டு மூன்று பேருக்கு வீடு கைமாறிவிடும்.
1: அதான் போய் அங்க ரெண்டு செய்யா வேடா இதே பெண்ணாடு இருக்கிற வந்து இப்படி இதோட சீலாஞ்சு செய்ய மாட்டேன் நம்பிக்கையில
0: அப்படி நீங்க வீட்டை விட்டுட்டு போனீங்கடா வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி எல்லாம் வித்து தள்ளி விட்டுருவார்கள்.
1: அப்படித்தானே, இங்க இருந்து வீடு கட்ட அனுப்புறப்பட்டவா எனக்கு இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புற வீடு கட்ட அனுப்பாவே என்ன வேண்டாம் அந்த காது வீட்டு தங்கட வீட்டை கட்டிக்கொண்டு இப்ப வாரா வண்ட உடனே அந்த வீட்டுல இருந்து சாமானிய வீட்டு வேண்டாம் தங்கட வீட்டு போட்டான் தூர இதே நேரம் விட்டுட்டு ஒரு மதம் தென்பாட்டுல போறது அங்க நின்று மட்டும் வெளியெல்லாம் செய்யல அது எல்லாம் காலம் பத்தாவதுதானே அப்படியேதான் கீழடைஞ்சு கொண்டு போகுது. வெளிநாட்டு
0: ஒருவர் இங்க வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பெரிய மேசியோண்ட வந்து காசை அனுப்பி இன்டர்நெட்ல இப்ப சொன்னா வீட்டை கொண்டு போய் வைப்பார்கள். அங்க வைத்த இடத்துல அவர் அந்த வீட்டை பார்க்கிறவர் போய் பார்த்தா அது உடைஞ்ச மேசியா இருக்கு. இல்ல இல்ல உடைஞ்ச மேசியா இருக்கு. அப்ப அவர் தொடர்பு கொண்டு அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த போது அவர்கள் கணக்கு கதைக்குங்கண்டா பிரச்சனை வரும். அந்த யார் அந்த வீட்டை பார்க்க போனவர் தான் அந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிற மேசை உடைஞ்ச மேசையை வச்சுட்டு காசு என்னட்ட வாங்கி கொண்டு போயிட்டீங்க முழுக்க. அப்போ அவர் சொல்லியிருக்கார் தனக்கு அந்த ஏஎஸ்பி தன்னோட பழக்கம் கணக்கு கதைக்குங்கண்டா உங்களை தூக்கி கொண்டு போக சொல்லி
1: போடுவேனான்ட்டு.
0: அப்போ நான் தச்சியில் அங்கே நின்றபடியால் எனக்கு அவர்கள் தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார்கள். அப்போ எங்களுக்கு ஒன்றை விட்ட அண்ணரும் சுப்ரண்டன் போலீஸாக இருந்து இப்போ பென்ஷன் எடுத்தவர் தான். அப்போ அவருக்கு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் அந்த கடகாரனுக்கு எடுத்தார் டெலிஃபோன். இந்த இடத்துல வந்து நீர் என்னண்டு இப்படி வச்சு போட்டு இப்படி என்னண்டு கதப்பீரண்டு. அப்போ அவர் சொன்னார் நீ கனகு கதைக்கண்டா தான் தன ஏஎஸ்பி ஃப்ரெண்டடா. இப்போ இவர் சொன்னார் தான் ஆரண்டு தெரியுமாண்டு சொல்லி பேரை சொன்ன உடனே இல்லை இல்லை பிரச்சனை வேண்டாம் நாங்கள் எங்களுக்குள்ள நாளைக்கே தான் மாத்திரண்டு அடுத்த நாள். அப்போ ஒருத்தர் தெரியாட்டி என்ன நடந்திருக்கு அப்படி ஏமாத்துவர்கள் தான் இப்போ அங்கே சந்தர்ப்பம் கிடைத்தால் ஏதோ ஒரு வழியிலே ஏமாத்தி விடுவார்.
1: அதே போல நீங்கள் அந்த கதைகளையும் எடுத்துக்கொள்ள தார உங்களுக்கு நம்பிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு மற்றது எந்த நான் நந்திய இந்திய நட்சத்திர பாடல்களை ராஜா கூட எனக்கு என்னடா இந்திய நட்சத்திர விட நான் எந்தாண்ட பாட்டையும் போட்டுக்கிறதா அது இந்திய நட்சத்திரம்டா அந்த அவையண்ட பாட்டை தரா போட வேணும் எனக்கு தெரியாது நான் பாடல் எழுதியாடி போடுறது சேர்ந்து சரிவுலைய திருத்தி போட்டு சேர்ந்து ராஜா போடுவேன் அதற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றது பாட்டும் பதவும் ஒரு நாளைக்கு நான் நம்பிய செய்ய
0: பாட்டும் பதவத்துக்கு என்ன எழுதி அனுப்பி இல்லையா நீங்க
1: என்னன்னு
0: பாட்டம் பதம் நிகழ்ச்சிக்கு நீங்க எழுதி அனுப்பி இல்லையா
1: எழுதி அனுப்பிட்டேன் அது கொஞ்சம் பிள்ளைய அவ பிள்ளைய அம்மா பிள்ளைய என்று சொல்லி போட்டு நான் திருத்தி போடுறேன் சொல்லி ஒரு கதை போடுறேன் என்ன ஒரு கூட போடுறேன் பார்த்து எனக்கு தெரிஞ்ச இதுல சரிய பிள்ளையோ எனக்கு பிள்ளைய திருத்தி போட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கையை விட நான் அதுக்காக நான் தெரியாததான் செய்கிறேன் அப்பா அவர்கள் மன்னிச்சு கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு
0: நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கே உங்களுக்கு நன்றிகள்
2: நன்றி.
0: உடனின்படிதான் நான் போவேன் நீங்க வந்த ஒழுங்கின்படி நீங்க பேசுங்க
2: சரி இன்று இன்று இந்த வாரம் பிறந்தா கொண்டான எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு திருமண பந்தங்கள் திரும்ப சம்பந்தங்களை ஏற்படுத்த இளைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அத்தோடு சுகசம்பங்களை ஏற்படுத்த அனைவரும் நாங்களும் சோ சம்பத்தோடு நாங்களும் பங்கு வீட்டிக் கொள்ளோம் என கூறிக்கொண்டு தர்சன் என்னன்னு சொன்னா இந்த தொலைபேசி இலக்கம் இருக்கு தானே
0: இந்த தொலைபேசி இலக்கம்
2: இப்ப ரெண்டு தொலைபேசி தானே விட்டு இந்த ரெண்டு தொலைபேசி இலக்கத்துல வருவதை ஏன் தசம் கூறுவதில் சைபர் ஒன்று சைபர் இது வந்து நாற்பது அந்த கூறத்துல சைபர் இது வந்து
0: சைபர் ஒன்பதுல சைபர் ஒன்பதுல ஒரு ஆள் இடம் இருக்குது மற்றது வைபர்ல இடம் இருக்கு
2: இல்ல நீங்க அதை சொன்னா தான் தசன் எங்களுக்கு இலகுவா இருக்கும் அந்த எந்த இலக்கத்தை எடுக்கிறீங்க சொன்னா எங்களுக்கு இலவா இருக்கும்னு சொல்ல வந்த நான் கண்ணா சொல்ல மறந்து போயிரு நீங்க கடைசி இலக்கம் கடைசி இது வந்து சைபர்ல முடியும் என்ன அந்த கணக்கெல்லாம் சொல்றது சைபர்ல முடியுது ஒன்றுல முடியுது அதை சொன்னாலே எங்களுக்கு தெரியும் என்ன எங்க ஆள் நிக்கிறேன்னு தெரியும் என்ன
0: நீங்க சைபர் ஒன்றுல நிக்கிறீங்க
2: இப்ப நான் சைபர் சைபர்
0: ஒன்றுல நிக்கிறீங்க சைபர் ஒன்பதும் வைபரும் ஒருவரும் இல்லாமல் காத்திருக்கிறது
2: அப்படின்னா அதை சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தெரியாமல்
0: ஓடி தெரிஞ்சா இருந்தா நேற்று
2: இலக்கம் தெரியாம தானே அந்த இலக்கம் இந்த இலக்கம் மாறி மாறி அமைத்துக் கொண்டு அதான் சொன்னா உங்களுக்கு என்ன கூறிக்கொண்டு இந்த வாரத்துல நேற்றைய கேட்டுக்கொண்டு வந்தேன் மற்றது செவ்வாய்க்கிழமை ராஜானோட கதைச்சன் புதன்கிழமை இது கதை கதைக்கு காணம் அந்த நிகழ்ச்சி ராஜானா ஆனா தர்சன் இப்ப அடிக்கடி வாழ நிக்கு
0: தர்சன்
2: செவ்வாய்க்கிழமை கூடி
0: இங்க மின்சார துண்டிப்பால நிக்கும் எவ்வளியா மற்றபடியே நிக்கிறேன்
2: என்னன்னு கலட்டி போட்டு ரீசெட் பண்ண அப்புறம் வருது
0: இல்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டாதான் நிக்கும்
2: அதை மின்சாரம் தொட்டி போனா என்னன்னு தெரியவில்லை தர்சன் இங்க வரைக்கும் அங்க வரைக்கும் இது என்னன்னு தெரியவில்லை அது பிறகு நான் செவ்வாய்க்கிழமை இந்திய செய்தி ராஜன பாக்கி கொண்டு இடையில நின்று விட்டது நின்று பிறகு நான் எல்லாம் கலட்டி எல்லாம் செய்த பிறகுதான் பிறகு என்னன்னு சொன்னா கலட்டி எல்லாம் போட்டாலும் ஒரு கதை வேற இடத்த மாத்தி தான் வருது இங்கே மாறி தான் அதை மாத்தி வேற ஏதாவது ரேடியோ மாத்தி வந்தா தான் வருது அப்படியான சிக்கல் முந்தி அந்த சிக்கல் வந்தது இல்ல தர்சன் முன்பொருக்கு அந்த சிக்கல் வந்தது தெரியுமா உங்களுக்கு
0: என்ன பாப்போம்
2: அது என்ன இங்க வேற இங்க மாத்திட்டு வந்தாதான் வரும் தொடர்ந்து வேலை செய்துட்டு இருக்கக்குள்ள நின்று அப்புறம் இங்க ஏதாவது வானிலை மாத்தி போட்டு இதுக்கு டிஆர்டிக்கு எடுத்தாதான் வரும் அப்படியான சிக்கல் முந்தி வந்த கொஞ்ச காலம் முந்தி வந்த இந்த தொல்லை அது இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற கூறிக்கொண்டு தேசன் வியாழக்கிழமை புதன்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதன்கிழமை கதைக்கு ஒரு காலம் ராஜநாதன் தான் கதையை பிறகு சோவிதா வந்திருந்தார் பிறகு அருமத்தவனும் நான் கதைச்சிருந்தேன் பிறகு வியாழன் கிழமை இந்திரன் மற்ற ஜெகனோடன் கதைச்சிருந்தேன் நேற்றின் நிகழ்ச்சியிலும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இன்றைய சங்கம் நிகழ்ச்சியில் அந்த நாடகம் பழைய நாடகம் தான் நீங்க அந்த நாடகம் முன்பே கேட்ட ஒரு நாடகம் தான், அது பிரச்சனை இல்லை. அதுல மறுவழைப்பெல்லாம் வந்தா இன்னொருக்க கேட்க முடியுமான நேர்த்தியும் கேட்கக்கூடியதா இருக்கும். பிறகு தேன்மலையில் நல்ல காலம் நான் வழக்கம் அந்த இப்பொழுது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமதத்தை சிங்கள பாடல் படிப்புகிறார்கள். அப்ப அதை கொஞ்சம் கேட்டுட்டு இந்தியாவில வந்து நல்ல காலம் சரியா வந்து வந்து சில வேலை கொஞ்சம் அங்க லேட் ஆயிரும், இங்க கொஞ்சம் லேட் ஆயிரும். தேன்மலையை கேட்டு இன்னும் கள எழுத்து கேட்டு கதை நேரம் கேட்டு கதை முக்கியமான கதைத்து இப்ப உங்களோடும் கதைத்து கொண்டிருந்த தேசன் நன்றிகள் வாழ்த்துக்க பாடுற தொடர்பு கொள்ளும் தேசன்.
0: இரவு ஹைதர் அலி அவர்கள் இன்று கலந்து கொள்வார்.
2: கேட்போம்
0: இன்று என்ன முக்கியமான விடயம் தொடர்பாக ஒருவருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர் அனுஜன் அவர்களுடைய விவரம் தொடர்பாக அவர் என்று தகவல்களை தருவார். அதில் என்ன நடந்தது, என்ன உண்மையான சம்பவம், அவருக்கு இன்னும் அப்படியே மரண தண்டனை என்று அறிவிக்கப்படாமல் ஏன் இந்த கதை இவ்வாறு பரப்பப்பட்டது போன்ற விடயங்களை வெளிக்கொணர்வார். அதோடைய இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்றாதபுரத்தில் அர்ஜுனா அவர்களுடைய உரை தொடர்பாக மஹிந்தாவை ஆதரித்து நாமல் ராஜபக்சா தான் அடுத்த ஜனாதிபதி, மஹிந்தா மாதிரி ஒரு ஜனாதிபதி கிடைக்கிறது பெரிய கஷ்டம் என்றெல்லாம் அவர் பேசிய பேச்சுக்களில் உள்ள விவரங்கள், ஏன் அவர் தொடர்பாக கூடுதலானவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினர் நாடுகிறார்கள் என்பது தொடர்பான விளக்கங்களையும் தர இருக்கிறார்.
2: இன்னொரு கதை ஒன்று வரல தேசன், அவர் தான் இந்த ஜனாதிபதியை காப்பாற்றுவார் அப்படி ஒரு கதையும் வந்துட்டு இருக்கானே, அவர் வெளியில வந்துதான் இவரை காப்பாற்ற
0: எதிர்கட்சி எதிர்கட்சியினர் அப்படி அவர் பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சியினர் என்று ஒரு புத்தபிக்கு தான் அவர் அரசியலில் ஈடுபடுற புத்தபிக்கு தான் அந்த கருத்தை சொல்லி இருந்தார். அது வர பேச்சுக்கு சொல்கிறார் நடவடிக்கை எடுக்காமல் பண்ணுறதுக்கு, நீங்கள் நாளைக்கு இவர் வந்தால் உள்ளுக்கு போட்டு போடுவார்ன்றதை எச்சரிக்கையைத்தான் மறைமுகமாக அப்படி சொல்கிறார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், உங்களையும் உள்ளுக்கு அவர் போடுவார்ன்றதுக்காகத்தான் எச்சரிக்கையாக சொல்கிறார். அவர் தான் பேருந்து உங்களை எடுத்து விட வேணுமென்றதை நேரடியாக அவர் உங்களை உள்ளுக்கு போடுவார் என்று சொல்லாமல் அவர் உங்களை காப்பாற்றுவார் என்பதை மறைமுகமாக சொல்ல வருகிறார். அதிகாரத்துக்கு நாமல் ராஜபக்சா வந்தால் இதே மாதிரி நடக்கும் என்பதைத்தான் அந்த அரசியல்வாதி புத்தபிக்கு குறிப்பிட்டிருக்கிறார்.
2: நன்றி தேசன்,
0: நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் என்பான தர்சன் புஷ்பவதி சிவநாதன்.
0: வரவேற்றுக்
3: கொள்ளுங்கள். முதலில் இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடின ராஜா அண்ணா புவி ராணி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். எனக்கு வாழ்த்த கிடைக்கவில்லை, அதனால் அவர்களை வாழ்த்துகிறேன். சென்ற புதன்கிழமையாக இருக்கோடு நான் வெளியில் இருந்து கேட்ட பொழுது வந்து கலைக்க முடியல. ராஜா அண்ணாக்கும் புவி ராணி மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, அதோடு சியாமலாண்ட அண்ணா கனடாவில பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார், அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அடுத்தது எங்கட ஜெகனின் மகன் பிறந்த நாளை கொண்டாடி நேர்ந்தார், தனுஷுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு. மற்றது தேவ் போன ஞாயிற்றுக்கிழமை தானே தேவ் அது ஜெயதேவன் அவரோடு நீங்கள் உரையாடி இருந்தீர்கள். அப்போ பெரிய ஏழு கிராமங்களுக்கு கிட்ட உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று
0: உங்களுக்கு தெரிந்தவர்களும் அந்த உதவியை செய்யலாம்.
3: அந்த கோயிலுக்கு போறேன் நான் தர்சன், நான் நானும் அந்த அடிக்கடி அந்த கோயிலுக்கு தான் போறோம் நாங்கள். அப்போ
0: நல்ல உணவு இலவசமாக உணவும் விநியோகிப்பார்கள்.
3: பூசை முடிஞ்ச பின்பு போனால் சாப்பிடலாம். இங்க எல்லா கோயில்களையும் அது நடக்குதுதானே, நான் அந்த கோயிலுக்கு போறேன்னா அவற்ற பணி தொடர வேண்டும். சரியான கடினமான பணி, ஆனால் அதை சிறப்பாக நகர்த்தி கொண்டு வர அவருக்கு எனக்கு தெரியும். ஏழு இடங்களுக்கு கிராமங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று கேட்கும் பொழுதும் மகிழ்வாக இருந்தது. அவர் தொடர்ந்து அந்த ஆரம்ப காலத்துல அவர்பட்ட கஷ்டங்கள் அதுகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவரை எடுத்து நேர் கண்டதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு, மற்றும் அனைத்து தொகுப்பாளர்கள் எல்லோரும் சிறப்பாக நிகழ்வுகளை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். பொறுப்போடு எனவேத்தையும் செய்கிறார்கள். எல்லோருக்கும் நேரம் கருதி அந்த நேரங்களுக்கு வந்து ஒரு ஆள் வராட்டிக்கு இன்னொரு ஆள் வந்து அந்த இடைவெளியை நிரப்பை சிறப்பாக நகர்த்தும் நினைத்து தொகுப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் பாராட்டு கூறிக்கொண்டு அடுத்தது இன்று கொண்டு வந்த கதை உண்மையிலேயே மனதை இதண்டிச்சிருது. எல்லா இடமும் ஒரே தான் பிரச்சனையா இருக்குது. என்ன அங்கே இருக்கிறவர்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் இதன்றும் மாத்தி அந்த உறுதிய கூட மாத்தி பெயர் மாத்தி எல்லாம் எடுக்கிறார். அப்படியெல்லாம் நடக்குது. எனவே நாங்கள் அதுல கவனமாக
0: வாடகைக்கு கொடுத்திருந்தா இல்ல அது ஒரு நொத்தரிசு ஊடாக எழுதி கொடுப்பது பாதுகாப்பானது. கட்டாயமாக கட்ட வேணும் என்ற சட்டம் இருக்குது. அது அந்த வரியை வந்து உங்களுடைய பெயர்லேயே கட்டினாத்தான் அது உங்களுடைய சொத்தாக பார்க்கப்படும். இன்னொருவரை கட்டவிட்டீர்கள் ஆனால் அவர் வந்து பிற்காலத்தில் வாதாடலாம் தான் தான் இதை பராமரிச்சனான் தான் தான் என்று அந்த காணியை வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் வந்துவிடும். வாதாடுவதற்கு வசதியாக இருக்கும் இல்லை என்றால் அதை விட ஒரு நோத்தரிசை கொண்டு எழுதி ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ கொடுத்தோ ஒரு மூன்று வருஷமும் அதை புதுப்பிச்சிங்கண்டா பாதுகாப்பானதாக இருக்கும்.
3: நான் அப்படித்தான் செய்து வச்சிருக்கிறேன். கரைச்சல் ஒரு நாளும் சோழவரி இந்த பில்லுகள் எல்லாம் சொந்த வாக்கண்ட பேர்ல இருந்தா நீ ஒண்ணு எல்லாம் மேலே இன்றைக்கு கதை சரியா நல்ல அழகா நீங்க வாசிச்சிருந்தீங்க. கேட்கவே நல்லா இருந்தது. அப்படியே முழுமையாக அந்த படத்தை போட்டு காட்டின மாதிரி இருந்தது. சிறப்பாக ஹேமா அந்த நிகழ்வுகளை நடத்தி எல்லாவுக்கும் பாராட்டு கூறிக்கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லோரும் அந்த செவ்வாய்க்கிழமையில நடக்கும் கவி என்ன சிந்தனை சிதறல் அது மிக சிறப்பாக கொண்டு வருவார்கள். மூன்று அன்பான உறவுகள் விஜி ராஜேந்திரன் தி பென்
0: மற்றது
3: அவருக்கும் நன்றி கூறுகிறேன். நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. இந்த கதைகள் ஒவ்வொன்றுக்கு கேட்க நிறைய இருக்கும். பாராட்டுகள் கூறிக்கொண்டு மற்றது இன்றைக்கு சங்கமத்துல மறுபக்கம் மிக அழகாக
0: மூன்றாவது தொடர் வந்து விட்டது. அதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்றதான் கணக்கு விஷயங்களை நீங்கள் தெரியக்கூடியதா இருக்கும். இப்ப இன்னொருவர் வாட்ஸ்அப்பில் அடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளாமல் வேறு ஏதாவது தொலைபேசி ரெண்டும் 01 09 எல்லாம் சும்மா இருக்கிறது. அவை அதுல நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி
3: சில வேலை இப்ப நாலு பேரும் ஒன்றா இருக்கேக்க இந்த ரேடியோல அறிவிப்பாளர் சொல்லி நம்ம வாட்ஸ்அப்ல இன்னொரு ஆள் நிக்கிறாரு நீங்க மற்றதுக்கு வாங்கோ எடுக்காதீங்க ஒன்னா அது ரேடியோ குறைஞ்சி போட்டு வாட்ஸ்அப்ல எடுக்கிறது ஒன்று கேட்காதுக்கு தெரியாது. இப்ப நானும் எல்லாம் நீங்க அப்படி சொல்லேக்க நான் நிக்கிறேன். நாங்க அந்த ரேடியோ குறைஞ்சி போட்டு எடுத்து கொண்டிருக்கேங்க அறிவிப்பாளர்கள் சொல்றது கேட்காது. எனவே நாங்கள் அதனை கவனத்தில் எடுக்க வேணும் என்று கூறிக்கொண்டு அன்பாக விட வருகிறேன். கூட பணி தொடரட்டும் என்று கைதர் அறியின நிகழ்வை என் அறியன்ற அளவுக்கு கேட்க முயல்கிறேன். நல்ல தலைப்பு ரெண்டு நல்ல தலைப்பு அறிய வேண்டிய
0: ஜோதவன் அவர்கள் மாதிரி சமூக சேவை செய்தவர்களை நீங்க உலகத்துல காண்றது கடினமானது.
3: நீங்க சொல்றேன்
0: வசதியும் இல்லாத மிகவும் பின்தங்கிய கிராமங்களை முன்னிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுன்றது ஒருவராலுமே செய்ய முடியாத சாதனை. அது அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் அந்த ஆலயத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தையும் தன்னுடைய சில நண்பர்களையும் நம்பி தன்னுடைய பணத்தையும் போட்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானவர்களோட கையில தான் எங்களுடைய சமூகம் தங்கி இருக்க வேணுமே தவிர இதுல இருந்து சுரண்டி கொண்டு போகலாம் என்ற எண்ணம் உடையவர்களை எந்த காலத்திலும் ஆதரிக்காமல் இருந்தார்கள் என்றால் நன்று.
3: அதை விட இந்த குடும்பங்கள்ல குளப்படியா இருக்கிற அந்த குடிக்கிறவர்கள் அப்படியானவர்களை மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து எல்லாம் செய்துட்டு அது ஒரு பெரிய ஒரு வேலை. என்னது அதுகளை கூட அவர்
0: என்ன உதவி செய்தாரோ அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்களா என்றதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லாட்டியை ஆரம்பத்தில் உதவியை பெற்று மாடுகளை வாங்கி ஒரு வருஷத்திலேயே வித்து போட்டு போயிடுவார்கள். அப்ப அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எழுதி வாங்குறார். இந்த அந்த இதை நீங்கள் விற்பீர்களானால் அனுமதியின்றி வித்தால் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று. அப்படி ஒரு சிலருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்ததால இப்ப பயத்திலே ஒரு தரம் விற்கிறேயில்.
3: ஒரு சிலர் இப்படி காசை வாங்கி வாங்கி தாங்கள் காணி பூமி வாங்கி வீடு
0: கட்டினா கோயில்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய கோயில்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வட இந்தியர்கள் இவர்கள் எல்லாம் அந்த உடுப்புகள் அது நல்ல தரமான உடுப்புகளாக தான் இருக்கிறது. பாவிச்ச என்று சொல்லிடலாம் அது சேலைகள் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு விடுகிறார்கள் இலங்கை கனப்புறத்து கண்டு. அப்ப இவர் அதை ஆரம்பத்தில் வந்து இலவசமாக கொடுத்த போது அவர்களுக்கு அது இந்த பெறுமதி தெரியாமல் அதை வாங்கி போட்டு

0: ஆனால் மற்ற கடைகளோடு ஒப்பிடுகிற போது மிக மிக மலிவான விலையில் அந்த பொருட்களை கொடுப்பதனால அதை சரியான முறையிலும் அவர்கள் பாவிக்கிறார்கள். அல்லது இலவசமாக வந்ததை எப்படி பாவிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும்
1: தானே?
0: சரி,
1: உண்மையிலேயே
0: உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி விடுங்கள். தவறான தகவலை இலங்கை தூதராலயத்தால தான் அது இலங்கை தூதராலயத்துக்கு தீர்க்கலாம் என்று தான் சட்டத்தரணி அடித்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் அதை தீர்த்து விட்ட மாதிரியே எல்லா சமூக ஊடகங்களிலும் பரப்பப்பட்டு விட்டது. அது தொடர்பான விளக்கத்தை ஹைதர் அலி அவர்கள் இரவு தருவார்.
1: நன்றி.
0: சரி, நாளை இரவு பட்டிமன்றத்தின் தலைப்பாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா சொந்த புத்தியா என்ற தலைப்பிலே நீங்கள் பட்டிமன்றத்தில் கலந்து சிறப்பிக்கலாம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா சொந்த புத்தியா என்ற தலைப்பிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். சைபர் ஒன்று என்ற தொலைபேசி உலகத்தாக காத்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் காத்திருந்து விடைபெற்று செல்கிறார். இப்பொழுது நாலு இணைப்புகளிலும் யாருமே இல்லை. ஆகவே விரும்பியவர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் நேர் நேரத்திலே.

தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள், பேசுங்கள். அங்கே அவர் தொடர்ந்து தொலைபேசியை அழைத்து கொண்டிருக்கிறார் ஒழிய இணைப்பை இணைக்க முடியாமல் இருக்கிறது.

0: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வாட்ஸ்அப்பிலே காத்திருக்கிறீர்கள். சரி, அவருடைய தொடர்பு இணைக்க முடியாமல் இருக்கிறது. வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கஜனா கதைக்கிறேன்.
0: கஜனா அவர்கள் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஸ்தானில இருந்து கதைக்கிறேன், பிரான்ஸ் ஸ்தானில இருந்து.
0: சொல்லுங்கள்.
1: எங்களுடைய பிள்ளைகள் கடந்த 5ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடினார்கள். என்னுடைய மகன் அரோன் மற்றும் மருமகன் கைலாஷ் அவர்கள், அவர்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்து செய்தி எங்களுடைய அத்தை சிவராணி வில்வராஜ் அவர்கள் வானிலைக்கு எடுத்து வந்திருந்தார்கள். பெல்ஜியத்தில இருந்து எடுத்து
0: வந்திருந்தார்கள். நன்றி.
1: விலங்கில
0: போயிருக்கிறீங்களா பெல்ஜியத்துக்கு?
1: இல்ல, இன்னும் போகல. நான் அத்தை வந்து அடிக்கடி வந்துட்டு போறவா, நாங்க இன்னும் போகல.
0: அவருடைய அன்புபன் என்ற இடத்துல இருக்கிறார்.
1: ஓகே ஓகே.
0: அது டைமண்டுக்கு புகழ் பெற்ற இடம்.
1: யா, தெரியும் தெரியும். அடிக்கடி எங்கிட்ட வந்துட்டு போறவா, இப்ப பிள்ளையோட பர்த்டேக்கும் வந்துட்டு போயிருந்தவா, நாங்க இன்னும் போகல. ஓகே, அதான் அத்தைக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி செய்யறேன். கடந்த சனிக்கிழமை கேட்டுக்கொண்டிருந்த நாங்க பிள்ளைகளுக்கும் போட்டுட்டு எல்லாருடைய வாழ்த்து செய்தியையும் பிள்ளைகள் கேட்டு கொண்டிருந்தவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் இன்றைக்கு நான் நன்றி, எல்லோருக்கும் நன்றி சொல்வதற்காக வெயிட் பண்ணிட்டு இந்த நேரம் உங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியது. நிறைய பேர் எடுத்து வாழ்த்து சொல்லி இருந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்டுக்கொண்டிருந்த போது. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை விட அறிவு

0: பால்களுக்கும் உங்களுடைய மிக்க நன்றி. எல்லோரும் பிள்ளைகளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தவை அவைகளுக்கும் உங்களுடைய நன்றிகள். உங்களுடைய ப்ரோக்ராமை தொடர்ந்து கேட்கறதுக்கு முயற்சி செய்யறோம் இனிமே.
1: சரி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. அவை அந்த வாழ்த்து நிகழ்ச்சியை டிஆர்டி தமிழொலியினுடைய வளர்ச்சி எழுதி கொண்டு வந்திருந்த அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது 4 இணைப்புகளும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அவை விரைவாக அழைக்கக்கூடியவர்கள் கலந்து சிறப்பியுங்கள்.

நேர் நேரத்திலே பேச வேண்டிய விடயங்களை நிகழ்ச்சிகளுக்குள் சென்று பேசாமல் இங்கே நேர் நேரத்திலே உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் உரையாடுங்கள்.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம், ஒருவர் அழைத்து தொடர்பை துண்டித்துக் கொள்கிறார்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: தொடர்ந்து இங்கே வாட்ஸ்அப் ஊடாக குணம் அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் குணம் அவர்களே.
2: வணக்கம் சார். என்ன நலமா இருக்கிறீங்களா?
0: உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம்.
2: தரிசன, நீங்கள் அந்த நன்றி உங்களுக்கு. அந்த நியூஸ்களை போடுறதுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற இந்த வித ஊதியமின்றி கடமையாற்றும் அனைத்து டிஆர்டி அறிவிப்பாளர்களும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த வாகிசன் அந்த அன்று வந்தவர் தானே அந்த வீணை வெட்டி எடுத்த நீங்க?
0: ஆமாம்.
2: அப்ப அதை அரேஞ்ச் பண்ண அந்த தமிழ் கலாச்சார சங்க தலைவர் ராஜு அவர்கள் நப்பில இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்னென்றால் நீங்கள் திடீரென்று கேட்டபடியால் அவரை பேட்டி எடுத்து இதை சொன்னதுக்கு நன்றி சொல்லுவதற்கு நினைந்திருக்கிறார். அதுதான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நீங்க அவரோட உரையாடி கொள்ளுங்கள். திரு ராஜு தமிழ் கலாச்சார சங்க தலைவர் நிற்கிறார்.
0: யார் அவருக்கு என்ன பேர் சொன்னீங்க?
2: ராஜு. ராஜு ராஜ் ராஜ்
0: ராஜ் என்றா எங்களுடைய சியாமலா அவர்களுடைய உறவினரா?
2: அவரும் ராஜு தான். அது இதுவா இது ராஜ் இது
0: அகரணியில சொல்றீங்க. வணக்கம் ராஜு திருச்செல்வம் அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம்.
3: நன்றி உங்களோட சேவைகளுக்கு. நீண்ட காலமா உங்களோட சேவையை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். குணமன்ன உங்களுடைய கிளிப் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அனுப்புறவர் மிக மிக நன்றி உங்களுடைய சேவைக்கு.
0: அவருடைய அவருடைய சேவைக்கு தான் அவருடைய சேவைக்கு தான் நன்றி சொல்ல வேணும். குணம் அவர்களுடைய
3: வன்கோர் நிகழ்வுகள் அனைத்தும் ஐரோப்பாவிலும் உங்களோட ஒலிபரப்பு மூலம் அனைவரும் கேட்கறது அறிந்து மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அதோட இப்ப எங்கண்ட நிகழ்ச்சிகள் அதாவது எங்கட வாய்ஸ் என்ற ஆசையா மற்றது வீண வாய்ஸ் ரெண்டு பேரையும் வன்கோரும் நாங்கள் எடுத்து வெற்றி தமிழ் கலாச்சாரத்தை புகழ்ந்து பாராட்டி நீங்கள் கூறிய அனைத்து வார்த்தைகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் எங்கண்ட மனமார்ந்த நன்றி.
0: அது இளம் தலைமுறையினரை அறிமுகப்படுத்துவது நிச்சயமாக வெளிக்கொணரப்பட வேண்டிய விடயம்.
3: சரியா சரியா அவ்வளவுதான். நீங்க குணமணியோட தொடர்ந்து செய்யுங்க. நன்றி சாசன். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் எங்க நன்றியா.
0: உங்களால் முடிந்தவர்களை வானொலியை கேட்க வைப்பீர்களானால் நன்றியாக இருக்கும். எங்களுடைய அறிவிப்பாளர்கள் எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் நிகழ்ச்சிகளை தொகுத்து தருகிறார்கள். ஆகவே இந்த இது ஒரு சமூக சேவை பணி மாதிரி தான். ஆகவே அதை எல்லார் மத்தியிலும் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும்.
3: ஓம் சாசன். நிச்சயமாக நாங்கள் செய்வோம். குணமணியோடு சேர்ந்து நாங்கள் செய்கிறோம்.
0: சரியா.
3: ஓகே ஓகே நன்றி
0: நன்றி
2: நன்றி தரச்சன்ன. நன்றி சொல்லத்தான் வந்தது. நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கும் நன்றிகள். உங்கள் பணிகளுக்கும் நன்றிகள். தொடருங்கள். இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
4: வணக்கம். நான் சொருபா கதைக்கிறேன் லண்டன்ல இருந்து.
0: சொல்லுங்கள்.
4: சக்குணம் அண்ணாண்ட தங்க சொருபா.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
4: பூனைக்கிழமை பூனை சண்டே இந்த மகன் கல்யாண வீடு. அப்ப அதால அண்ணா அனுசரணை கொடுத்திருந்தவர். பூனை திங்கக்கிழமை ஓல்டே அனுசரணைக்கு கொடுத்திருந்தவர். ராஜா அண்ணா தொகுத்து வழங்கினவர். நல்ல சிறப்பாக செய்திருந்தார். அதுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் இப்ப உங்களுக்கு கோல் பண்ணினான். மிக்க நன்றி. உங்களோட மேலும் உங்களோட டிஆர்டி வானொலி மிய நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருக்கு. மேலும் நன்றாக சிறப்பாக மேலும் மேலும் நல்லாக இயங்க வேணும் என்று வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மகந்த திருமண இதை அறிவிப்பு செய்ததற்கு மிக்க நன்றி சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன்.
0: உங்களுக்கும் அவருக்கும் டிஆர்டி தமிழினுடைய வளர்ச்சி கருதி அதை வானிலைக்கு அனுசரண நிகழ்ச்சியாக எடுத்து வந்தமைக்காக அவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வோம். தொடர்ந்து வானொலியையும் கேட்டு பாருங்கள். இடைக்கிடையாவது
4: நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். நான் வேலைக்கு போறேன். மற்ற நாளையில நீ கேட்க கேக்குறான். மற்ற அண்ணன் மூலம்தான் எனக்கு இந்த டிஆர்டி எனக்கு வந்தது. அப்ப பேத்தியல் இதுகளுக்கு கொடுக்குறான் பிள்ளைகள்.
0: இந்த பாடல் நிகழ்ச்சிகளை விட எங்களுடைய அறிவிப்பாளர்கள் நடத்துகின்ற போட்டி நிகழ்ச்சிகளின் ஊடாக அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம்.
4: அதுக்கு டைம் இல்ல. பள்ளிக்கூட நாளுகள் வேலை நாளுகள்ல இப்ப சனி ஞாயிறுலதான் வீட்டை நிக்கிறது. அப்ப டைம் கேட்கல போட்டு கேட்கறது. மற்றபடி இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். நான் டிஆர்டி உங்க சொந்தக்காரர் இருக்கிற வேலையும் கேட்க சொல்லி அவையிலும் கேட்கிறவ நீங்க சொல்லுறீங்க. பணியாளர்கள் ஊதியம் இல்லாம வேலை செய்யணும்
0: கிடையாது.
4: ரைட். எனக்கு அது தெரியாது. அப்ப அவைகளுக்கும் வாழ்த்து சொல்லி நம்ம மேலும் டிஆர்டி வளர வேண்டும். அதான் எங்க எல்லாத்தையும் ஆசைகளும். எங்களுடைய அண்ணா தான் முதல் ஃபேவரைட். அப்ப
0: அவர் அந்த காலத்தில் எங்கள் வானொலியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மூச்சாக இருக்கிறார்.
4: என்ன நல்ல பாட்டு போனாலும் உடனே அடிச்சு தருவார். கீழே சொல்லி அடிச்சு தருவார். பாட்டுகள் என்ன போட்டா அம்மாக்காண்டி ஒரு பாட்டு போட்டு விடுங்க. அது என்னுடைய ஆசை. அம்மாக்காண்டி ஒரு பாட்டு போட்டு விடுங்க.
0: சரி நன்றி.
4: தேங்க்ஸ் அண்ணா.
0: நன்றி. சரி இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அவர் முதலிலே வந்திருந்தார். நான் அவரை தவறுதலாக மறந்து விட்டேன். அவரை பார்ப்போம் காத்திருக்கிறாரா என்று. வணக்கம். அவருடைய தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

0: தொடர்ந்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தெரிஜன், நான் சர்க்குணம்.
0: சர்க்குணம் அவர்கள், நீங்களா முதல்ல காத்திருந்தது?
1: நீங்கள்
0: அதுக்கு ரெண்டு வரி பாடி விடுங்க. அவன் ஆசைக்காக
1: அம்மா காவாயுமா கேட்டிருந்தா, அவ கடைசி தங்கச்சான் லண்டன்ல இருக்கலாம். அவன் மகனுக்கு ரெண்டாவது மகன் கல்யாணம் விட நடந்தா அதான் அடுத்த நாள் கொண்டு வந்தனான். ஞாயிற்றுக்கிழமை நடந்த திருமண நாள திங்கட்கிழமை கொண்டு வந்தனான். போன திங்கட்கிழமை அப்ப ஹலோ
0: ஆமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அப்ப அதான் அவ அடி சொன்னா நீ சொல்லு, நான் சொல்றது மகன் நீ வந்து சொல்லு தங்கச்சான்னு சொல்லி நான் வந்து சொன்னவ. உண்மையில ராஜா சிறப்பான் நடத்திருந்தார். 30 நேரம் ஒரு 40-45 விதத்தில் எடுத்து படுவத்தரம் படம் நடித்திருந்தார். அதுக்கு நன்றிகளை கொடுக்கண்டு அதை தொடர்ந்து கேது இரவு நடத்தினது. கேது நல்ல வடிவாக நடத்திச்சது. நானும் வேலை வேலையும் இல்லை. வாரன் நாள நாளாண்டைக்கு வாரன் வீடு மாறுற பிரச்சனையில நிக்கிறான். உண்டு வேற நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல வடிவா போகுது. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இந்த ஓடி ஓடி தெரிஞ்சு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றத உலகத்துக்கு தெரியாது. ஆனா சில ஜனத்துக்கு தெரியும், சில ஜனத்துக்கு
0: உங்களுடைய நண்பர் பொன்ராஜா அவர்களுடைய இழப்பும் பெரிய இழப்பு. அவரை பற்றி என்னடா, உங்களுடைய நாட்டு பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து செய்ததை விட அவர் செய்த வேலைகள் கூட அந்த காலத்திலே ஏதாவது 84 கிட்டத்தட்ட நான் வேறு சில 92 மட்டும் வெளியேறும் மட்டும் அமைப்பு அந்த நேரத்திலே எனக்கு பயம் இருக்கே இல்லை. இந்த அந்த சாமான்களை கொண்டு வந்து பிடிபட்டா சின்ன நேரம் வெளியிலேயே இப்பவும் வெளியில வராத மாதிரியான சாமான்கள் கொண்டு வரப்பட்டது அல்லது கொண்டு போகப்பட்டது. நான் அது பின்னறிஞ்சால நான் கொண்டு வந்தது. பிறகு பெல்ஜியத்தால எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போனவர் சுந்தர் என்றவர் உங்களுக்கு தெரியும், காரியாலய பொறுப்பாளர் இருந்தார். அப்போ அவர்களையெல்லாம் ஆக்களுக்கு தெரியாது. பிற்காலத்தில் சம்பளத்துக்கு வந்தவர்களும் கொள்ளையடித்தவர்களையும் தான் உணர்வாளர்கள் என்று தமிழர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இவர் பொன்ராஜா அவர்களை பாதை பார்க்கறதுக்காக என்றால் அந்த பாதையில் வந்து சின்ன குட்டி பாதை, அதில் சில நேரத்தில் ஜெர்மன் சோலாம் டொண்டு சொல்லப்படுகின்ற போர்டர் கட்டுப்பாட்டாளர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளுக்கு நாயை இறக்கி விட்டுட்டு நிற்பார்கள். இப்போ நாங்கள் போனோமெண்டா உடனே பிடிச்சி விடுவார்கள். அப்போ அதுக்காக பொன்ராஜா அண்ணா அவர்களை ஒரு 10 மணி போல இறக்கி விட்டுடுவோம். அவர் மெல்லமாக அந்த தோட்டம் வயலுக்குள்ளால தோட்டங்களுக்குள்ளால போய் அந்த பாதையை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார். அப்போ நான் பேருந்து இங்கேருந்து சாமான்களை ஏற்றி கொண்டு போகிற நேரம் அவர் வந்து வீதி நான் டிம்பணி காட்ட அவருக்கு தெரியும் நான் தான் வரேன்ட்டு. அவரை உள்ளுக்கு ஒரு தரம் இல்லையண்டா ஓடி வந்து ரோட்டில் கை காட்டுவார். அப்போ அதை அந்த குடிருக்குள்ள மலைக்குள்ள தெரியும் தான் குடியெல்லாம் கொண்டு போயிடாது. ஆனால் அந்த சில நேரம் அந்த குளிருக்குள்ள அவர்கள் உள்ளுக்கு வந்து நின்றிருந்தால் அவரால் வெளியில் வரையிறாது. அவர் சில நேரம் 4 மணிக்கெல்லாம் பின்னே காலமே 4 மணிக்கு பிறகு தான் அவர்கள் போவார்கள் வேலை மாறுறதுக்கு. அப்போ அது மட்டும் அவர் அந்த குளிருக்குள்ளே தான் இருப்பார். அப்போ இவர் அந்த இங்கே சுடுபட்டு செத்தார் நாதன்வர். அப்போ அவரோட இந்த எங்களுக்கு முரண்பாடுகள் வந்த நேரத்திலே அவர் பின்ன சொன்னார், என்ன நீங்கள் வந்து இதுகள் இது கொண்டு வரது பெரிய வேலையாக தான் ஆக்களை வச்சு செய்வேன் அது தான்டா. அப்போ சரி நீ வான்னு சொல்லி அப்போ அவர் ஆக்களை வச்சு செய்து முதலாம் முறையிலேயே முழு சாமானம் பிடிச்சி அவர் மற்ற அதோட சம்பந்தப்பட்டவரும் உள்ளுக்கு போக வேண்டி வந்துட்டு தான் செய்த பிள்ளையண்டு. அப்போ சரி நீ என்னை பொன்ராயண்ண பார்க்குற வேலையே நீ பேரண்ட் அவரை இறக்கி விட்டேன். நான் ஒரு நாளில் மாட்டேன்ட்டார். ஐயோ தன்னால் குளிர் தாங்கில அவள் இருக்கேன். அப்போ அந்த குளிருக்குள்ளும் எத்தனையோ வருடமாக நாட்டுக்காக உழைத்தவர்களே அவரும் ஒருவர். ஆனால் அது அவருதற்குமே தெரியாது. அப்போ அப்படியே இப்போ சரியாக உண்மையில் அவர் மாத்திரமல்ல வேறு வேறு அந்த நேரத்தில் இருந்த கனி அவர்கள் எல்லாரும் இப்படி எங்களுக்காக கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் அந்த ஆமாம் அதாவது எக்ஸிபிஷனுக்கு மியூசியல் தயாரிக்கிறது, அதை ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கான இதுகளை
1: நடக்குது. ஐயாயிரம் பதினாயிரம் மேசிகள் கதிரிகள் எல்லாம் பாடகி கொடுக்கறது, எக்ஸாமுக்கு கொடுக்கறது எல்லாம் எங்கட கம்பெனி தான்.
0: அதை விட என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஜெர்மனியில இருந்து அவரோட இங்க கூட்டிக் கொண்டு வந்த நேரத்துல அவர்கள் இருந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்த வீடு, ஒரு சின்ன குட்டி ரூம், ஒரு 7 மீட்டர் கரையும் இல்லை, அவர் டொய்லெட்டுக்கும் வெளியில தான் போகணும், குளிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் போய் அந்த பப்ளிக் இதுல தான் குளிக்கலாம். சர்வீஸ் ரூமில் தான், நான் இருந்த அந்த ரூமில் தான் அவர்கள் இருந்தார்கள். அப்படி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை எல்லாம் இன்று ஆளாக்கி அவர்கள் நல்ல நல்ல பதவிகளுக்கு
1: வந்திருக்கிறார்கள்.
0: அவர்களுடைய சரியான வளர்ப்பினால தான் உதயன் நவீனன் அவர்கள் எல்லாம் இன்று நல்ல பதவிகளில் இருக்கிறார்கள். வந்து அவரையும் இப்பொழுது நீங்களும் அதில் வந்திருந்தீர்கள். உங்களுடைய நீண்டகால நண்பர், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக ரெண்டு பேரும் ஒன்றாக வேலை செய்தவர்கள். 25 வருஷம் அடிக்கடி அவற்ற வீட்டையும் பெறுவீர்கள். நாங்கள் சாப்பாட்டுக்காக இல்லையே, அங்கே கூடுதலான முந்தைய அமைப்புக்கு வேலை செய்த நேரம் அங்கே பகல் நேர சாப்பாட்டுக்கு அங்கானே போறது. இந்த நேரமும் சமைச்சு கட்டாயமாக சாப்பாடு தந்து கொண்டே இருப்பா.
1: நல்ல மனுஷன், அருமையானவன், எல்லாரோட நல்ல அனுசரிச்சு நடப்பா.
0: அவை அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்.
1: நன்றி தரிசன் நிகழ்ச்சிய நடத்துங்கோ, எல்லாம் ஒரு குறையில் நடக்குது. நான் நேர பாற நோக்கு.
0: சரி, நன்றி.
1: ஓகே, நன்றி.
0: அது உங்களுடைய சௌதரி அவர்களுக்கு நான் தர பாட்டை கேட்க சொல்லி சொல்லிவிடுங்க.
1: ஓமாமா, ஓகே.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

நிலைய கணி நேரம் இரவு 8:16 ஐக்கியராஜ்யத்திலே இரவு 7:16. நாளைய இரவு பட்டிமன்றத்தை மீண்டும் தருகிறேன். அதற்கான தலைப்பை, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா சொந்த புத்தியா என்ற தலைப்பிலே உங்கள் கருத்துக்களை வானிலைக்கு எடுத்து வாருங்கள்.

0: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்மாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: தொடர்ந்து இங்கே வைபர் ஊடாக காத்திருக்கின்றார் ஹொலண்டிலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், அவரையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அம்மாளாச்சு பிரார்த்தித்துக் கொண்டு 3 தேதி என்னுடைய இந்திய நட்சத்திரம் ஒளிபரப்பு செய்தவர் ராஜா, நான் கேட்க தவறி விட்டேன், மறந்து விட்டேன், வெளிக்கிற அந்த இதுல மறந்து விட்டேன். கடைசியாக போடும் போதுதான் திருமதி சிவஞானம் கலந்து கொண்டார் என்று ராஜா சொன்னார். தயவு செய்து இன்னொரு முறை வேணுமெண்டா போடும்படி கேட்டுக்கொண்டு அதுக்கு ராஜாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பாக விடப்படுவேன் தர்சன்.
1: நன்றி. அவர் முடிந்தால் உங்களுடைய இதை மீண்டும் தருவார், மீண்டும் தவற விடாமல் கேட்டுக்கொள்ளுங்கள்.
2: ஓம், நான் தவறதான் கேட்கிறேன் தர்சன். நன்றி.
1: சரியா, நன்றி.
2: நன்றி, நன்றி தர்சன்,
1: நன்றி.

சரிநிலை இத்துடன் இன்றைய நேர் நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய நேர் நேரத்தோடு இணைந்திருந்த நெருங்கியிருந்த உங்கள் அனைவருக்குமே நன்றிகள். நிலைய கலை நேரம் இரவு 8:20, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 7:20 தொடர்கின்றது.

அசலும் நகலும். அசலாக தொடர்கின்றது தாய் சொல்லை தட்டாதே என்ற திரையிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே வி மாதவன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது தாய் சொல்லை தட்டாது என்ற திரையிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடலியற்ற கி வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் அசலாக பாடியதை கேட்டீர்கள். இனி நகலாக தொடர்கின்றது எங்கள் பாலேந்திரா குழுவினர் பாடிய பாடல், நகலாக தொடர்கின்றது.

நிலைய காலை நேரம் 8:28 ஐக்கியராஜ்யத்திலே 7:28 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும். இனி அசலாக ஒலிக்க வருகின்ற பாடலானது பச்சை விளக்கு என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது பச்சை விளக்கு என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவினரது இசையிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியதை அசலாக கேட்டீர்கள். இனி தொடர்கின்றது நகலாக எங்கள் பாடகர் அறிவிப்பாளர் ரகு குழுவினரது குரலே ஒலிக்கிறது அதே பாடல் நகலாக.

நகலாக பாடகர் அறிவிப்பாளர் ரகு அவர்களது குரலை ஒலிக்க கேட்டீர்கள். ரகு குழுவினர் தந்த அந்த பாடலை தொடர்ந்து வருகிறது. அசலாக அன்புள்ள அப்பா என்ற திரைக்காக சங்கர் கணேஷ் அவர்களது இசையமைப்பிலே வைரமுத்து அவர்களை இயற்றிய பாடல் கே ஜி யேசுதாஸ் அவர்களது குரலிலே ஒலிக்கிறது.

இனி அதே பாடல் மகேந்திரன் ராஜேஷ் என்ற மின்னஞ்சல் முகவரியில் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாடல் இப்பொழுது நகலாக ஒலிக்கிறது.

0: நகலாக ஒலித்த அந்த பாடலானது மகேந்திரன் ராஜேஷ் அவரது மின்னஞ்சல் முகவரியூடாக எமக்கு கிடைத்திருந்த பாடலை நகலாக கேட்டிருந்தீர்கள்.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஊட்டி மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்லப்பா.

0: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
1: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0772-81-88-14.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நேரம் இரவு 8:53 ஐக்கராட்சியத்திலே 7:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும். இனி அசலாக ஒலிக்கவிருக்கின்ற பாடல் அபூர்வ ராகங்கள் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெலிச மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே KG ஜீதாஸ் அவர்களது குரலிலே ஒலிக்கிறது அசலாக.

அசலாக ஒலித்த அந்த பாடல் அதிசய ராகம் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெலிசு மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பிலே கே ஜி யேசுதாஸ் அவர்கள் பாட கேட்டீர்கள். இனி அதே பாடல் நகலாக ஒலிக்க வருகிறது. எங்கள் ராஜலிங்கம் அவர்களது குரலிலே இப்பொழுது நகலாக ஒலிக்கிறது.

0: Thank you.
1: நன்றி.
2: நகலாக எங்கள் ராஜலிங்கம் குழுவினரது குரலிலே ஒலிக்க கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது அசலம் நகலம். நிலைய கலை நேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: nwlulaga.com.
7: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: அங்கும் என்றும் Paris, Lachapalil.
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: Mélodie et Tordre-Gelakke, VT Cash and Curry, Paris, Lachapalil. Tordre-Bou, Tolibisi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜனநாயகத்தை இல்லாதொழித்து நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. நிறைவடைந்த இரண்டாண்டு ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு எதிராக நான் செயற்படவில்லை, சட்ட ஆட்சியை முன்னிலப்படுத்தியே செயற்பட்டுள்ளேன். ஆட்சியாளர்கள் தவறிழைக்கும் போது அதனை சுட்டிக்காட்டும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது. மீதியாக உள்ள பதவிக்காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். புதிய அரசியல் மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், ஆனால் ஊழல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அவர்கள் கூட்டணி அமைக்கிறார்கள். இவர்களின் கூட்டணி அரசாங்கத்துக்கு ஒரு சவால் அல்ல என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்தார். அங்குரச பகுதியில் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
1: எமது அரசாங்கத்தின் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த பேரணி இன்று மாத்தறை அக்குரச பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பேரணி நடைபெற்றது. அரசாங்கம் அரசாங்கமாகவும் கட்சி கட்சியாகவும் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார்.
2: தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரம் எவ்வாறு பெறப்பட்டது? என்னை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் நான் மக்களுக்கு மேலானவன் அல்ல, மக்களுடன் இருப்பவன். எங்களை யாரும் எங்களது பரம்பரையிலிருந்து உயர்த்தி வைக்கவில்லை. எங்களிடம் உள்ள செல்வத்தால் நாங்கள் உயர்த்தி வைக்கப்படவும் இல்லை. நாங்கள் எப்போதும் இந்த மக்களின் பலத்துடனேயே செயற்பட வேண்டும். அதனை எக்காலத்திலும் சுருங்க விடாதீர்கள். எப்பொழுதும் அரசாங்கத்தையே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். அரசாங்கத்தை நடத்துவது ஒரு வேலை, பிரதான வேலை என்ன? அரசாங்கத்தை நடத்துவதும் ஒரு பிரதான வேலையே. அதைவிட முக்கியமான மற்றொரு வேலையே அரசியல். மக்கள் பலமிக்க அரசியல் இயக்கமாக மேலிருந்து கீழ் வரை கிராமங்கள் வரை பரவியுள்ள பலமான அரசியல் இயக்கமே தேசிய மக்கள் சக்தியாக இந்நாட்டின் நீண்டகாலம் அதிகாரத்தை பாதுகாக்கும் இயக்கமாகும். நாங்கள் அரசாங்கமாக அரசாங்கத்தின் பணிகளை செய்கின்றோம். இன்று நான் உண்மையில் ஜனாதிபதியாக வரவில்லை. சரியாக சொன்னால் இன்று நான் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராகவே வந்துள்ளேன். இந்த கட்சியை கட்டி எழுப்புவது பல பேருக்கு நடந்த விவகாரம் என்னவென்றால், அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்திற்குள் முடங்கிவிடுகிறார், அமைச்சர்கள் அமைச்சரைக்குள் முடங்கிவிடுகின்றார்கள். அப்போது மக்களுக்கு அரசாங்கத்தையும் தெரிவதில்லை, மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதும் தெரிவதில்லை. மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு அறிந்து விடுகிறது. நாம் இந்த அரசியல் இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆட்சியாளர்களை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். அப்போதே உலகின் நாடுகள் முன்னேறி சென்றுள்ளன. அப்படியே இருக்க வேண்டும். ஆட்சியாளர் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அத்தகைய புதிய யுகத்தை நாம் உருவாக்க வேண்டும்.
1: உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் மானியங்களை வழங்கி எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
2: எனவே சில வரிகளின் சுமை இருப்பதை நாம் அறிவோம். ஆகவே வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்திலிருந்து குறித்த சில வரிகளிலிருந்து விலக்களிக்க நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போல் நாம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி திரைசேரியை நிரப்பியுள்ளோம். அடுத்த ஆண்டு திரைசேரிக்காக தற்போது நாம் தயாரித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மூலதன செலவுக்காக 1650 பில்லியனும் இதர மூலதன செலவுகளுக்காக 250 பில்லியனும் சேர்த்து மொத்தமாக 2000 பில்லியனை அடுத்த ஆண்டு மூலதன செலவுக்காக ஒதுக்கியுள்ளோம். இப்போது மத்திய வடகிழக்கு போர் தொடங்கியுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்த விலைக்கு வந்துள்ளது. தற்போது எமக்கு பாரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது விலையை உயர்த்துவதற்கென்றால் அரசாங்கம் எதற்கென்று முன்பு கூறுவார்கள். இம்முறை நாம் உலக சந்தையின் விலைக்கு ஏற்ப விலையை அதிகரிக்கப் போவதில்லை. நாம் என்ன செய்தோம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய 4 மாதங்களும் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் அரசாங்கம் 100 ரூபாய் வீதம் மானியம் வழங்கியது. ஒவ்வொரு லிட்டருக்கும் அப்படியே வழங்கப்பட்டது. அதற்காக எமக்கு 6000 கோடி செலவானது. தற்போது மீண்டும் விலை அதிகரித்துள்ளது. உலக சந்தையின் நிலவரப்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டும். வெளியிலிருந்து கொண்டு வந்து விலையை சமப்படுத்தி பார்த்தால் 1 அன்று விலை அதிகரிக்கப்பட வேண்டும். இருப்பினும் நாம் மானியம் வழங்கி அதை கட்டுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கம் என்றால் அப்படியே இருக்க வேண்டும்.
1: பெற்றோரை இழந்து பாதுகாவலர்கள் இல்லாத பிள்ளைகளை பராமரிக்கும் வயது எல்லையை 21 நீடிக்கவும் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார்.
2: சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருக்கும் பிள்ளைகள், அதாவது தாய் தந்தையரை இழந்து பாதுகாப்பாளர் இல்லாத பிள்ளைகள் உள்ளனர். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த ஜனவரி மாதம் முதல் வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் வீதம் வைப்பில் இடப்படுகிறது. அந்த பிள்ளை 18 வயதாகும் போது அந்த பிள்ளைகள் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. 18 வயதான பிள்ளைகள் வெளியே சென்று தனியாக என்ன செய்வது? நாங்கள் அவர்களை 21 வயது வரை பராமரிப்பதற்கு தீர்மானித்தோம். அந்த 21 வயது வரைக்கும் 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் வெளியே செல்லும் போது அதனை அதிகரிக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தற்போது அவர்கள் வெளியே செல்லும் போது வீடு ஒன்றை அமைத்துக் கொள்வதற்காக 20 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒன்றையும் வழங்குகின்றோம்.
1: சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
2: ஏன் இந்த ஒரு குடும்பத்திற்கு பின்னால் திருடப்பட்டவை பற்றி துரத்தி செல்கின்றீர்கள் என சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள். எனவே குடும்பமே சாப்பிட்டால் குடும்பமே கஷ்டப்படும். நான் என்ன செய்வது? ஒன்றில் தந்தை மனைவியிடம் கூறியிருக்க வேண்டும், நான் திருடுகிறேன், நீ ஒதுங்கிரு என்று அவர் கூறியிருக்க வேண்டும். இப்போது மனைவியும் அதனையே செய்துள்ளார். ஒன்றில் தாய் பிள்ளைகளிடம் கூறியிருக்க வேண்டும், நானும் தந்தையும் அந்த வேலையை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் நல்வழியில் செல்லுங்கள் என கூறியிருக்க வேண்டும். இல்லை, மகன்களும் அதனையே செய்துள்ளனர். எமது கிராமங்களில் சாதாரண பொருளாதாரத்தில் வாழ முடியாது. திருட்டில் ஈடுபடும் ஒருவர் என்ன செய்வார்? அவரும் இரவில் திருடச் சென்று விட்டு வந்து அதிகாலையில் தூங்கிவிடுவார். தூங்கிவிட்டு பிள்ளையை எழுப்புவார். வீட்டில் இருந்தது போல் பிள்ளைக்கு தெரியாமல் திருடுவார். கிராமங்களில் அப்படியே நடக்கும். தந்தை தாம் திருடுவதை பிள்ளைகள் அறிந்து கொள்வதை விரும்புவதில்லை. இது அப்படிப்பட்டதல்ல. மகன் திருடுவதற்காக தந்தை அமைச்சரவை பத்திரத்தை கொண்டு வந்துள்ளார். அவ்வாறான நிலையே உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படியான நாட்டையே மாற்றியமைக்கின்றோம். இதன் போது அந்த பழைய குழுக்கள் பதற்றமடைகின்றன. யார் பதற்றமடைந்தாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் என் கண்களை கட்டிக் கொண்டுள்ளேன். எனக்கு அலும் நபரும் தெரிவதில்லை, எனக்கு கண்ணீரும் தெரிவதில்லை. எவர் ஊழல்வாதியோ அவர் ஊழல்வாதி மட்டுமே. ஏனெனில் இந்த நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். எங்களை நம்பி வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளரும் எங்களை நம்பிய கௌரவத்தை பாதுகாக்கும் அரசாங்கமே இது. நாளை நீங்கள் வீதியில் இறங்கி செல்லும் போது உங்களை யாராவது கேட்டால் ஏன் வாக்களித்தீர்கள் என்று விமர்சனம் ஒன்றை முன்வைக்க முடியாத அளவிற்கு நாளையும் வீதியில் இறங்கி அவர்கள் நான் திசை காட்டிக்கு வாக்களித்தேன் என்று நிமிர்ந்த தலையுடன் கூறக்கூடிய அரசாங்கத்தை இந்த 2 வருடங்களுக்குள் நாங்கள் செய்து காண்பித்துள்ளோம்.
3: இந்த 2 ஆண்டுகளுக்குள் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், எங்களுடைய உழைக்கும் மக்களாக இருக்கின்ற
0: இந்த கருத்தானது மகளிர் மற்றும் சிறுவர்வகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களது.
3: தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வழங்கியிருக்கோம். அதை பற்றியான உண்மையான சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. 2 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய திரைச்சேரையில் சேர்க்கப்பட்ட பணத்தினால் மக்களுக்கு வழங்க வேண்டிய உண்மையான பலன்களை நாங்கள் அளித்துவிட்டு இந்த மக்களை கட்டியெழுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு காலமும் 2-3 குடும்பங்கள் மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வளங்கள் அனைத்துமே மக்கள் மயப்படுத்தி ஒற்றுமையாக வாழக்கூடிய இனவாதமற்ற மதபேதமில்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கு இந்த 2 வருடங்களில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டின் எதிர்கால வளர்ச்சி என்றது எங்களுடைய சிறார்களின் எதிர்காலம். அந்த எதிர்காலத்துக்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம்.
0: தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையிலான மக்கள் தொடர்புகள், தமிழ் பேசும் மக்களின் நலன், சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எம்ஏ சாஜகானிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் இலங்கை தமிழ் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்துரையாடியிருக்கிறார்கள். தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகானின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பில் சிறப்பு இரவு விருந்துபசார நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிபலித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையிலான மக்கள் தொடர்புகள், தமிழ் பேசும் மக்களின் நலன், சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையிலான உறவுகள் மற்றும் தமிழ் பேசும் மக்களின் நலன் தொடர்பான தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அனுரா அரசு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நிறைவு பெற்றும் வலிவடக்கு காணி விவகாரம் தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இந்த அரசாங்கம் கபட நாடகம் நடத்துவதாக பலாளி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
4: காணிகள் மக்களுக்கு என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் 2 ஆண்டுகள் கடந்தும் வலிகாமம் வடக்கு காணிகளை விடுவிக்காது ஏமாற்றி வருவதாக பலாளி காணி விடுவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலாளி காணி விடுவிப்பை கோரி இன்று 14வது வாரமாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போதே மக்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். தங்கள் நிலங்களை விட்டு இடம்பெயர்ந்து 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தாங்கள் இன்றும் வாடகை வீடுகளில் வாழ்ந்து வருவதாகவும் தமது வளமான காணிகளில் ராணுவத்தினர் விவசாயம் செய்து மேலதிக வருமானத்தை பெற்று வருவதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டனர். மேலும் யாழ்ப்பாணத்தில் காணிகள் விடுவிக்கப்படும் என கூறிய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ராணுவ தேவைக்காக 1700 ஏக்கரும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 700 ஏக்கரும் தேவைப்படுவதாக கூறி முரண்பாடாக செயற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் மிக குறைந்த அளவிலான காணிகளையே விடுவித்துள்ளதாக குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
5: இந்த அனுரா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் பூர்த்தியாக இந்த செப்டம்பர் மாதம் தாங்கள் காணியை விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு விசேட கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி உடனடியாக இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு தெரிவித்திருந்தார். அதே நேரம் பாதுகாப்பு தேவைக்கான விடயங்களை கருத்தில் கொண்டு மக்கள் சார்பாக முடிவெடுக்குமாறும் கூறியிருந்தார். ஆனால் இதே என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல்ல இந்த பலாலி வீதியால் வந்து வாகனத்தில இந்த பகுதியாலும் போய் வசாவலான் பகுதியாலும் போய் ராணுவம் இந்த பகுதியை விடுவிக்கலாம் என்று சில பகுதிகளை அடையாளம் காட்டி கொடிகள் நாட்டப்பட்ட இடங்களை பார்த்துட்டு சென்ற பின்பு பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார் ராணுவ தேவைக்காக 1600 ஏக்கர் காணிகளும் விமான படையினுடைய விமான விஸ்தரிப்புக்கு 700 ஏக்கர் காணிகளும் வேண்டும். அதனுடைய உள்நோக்கம் முழுக்க இந்த 2500 காணிகளை 500 ஏக்கர் காணிகளையும் தங்களுடைய தேவைகளுக்காக தேவை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இது முழுக்க முழுக்க அறுதி உறுதியுள்ள மக்களுடைய சொந்த காணிகள், இது மக்களுடைய காணிகள்.
0: தொடர்ந்து இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரங்களில் தீவிர கவனம் செலுத்தி வந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர் ஸ்தானிகரும் சிலியின் முன்னாள் ஜனாதிபதியுமான மிசேல் பேச்லெட் ஐக்கிய நாடுகள் சபையின் அடுத்த பொதுச் செயலாளருக்கான போட்டியிலிருந்து விலகுகின்றார். ஐக்கிய நாடுகளின் 80 ஆண்டுகால வரலாற்றில் முதல் பெண் பொதுச் செயலாளராகும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த 74 வயதான மிசேல் பேச்லெட் போதிய ஆதரவு கிடைக்காததை தொடர்ந்து போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அண்மையில் நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக 1 வாக்கும் எதிராக 11 வாக்குகளும் நடுநிலையாக 3 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியிலிருந்து விலகும் தீர்மானத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகராக பணியாற்றிய காலத்தில் இலங்கையின் போர்க்கால பொறுப்புக்கூறல், மனித உரிமைகள் நிலைமைகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் பல முக்கியமான அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கையின் விவகாரங்களில் மிசேல் பேச்லெட் சர்வதேச அளவில் மிக முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பொதுச் செயலாளர் அன்டனியோ குட்ரேஸின் பதவிக்காலம் எதிர்வரும் December 31 முடிவடையும் நிலையில் அவருக்கு பதிலாக புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் போட்டியில் கோஸ்டரிக்காவின் ரெபேக்கா கிரின்ஸ்பன் மற்றும் கயனாவின் கரோலின் ரோட்ரிஸ் ஆகியோர் தற்போது முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்த வருடம் நிறைவடையும் போது அரசு சேவைக்கு 121,000 பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளாக அரசு சேவைக்கு புதிய பணியாளர்கள் எவரும் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனாலும் எமது அரசாங்கம் தன்னிச்சையாக ஆட்களை சேர்ப்பதில்லை. இத்தொடர்பில் ஆராய பிரதமர் தலைமையில் விசேட குழு ஒன்றை நியமித்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவையான உண்மையான ஆளணி பற்றாக்குறையை முறையாக கண்டறிந்திருக்கிறோம். இதற்கமைய இந்த வருடத்தின் இறுதியில் காவல்துறையில் 10,000 பேரும், ஆசிரியர் சேவைக்கு 23,000 பேரும், அடங்கலாக ஒட்டுமொத்தமாக 121,000 பேர் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த ஆட்சேர்ப்பு பணிகள் இன்னமும் நிறைவடையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கூடாக அவர்களது பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். வடமாகாண சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 336 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து களஞ்சியம், பணியாளர் குடியிருப்பு வளாகம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று வைத்தியசாலை வளாகத்திலே நடைபெற்றது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதீச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அபிவிருத்தி திட்டங்களுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து அவற்றை உத்தியோர்வமாக ஆரம்பித்து வைத்தார். மேலும் 282 மில்லியன் ரூபாய் செலவில் மருந்து களஞ்சியம் மற்றும் பணியாளர் குடியிருப்பு வளாகம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதன் நிர்மாண பணிகள் 2027 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை 53 மில்லியன் ரூபாய் செலவில் வைத்தியசாலையின் மின்தூக்கி மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதன் பணிகள் 2027 ஆண்டு மே மாதத்தில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையின் விடுதிகளுக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் வைத்தியசாலையின் தற்போதைய செயற்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் எதிர்கால தேவைகள் தொடர்பில் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். தொடர்ந்து மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள் மற்றும் தாதிய உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலும் அமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது வைத்தியசாலையின் சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தேவைகள், மனித மற்றும் பௌதிக வள தேவைகள், தொழில்சார் சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அமைச்சருடன் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து களஞ்சியம், பணியாளர் குடியிருப்பு வளாகம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதீச இதில் கலந்து சிறப்பித்ததோடு வேறு பல திட்டங்கள் தொடர்பாகவும் தனது ஆய்வுகளை நடத்தியிருந்தார். சீதுவை லியனமுள்ள பகுதியில் தற்போது அமைக்கப்பட்டு வரும் சீமந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு கத்தோலிக்க திருச்சபை தனது பலத்த எதிர்ப்பை தெரிவிப்பதாக அதன் திருச்சபை ஊடக பேச்சாளர் அருத்தந்த யூட் கிரிஷாந்த தெரிவித்திருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபை மற்றும் சீதுவை லியனகமுள்ள புனித தோமஸ் கல்லூரியின் பெற்றோர்கள் இணைந்து அந்த கல்லூரி மண்டபத்தில் நேற்று நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அருத்தந்தை இதனை குறிப்பிட்டார். அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சீமந்து தொழிற்சாலைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதி மக்கள் கொழும்பு பேராயர் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இவ்வாறான எதிர்ப்பை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயரின் ஆலோசனையின் பேரில் இந்த எதிர்ப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த அருத்தந்தை ஜோகான் நிலந்த இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தாங்கள் தெரியப்படுத்திவிட்டதாகவும் கூறினார்கள். இந்த நிர்மாணப் பணி அரசாங்கத்தை கஷ்டத்துக்குள்ளாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படலாம் என்று சுட்டிக்காட்டிய அருத்தந்தையர்கள் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த நிர்மாணப் பணியை இடர்நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தவறினால் எதிர்காலத்தில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுத்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பினால் மக்களின் பொருளாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும், ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை மக்கள் அனுபவிப்பதாகவும் காணி உரிமைக்கான திருவண்ணாமலை மாவட்ட சேலணியின் தலைவர் ஏஏசி புனிஸ் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை சர்வோதய கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். தென்னைமரவாடி மற்றும் முத்துநகர் காணி பிரச்சினை தொடர்பில் பல அரசு திணைக்கழகங்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்திய எல்லையில் முறவிவரத்தில் உள்ள புளியங்குளம் வரியான காணி பிரச்சினைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களுடைய காணி பிரச்சினை தொடர்பில் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், கிழக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள காணி தொடர்பிலான குழு சிறந்த தீர்வினை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது அவர் தெரிவித்திருக்கிறார். செல்லுபடியாகும் விசா இன்றி குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 20 இலங்கையர்கள் நாடுகடத்தப்பட்டு இன்று அதிகாலை கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் வீட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்காக குவைத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணியிடங்களிலிருந்து தப்பிச் சென்று வேறு இடங்களில் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் குவைத் நகரிலிருந்து விமானம் மூலம் அதிகாலை 3:10 அளவில் இலங்கையை சென்றடைந்தார்கள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தாயகம் திரும்பியவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு நிதியுதவியையும் போக்குவரத்து வசதிகளையும் வழங்கியிருந்தது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞன் சிவராஜா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவரது மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு வலியுறுத்தி இன்று நாட்டின் பல பகுதிகளில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
6: கல்முனை நட்பிட்டி முனை ஓராம்கட்டை சந்தையில் அனோஜனின் விடுதலைக்காக கையெழுத்து சேகரிப்பு கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதில் அனோஜனின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
7: எல்லா மக்களும் அஜந்து ஜனாதிபதி ஐயா தாங்க சண்டையிலிருந்து மட்டும் தாங்க கொண்டு மட்டும் தாங்க நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு வளர்த்து நான் செய்ய தவறை அவர் மன்னித்து உணர்ந்துட்டாரு. அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. எந்த பிள்ளையே மட்டும் தாங்க எல்லாரும் அஜந்து மகனா போயிட்டு இந்த கையில தாங்க எல்லா மக்களுமா கையெழுத்து எல்லார்ட்டையும் நான் கையெழுத்து
6: இதேபோல அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் மரண தண்டனையை குறைத்து கருணை வழங்குமாறு கோரியும் மனிதாபிமான வேண்டுகோள் எனும் தலைப்பினில் ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தையில் கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது.
0: தொடர்ந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும், பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தோம். இந்த வாக்குறுதியில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நாட்டுக்கு பொருத்தமான முரண்பாடற்ற வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா ஆட்சிக்கு வந்து 2 நிறைவடைகின்றன. இந்த 2 கால பகுதியில் வெளியக தாக்கங்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது. அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்லுகிறோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும், புதிய யாப்புருவாக்கத்தில் பங்கு பெற்றுவதற்கான மனநிலை மக்களுக்கு இருக்க வேண்டும், பொருளாதார ஸ்திரத்தன்மை இதற்கு அத்தியாவசியமானது, பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும், அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக கொள்கைகளுக்கு அமைய புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படும், சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, கடந்த காலங்களில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட்டவர்கள் இன்று சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள், இதுதான் பாரியதொரு மாற்றம். அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பில் எதிர்கட்சியினர்தான் மக்கள் மத்தியில் போலியா நிலைப்பாட்டை தோற்றுவித்தார்கள். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படும் போது நிலுவையில் உள்ள வழக்குகள் துரிதமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இதனால் எதிர்கட்சியில் உள்ள ஊழல்வாதிகள் பாதிக்கப்படலாம். அது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர இது பொது பிரச்சனை அல்ல. எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை, தாம் செய்த குற்றம் மற்றும் ஊழல் மோசடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் போது அதற்கு எதிராக தற்போது ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜி ஆர் ஜெயத்தனா உட்பட அன்றைய அரசாங்கம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக அவர்களை முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். உண்மையை சொன்னால் ஜேஆர் இந்திய ஒப்பந்தத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது தான் தான் என்றும், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்ததும் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்கே இவற்றை தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரத்தில் அண்மையில் நடைபெற்ற பொதுஜன பேரமினவின் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆற்றிய உரை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக கர்ணரட்ன இதன்போது ரணிலின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அதாவது, குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு விடுதலை புலி என பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தார். இதொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் முந்தைய அரசியல் வரலாற்று பின்னணியை சுட்டிக்காட்டி இது தொடர்பாக விளக்கம் அளித்தார். இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. முதன் முதலில் பயங்கரவாத அமைப்பில் இருந்த ஒருவரை தம்பக்கம் ஈர்த்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா. அவர்தான் டக்ளஸ் தேவானந்தாவை முதன் முதலில் இணைத்துக் கொண்டார். அதற்கு பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார் நாயக்கா குமாரதுக்க தம்பக்கம் இணைத்தார். அதே வழியே மகிந்த ராஜபக்சாவும் தொடர்ந்து பின்பற்றினார். முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன உட்பட அன்றைய அரசாங்கத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தம் முற்றாக முடக்கி போட்டது. நான் அந்த நிலையை மாற்றி முடக்கத்தை உடைத்தறிந்தேன். விடுதலை புலிகள் அமைப்பை அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் உடைத்தது நான் தான். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மானை பிரித்து ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தேன். ஆனால் கருணாவை தேசிய அரசியலில் நேரடியாக இணைத்துக் கொண்டது மகிந்த ராஜபக்சாதான். எவ்வாறாயினும் பிரேமதாசா பயங்கரவாத அமைப்பில் இருந்தவரை தம்மிடம் எடுத்தது போல் நான் தான் விடுதலை புலிகள் அமைப்பை இரண்டாக பிளவுபடுத்தினேன். மறுபுறம் சந்திரிகா கருணாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியதோடு இவர்கள் அனைவரையும் பயன்படுத்தி இறுதியில் விடுதலை புலிகள் அமைப்பை மகிந்த ராஜபக்சா அழித்தார். நாட்டில் கொடூர யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் ஜேவிபி அமைப்பானது விடுதலை புலிகளுக்கு நிகராக மகா சங்கத்தினரையும் ராணுவத்தினரையும் கொன்று குவித்தது. அந்த காலத்தில் தான் ஜிஆரையும் கொல்லுங்கள் என்ற பதாகைகளும் தொங்கவிடப்பட்டிருந்ததாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். விடுதலை புலிகளின் பிரிவினவாத இலக்குகளுக்காகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காகவும் செயற்பட்ட திலீபனை காந்தியுடன் ஒப்பிட முடியாதென்றும், புலிகளின் பயங்கரவாதத்தை நினைவூட்டும் வகையில் நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் சிலையை அரசாங்கம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வஜன அதிகார கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் பிரியங்கர மகாமுல்லி இதனை தெரிவித்திருக்கிறார். திலீபனை சிலர் காந்தியுடன் ஒப்பிடுகின்றார்கள். ஆனால் அவர் காந்தி அல்ல, நாட்டை இரண்டாக பிரிக்கும் நோக்குடன் செயற்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் பிரிவினவாத இலக்குகளுக்காகவும் நாட்டின் மக்களின் எதிர்காலத்தை இரத்த களறியாக்கும் நடவடிக்கைகளுக்காக செயற்பட்ட ஒருவர்தான் இந்த திலீபன். இலங்கையிலும் உலகின் பல நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய திலீபனுக்கு மரணத்துக்கு பின்னர் ராணுவ தரவரிசையும் வழங்கப்பட்டது. அவரது உருவச்சிலை நல்லூர் கோவில் அருகில் அமைக்கப்பட்டிருப்பதோடு பாடசாலை சீருடை அணிந்த மாணவர்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டு மலர் தூவி வழிபாடு நடத்தும் நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த கால காயங்களை மீண்டும் கிளறுவதோடு எதிர்கால தலைமுறையினரின் மனங்களில் இனவாத மற்றும் பிரிவினவாத சிந்தனைகளை விதைக்கும் நிலையை உருவாக்கக்கூடும். எனவே ஒலிபெருக்கிகளை அகற்றுவது மாத்திரம் தீர்வல்ல, பயங்கரவாதியாக இருந்த திலீபனின் சிலையையும் அங்கிருந்து அகற்ற வேண்டும். 1999 ஆண்டு அம்பாறை கோணகல பகுதியில் பயங்கரவாதிகளால் 54 நிராயுத பாணியான பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு 27 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. உயிரிழந்தவர்களில் 27 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள் மற்றும் 10 பேர் சிறுவர்கள், இருவர் கற்பிடி தாய்மார்கள். இவ்வாறான கொடூரமான வரலாற்றை கடந்து வந்துள்ள நாம் மீண்டும் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் ரத்தம் சிந்தும் நிலைக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது. கிராம பாதுகாப்பு படையினரிடம் இருந்த ஆயுதங்களை அகற்ற வேண்டும் என்பது திலீபன் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கோணகல போன்ற கிராமங்களில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல்களின் பின்னணியிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டன. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரனால் திரிபனுக்கு மரணத்துக்கு பின்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் ராணுவ தரவரிசையுடன் அவரது உருவச்சிலை அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறு இருக்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடைய ஒருவரை நினைவு கூறும் வகையில் இடம்பெறும் நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத மற்றும் ஆயுத மோதல்கள் ஏற்படாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈழ ராஜ்ய கோட்பாட்டின் அடிப்படையில் நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக செயற்பட்ட குழுக்கள் வெளிநாடுகளிலும் புலம்பெயர் அமைப்புகளாக தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றன. எனவே மீண்டும் பிளவுகளை ஏற்படுத்தும் எந்தொரு நடவடிக்கைக்கும் இடமளிக்கக்கூடாது. நாட்டின் அனைத்து மக்களும் சமாதானமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறும் இருந்தாலும் புலனாய்வறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கி அமைப்பை போலீசார் எடுத்து சென்ற சம்பவம் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்த நிலையில் இதுகுறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரை நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கி அமைப்பை போலீசார் அனுமதி பெறப்படவில்லை என்ற காரணத்தினால் அகற்றியுள்ளதாக அவரிடம் தெரிவித்தேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குழுவின் பிரதிகள் ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை கோரி எழுத்து மூலமான கோரிக்கையுடன் யாழ்ப்பாண போலீசாரிடம் சென்றபோது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கு இல்லை என்றும் ஆகவே விண்ணப்பத்தை இன்று சமர்ப்பிக்குமாறு கூறி அந்த கோரிக்கையை ஏற்பதற்கு போலீசார் மறுத்திருக்கிறார்கள். மீண்டும் நேற்று ஏற்பாட்டாளர்கள் எழுத்து மூல கோரிக்கையுடன் போலீஸ் நிலையம் சென்ற போதிலும் போலீசார் அதனை ஏற்க மறுத்துள்ளார்கள். அதனை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் தாம் பேசுவதாகவும் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களை மீண்டும் அனுமதி கோருமாறு அறிவுறுத்துவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் என்னிடம் தெரிவித்திருக்கிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலிபெருக்கி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஆனாலும் புலனாய்வு அறிக்கை பெறப்பட்டதன் பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டிருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கிறார். சமூக அடிப்படையிலான திருத்த சட்டத்தை திருத்தி தண்டனை வழங்குவதை விட குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயமாக்கல் மற்றும் புனர்வாழ்வளித்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தேவையான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் கொள்கையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல் புனர்வாழ்வளித்தல் மற்றும் மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். சிறைச்சாலை திணைக்கழகத்தால் இணைத்துக் கொள்ளப்பட்ட 265 பேரை கொண்ட 13வது பயிற்சி பெறும் இரண்டாம் தர ஜெயிலர் மற்றும் 105வது பயிற்சி பெறும் சிறை காவலர் பயிற்சிப்பாடல் நெறிகளை பூர்த்தி செய்த அதிகாரிகளின் வெளியேற்ற விழா அங்கனகுல பிளச சிறைச்சாலை பயிற்சி நிறுவன விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய அவர் சட்டத்துக்கும் மனிதநேயத்துக்கும் இடையில் இருக்கும் பாதுகாவலர்கள் என்பதால் உங்களுக்கு முன்னால் நிற்கும் நபர் ஒரு சட்டத்தை மீறியிருக்கலாம். அந்த நபருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்காக அந்த நபர் மனிதனாக இருப்பது நின்றுவிடாது. சமூகத்திலிருந்து விலகி தவறான வழியில் சென்ற வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தவறான முடிவை எடுத்த ஒரு நபருக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை வழங்குவதும் சிறைச்சாலை சேவையின் பொறுப்பாகும். அந்த வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நபர்களை நல்வழிப்படுத்துவதற்கான சட்டபூர்வ அதிகாரம் சமூகத்தில் ஒரு சிலருக்கே கிடைக்கிறது. எனவே உங்கள் கடமையை வெறும் காவல் காப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனின் வாழ்க்கையை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்புவதற்கு உதவுவதாக பாருங்கள். உங்கள் தொழிற்கல்வியின் உண்மையான பெருமை அங்கேதான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அரசு சேவையில் இருக்கும் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விடயம் உள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது, ஆட்சியாளர்களுக்கும் ஒன்றுதான், அரசியல்வாதிக்கும் ஒன்றுதான், அரசு அதிகாரிகளுக்கும் ஒன்றுதான், சாதாரண குடிமகனுக்கும் ஒன்றுதான். சட்டத்தின் ஆட்சி என்பது அதிகாரமுள்ள நபருக்கு ஒரு சட்டமும் அதிகாரம் இல்லாத நபருக்கு வேறு ஒரு சட்டமும் இருப்பதல்ல. அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்துவதாகும் அந்த நம்பிக்கை அரசு நிறுவனங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையை கட்டியெழுப்பும் அடிப்படை தளம். எனவே உங்களுக்கு தேவைப்படுவது அரசியல் தொடர்போ அல்லது செல்வாக்கோ அல்ல, உங்களுக்கு தேவைப்படுவது சட்டத்தின் மீதான நம்பிக்கையும் உங்கள் கடமை மீதான நேர்மையும் மட்டுமே. நீங்கள் இன்று பொறுப்பேற்கும் சீருடை அந்த பொறுப்பின் குறியீடாகவே காட்சியளிக்கிறது. நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விடயம் உள்ளது. ஒரு குற்றம் நடக்கும் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அது அத்தியாவசியமானது. ஆனால் தண்டனையினால் மட்டுமே ஒரு சமூகத்தின் குற்ற பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. சிறைச்சாலை கொள்கையானது தண்டனையோடு முடிந்து விடாமல் திருத்துதல், புனர்வாழ்வளித்தல் மற்றும் மீண்டும் சமூகமயமாக்கல் வரை நகர வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பீரிக்ஸ் உச்சி மாநாட்டை இலங்கை அரசாங்கம் அலட்சிய போக்கால் தவறவிட்டுவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாவிட்டால் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இத்தகைய மாற்று நிதி ஆதாரங்கள் மிகவும் அத்தியாவசியமானவை என்று சுட்டிக்காட்டிய பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், அரசாங்கத்தின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கை காரணமாக சிறந்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டு நாட்டுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் வலுப்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் வாகனங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவசரியங்கள் தொடர்பில் எழுத்துப்பூர்வமான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குளிரூட்டிகளின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய மற்றும் நவீன பசிப் கூலிங் முறைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் திட்டம் மற்றும் குளிர்விப்பு கூட்டமைப்பு இணைந்து கடந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடத்திய உலகளாவிய குளிர்விப்பு உறுதிமொழி பேரவை 2026 நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழுவினால் இந்த முன்மொழிவு தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பவனியா தோணிக்கல் பகுதியில் கத்திக்குத்து கிழக்கான்லையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக நேற்று மீட்கப்பட்டிருக்கிறார். சம்பவ தினத்தன்று வீட்டில் தாயும் அவரது பிராமகனும் இருந்துள்ளனர். இந்த நிலையில் உறவினர் இருவர் நேற்று மாலை அந்த வீட்டுக்கு சென்றபோது தாய் இரத்த காயங்களுடன் வீட்டின் பிரதான அறையில் வீழ்ந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து அவர் உடனடியாக மீட்கப்பட்டு பவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை அந்த வீட்டின் அறையொன்றுக்குள் அவரது மகன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த அலஸ்கிரீன், அவருக்கு வயது 60, அந்த பெண்ணும் அவரது பிராமகனுமான அயந்தன், அவருக்கு வயது 35 என்ற இளைஞருமே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதோடு இளைஞர் அவரது தாயை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்திய பகுதியில் 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உயிரிழந்த பெண்ணின் மகனை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அராலி மத்திய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண்ணே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டில் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் சடலத்தில் காயங்கள் காணப்பட்டமையினாலும் பொருட்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தமையினாலும் சந்தேகம் உருவானது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் இது கொலை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணும் அவரது மகனும் மட்டுமே அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் மகனை வட்டுக்கோட்டை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு 500,000 ரூபாய் பணத்தை வீதியில் வீசியதோடு பெருந்தொகை பணத்தை சேதப்படுத்தியவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தம்புள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் பயணித்த சிற்றுந்துடன் மோதிய பேருந்தின் சாரதி விபத்து இடம்பெற்ற வேளையில் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பேருந்துக்கு முறையான சேவை அனுமதி பத்திரம் இருக்கவில்லை என்பதும் காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பொலிஸ்லிய எல்லைக்குட்பட்ட பரந்தன் சோதனை சாவடியில் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லோரிகளின் அனுமதி பத்திரங்களை கிளிநொச்சி போலீஸ்லிய அதிகாரிகள் பரிசோதித்துக் கொண்டிருந்த போது இந்த கைது

0: பெற்றுள்ளார்கள். கம்பக படல்கம மகாவுயாவில் நீராடச் சென்ற நால்வரில் இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடலங்களில் ஒரு ஆணின் உடலமும் ஒரு பெண்ணின் உடலமும் மீட்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து இலங்கை சென்ற மூன்று தாய்லாந்து பெண்கள் 5 கிலோவுக்கு அதிகமான குஷ்வக போதைப்பொருள் மற்றும் 2.4 கிலோ ஹாசிஸ் போதைப்பொருளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 38, 36 மற்றும் 31 வயதுடைய தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்கள் என்று தெரியவருகிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கண்டி பஸ்புக கோரளப்பிரசீலக பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: இப்போது கூட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே மழையுடனான வானிலை நீடித்து வருகிறது. இது எதிர்வரக்கூடிய 25ஆம் தேதி வரையிலே மழையுடனான வானிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலே பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கும் அனர்த்தங்கள் தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மகாவலி கங்கையை பொறுத்தவரையிலே நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக மகாவலி கங்கையை அண்மித்த பல பிரதேசங்களுக்கு இப்போது வெள்ளம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களை மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் நாவலப்பட்டி, பவாகமம் மற்றும் கந்துபிட்டிய ஆகிய பிரதேசங்களிலே கிட்டத்தட்ட 45 குடும்பங்கள் இப்போது இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது மண்சரிவு உள்ளிட்ட பல அனர்த்தங்கள் தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆறுகள் பலவற்றினுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. எச்சரிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது பார்ப்போம்.
2: இதற்கமைய மகாவலி கங்கையின் நீரைந்து பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பஸ்பாகி கோரளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு மகாவலி கங்கையை அண்மித்து தாழ்நில பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து அறிவித்துள்ளது. கங்கையில கோரளி, உடப்பளாத்து, தொழுவ, உடனுவரு, யட்டினுவரு, கங்கவட கோரளி, ஹாரிஸ்பத்து மற்றும் பாத்ததும்பரி பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்டு மகாவலி கங்கையை அண்மித்து தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுகின்றது. இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதியூடாக செல்லும் சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுவேளை பலத்த மழையுடனான வானிலையால் கிங்கங்கையை அண்மித்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று நண்பகல் 12:30 முதல் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் தவளம, நாகுட, பத்திகம மற்றும் வலிவிட்டிய திவிதூர பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்டு கிங்கங்கையின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கையின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் சில மணித்தியானங்களில் புலத் சிங்கள, பாலிந்தனுவர மற்றும் மதுராவள பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழக வெற்றி கழகம் பட்டினப்பாக்கத்தில் திட்டப்பணிகளை தொடங்கினால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடுக்கும். இந்த அரசின் அணுகுமுறை திருப்திகரமாக இல்லை. எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்கள் இந்த அரசுக்கான ஆதரவு முடிவை தாங்கள் மாற்ற

0: நடத்த வேண்டி வரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் முடிவை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மீனவ கிராம மக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு பே சண்முகம் 34% பேர் மட்டுமே திரு விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார். 100% மக்களும் திரு விஜயை ஆதரிக்கவில்லை என்று கூறிய அவர், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் ஆதரவோடுதான் தாவேகா அரசு நீடிக்கிறது என்றார். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுத்தால் அரசுக்கு ஆதரவளிக்கும் தாங்கள் வேறு விதமான முடிவுகளை நோக்கி செல்வோம் என்று திரு சண்முகம் எச்சரித்தார். இதனிடையே இடைத்தேர்தல் நடைபெறும் தாராபுரத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி திரு கே சுப்பராயன், மக்கள் பிரச்சினைகளை கேட்கக்கூட முதலமைச்சருக்கு நேரமில்லை என்று விமர்சித்துள்ளார். குழந்தைகள் சொன்னார்கள் என்பதற்காக தேர்தலில் தாவேகாவுக்கு வாக்களித்த பெரியவர்கள் மீண்டும் அதே தவறை செய்யாத வகையில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பெரும் பண பலத்துடன் உள்ளவர்களிடம் மன வலிமையை மட்டுமே வைத்து கம்யூனிஸ்டுகள் தேர்தலை சந்திப்பதாக திரு சுப்பராயன் கூறினார். எனவே வீட்டுக்கு வீடு சென்று பெண்களிடம் தாவேகா ஆட்சியின் அவலங்களை கம்யூனிஸ்ட் கட்சியினர் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
0: தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2: செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இடப்பற்றாக்குறை நிலவுவதால் 1200 கோடி ரூபாய் செலவில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய நிலத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதற்கு தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். நிதி நெருக்கடி நிலவும் சூழலில் 1200 கோடி ரூபாய் செலவிடுவதை தவிர்த்துவிட்டு தற்போதுள்ள புனித ஜார்ஜ் கோட்டை வளாக கட்டடத்தை புதுப்பித்து பயன்படுத்தலாம் என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அரசின் இந்த நடவடிக்கையால் ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி மற்றும் அங்குள்ள மீனவ மக்கள் நலன் பாதிக்கப்படும் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை கைவிட உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரை கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மேற்கு வங்கத்தின் ரஜினகர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதாக கூறிய மம்தா அணி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை பாரதிய ஜனதா கட்சியின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு கைப்பற்றியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் 20 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. இதையடுத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர் ஆகிய 3 முக்கிய பதவிகளை சங் பரிவார் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கைப்பற்றியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளை திருடிவிட்ட மாநில கும்பல் குறித்து தானே நகர காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் பல வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக 3500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள்.
1: ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் 2 நாட்கள் முன்னதாக பிவாண்டி நகரில் வினாத்தாள் விற்கப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வினாத்தாள் மோசடிக்கு திட்டம் தீட்டியதாக ஏற்கனவே ஒடிசாவில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய பயிற்சி மைய ஆசிரியர் விஜேந்திரா குப்தா உட்பட 18 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் தலைமறைவாக உள்ளனர். இந்த வழக்கில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் 3500 பக்க குற்றப்பத்திரிகையை பிவாண்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். அதில் தேர்வுக்கான வினாத்தாள், உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் வினாத்தாள் அச்சடிக்க ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள மஹிம் பாத்ரான் அச்சகத்தில் இருந்து 2 ஊழியர்களால் கடத்தி வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர்கள் 8000 ரூபாய் வாங்கிக் கொண்டு வினாத்தாள்களை காலுறைக்குள் மறைத்து வெளியே கொண்டு வந்துள்ளனர். குளறுபடி நடந்தால் மாற்றி வழங்க ஏற்ற வகையில் 4 வெவ்வேறு வினாத்தாள்கள் அச்சடிக்கப்படுவது வழக்கம் என்ற நிலையில் அவர்கள் அந்த 4 வினாத்தாள்களையும் கடத்தி வந்துள்ளனர். தேர்வுக்கான வினாத்தாள் ஒருவருக்கு 80,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை விற்கப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பணத்தை தேர்வு முடிந்த பின் வினாத்தாள் சரியானதுதானா என்பதை உறுதி செய்த பிறகு தேர்வர்கள் தரலாம் என மோசடி கும்பல் சலுகை வழங்கியுள்ளது. ஆனால் அதற்கு ஈடாக அசல் கல்விச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அவர்கள் பெற்றுள்ளனர். வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரகாஷ் பவார் 26 பேரின் அசல் கல்விச் சான்றிதழ்களை டெல்லிக்கு கொண்டு சென்று தற்போது தலைமறைவாக உள்ளவரிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த சான்றிதழ்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவரின் வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது ரியல் ஆட்சி, இவர்கள் நடத்துவது ரீல்ஸ் ஆட்சி என்று தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று மின்வெட்டு இன்னொன்று அறிவாள் வெட்டு என்று முப்பெரும் விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார்.
3: சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் அவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பெயரிலான விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் உரையாற்றிய திரு மு க ஸ்டாலின், விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் இன்றைக்கு என்ன கோட், என்ன டிரெஸ் போட்டார், வெள்ளிக்கிழமை பட்டு வேட்டி சட்டை போட்டார், நெற்றியில் என்ன பொட்டு வைத்தார், ஜோசியர் என்ன சொல்லியுள்ளார் என்பதுதான் செய்திகளாக வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பற்றியெல்லாம் முதலமைச்சர் சிறிதும் கவலையின்றி இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார்.
4: ரெண்டுக்கு நடுவில்தான் போட்டிங்க, ஒண்ணு மின்வெட்டு இன்னொன்னு அறிவால் வெட்டு, எது அதிகம் தான் போட்டிய? பட்டப்பகல கொலைகள், துப்பாக்கி சூடுகள், ஆளுங்கட்சியினரே போதைப் பொருட்களை விற்பனை செய்யறது, பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபடுறது, இப்படி குற்றவாளிகளை வேட்டைக்காரா தமிழ்நாடு மாறி இருக்கு.
3: திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தாவேக அரசு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவதாக விமர்சித்த திரு ஸ்டாலின், பொருளாதார வளர்ச்சியில் சிறந்து விளங்கிய தமிழ்நாட்டை பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து 25 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிட்டதாக சாடினார். தொழில்துறை அமைச்சர் செயலாளர் இன்றி இந்தியாவில் இருக்கும் நிறுவனத்திற்கு திரு விஜய் லண்டன் சென்று கையெழுத்து போட்டது ஏன் என்று அவர் வினவியுள்ளார்.
4: வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு மேடையில கத்தினாரு. இப்ப நான் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு அளவுக்கு நான் இறங்கி வர தயாரா இல்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்த்து, சிஎம் சார், இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு எதுக்கு லண்டன்ல போய் கையெழுத்து போடுறீங்கன்னு சத்தமா கேட்கிறாங்க.
3: பஞ்ச் டயலாக், ஃபாரின் ஷூட்டிங் என முதலமைச்சர் நடவடிக்கை எல்லாம் ரீல்ஸ் தான் என சாடிய திரு மு க ஸ்டாலின், தாவேகாவுக்கு தமிழக ரீல்ஸ் கழகம் என பெயர் வைத்திருக்கலாம் என்றும் திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சியினரின் ரீல்ஸால் புகழ்பெற்ற சட்டப்பேரவையே தனது மாண்பை இழந்து நிற்பதாக அவர் கவலையுடன் கூறினார். மேலும் தமது மிசா கைதை எவருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், மதுராந்தகம், தாராபுரத்தில் திணிக்கப்பட்டுள்ள இடைத்தேர்தல்களில் திமுகவை வெற்றி பெற செய்து ஆட்சியாளர்களின் ஆணவத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து, தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துவிட்டதென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்துடன் பல கட்சிகளுக்கு தாவி தமிழக வெற்றி கழகத்தை குத்தகைக்கு எடுத்துள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி பேச எந்தவித தகுதியும் கிடையாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையான பதிலடியை அவருக்கு கொடுத்துள்ளார்.
2: மதுராந்தகம் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்த திரு ஆதவ் அர்ஜுனா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா வேட்பாளரை விலைக்கு வாங்கியதால் தான் திரு பழனிசாமி வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் போட்டியிட தயாரா என்று திரு பழனிசாமிக்கு அவர் சவால் விடுத்தார்.
5: ஐயா எடப்பாடி அவர்கள் வாங்கி எங்களை பத்தி தெரியும் எடப்பாடி சைன் பண்ணி திருப்பி நில்லுங்க. எங்க அண்ணன் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாரு, ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு தங்கச்சி நிப்பாட்டுவாரு, ரொம்ப எல்லாம் வேணாம். என் தங்கச்சி போய் பிரச்சாரம் பண்ணா எடப்பாடி தொகுதியில ஜெயிப்போம். இதுதான் இன்னைக்கு இருக்கு அதிமுக.
2: இந்நிலையில் சேலத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு பழனிசாமி, திமுக விடுதலை சிறுத்தைகள் என பல கட்சிகளுக்கு சென்ற திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று கூறினார்.
6: எங்கிட்ட வந்து என்னை பார்த்து சந்திச்சு பேசுனீங்க, அவருக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு அண்ணா திமுக துணை பொதுச்சாரல் கேட்டார். தம்பி, இந்த கட்சியில பதவி விக்கிறது கிடையாது, உழைத்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கணும். அப்புறம் டிவி கேவுக்கு போனார், அங்க போய் அந்த கட்சி குத்தகைக்கு எடுத்துக்கிட்டார். நீ பேசலாமா? அண்ணா திமுக பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா?
2: கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலியான நிலையில் அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக தலைவர்கள் ஆறுதல் கூறியதாக தெரிவித்த திரு பழனிசாமி, தற்போது வீர வசனம் பேசும் திரு ஆதவ் அர்ஜுனா அப்போது வெளி மாநிலத்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டதாக விமர்சித்தார். குதிரை பேரம் மூலம் அதிமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகா விலைக்கு வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தல் மூலம் இந்த ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்று தெரிவித்தார்.
0: தொடர்ந்து சென்னை மீனம்பாக்கம் விமானியத்தை நிர்வகித்து வரும் இந்திய விமானியங்கள் ஆணையத்துக்கு பதிலாக வேறு தனியார் நிறுவனத்தை நிர்வாகியாக நியமிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானியத்தில் பயணிகள் எண்ணிக்கை, விமான இயக்கம், சரக்கு கையாளுதல் உள்ளிட்டவற்றில் மேலும் முன்னேற்றம் தேவை என்பதை காரணமாக கூறி இந்த நிர்வாக மாற்றத்தை தமிழக அரசு கோரியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன.
7: சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தை மத்திய அரசின் விமான நிலையங்கள் ஆணையம் நிர்வகித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் திரு மோடிக்கு திரு விஜய் எழுதிய கடிதத்தில், தொழில் வளர்ச்சியில் முன்னோடியாக விளங்கி வரும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் வருகை மற்றும் சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதால் சேவையை மேம்படுத்த அதன் நிர்வாகத்தை விமான நிலையங்கள் ஆணையத்திடமிருந்து மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், தொழிலதிபர் அதானிக்கு உதவும் இந்த முடிவை ஏற்க முடியாது என கூறியுள்ளார். பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நவீன மயமாக்கலுக்கு தனியார் மயமாக்கல் அவசியம் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில செயலர் திரு மு வீரபாண்டியன், மக்களின் பணத்தில் உருவாக்கப்பட்ட விமான நிலையத்தின் உள்கட்டமைப்பால் கிடைக்கும் லாபத்தை தனியாருக்கு அளிப்பது தேச விரோத செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதன் உண்மை காரணம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார். இரட்டை ஓடுபாதைகள், சரக்கு முனையம், எதிர்கால விரிவாக்கத்திற்கான நிலப்பரப்புடன் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கிட்கோ நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உருவாக இருந்த பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்தது மீனம்பாக்கம் விமான நிலையத்தை கைப்பற்றப் போகும் தனியார் நிறுவனத்தின் வருங்கால வருமானத்தையும் ஏகபோக லாபத்தையும் பாதுகாக்கவா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை மூடி மறைத்தது ஏன் என்றும் திரு ராஜா வினவியுள்ளார். விமான நிலைய குறைபாடுகளை சரிகட்ட மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவதற்கு பதிலாக தனியாரிடம் ஒப்படைக்க கோருவது ஏன் என்று தென்சென்னை எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் வினவியுள்ளார். விமான நிலைய செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருந்தால் மத்திய அரசு மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறுவது ஏற்புடையதல்ல என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். தாவேகா அரசின் முடிவுக்கு பாஜக முன்னாள் எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசனும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வருவாய் ஈட்டுவதிலும் சரக்குகள் பயணிகளை கையாள்வதிலும் சிறப்புடன் செயல்பட்டு வரும் விமான நிலையங்கள் ஆணையத்தின் நிர்வாகத்தை மாற்ற தாவேகா அரசுக்கு என்ன அவசியம் என்று திருமதி வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் தாவேகா அரசு நடவடிக்கைகள் முரண்பட்டதாகவே இருப்பதாக தொழில் முனைவோரும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
8: இருக்கிற ஏர்போர்ட் ரொம்ப குறுகியதா இருக்கு, எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணல, அதுக்காக நாங்க வந்து ஒரு பிரைவேட்டைஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெர்மினல் 5 எல்லாம் தமிழக அரசு பண்ணும், ஆனா பிரைவேட் பீப்புள் வில் மேனேஜ் இட், அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா? கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இதுல இவ்வளவு முனைப்புகள் காட்டுறது என்ன அர்த்தம்? அப்ப அது வரப்போறது இல்லையா?
7: இந்தியாவில் மும்பை, அகமதாபாத், திருவனந்தபுரம், கவுஹாத்தி, ஜெய்ப்பூர், லக்னோ, நவி மும்பை உள்ளிட்ட 8 விமான நிலையங்கள் அதானி நிறுவனத்திடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. டெல்லி ஹைதராபாத் விமான நிலையங்கள் GMR நிறுவனத்தின் வசம் உள்ளன. தற்போது சென்னை விமான நிலைய பராமரிப்பை தனியாரிடம் ஒப்படைக்குமாறு பிரதமருக்கு திரு விஜய் கடிதம் எழுதியிருப்பதன் விளைவாக விமான நிலையம் அதானி நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படுமா அல்லது GMR நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலையில் GMR குழும தலைவர் திரு GPS ராஜு தலைமையிலான குழுவினர் கடந்த ஜூன் மாதம் திரு விஜயை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து மதுராந்தகம், தாராபுரம், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலையொட்டி நாளை முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்கிறார். நாளை தாராபுரத்தில் பரப்புரையை தொடங்கும் சீமான் அக்டோபர் 4 தேதி பரப்புரையை நிறைவு செய்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 8 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டு விட்டதாக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள்.
3: டம்மி முதலமைச்சரின் ஆட்சி அமைந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காற்றில் பறந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காளையார் கோவில் இரட்டை கொலையில் கூலிப்படையை ஏவியவர்களை கைது செய்யாமல் காவல்துறை காலம் தாழ்த்துவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் செயலிழந்து போயுள்ளதற்கு 24 மணி நேரத்தில் நடந்த 8 கொலைகள்தான் சாட்சி என்று திமுக எம்பி திருமதி கனிமொழி விமர்சித்துள்ளார். நம்பி வாக்களித்த மக்களுக்கு தினமும் குற்றங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி தாவேக அரசு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்படுகிறதா அல்லது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் போல ஓய்வில்தான் இருக்கிறதா என திருமதி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு கொலைகளின் கூடாரமாக மாறிவிட்டதாக மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தேர்தலின் போது மாற்றம் என்ற பெயரில் மக்களிடம் மன்றாடி ஓட்டு கேட்ட திரு விஜய் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்த பிறகு அந்த மக்களை தினம் தினம் உயிர் பயத்தில் செத்து பிழைக்க வைத்துக் கொண்டிருப்பது அநியாயம், அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் என்று சாடியுள்ளார். சட்டமன்றத்தில் சினிமா வசனங்களை பேசுவதை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தினந்தோறும் அரங்கேறும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையையும் தாவேக அரசையும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனிநபர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வளர்ந்த நாடுகள்தான் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு வளரும் நாடுகளே காரணம் என்று நியாயமற்ற குற்றச்சாட்டு கூறப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நேபாளத்துக்கு மேலும் 11 டன் அடங்கிய நிவாரணப் பொருட்களை இந்திய ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் கத்மண்டுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பகிர்ந்த எக்ஸ் தகவலின்படி, அண்ட நாடான நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அந்த நாட்டின் மீட்சிப் பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. மருந்துகள், தடயவியல் ஆய்வுப் பொருட்கள், கூடாரங்கள், சுகாதாரப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் மற்றும் பிற பொருட்கள் என்று மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். நேபாளத்தின் மீட்பு பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. இந்தியாவின் மனிதாயமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த புதிய தொகுப்பு நிவாரணப் பொருட்கள் இந்திய விமானப்படையின் C-130 விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தின் மீட்பு நிவாரணம் மற்றும் தடயவியல் பணிகளுக்கு ஆதரவளிக்க இந்தியா இதுவரை 130 டன்னுக்கு அதிகமான நிவாரணப் பொருட்களை பல்வேறு கட்டங்களாக அனுப்பியுள்ளது. அத்துடன் 54 நிபுணர்களையும் அங்கு பணியமர்த்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்க அமெரிக்க அதிபர் அதிகாரம் அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு தற்போது சட்டமாக்கியுள்ளார்.
7: ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் உக்ரைன் மீதான போருக்கு மறைமுகமாக உதவி வருவதாக டிரம்ப் விமர்சனம் செய்து வந்தார். இந்நிலையில் ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான மசோதாவை அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் லின்சி கிரஹாம் அறிமுகம் செய்தார். அவர் காலமானதால் இந்த மசோதாவுக்கு லின்சே ஓ கிரஹாம் ரஷ்யா மற்றும் ஈரான் தடைகள் சட்ட மசோதா 2026 என பெயரிடப்பட்டது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நடந்த வாக்கெடுப்பில் 262 உறுப்பினர்கள் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேறியது. 159 வாக்குகள் எதிராக பதிவாகின. இதையடுத்து அதிபருக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% இறக்குமதி வரி விதிக்க இந்த சட்டத்தின் மூலம் அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை, வங்கித்துறை ஆகியவற்றுக்கு எதிரான தடைகளை விரிவுபடுத்தும் இந்த சட்டம் ஈரான் மீதான தற்போதைய பொருளாதார தடைகளையும் நீட்டிக்க வழி செய்கிறது. கையெழுத்தான 30 நாட்களுக்குள் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செனட்டர் லின்சே கிரஹாம் அறிமுகப்படுத்தி 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ள ரஷ்யா மீதான தடை சட்டத்துக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு லின்சே கிரஹாம் வந்திருந்த போது அமைதியை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு நெருக்கடி அளிப்பதுதான் சரியான வழி என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சட்டத்தில் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் 5 நாடுகள் எவை என்பது குறிப்பிடப்படாததுடன் சட்டம் அமலுக்கு வந்த பின்தான் அது கணக்கிடப்படும் என்பதால் சில நாடுகளுக்கு விலக்களிக்கப்படலாம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.
0: தொடர்ந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் $1,00,000 H1B விசா நுழைவு இசைவு கட்டணத்தை ஓராண்டு நீடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாக வெள்ள மாளிகை தெரிவித்திருக்கிறது. H1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் இந்தியா முழுவதும் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கும் ஒரு அறிவிப்பு, யூபிஐ பரிவர்த்தனை கட்டணம் 2,000 ரூபாவுக்கு மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 0.4% கட்டணம் விதிக்கப்படும் என்று இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு பின்னால் அமெரிக்காவின் அழுத்தம் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன.
9: புதிய கட்டண விதிமுறைகளின்படி 2,000 ரூபாய்க்கு அதிகமான சாதாரண யுபிஐ நபரிடமிருந்து வணிகருக்கான பரிவர்த்தனைகளுக்கு 0.4% MDR கட்டணம் விதிக்கப்படும். மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எனப்படும் MDR என்பது டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் கட்டணமாகும். டெல்லியை சேர்ந்த குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ற சிந்தனை குழுமத்தின் இயக்குநர் அஜய் ஸ்ரீவத்சவா இதுபற்றி விவரிக்கிறார். அவர் கூறுகையில், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கப்படுவதற்கான காரணம் யுபிஐ அமைப்பு தனது செலவுகளை தானே ஈடுகட்டக்கூடிய நிதி அமைப்பாக மாற வேண்டும் என்பதாகும். இதை ஒரு நல்ல நடவடிக்கையாகவே நான் கருதுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் RBIயின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு தான் மேற்கொண்ட ஆய்வை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். அவரது கூற்றுப்படி, யுபிஐயை இயக்க ஆண்டுக்கு 2,500 முதல் 8,000 கோடி செலவாகிறது. ஆனால் கட்டணம் விதித்தால் மக்கள் மீண்டும் ரொக்கப்பணத்திற்கு மாறக்கூடும். இதனால் ரூபாய் நோட்டு அச்சிடுதல் உள்ளிட்ட செலவுகள் 15,000 முதல் 20,000 கோடியாக அதிகரிக்கலாம். எனவே யுபிஐ பயன்பாடு குறைந்தால் அரசுக்கு உண்மையான சேமிப்பு இருக்காது என அவர் கூறுகிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அரசு பணிந்ததன் விளைவு என்று குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அஜய் ஸ்ரீவத்சவா, அமெரிக்காவின் அழுத்தமே இந்த முடிவுக்கு காரணம் என கூறுகிறார். மேலும் இதை USTRன் 2026 தேசிய வர்த்தக மதிப்பீட்டு அறிக்கை மூலம் புரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் கூறுகிறார். தொடர்ந்து பேசிய அவர், அதோடு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கருதப்படும் பிற நாடுகளின் கொள்கைகள் குறித்த அமெரிக்காவின் புகார்கள் இதில் இடம்பெறுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். அதில், இந்திய அரசு யுபிஐ மற்றும் ரூபேவுக்கு ஆதரவளிப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் இழப்பை சந்திக்கின்றன என்ற புகாரும் ஒன்று. அதோடு யுபிஐ வந்த பிறகு மாஸ்டர் கார்டு மற்றும் விசா மூலம் நடைபெறும் பரிவர்த்தனைகள் குறைந்துள்ளன. அவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுவிட்டன என்று அர்த்தமல்ல. இந்தியாவில் அவை தடை செய்யப்படவில்லை. ஆனால் அவற்றின் பரிவர்த்தனை எண்ணிக்கை குறைந்துள்ளது என குறிப்பிடும் அஜய் ஸ்ரீவத்சவா, தற்போது ரூபே டெபிட் கார்டுகளுக்கு பரிவர்த்தனைக்கான கட்டணம் வசூலிக்க முடியாது. இதன் காரணமாக மக்கள் கிரெடிட் கார்டுகளை குறைவாக பயன்படுத்துகின்றனர் என்று அவர் கூறுகிறார். இந்த விவகாரத்தில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அஜய் ஸ்ரீவத்சவா குறிப்பிடுகிறார். மக்கள் மறந்துவிடும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், யுபிஐ மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பமாக இருப்பதால் மாஸ்டர் கார்டு மற்றும் விசா போன்ற சர்வதேச நிறுவனங்களின் பரிவர்த்தனைகள் குறைந்து வந்தாலும் கூட யுபிஐ பரிவர்த்தனைகளில் 80% அமெரிக்க நிறுவனங்களான கூகுள் பே மற்றும் போன்பே ஆகியவையே மேற்கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஊடக நிறுவனமான புளூம்பர்கின் கட்டுரையாளரான ஆண்டி முகர்ஜி இந்த விவகாரத்தை முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார். அவர் அரசின் முடிவை ஆதரிக்கிறார். அவர் எழுதிய கட்டுரையில், வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ள 4 டிரில்லியன் டாலர் துறையை காப்பாற்ற மோடி அரசு எடுக்கும் நடவடிக்கை சரியானது, ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை மக்கள் விரோத நடவடிக்கை என்றும், விசா மாஸ்டர் கார்டு கோரிக்கைக்காக இந்தியாவின் நிதி இறையாண்மையை டிரம்ப் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றன என குறிப்பிட்டிருந்தார். மோடி அரசின் இந்த முடிவு அமெரிக்க உறவுடன் தொடர்பு படுத்தப்படுவதற்கு காரணம் தெளிவாகிறது. யுஎஸ்டிஆரின் 2026 அறிக்கை யுபிஐ குறித்த கவலையை தெரிவித்தது. அமெரிக்க பணப்பரிவர்த்தனை நிறுவனங்களுக்கு யுபிஐயில் சமமான அணுகல் இல்லை என அதில் கூறப்பட்டது. யுபிஐயை நிர்வகிக்கும் NPCI ரூபே கார்டையும் இயக்குகிறது. இந்தியாவில் விசா மாஸ்டர் கார்டை விட ரூபேயின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அமெரிக்க கிரெடிட் கார்டு நிறுவனங்களின் வர்த்தகத்தில் தாக்கம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆண்டி முகர்ஜியின் கூற்றுப்படி, வரவிருக்கும் மாற்றம் கிரெடிட் கார்டுகளுடன் தொடர்புடையது அல்ல, டெபிட் பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடையது. வால்மார்ட், கூகுள் போன்ற பெருநிறுவனங்கள் யுபிஐ விரிவாக்கத்தின் மூலம் இந்திய நுகர்வோர் செலவின தரவுகளுக்கான அணுகலை பெற்றுள்ளன. ஆனால் ஆண்டுக்கு சுமார் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வணிகர் பரிவர்த்தனைகளை 24 மணி நேரமும் செயல்படுத்தியும் வருவாய் ஈட்டாதிருப்பது நீடித்த வணிக மாதிரி அல்ல என அவர் கூறுகிறார். மேலும் 20 பில்லியனுக்கும் அதிகமான மாதாந்திர யுபிஐ பரிவர்த்தனைகளை கையாள உள்கட்டமைப்பு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு பெரும் செலவு தேவைப்படுகிறது. மோசடிகள் மற்றும் நுகர்வோர் இழப்புகளும் அதிகரிக்கும் நிலையில் அரசின் மானியங்களை நிரந்தரமாக நம்ப முடியாது என அவர் கூறுகிறார். மறுபுறம் அஜய் ஸ்ரீவத்சவா, அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏற்கனவே யுபிஐ மூலம் இந்தியர்களின் மதிப்புமிக்க செலவு தரவுகளை அணுகி அதை தங்கள் வணிக வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருவதாக கூறுகிறார்.
0: தொடர்ந்து, உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். நிறமாக உயரமாக சுருட்டை முடியுடன் இருக்கும் சுங்கத்துறை உதவி ஆணையரை கிறிஸ்தவர் என கூறி அவரது சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழுவினுடைய உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் பட்டியல் இனத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சுங்கத்துறையில் பணிக்கு சேர்ந்து உதவி ஆணையராக பணியாற்றி வந்தார். கடந்த மே மாதம் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவரது சாதி சான்றிதழ் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் ரவிக்குமாரும் அவரது குடும்பத்தினரும் நல்ல நிறமாகவும் உயரமாகவும் நல்ல உடற்கட்டுடனும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்று 2 மொழிகளிலும் பேசுவதால் அவர் கிறிஸ்தவர் என்றும் அவரது SC சாதி சான்று உண்மையல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சுங்கத்துறைக்கு தடை விதிக்க கோரியும் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, கிறிஸ்தவ மதத்திலிருந்து மீண்டும் இந்து மதத்துக்கு மாறியவரை அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டதால் SC சான்று பெற மனுதாரருக்கு உரிமை உள்ளது. அவரை கிறிஸ்தவர் என்றும் அவரது சாதி சான்று உண்மையானதல்ல என்று மாவட்ட கண்காணிப்பு குழு எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும்? மனுதாரர் இந்து கடவுளை வழிபாட்டாரா? இந்து சமூகத்தினர் அவரை ஏற்றுக்கொண்டார்களா என்று மாவட்ட குழு ஆராய்ந்திருந்தால் அது சரியானது. ஆனால் நிறமாக உயரமாக சுருட்டை முடியுடன் நல்ல உடற்கட்டுடன் தமிழ் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதால் அவர் கிறிஸ்தவர் என்ற முடிவுக்கு வந்தது பொருத்தமற்றது. எனவே மாவட்ட கண்காணிப்பு குழு உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. மனுதாரரின் சாதி சான்று குறித்து மீண்டும் விசாரணை நடத்தி 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட குழுவுக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். சூப்பர் எல் நினோவால் இந்தியாவின் இயற்கை அமைப்புகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதை எச்சரிக்கும் விதமாக 180க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் தங்களின் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சூழலியலாளர்களுக்கு கையொப்பமிட்ட கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதில் சூப்பர் எல் நினோவால் ஏற்படும் பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரே நாளில் 253 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் 70 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு மற்றும் அறிகுறிகள் கண்டறியப்பட்டதால் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் கொசு ஒழிப்பு உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை மது விற்பனை கடைகளில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு புதிய சீருடை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வருகின்ற நவம்பர் 15 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவிக்காகவும் சுயநலத்துக்காகவும் பட்டியலின மக்களின் உரிமைகளை அடகு வைக்க துணிந்துவிட்ட பன்னி அரசு வேங்கவயல் விகாரத்தில் கபட நாடகம் போடுவதாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார்.
2: மாணவர் பாரதிதாசன் விவகாரத்தில் திமுக அக்கறை காட்டுவது கபட நாடகம் என்றும் வேங்கை மயில் விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திரு வன்னியரசு கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள திமுக எம்எல்ஏ திரு கோவி செழியன், ரோஹித் வெமுலாவுக்கு நடந்தது போன்ற துன்புறுத்தலை பாரதிதாசனுக்கு செய்துவிட்டு வேங்கை மயிலுக்கு திரு வன்னியரசு நீதிக்கண்ணீர் வடிப்பதாக விமர்சித்துள்ளார். அன்றைக்கு வெமுலாவுக்கு RSS நடத்தியதை இன்று பாரதிதாசனுக்கு விஜய் அரசு செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவையெல்லாம் அம்பலப்பட்டு போனதாலேயே வேங்கை வயல் விவகாரத்தை தூக்கி கொண்டு வருவதாகவும், வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக திரு கோவி செழியன் கூறியுள்ளார். அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று தாவிக்க அரசு கருதினால் அந்த குற்றப்பத்திரிகையை திரும்ப பெற்று திரு வன்னி அரசு குற்றம் சாட்டும் நபர்களை கைது செய்து விசாரிக்கட்டும், அதனை யார் தடுத்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சராக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தாவேகா பாணியில் பழி போடும் அரசியல் செய்வது சந்தர்ப்பவாதம் என்று சாடியுள்ள திரு கோவி செழியன், மறு விசாரணைக்கு உத்தரவிட முதலமைச்சர் திரு விஜயிடம் கோரிக்கை வைக்கும் அரசியல் நேர்மை திரு வன்னி அரசிடம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் திமுக ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டது என்றால் திமுக கூட்டணியில் VCK தொடர்ந்தது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் வென்று எம்எல்ஏ ஆகி ஆள்காட்டி விரலின் அடையாளமை அழிவதற்கு முன்பே விஜய் ஆட்சியில் போய் ஒட்டிக்கொண்டு அமைச்சர் ஆனீர்களே, அதற்காக திரு வன்னியரசு முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார். அரசியல் வியாபாரவாதம் என்ற புது தியரியை அல்லவா உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று விமர்சித்துள்ள திரு கோவி செழியன், பண்ணையார் ஆட்சியில் மந்திரியாகியிருக்கும் திரு வன்னியரசு மன்னிப்பு கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: தொடர்ந்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 100 வயது எட்டிய முதியவருக்கு அவரது குடும்பத்தினர் அவருக்கு மீண்டும் திருமணம் செய்து வைத்து அவரிடமிருந்து ஆசி பெற்றுள்ளார்கள்.
3: புஷ்பவனம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி, அண்மையில் 100 வயதை எட்டிய இவருக்கும் 85 வயதான அவரது மனைவி செல்லம்மாளுக்கும் அங்குள்ள அம்மன் கோயிலில் வாரிசுகள் மற்றும் உறவினர்கள் இணைந்து கோலாகலமாக திருமணம் செய்து வைத்தனர். பின்னர் வாரிசுகள் அனைவரும் 100 வாழ்ந்த கிருஷ்ணசாமி செல்லம்மாள் தம்பதியரிடம் மகிழ்ச்சியுடன் ஆசி பெற்றனர். கிருஷ்ணசாமி செல்லம்மாளுக்கு மொத்தம் 3 மகன்கள், 4 மகள்கள், 13 பேரன் பேத்திகள் மற்றும் ஒரு 7 பேத்தியும் உள்ளனர். மலேசியா, சிங்கப்பூர், குவைத் நாடுகளிலிருந்து 5 பேரன்கள் திருமணத்திற்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
0: மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளும் நடிகர்கள் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோரின் சகோதரியான சாந்தி இன்று அதிகாலை காலமானார்.
10: இந்த விஷயம்தான் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தினர் அண்ட் தமிழ் திரையுலகிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1952 சிவாஜி கணேசன் பராசக்தி படத்தின் மூலமா சினிமாவில் நடிகரா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. பராசக்தி படம் வெளியான அதே ஆண்டுலதான் அன்னாரது தாய் ராஜாமணி அம்மாளுடைய விருப்பப்படி தன்னுடைய அக்கா மகள் கமலாவியை சிவாஜி கணேசன் திருமணம் செஞ்சு கொண்டாரு. இந்த திருமணத்துல கவியரசு கண்ணதாசன் மணமாலையை எடுத்து கொடுத்திருக்காரு. அதோட புரட்சி தலைவர் MGR, கலைஞர் மு கருணாநிதி போன்ற பல முக்கிய பிரபலங்களும் இந்த திருமணத்துல முன்னில் இருந்து நடத்தி வச்சாங்க. சிவாஜி கணேசன் கமலா தம்பதியருக்கு சாந்தி, தேன்மொழின்னு 2 மகள்களும், ராம்குமார் பிரபுன்னு 2 மகள்களும் இருக்காங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிதான் தந்தை சிவாஜி கணேசனுடைய சுய சம்பாத்தியத்துல சேர்த்த சொத்துக்கள்ல தங்களுக்கும் உரிமை பங்கு வழங்கணும், அதே சமயம் சகோதரர்கள் ராம்குமார் அண்ட் பிரபு ரெண்டு பேருமே சொத்துக்களை சரியா நிர்வகிக்காம வாடகை வரவுகளை தள்ளன்னு சாந்தி அண்ட் அவங்களுடைய சகோதரி தேன்மொழி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இப்படி இருக்க சொல்லதான் உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு இருந்த சாந்தி நாராயணசாமி, இவங்களுக்கு வயது 71, இன்னைக்கு அதிகாலையில உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய உடலுக்கு திரையுலக பிரபலங்கள், முக்கிய அரசு தலைவர்கள் அண்ட் ரசிகர்கள் நேர்ல சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க, சிவாஜி கணேசன் தன்னுடைய மகள் பெயர்ல சாந்தி தியேட்டர் அண்ட் சாந்தி இல்லத்தை கட்டியிருந்தாரு. அது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய பேர்லயே அழைக்கப்பட்டு வருது. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய முதல் பெண் குழந்தைங்கிறதுனாலேயே சிவாஜிக்கு எப்போவுமே முதல் மகள் மேல அதிகமான பிரியம் உண்டுன்னு சொல்லப்படுது. அதனாலேயே சென்னை அண்ணா சாலையில சிவாஜி திறந்த தியேட்டருக்கு அதனாலேயே சாந்தி தியேட்டர்னு பேரும் வச்சாங்க. அதே மாதிரிதான் அவங்க வீட்டுல முதல் விசேஷம்ங்கிறதுனால சாந்தி நாராயணசாமி ஜோடியுடைய திருமணத்தையும் ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தினாரு சிவாஜி கணேசன். இவங்களுடைய திருமணத்திலையும் காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், பாலிவுட் ஹீரோ பாடகி லதா மங்கேஷ்கர்னு பலருமே கலந்து கொண்டாங்க. அண்ணா சாலையே போக்குவரத்தால ஸ்தம்பித்த திருமணம்னா அதுல இவங்களுடைய திருமணமும் ஒண்ணு. அண்ட் சிவாஜியுடைய மறைவுக்கு அப்புறமா சகோதரிகள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு இப்போ சிவாஜி ஆரம்ப காலத்துல வாழ்ந்த பூர்வீக வீட்டுலதான் சாந்தி அண்ட் தேன்மொழி ரெண்டு பேருமே குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்க சொல்லதான் கடல் சில தினங்களா உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க சாந்தி. இப்படி இருக்க சொல்லதான் இன்னைக்கு காலையில காலமாகிருக்காங்க. சாந்தி மறைவுக்கு திரையுலகினால் பலருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க.
0: இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஈரான் தரப்பில் 7 நிபந்தனைகள் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை முடக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கிய ஈரான் ஹார்முஸ் ஜலச்சந்தியை முடக்கியது. ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக சரப்பு கப்பல்கள் மற்றும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் உலகளவில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அமெரிக்கா பேச்சு நடத்த வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் துவங்க ஈரான் சில நிபந்தனைகளை விதித்துள்ளது.
2: அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையில் 4.5 மாதங்களுக்கு மேலாக மோதல் நீடிக்கிறது. இதனை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. ஈரானை முற்றிலும் அழித்தொழிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார். தொடர்ந்து ஐநா பொதுசபை கூட்டத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை உரையாற்ற உள்ள டிரம்ப் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார் என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. இதன்படி அனைத்து போர்க்களங்களிலும் தாக்குதலை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், வெளிநாடுகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தலைவர் மோசன் ரெசாய் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நடுநிலையாளர்கள் மூலம் டிரம்புக்கு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றும் வரை எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பலத்த சேதமடைந்த சேமிப்பு கிடங்கு புகைமூட்டமாக காட்சி அளிக்கிறது. சவுதி அரேபியா தலைநகர் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்டா சாரியா தெரிவித்துள்ளார். யான்புவில் உள்ள அராம்கோ நிறுவனத்தின் மீது மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இரு தாக்குதல்களும் வெற்றியடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன குழுவுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. பாலஸ்தீன அதிகார அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களின் மீதான தடைகளை நீடிப்பதாக கடந்த புதன்கிழமை அன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்திருந்தது. இதனால் அமெரிக்காவின் நியூயோர்க் நகரத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன குழுவினரால் பங்கேற்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீன குழுவுக்கு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக விசா வழங்க மறுத்துள்ள நடவடிக்கையை அமெரிக்க அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று வலியுறுத்தியுள்ளது. இதுபற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் செய்தி தொடர்பாளர் அனுவார் எல் அன்னானி கூறுகையில், ஐக்கிய நாடுகள் அவையுடனான தற்போதைய தலைமையக ஒப்பந்தங்கள் மற்றும் தனக்குள்ள கடமைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் முன்பே பதிவு செய்யப்பட்ட உரை மூலம் நடைபெறவுள்ள 81வது கூட்டத்தொடரின் போது உரையாற்ற அனுமதிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல பொப்பிசை பாடகர் எச்சிரான் காசாவில் நடப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த ராப் இசைப்பாடகர் மிக்கேல் மோர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியதால் அவர் நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவளிக்க தவறியதற்காக 35 வயது எச்சிரன் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருந்தார். அது குறித்து முதல் முறையாக பிலடெல்பியா மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஷீரன் கருத்துக்களை தெரிவித்தார். காசாவில் நடப்பது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் குறிப்பாக பிள்ளைகளின் உயிரிழப்பு கடும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறிய அவர், அந்த அநீதியை யாரும் புறக்கணிக்க கூடாதென்றும் தெரிவித்தார். மிக்கேல் மோர் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இருந்து நீக்கப்பட்டதற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஷீரன் கூறியிருக்கிறார். மாறாக இசை நிகழ்ச்சியின் விளம்பர நிறுவனத்தை அவர் குறிப்பிட்டார். சில சிரமமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்ததாக கூறிய ஷீரன் அதற்காக மன்னிப்பு கேட்டார். இசை படைப்புகளை மேடையேற்றுவதில் பிரச்சனை ஏற்படுமா என்ற அக்கறை எழுந்ததாக அவர் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் முனிர் அல் புர்ஷின் மகன் பசிர் அல் புர்ஷ் உட்பட 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் அதை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை 1300 மேற்பட்டோர் உயிரிழந்து போனார்கள். இஸ்ரேலின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அவர் குசன் பெடரோன். ஈரானின் இஸ்பகான் மாநிலத்தில் ஏவுகணை தளங்கள் எங்கு இருக்கின்றன என்ற தகவல்களை அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு போரில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் குறிவைக்கப்படுகின்றன. ஆக மோசமாக தாக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்பகானம் 1. ஜனவரி மாதம் ஈரானில் நாடு தழுவிய போராட்டம் தீவிரமானது. பிப்ரவரியில் மத்திய கிழக்கு போர் வெடித்தது. இதுபற்றி இவற்றின் தொடர்பில் ஈரானிய அதிகாரிகள் அதிகமானோரை கைது செய்துள்ளார்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதும் உயர்ந்துவிட்டது. சீனாவுக்கு அடுத்து ஈரானில் தூக்கு தண்டனை அதிகம் நிறைவேற்றப்படுவதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. நோர்வேயின் மன்னர் 5 அரால்ட் கப்பல் வடிவில் உள்ள சவப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த சவப்பட்டி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒலிவைன் எனப்படும் பச்சை நிற பாறையால் உருவாக்கப்பட்டது. அந்த பாறை நோர்வேயின் மேற்கு பகுதியில் வெட்டியெடுக்கப்பட்டிருக்கிறது. கரியமில வாயுவை இழுக்கும் தன்மை ஒலிவைன் பாறைக்கு உள்ளது. சவப்பட்டியின் கப்பல் வடிவம் வைக்கிங் காலகட்டத்தின் அடக்கம் செய்யும் மரபை பின்பற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் கடல் மீது மன்னர் ஹராட் கொண்டிருந்த அன்பையும் குறிப்பதாக அரண்மனை தெரிவித்திருக்கிறது. இருவருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த சவப்பட்டியில் அவரது மனைவி அரசி சோஜாவுக்கு இடம் உள்ளது. மன்னர் ஹராட்டும் அரசி சோஜாவும் இயற்கை மீது வைத்திருந்த அன்பையும் எதிர்கால தலைமுறையினர் மீது வைத்திருந்த அக்கறையையும் குறிக்கும் வகையில் ஒலிவைன் பாறை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அரண்மனை கூறியிருக்கிறது. சவப்பட்டியை உருவாக்க 20 மில்லியன் நோர்வே குரோனர் கிட்டத்தட்ட சுமார் 1.9 மில்லியன் டாலர் செலவிடப்பட்டதாக அது தெரிவித்தது. ஓஸ்லோவில் உள்ள அகர்சாஸ் கோட்டையின் அரச கல்லறையில் அந்த சவப்பட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதே இடத்தில் ஹராட்டின் தாத்தா, பாட்டி, தாத்தாவின் பெற்றோர் ஆகியோரின் கல்லறைகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். லோக் ஜனநாயக செயல் கட்சியின் தலைமைச் செயலாளராக இருக்கிறார். அரசியல் நிலைத்தன்மைக்காக கட்சியின் மற்ற அமைச்சர்கள் தொடர்ந்து அமைச்சரவையில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் லோக் இந்த விவரங்களை தெரிவித்தார். நஜிப்பின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டு காவலில் கழிக்க அரச மன்னிப்பு அனுமதிக்கிறது. அதற்கு அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். அரச மன்னிப்பு வழங்கும் மாமன்னரின் அதிகாரத்தை தமது கட்சி மதிப்பதாகவும் லோக் தெரிவித்தார். அர்ஜென்டினாவில் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்வது பெரும் கவலையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க மனநல ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். அர்ஜென்டினாவில் 15 முதல் 34 வயது வரை உள்ளோர் அதிகமாக தற்கொலை செய்து கொள்வதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 10 ஆண்டுக்கு முன்பிருந்த நிலையை ஒப்பு நோக்க சென்ற ஆண்டு கூடுதலாக 58 விழுக்காட்டினர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். சொந்தமாக உயிரை மாய்த்துக் கொண்டோரின் உறவினர்கள் அர்ஜென்டினா தலைநகர போனஸ் அயர்ஸில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். தற்கொலையை தடுக்க கூடுதல் நடவடிக்கை தேவை என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அர்ஜென்டினாவின் வடகிழக்கே உள்ள மாநிலம் கொரியண்டஸ் அங்குள்ள ஒரு பாலத்திலிருந்து குதித்து பலரும் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். அதை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்மையில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பயணம் மேற்கொண்ட அதிவேக கப்பலின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று கருதப்படும் 4 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்க தெற்கு கட்டளை பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் சவுத்கோம் இட்ட பதிவில் இந்த தாக்குதல் தமது வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டதாகவும் அந்த கப்பல் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தது உளவுத்துறையின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 19 அன்று சவுத்கோம் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கு அரைக்கோளத்துக்கான கூட்டு பணிக்குழு கரிபியன் கடலில் வழக்கமான போதைப்பொருள் கடத்தல் பாதைகளில் இயங்கி வந்த அதிவேக கப்பல் மீது தீவிரமான வான்வழியாக துல்லியமான தாக்குதலில் ஈடுபட்டதென்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையில் 4 போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மலேசியா உதவிக்கரன் நீட்டுகிறது. தீயணைப்புக்கு உதவக்கூடிய ஒரு விமானத்தையும் 3 ஹெலிகாப்டர்களையும் மலேசியா அனுப்புகிறது. அதுடன் சுமார் 50 அதிகாரிகள் தீயணைப்பு பணிக்கு தயாராக இருக்கிறார்கள். மலேசிய துணை பிரதமர் அகமது சாஹித் கமிடி அந்த தகவலை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியோந்தாவை சந்தித்தார். அப்போது காட்டுத்தீ பற்றி பேசப்பட்டது. தீ புகைமூட்டம் ஆகியவற்றை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று இருவரும் பேசினார்கள். மலேசியாவின் உதவிக்கு பிரபோவா நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ஆண்டுதோறும் ஜூலை முதல் அக்டோபர் வரை இந்தோனேஷியா காட்டுத்தீயால் அவதிப்படுவது வழக்கமாகும். இந்த ஆண்டு ஜனவரிக்கும் ஜூலைக்கும் இடையே இந்தோனேஷியாவில் சுமார் 2,02,000 ஹெக்டேர் நிலம் எரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்தது. அனைத்து பகுதிகளுக்கும் புகைமூட்டம் உரிய அளவில் பரவுவதில்லை. உயரமான கட்டடங்கள் உள்ள பகுதிகளில் காற்றோட்டம் குறைவாக இருப்பதால் புகைமூட்டம் அந்த பகுதிகளில் அடைபட்டு இருக்கிறது. புகைமூட்டத்தில் என்ன இருக்கிறது? புகைமூட்டம் ஒரே வகையான மாசு பொருளால் ஆனதல்ல. அதில் PM 2.5 முதல் PM 10 வரை வெவ்வேறு அளவில் இருக்கும் துகள்கள் காணப்படுகின்றன. எரிந்த வாசனை ஏற்படுத்தும் சில வாயுக்கள் பெரிய துகள்களை விட வேகமாக பரவக்கூடும். PS1 அல்லது PM 2.5 எதை பார்க்க வேண்டும்? 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு காற்றில் உள்ள 6 வகையான மாசு பொருட்களின் அளவை கொண்டு ஒட்டுமொத்த காற்று தூய்மை கேட்டை கணிக்கிறது. 24 மணி நேர அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் அதன் எண்ணிக்கை மாறுவதற்கு சிறிது நேரமாகும். தற்போதைய காற்றின் தரத்தை அறிய 1 மணி நேர PM 2.5 அளவை பார்க்கலாம். புகைமூட்டத்தின் போது PM 2.5 துகள்கள் முக்கிய மாசு பொருளாக இருக்கின்றன. வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இருந்தால் PM 2.5 அளவையும் மறுநாளுக்கு திட்டமிடுவதாக இருந்தால் 24 மணி நேர முன்னறிப்பையும் பார்க்குமாறு தேசிய சுற்றுப்புற அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நிலவில் மிகப்பெரிய பள்ளத்தை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் நாசா ஆய்வாளர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். இத்தகைய நிகழ்வு மிகவும் அரிதானது என்றும் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மெக்கெட்சின் என பெயரிடப்பட்டுள்ள அந்த பள்ளம் 222 மீட்டர் அகலம் கொண்டது. 2024 ஆண்டு ஒரு வால் நட்சத்திரமோ விண்கல்லோ நிலவில் மோதிய போது அந்த பள்ளம் உருவாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நிலவில் மோதிய விண்கல பொருள் 3 முதல் 6 மாடி கட்டிடத்தின் அளவு கொண்டதாக இருந்திருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாசா ஆய்வாளர் ராபர்ட் வாக்னர் அந்த பள்ளத்தை கண்டறிந்தார். அந்த பள்ளம் சூரிய மண்டலத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதிய பள்ளங்களிலே மிகப்பெரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த பள்ளம் எப்படி உருவானது என்பதை ஆராய்வதன் மூலம் நிலத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்ளலாம் என்று நாசா தெரிவிக்கிறது. அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் திட்டமிட்டுள்ள எதிர்கால நிலவு பயணங்களுக்கு தயாராகவும் அது உதவும் என்று நாசா தெரிவித்திருக்கிறது. விமானத்தில் பயணிகள் இருவர் தங்களது சட்டை கிழியுகின்ற அளவுக்கு சண்டையிட்டிருக்கிறார்கள். சம்பவம் பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கடந்த புதன்கிழமை நடந்தது. பங்களாதேஷின் சில்கட் வட்டாரத்திலிருந்து லண்டனுக்கு விமானம் புறப்பட்டது. 11 மணி நேர விமான பயணத்தின் முன் இருக்கையில் இருப்பவருக்கும் பின் இருக்கையில் இருப்பவருக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்படும் காணொளியில் அந்த நபர்கள் இருக்கையில் நின்றவாறு கைகலப்பில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்ததாக தெரிகிறது. அதில் முன் இருக்கையில் இருப்பவரின் சட்டை கிழிந்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கும் பயணிகள் கூச்சல் எடுக்கிறார்கள். அவர்கள் எழுந்து நின்று நடப்பதை காண்கிறார்கள். சிலர் சண்டையை தடுத்து நிறுத்தவும் முனைகிறார்கள். விமான சிப்பந்திகள் பின்னர் சண்டையிடும் இருவரையும் கட்டுப்படுத்துகிறார்கள். நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் பின்னர் குறிப்பிட்டிருந்தது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் பதவியிலிருந்து தனது 2 வருட பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே நியாயமற்ற வகையில் தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னாள் தலைவர் பிரமோத்திய விக்ரமசிங்கே 75 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரி கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியுடன் 2025 December 17 முதல் 2 வருட காலத்துக்கு தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனாலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால குழு எந்தவித முன்னறிவிப்பும் அல்லது உரிய நடைமுறையோ இன்றி தனது நியமனம் திடீரென முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ஏனைய வணிகம் மற்றும் தொழில்முறை நடவடிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டில் கிரிக்கெட் விளையாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த திடீர் நீக்கம் காரணமாக தனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் இழக்கப்பட்டு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், தனது தொழில்முறை நற்பெயருக்கும் நம்பகத்தன்மைக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கமைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் கிரிக்கெட் இடைக்கால குழுவிடமிருந்து 75 மில்லியன் ரூபாவை அவர் நட்ட ஈடாக கோரியுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணியை 114 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி எளிதாக வீழ்த்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தங்கப்பதக்கத்துக்காக நடைபெறும் இறுதிப் போட்டியில் இலங்கையுடன் மோதும் வாய்ப்பை இந்தியா பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் நடைபெறும் கால்பந்து தொடரில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்தவராக காரிக்கன் சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்தைச் சேர்ந்த காரிக்கன் ஜெர்மனி லீக்கில் பயன் முஞ்சன் அணியில் விளையாடி வருகிறார். இதில் அதிவேகமாக 100 கோல்கள் அடித்து அவர் சாதனை படைத்துள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் நாட்டு விளையாட்டு வீரர்களை வீட்டில் தங்க வைக்க தயாராக உள்ளார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டி நேற்று ஜப்பானில் தொடங்கியுள்ளது. அதில் பங்கேற்க 17,000 வீரர்கள் ஜப்பானை சென்றடைந்துள்ளார்கள். அவர்களை ஹோட்டல் அறை, தற்காலிக மரக்குடிசை, சொகுசு கப்பல் ஆகியவற்றில் தங்க வைக்க ஜப்பான் திட்டமிட்டது. பணத்தை மிச்சப்படுத்த ஜப்பான் அவ்வாறு செய்தது. இந்த நிலையில் தங்குமிடம் குறித்து பலரும் குறை கூறுகிறார்கள். மெத்தை மிகவும் சிறிதாக இருக்கிறது. பொருட்களை வைத்துக் கொள்ள தங்குமிடத்தில் இடம் போதவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்தியா சுமார் 500 வீரர்களை அனுப்பியுள்ளது. சிலர் குடிசைகளில் இருந்து வெளியேறி ஹோட்டலுக்கு சென்றார்கள். ஆனாலும் தங்குமிட பற்றாக்குறை நீடித்தால் இந்திய குடும்பங்களின் உதவி தேவைப்படும். ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகம் கிட்டத்தட்ட 2,000 குடும்பங்களிடம் இது தொடர்பாக பேசியதாக தெரிய வருகிறது. ஆசிய விளையாட்டுகளில் தென்கொரியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையே ஹாக்கி ஆட்டம், ஆட்டம் தொடங்குவதற்கு முன் இரு நாட்டின் தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும். தென்கொரியாவின் தேசிய கீதத்துக்கு பதில் வடகொரியாவின் தேசிய கீதம் அங்கு ஒலித்தது. தவறை உணர்ந்த விளையாட்டு ஏற்பாட்டாளர்கள் பங்களாதேஷின் தேசிய கீதத்துக்கு பின் தென்கொரியாவின் தேசிய கீதத்தை ஒலித்தார்கள். ஆட்டமும் தொடங்கியது. தென்கொரியா அணி 5-0 என்ற புள்ளி பெறத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுகளின் ஏற்பாட்டாளர்கள் தென்கொரிய பிரதிகளிடமும் அதிகாரிகளிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். தவறை மீண்டும் நேராது என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். இது பெரும் பிரச்சனை. இந்த தவறு நடந்திருக்க கூடாது என்று தென்கொரிய அணியின் பயிற்றுவிப்பாளர் கூறினார். ஆசிய விளையாட்டுகள் ஜப்பானில் நடைபெறுகின்றன. நேற்று தொடங்கிய போட்டி அக்டோபர் 4 வரை நீடிக்கிறது. தங்குமிடங்கள், விளையாட்டாளர்களுக்கு கிடைத்த வரவேற்பு குறித்து புகார்கள் எழுந்துள்ளன. சில குழுக்கள் விமானத்தில் 6 வரை காத்திருக்க வேண்டியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆசிய விளையாட்டுகளின் முதல் தங்கப்பதக்கத்தை ஜப்பானின் தக்மி கோகா போட்டியில் வென்றுள்ளார். நீச்சல், சைக்கிள் ஓட்டம், ஓட்டம் என்று 3 விளையாட்டுகள் சேர்ந்து இடம்பெறும் அம்சம்

சிசுகுவாரங்கில் அது பிரம்மாண்டமாக நடந்தது. ஆசிய விளையாட்டுகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்கிறது. 17,000 அதிகமான விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilani.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழடியின் நேரடி ஒலிபரப்புகளையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் மேலும் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.85% இந்திய பெறுமதியில் 110.22% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.71% இந்திய பெறுமதியில் 95.96% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.27% இந்திய பெறுமதியில் 116.72% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.10% இந்திய பெறுமதியில் 128.54% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.30% இந்திய பெறுமதியில் 68.56% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை புதிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி நிலைய கலைய நேரம். இரவு 10:48 அகராட்சியத்திலே 9:48.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: இருப்பதுண்டோ?
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ள

0: என்றும் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். ஏற்கனவே நாம் அறிவித்ததன்படி இன்றைய நிகழ்ச்சியிலே நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஹைதர்லி அவர்கள் இங்கே வானிலைகளிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். அவரை முதலே வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய வணக்கம் ஹைதர்லி அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன், வணக்கம் நேயர்களே.
0: இன்றைய சமகால நிகழ்வுகளின் தொகுப்பாக இன்றைய அரசியல் சமூகம் இடைவருகிறது. குறிப்பாக இன்று இலங்கை செய்திகளிலே கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம், சவுதி அரேபியாவிலே தண்டனை கைதியாக இருக்கின்ற இலங்கை இளைஞரான சிவராஜா அனோஜனை அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த விடயத்திலே அனைவரும் தலையிட்டு அவரை விடுதலை செய்ய கோரி அவரது மரண தண்டனையாயிருந்தால் அதை குறைத்து கருணைகள் வழங்குமாறு வலியுறுத்தி பல இடங்களிலே இன்று போராட்டங்களும் நடந்திருக்கிறது. அவை இந்த விடயம் தொடர்பாக முதலே பார்க்கலாம். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்கள் என்ன?
1: அனோஜனுடைய விடயம் சம்பந்தமாக வரும் பொழுது தர்சன், இது வந்து ஒரு நாட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதுவரைக்கும் சவுதி அரேபியாவுடைய தீர்ப்பு வெளிவரவில்லை. ஆரம்பத்தில் அனோஜன் இது போன்ற இப்படியான ஒரு மத நிந்தனை சம்பந்தமான ஒரு விடயத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக
0: மத நிந்தனையாக அவர் தெரிவித்த கருத்து என்ன?
1: அவர் என்ன கருத்து தெரிவித்தார் என்பது இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் யாருக்கும் பெரிதாக எதுவுமே தெரியாது. ஏனென்றால் அவர் பதிவு செய்து ஒரு சில நிமிடங்களோடு அவர் அதனை அழைத்து விட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அவ்வாறு பதிவு செய்ததன் பின்பு அவருக்கு பலர் கூறியிருக்கலாம், இது சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே நீ இப்படியான வசனங்களை எழுதியது உனக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை அவருக்கு தெரிவித்ததன் காரணமாகவோ என்னவோ ஒரு சில நிமிடங்களிலே அவர் அதனை அழைத்து விட்டிருக்கிறார் முற்றாக. அது யாரிடமும் அது சம்பந்தமான ஸ்கிரீன்ஷாட்டுகள் அப்படி இல்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கின்றவர்களோ அல்லது ஏனையவர்களோ இது சம்பந்தமான உடனடியாக அவர்களுக்கு இடையிலான இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் செல்லும் பொழுது அதனை ஸ்கிரீன் போட்டோ அடித்து சவுதி உரிய உறுப்பினர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அங்குள்ளவர்கள் எல்லாம் இதனை மோனிக்க பண்ணி கொண்டு இது சம்பந்தமா தமிழ்ல என்ன எழுதுறாங்க, சிங்களத்துல என்ன எழுதுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து உருவாகி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் சகோதரர் மத்தியில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்தில் உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இதுக்கு பாத யாத்திரையாக எங்கள் கதிர்காமம் செல்ல சென்று கொண்டிருந்த ஒரு குழுவோடு ஒரு நாய் அவர்களோடு சென்றிருக்கிறது. அந்த பாலப்பகுதியில் இலங்கையில் பாத யாத்திரை சென்ற பௌத்த குருமார்களோடும் ஒரு நாய் சென்றது என்று ஊடகங்களில் மிக பிரபல்யமானது. அதே மாதிரி இந்த நாய் செல்கின்ற பொழுதும் இந்த நாய்க்கும் களத்தில் பட்டி கட்டி பொட்டு வச்சு அந்த நாயையும் இவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்.
0: இந்த நாய் வந்து தானாகவே அவர்களோடு இணைந்து சென்றதாகத்தானே செய்திகள் வந்தது?
1: அப்படித்தான்
0: செய்தி. அது நாய் வளர்க்கப்பட்ட நாய் இல்லாது
1: வளர்க்கப்பட்ட நாய். ஆனால் இல்லையா, அந்த நான் குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னால், அந்த காலப்பகுதிகளில் இலங்கை முழுக்க இப்படியான விடயங்கள் தான் பரவலாக பேசப்பட்டது. எனவே இந்த விடயமும் இவர்களோடு நாயும் தானாக செல்வதனால் அவர்களும் அந்த நாய்க்கு தானாக செல்கின்ற ஒரு நாய்க்கு யாரும் களத்துல பட்டி கட்டி பொட்டு வச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்களே எல்லா நாய்க்கும். அந்த நாய் வருவதை கண்டு அந்த நாய்க்குரிய சிலர் ஆதரவாளர்கள் அந்த நாய்க்கு உரிய ஒரு இவரையும் எங்களோட அழைத்துக்கிட்டு போறதுக்காக ஒரு அழகான வடிவத்தில் அவர் கொண்டு போய் இருக்கலாம். அது நல்ல ஒரு விடயத்தில் நடந்திருக்குது. இதனை கல்முனை பிரதேசத்தை தாண்டுகின்ற நேரத்தில் அங்கு ஒரு இளைஞர் இந்த நாய்க்கு காலால் உதைந்த ஒரு சம்பவத்தில் இது அந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றதை விட சமூக வலைத்தளங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக அதிகரித்து பேச்சுவார்த்தை இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வாத பிரதேசங்களாக சென்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் அங்கிருக்கின்ற அனோஜனும் இது சம்பந்தமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து அங்கு சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஏனைய தமிழர்களாலோ இல்லை அவர்களுடைய நண்பர்களாலோ அவருக்கு உடனடியாக உணர்த்தப்பட்டிருக்கலாம். நீ இங்கிருந்து கொண்டே இப்படி எல்லாம் ஒரு வசனம் பேசினால் அது உனக்கு ஆபத்தாக அமையும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்கலாம். அதனாலோ என்னவோ உடனடியாக அனோஜன் அதனை அழைத்து விட்டிருக்கிறார். அது சம்பந்தமான தகவல் யாரிடமும் இல்லை. அப்படி என்ன பிறகு அனோஜன் இப்படி எழுதினார் அப்படி எழுதினார் சொல்லி கற்பனை கதைகளை சொல்வதை விட அவர் உடனடியாக அழைக்கப்பட்டிருக்கிறார், 10 நிமிடத்துக்குள்ளே அழைத்திருக்கிறார் என்பதுதான் தகவல். ஆனால் தர்சன் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய அறிக்கையின்படி 2024 ஆண்டு 2025 ஆண்டு அறிக்கைகளின்படி சவுதி அரேபியா 1996 ஆண்டுக்கு பிறகு மத நிந்தனைக்காக சவுதி அரேபியாவில் எந்த ஒருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய அந்த ஆய்வறிக்கைகள் கூறுகின்றது. அப்ப இந்த தகவலை தர்சன் நான் உங்களுக்கு யாரும் கேட்டால் பிறகு உங்களுக்கு அனுப்புறதுக்கு இலகுவாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டு
0: உங்களுடைய அந்த இணையதளத்தை சொன்னா அதுல போய் பார்க்கலாம் தானே தகுதியானவர்.
1: நான் அதுல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறேன், தமிழ்ல யாராவது தேவன்னு சொல்லி சொன்னா அதுல பாக்குறதுக்காக அப்படியான ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த மரண தண்டனை விடயத்தில் ஏன் சவுதி அரேபியாவில் ஒரு கொலை குற்றத்துக்காக கற்பழிப்புக்காக ஏனைய விடயங்களில் மரண தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் மரண தண்டனை அளிக்கப்படுகின்ற நாடுகளில் ஆக கூடுதலாக மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற நாடுகளில் இங்கு முதல் பட்டியலில் இருக்கின்றது ஈரான் தான்.
0: சீனாவுக்கு அடுத்து ஈரான், அதுக்கு முன்னர் சவுதி அரேபியா இருந்தது, இப்ப ஈரான் அதை முந்தி விட்டது.
1: இது எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு காலத்தில் 1978 ஆண்டு வரைக்குமே ஐரோப்பாவிலும் மரண தண்டனை மத நிந்தனைக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் கூட மத நிந்தனைக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது 1978 ஆண்டு வரைக்கும். அப்ப பிரான்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகள் இதனை ரத்து செய்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஏனைய நாடுகளில் இது சம்பந்தமாக நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த மரண தண்டனை விடயத்தில் ராஜதந்திர மூலமான அணுகுமுறைகளில் இந்தோனேஷியா தன்னுடைய அங்கு வேலைக்கு சென்றவர்களுக்கு நடப்பட்ட மரண தண்டனையில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்தியா தங்களுடைய ராஜதந்திர அணுகுமுறைகள் மூலமாக அவர்களை அந்த மரண தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளில் இதுவரைக்கும் இலங்கை ராஜதந்திரமான அணுகுமுறைகளில் இதற்கு முன்பும் ஒரு இலங்கையைச் சேர்ந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஒரு பெண் ரிஷானா நஃபீக் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு சவுதி அரேபியாவில் கலத்தி வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்த ஒரு விடயம். இந்த விடயங்களில் இலங்கையினுடைய
0: சவுதி அரேபியாவின் மரண தண்டனை என்பது கழுத்தை துண்டிப்பது.
1: உலகத்தில் ஒவ்வொரு விதமாக மரண தண்டனை வழங்குகிறார்கள். சவுதி அரேபியாவில் கழுத்து துண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் அவர்கள் என்ன தூக்கும் இரண்டும் அறிமுகத்தில் இருக்கின்றது, தூக்கு போட்டுக் கொள்றதும். ஆனால் இப்ப அமெரிக்காவில் இன்று வரைக்கும் இந்த நடைமுறையில் இருக்கின்ற ஒரு பழக்கம் தான் எலக்ட்ரிக் கதிரை. அடுத்தது அமெரிக்காவில் இன்னும் ஒரு முறை இருக்கின்றது இந்த கேஸ் சாம்பருக்குள்ள போட்டு அடைச்சி
0: ஊசி போடுவார்கள்.
1: இல்ல, அமெரிக்காவில் கேஸ் சாம்பரும் இருக்கின்றது சில மாநிலங்களில், இன்னும் வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்றது. இப்ப இந்தோனேஷியாவில் துப்பாக்கியால் சுடுக்கிறார்கள், சைனாவில் துப்பாக்கியால் சுடுக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாடுகளில் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு முறைகள் இருந்திருக்கின்றது. ஈரானில் தூக்கில் எழுத்தித்தான் அவர்கள் அந்த முறைகளை செய்கிறார்கள் தர்சன். இப்படி உலகத்தில் இன்று வரைக்கும் உலகத்தில் பல நாடுகளில் இந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் அனோஜனுடைய விடயத்தில் நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது உலகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் அந்த சட்டத்தை மாத்து இந்த சட்டத்தை மாத்துன்னு சொல்ற விடயத்தில் நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு சட்டத்துக்கு வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து தலையீடு செய்வது முடியாத ஒரு விடயம். அது உலகத்தில் எந்த நாடா இருக்கலாம், பிரான்சினுடைய நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்புக்கு வேறொரு நாட்டிலிருந்து வந்து தலையிட்டு அதுக்கு இப்படி மாற்று அந்த தீர்மானத்தை சொல்லி யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது. ஆனால் அதுக்கு சில அணுகுமுறை, ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு மனித உரிமைகள் அமைப்புகள் மூலமாக, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மூலமாக, சர்வதேச நாடுகள் மூலமாக, ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த விடயத்தை அணுகி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு அளிக்க சொல்கின்ற ஒரு விடயத்துக்குத்தான் எங்களுக்கு செல்லலாம். அதல்லாமல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற சொல்லி சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இப்ப இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட எத்தனையோ கைதிகள் இருக்கிறார்கள். இதில் பல தமிழர்களும் இருக்கிறார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த இவர்களுக்கு உதாரணத்துக்கு மைத்ரிபால சிறிசேனாவை கொலை செய்ய சென்ற ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனையை ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்து அவரை விடுதலை செய்கிறார். இதேபோல் ராஜீவ்காந்தியினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்படியான உலகத்தில் பல உதாரணங்கள் இருக்குங்க. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யாருக்கும் மாற்ற முடியாது. இந்த விடயத்தை இலங்கை அரசாங்கம் எப்படி அணுகப் போகின்றது என்கின்ற ஒரு விடயத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் இன்று அனோஜனுடைய விடயம் என்னென்றால், இவருக்கு ஏற்கனவே சவுதி அரேபியாவின் உள்ள ஒரு கீழ்மட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. அதில் 5 வருட சிறை தண்டனையும் அவருக்கு 3 வருட சிறை தண்டனையும் 5 பில்லியன் ரூபாய்களும் அபராதம் கட்ட சொல்கின்ற ஒரு விடயத்தில் இந்த விடயம் தர்சன் இதனை அவர்கள் மேல்முறையிட்டு செய்கிறார்கள். மேல்முறையீடு செய்கின்ற நேரத்தில் இலங்கை தூதுவரையாளரால் அவருக்கு ஒரு சட்டத்தரணி நியமிக்கப்படுகிறார். அந்த சட்டத்தரணி நியமிக்கப்பட்டவுடன் இப்ப பிரான்சில் நாங்கள் ஒரு உடையத்தை தர்சன் உங்களோட உடையத்துக்கு நீங்க ஒரு சட்டத்தரணியை நியமித்தால் நீங்க வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப சட்டத்தரணி தான் அதை விடயத்தை போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வருவார். சட்டத்தரணி அவ்வாறு சென்று சவுதி அரேபியாவுடைய நீதிமன்றத்துக்கு சென்று அவருடைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வைத்து விட்டு வந்ததன் பின்பு சட்டத்தரணி ஒரு தகவலை சொல்கிறார் இலங்கை தூதுவராலயத்துக்கு. எனக்கென்றால் இந்த விடயத்தில் ஒரு நம்பிக்கை காணப்படவில்லை. ஒரு நேரம் அனோஜனுக்கு இது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை சட்டத்தரணி சொல்கிறார். இந்த தகவல் மட்டும்தான் இலங்கை தூதுவராலயம்
0: இதை பிரிசுபடுத்தி கொஞ்சம் காசை கூட வாங்கலாம் என்று திட்டத்தோடு சொன்னாரோ தெரியாது.
1: அது தெரியாது தர்சன். இந்த விடயத்தில் தான் இலங்கை தூதுவராலயத்துக்கு சொல்லியிருக்கின்றது. இலங்கை தூதுவராலயம் இது 18ஆம் தேதி நடக்கின்ற விடயம். உடனடியாக இந்த விடயத்தை சமூக வலைத்தளங்களுக்கு எவ்வாறு பரவ விட்டது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதே கேள்வியை வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சுக்கு இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது வெளிநாட்டு அமைச்சு சொல்கின்றது இதுவரைக்கும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமான எந்த தகவலும் வரவில்லை என்று சொல்லி. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற இலங்கை தூதுவராலயத்தை தொடர்பு கொண்டு டெய்லி மிரர் பத்திரிகையை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு எங்களுடைய சட்டத்தரணி இப்படி ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார், ஆனால் இதுவரைக்கும் நீதிமன்றத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவலும் எங்களுக்கு வந்து சேரவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த அப்பொழுது யார் இதனை மீடியா சமூக வலைத்தளங்களுக்கு இந்த செய்தியை பரப்பி இருக்கிறார்கள், அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதுவராலயத்திலிருந்து தான் இந்த விடயம் வெளியே சென்றிருக்க வேண்டும். எனவே ஒரு தூதுவராலயம் ஒரு ராஜதந்திர அணுகுமுறைகளை விட்டுவிட்டு சமூக வலைத்தளங்களில் இப்படியான செய்திகளை கசிய விடுவதன் மூலமாக எதனை எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு தூதுவராலயம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பான நடவடிக்கைகள் மூலமா அவர்கள் தவறிவிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அனோஜனுடைய குடும்பத்தினுடைய அவருடைய தாயாருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அவர்களை இன்று அனோஜனுடைய தாயாரை அனோஜனுடைய குடும்பத்தை பயன்படுத்தி வீதியில் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தரிசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சவுதி அரேபியாவின் உள்ள கலத்து துண்டிக்கப்பட்ட அந்த ரிஷானா நஃபீக்கினுடைய உடையத்தை அந்த காலத்தில் அதனை இடையில புகுந்து ஹிஸ்புல்லா தான் மிகப்பெரிய ஒரு அதை பிரச்சாரமா மேற்கொண்டார். மேற்கொள்ள வருகின்ற நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய மண் அந்த மன்னர் பரம்பரையுடைய ஒருவர் இலங்கைக்கு வந்து ரிஷானாவுடைய கழுத்து வெட்டப்பட்டதற்காக நாங்கள் மன்னிப்பு கூறி அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவர் நாட்டுக்கு வந்தார். நாட்டுக்கு வந்தவுடன் ரிஷானாவுடைய குடும்பம் அவரை விரட்டி விட்டது, நீங்கள் வர வேண்டாம், எங்களுடைய மகளையே கொலை செய்தவர்களிடமிருந்து நாங்கள் காசு மகளை விற்று காசு பெறுவதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லி அவர் விரட்டி விட்டார்கள். அந்த விரட்டிவிட்ட அந்த மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த அரபிகளிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கடந்துதான் இந்த ஹிஸ்புல்லா தங்களை வளம் பெற மாற்றிக்கொண்ட ஒரு வரலாறு கடந்த காலத்தில் இருக்கின்றது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது அனோஜனுடைய வீட்டுக்கு திடீரென்று இரிஷாத் பதுருதீன் கிளம்புகிறதும் அனோஜனுக்காக கண்ணீர் விட்டு ஏனைய தமிழ் அரசியல்வாதிகள் முன்வந்து இதனை இப்ப கிருளப்பண்ணையில் இருக்கின்ற மனோகணேசன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்துறதையும் விட்டுவிட்டு இதனை ஒரு அரசியல்வாதிகள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை சொல்கிறதை விட இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சரோடு கலந்துரையாடி இலங்கையிலிருந்து ஒரு தூதுக்குழுவை அல்லது நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறதோ அல்லது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளில் நீங்கள் ராஜதந்திர முறைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது, நீங்கள் உங்களால் அதை நகர்த்த முடியலைன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை இலங்கை அரசாங்கம் கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கின்றது தான தர்சன். அதாவது ரணில் விக்ரமசிங்கடைய காலத்தில், இலங்கையினுடைய வெளிநாட்டு மஹிந்த ராஜபக்ஷ போன்றவருடைய காலத்தில் ஐஎம்எஃப்களோடு இருக்கின்ற தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கான முறைகளில் நடைபெறாததினால் அந்த சர்வதேச உறவுகள் மிக பின்னடைவு சென்றிருந்தது. அந்த நேரத்தில் வெளிநாட்டு அமைச்சர் அலிசா பிரியையும் இந்தியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சரை அணுகித்தானே அவங்க இந்த நிர்மலா சீதாராம் ஊடாகத்தான் அவர்கள் ஐஎம்எஃப்னுடைய கடனுதவியை கூட பெற்றார்கள் இந்தியாவினுடைய உதவியோடு. எனவே உங்களுக்கு நேரடியாக அந்த ராஜதந்திர முறைமைகளை நீங்கள் கையாள முடியாவிட்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்தியாவோடு அல்லது பாகிஸ்தானோடு வேறு ஏதாவது ஒரு நாட்டோடு இருக்கு சவுதி அரேபியாவுக்கு இருக்கின்ற உறவுகளை பாவித்து இந்த விடுதலைக்கு ஒரு பொதுமன்னிப்பு பெற்றாவது அனோஜனை விடுதலை செய்து கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் இறங்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலும் பொதுமக்களையும் முசுப்பேற்றிவிட்டு இந்த தீர்வு பார்க்கிறது முடியாது. எனவே இப்படியான வேலை திட்டங்களில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை ஏற்படாது. இது சம்பந்தமான கருத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு தர்சன் இந்த விடயத்தில்.
0: சில வேளைகளில் அதாவது மரண தண்டனை கொடுத்து விட்டார்களா இல்லையான்றத குடும்பத்துக்கு சொல்லுவார்களா? இப்ப இன்னொரு செய்தி வந்ததானே, அவரை தொலைபேசி ஊடாக குடும்பத்தினருடன் உரையாடி இருக்கிறார்.
1: நேற்று முன்தினம் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு உரையாடிக்கான வாய்ப்பு இருக்கு, உரையாடி இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் குடும்பத்திடம் சொன்னதாக, தன்னை சாதாரண கைதிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையிலிருந்து மரண தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றவர்களுடைய சிறைச்சாலைக்கு மாற்றப் போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை சொன்னதாக சமூக வலைத்தளங்களில் தான் இந்த செய்திகள் பரவுகின்றது. இந்த செய்திகளை இப்ப சவுதி அரேபியாவினுடைய ஒரு விஷயம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், யாருக்காவது மரண தண்டனை அவர்கள் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டால் சவுதி கெசட் என்று சொல்லுகின்ற ஒரு சவுதி கெசட்டில் அதில் அவருடைய பெயர் பதியப்படும். அதற்கு பிறகு எத்தனையாம் திகதி நிறைவேற்றப்படுகின்றது என்பதை பின்னர் தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள் எப்பொழுது இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது என்று. இதுவரைக்கும் சவுதி அரேபியாவில் உத்தியோகபூர்வமான அரபு ஆங்கிலம் என்ற பல மொழிகளிலும் உள்ள இணையதளங்களை தேடி இந்த சவுதி அரேபியாவுடைய கசட்டை தேடி பார்த்தாலும் எதிலையும் அவர்கள் இப்படி அனோஜனுடைய பெயரை சேர்த்து அனோஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட போகின்றது என்கின்ற ஒரு செய்தியை இதுவரைக்கும் சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக பதிவிடவில்லை. அதற்கான காரணமும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த விடயம் கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தான் வெளிவருகின்றது. இனி வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் லீவு நாளாக அது இருக்கிறதுனால் அந்த செய்தி வந்திருக்காவிட்டால் இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று அங்கு வேலை நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளில் அந்த செய்திகள் பதிவு செய்யப்படுமோ என்பது எங்களுக்கு தெரியாத தர்சன். அந்த விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். இதில் எப்படி அந்த அரசாங்கம் இவருடைய பெயரை அதில் சேர்த்திருக்கின்றதா, இலங்கை தூதுவராயத்துக்கு இது சம்பந்தமான உத்தியோகபூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
0: இப்ப நீங்க தானே சொன்னீங்க அமெரிக்காவினுடைய அந்த அறிக்கையின்படி மத நிந்தனைக்கு மரண தண்டனை கொடுக்கிறது இல்லையாண்டு.
1: இல்ல, அமெரிக்கா சவுதி அரேபியா சம்பந்தமான ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற அறிக்கையில் மத நிந்தனைக்கு சவுதி அரேபியாவில் 1996 2004 இடைப்பட்டவர்கள் ஒருவருக்கும் அந்த தண்டனை வழங்கப்படவில்லை என்று அந்த அறிக்கை சொல்லுகின்றது. ஆனால் இது சம்பந்தமான அடுத்த கட்டம் புதிய விடய தகவல்கள் சம்பந்தமாக தெரியாது. ஆனால் சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றாவிட்டாலும் சவுதி அரேபியா சர்வதேச களத்தில் செய்த கொலைகளை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே தர்சன். ஜமால் கஷோக்கியை எப்படி துருக்கியில
0: வைத்து
1: கொலை செய்தார்கள் என்று சொல்லி, அப்ப அப்படிப்பட்ட ஜமால் கஷோக்கியை கொலை செய்த முகமது பின் சல்மானோடு தான் ஐரோப்பிய நாடுகளும் உலக அமெரிக்காவும் உறவு பாராட்டி கொண்டு அவர்களோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா அறிக்கைகளுக்கு பின்னால் எவ்வளவு மூர்க்கத்தனமான தன்னுடைய வேலை திட்டங்களை சர்வதேச அரங்களில் பல பல கொலைகளை செய்திருக்கின்றது என்கின்றது எங்களை கண்ணூடாகவே கண்டோம். என்றால் சவுதி அரேபியா இன்னும் ஒரு ஊடகவியலாளரும் இருக்கிறார் தர்சன், இன்னும் அவரை இன்னும் சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஊடகவியலாளருடைய பேரும் ஹைதர் தான் தர்சன். அவருடைய மனைவி
0: எந்த நாட்டை சேர்ந்தவர்?
1: அவர் சவுதி அரேபியாவில் தான். சவுதி அரேபியா அந்த நாட்டில் இருந்து கொண்டு சவுதி மன்னர் குடும்பத்துக்கு எதிராக எழுதினார் அப்படின்னு சொல்றது, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் என்ற குற்றத்தில் தான் அவர் உள்ள அடைச்சிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு கனடா அடைக்கலம் கொடுத்து கனடாவில் வைத்திருக்கிறார். இப்ப மனைவி ரெண்டு பிள்ளைகளும் கனடாவில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அவர் செல்லாத நாடுகளுடைய தலைவர் நாடுகள் இல்ல, செல்லாத சந்திக்காத தலைமைகள் இல்ல, இப்படி எல்லாத்தையுமே சந்தித்திருக்கிறார். அமெரிக்காவில், ஐரோப்பாவில் நாடுகள்ல இப்படி பல நாடுகளையும் சந்தித்து இதுவரைக்கும் அவரை விடுதலை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த இப்படியான ஒரு நிலைமை, அங்கனுடைய சட்டத்திட்டம் இவ்வளவு ஒரு ஒரு மூர்க்கத்தரமான ஒரு நிலையில் இருப்பதை எங்களுக்கு தெரியும். அந்த அதற்கான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பல சர்வதேச நாடுகள் ஒரு நீதிமன்றத்தினால் அளிக்கப்பட்ட ஒரு தண்டனையை அவர்களுக்கு விமர்சனம் செய்வதற்கோ எதுவும் இயலாது. அப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் போகலாம் தண்டனை கொடுக்கப்பட்டால். அந்த ராஜதந்திர அணுகுமுறைகள் மூலமாக, ராஜதந்திர அழுத்தத்தின் மூலமாகத்தான் அவர்களை விடுதலை செய்வதற்கான வேலை திட்டங்களில் இறங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இன்று கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு நேரடியாக அந்த விடயங்களை செய்ய முடியாவிட்டால், இது இந்தியாவோடு இணைந்து அந்த இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அந்த அந்த முறையை அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லது இப்பொழுது அண்மையில் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுடைய முழுக்க பாதுகாப்பை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு பாகிஸ்தானிடமும் துருக்கியிடம் இருக்கின்றது. அந்த சேனல் மூலமாக இந்த விடயத்தை அவர்கள் அணுகலாம். இது எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியாது தர்சன். அந்த விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: இதே ஒரு தகவல் 4 வருடங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பான ஒன்று இருக்கு. மரண தண்டனை வழங்குவதில் முதல் 4 இடங்களில் இருக்கும் நாடுகளவை இது 4 வருடங்களுக்கு முன் ஒலிபரப்பானது, அதை கேட்டு பாருங்கள்.
2: சவுதி அரேபியாவில் ஒரே நாளில் 81 ஆண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது கடந்த வருடம் மொத்தமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களில் ஏமன் நாட்டை சேர்ந்த 7 பேர் மற்றும் சிரியா நாட்டை சேர்ந்த 1 அடங்குவர். இவர்கள் பல்வேறு கொடூரமான குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். அதில் பயங்கரவாதமும் அடங்கும் என அரசு செய்தி முகமையான SPA தெரிவித்துள்ளது. இதில் சிலர் IS, அல்கைதா அல்லது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் பல தருணங்களில் முறையான விசாரணைகள் நடைபெறுவதில்லை என்று குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை அரசு மறுக்கிறது. தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 3 நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் என்றும் SPA தெரிவித்துள்ளது. இவர்கள் மீது முக்கிய பொருளாதார இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது, பாதுகாப்பு படையினரை கொன்றது, கடத்தல், பாலியல் வன்முறை மற்றும் நாட்டிற்குள் ஆயுதங்களை கடத்தியது போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் அதிக அளவிலான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவிக்கிறது. அதிக எண்ணிக்கையில் மரண தண்டனை விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா 5வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியல் அம்னஸ்டி இன்டர்நேஷனலால் தொகுக்கப்பட்டது. முதல் 4 இடங்களில் இருக்கும் நாடுகள் சீனா, ஈரான், எகிப்த் மற்றும் ஈராக். கடந்த வருடம் 69 சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இது அல்லாமல் இப்பொழுது நாங்க சொல்ல போனால், இந்தோனேஷியாவில் மரண தண்டனை நடைமுறையில் இருக்கின்றது.
0: சிங்கப்பூர்ல வந்து எந்த விதமான மன்னிப்பும் கொடுக்க மாட்டார்கள்,
1: மரண தண்டனை. இப்பொழுது அண்மையில் எங்களுக்கு தெரியும், இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழருக்கு கடந்த 2 முன்பு இந்தோனேஷியாவில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
0: ஆஸ்திரேலியர்களோட போதைப்பொருள் வியாபாரம்,
1: போதைப்பொருள் விடயத்தில் இப்படி சிங்கப்பூரில் இந்த நடைமுறை இருக்கின்றது. எனவே இந்த சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் கொடுக்கப்பட்ட இந்த தண்டனைகள், அதாவது நாட்டுக்கு எதிரான விடயங்களில் ஈடுபட்டார்கள் அல்லது இப்ப ஈரானில் கடந்த காலங்களில் நடக்கின்ற இந்த புரட்சிகளின் பொழுது அமெரிக்காவுக்கு மற்றது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவர்கள் என்று சொல்லி பலரை தூக்கில் போட்டு விட்டார்கள். பல 100 அப்படியானவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் மரண தண்டனை வைத்து. எனவே இந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இப்படியான ஒரு உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றது. அதற்கு மரண தண்டனைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் இதனை இல்லாமலாக்குவதற்கு பல நாடுகளிடம் இதிலிருந்து வேண்டுகோள் விடுக்கின்றது. ஆனால் வேண்டுகோள் விடுத்தும் இன்னும் பல நாடுகள் இதனை அமுல்படுத்திய தீர வேண்டும். மைத்ரிபால சிறிசேனா போன்றவர்கள் பதவிக்கு வரும் பொழுது மரண தண்டனை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். தற்பொழுது இலங்கையினுடைய பொதுமக்கள் கூட இந்த போதைப் பொருள் விடயத்தில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்பதற்காக இந்த நாட்டில் மரண தண்டனை அறிமுகப்படுத்துங்கள் என்று கூறுகின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு உலகத்தில் ஒரு மனிதாபிமானமான நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இப்படிப்பட்ட நடைமுறைகளை ஒவ்வொரு நாடுகளும் பின்பற்றுகின்றது என்றது ஒரு ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனித சமூகம் வாழ்கின்ற ஒரு சூழலில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தண்டனைகள். அது ஒரு பாவேரிய ரீதியான ஒரு தண்டனைகளாகத்தான் அந்த முறைமைகளை பார்க்கப்பட வேண்டும். அதனை அடுத்து இன்னும் ஒரு விடயம் தரிசனம் என்னன்னு சொன்னால், இப்ப சவுதி அரேபியாவில் இந்த தொழில் நிமித்தம் சென்றிருக்கின்ற ஆசிய ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தானா இந்த தண்டனைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது? ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சென்றவர்கள் அல்லது அமெரிக்காவிலிருந்து சென்றவர்கள் எங்கும் நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை அவசன் சவுதி அரேபியாவில் இப்படி இவர்களுக்கு எதிரான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாக. இன்று யமன் ஹூதியலுடைய தாக்குதலுக்கு உள்ளாகப்படுகின்ற அராம்கோ என்கின்ற ஒரு இடம் இருக்குது, அராம்கோன்னு சொல்றது. இந்த அராம்கோன்னு சொல்றது வெறுமனே ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு கிராமம், அது ஒரு வில்லேஜாக இருக்கின்றது அராம்கோ பகுதிகளில். அங்க முழுக்க முழுக்க சாதாரண மக்களுக்கு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், அப்படி எல்லாரும் தான் அங்க இருக்கிறார்கள். அப்ப சவுதி அரேபியாவில் மதுபானம் தடை, அங்க சூதாட்டம் தடை, சவுதி அரேபியாவில் வேற நைட் கிளப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, இப்படியெல்லாம் பரவலாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த அராம்கோவுக்குள் உலகத்தில் உள்ள எந்த நாட்டைச் சேர்ந்த விபச்சார விடுதிகள் வேண்டுமோ அல்லது மதுபான சாலைகள் வேண்டுமோ, அந்த கிளப்புகள் வேண்டுமோ, இவைகள் எல்லாமே அங்கு உள்ளே இருக்கின்றது. இப்ப இந்த நிலைமையில் வந்து கொண்டு மேற்கத்திய உலகத்துக்கு சார்பான ஒரு தண்டனை முறைமைகளும், அங்கு சவுதி அரேபியாவிலிருந்து அன்றாடம் வாழ்க்கையில் பிழைக்க செல்கின்றவர்களுக்கு ஒரு தண்டனை முறைமையும் வழங்குகின்ற ஒரு பாரபட்சமான நீதி நிலைமை அங்கு நிலவுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இன்று இருக்கின்றது சவுதி அரேபியாவில் தர்சன் இந்த விடயத்தில்.
0: இப்ப இன்னொரு விடயம் என்னன்னா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த நாடுகள் அண்மையிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றன. ஒருவர் மீது ஒருவர் ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் இந்த மூன்று நாடும் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்காக எந்த ஒரு அந்த பாகிஸ்தானை தாக்காவிட்டால், இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிச்சுதாண்டா சவுதியும் துருக்கியும் நேரடியாக சென்று பாகிஸ்தானுக்காக சண்டையிட வேண்டும் என்ற மாதிரியான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறையானது இந்தியாவுக்கான மிரட்டலா அல்லது ஈரான் போன்ற நாடுகளுக்கான மிரட்டலா?
1: தர்சன், இந்த விடயத்தில் இப்ப நேட்டோ தான் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது. ஏனென்றால் நேட்டோக்குள்ள ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரியான ஒப்பந்தங்கள் உலகத்தில் பல நாடுகள் கைச்சாத்திட்டு இருக்கின்றது. உதாரணத்துக்கு சிரியாவோடு ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. ஈரானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான பசர் அல் அசாத் இருக்கின்ற நேரத்தில் அப்படியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது. இதேபோல் ஈரான் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இப்படியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அப்படி ஒப்பந்தங்கள் இருந்தது நேரத்தில் ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது எந்த ஒரு நாடும் திடீரென்று போய் அந்த யுத்தத்தில் களமிறக போவதில்லை. இப்ப அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இந்த யுத்தத்தில் தொடங்கி வைத்த நேரத்தில் அமெரிக்கா ஒட்டுமொத்த ஐரோப்பாவை மலைத்தது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் நேட்டோவோடு இந்த விடயத்தில் இந்த யுத்தங்களுக்கு செல்ல மாட்டோம் என்கின்ற இது போன்ற பல நாடுகள் இருக்கின்றது. இப்ப நேற்று கடந்த இரண்டு நாட்களாக யமன் வந்து சவுதி அரேபியாவுக்கு மேல் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய ரியாத் விமான நிலையத்தில் அராம்கோவுக்கு அப்படி பல தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அந்த கடல் வழி பாதை என்கின்ற பாபல் மந்திரை கூட அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் களமிறங்கியிருக்க வேண்டும், துருக்கி களமிறங்கியிருக்க வேண்டும், சவுதி அரேபியா
0: இறங்குவோம் என்ற மாதிரி பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்.
1: இப்படியான ஒரு விடயங்கள் உலகத்தில் நடந்தாலும் ஒரு ஐக்கிய நாடு இரண்டு மூன்று நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களாக இருக்கலாம், ஆனால் சர்வதேச ரீதியான ஒரு முறைமை இருக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு குழுவுக்கு எதிராக போர் தொடுத்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் திருப்பி அடிப்பதற்கான ரைட் டு டிஃபென்ஸ் சொல்லுகின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் சவுதி அரே பாகிஸ்தான் போய் தாக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் பாகிஸ்தானிடம் ஆயுதங்கள் இருக்கலாம், பாகிஸ்தானுடைய மனித பலம் இருக்கலாம், ஆனா முழுக்க முழுக்க பண ரீதியாக தங்கியிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சவுதி அரேபியாவிடம் தான் இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தளவில் நான் பாகிஸ்தானுடைய ராணுவம் யமனுக்கு நேற்று சல்மான் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைத்திருக்கிறார். சவுதி அரேபியாவுடைய மன்னர் யமனுடைய பொதுமக்களை அப்புறப்படுத்த சொல்லி பல இடங்களில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தப் போவதாக சொல்கின்றேன். இந்த சூழ்நிலையில் இது இப்படித்தான் உலகத்தில் பல நாடுகளில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டாலும் அது 100% நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படவில்லை. இனி நாங்கள் இந்த சவுதி அரேபியா துருக்கி இந்த ஒப்பந்தத்தில் அவர்களுடைய எதிர்கால போக்கு எப்படி நடைபெறப் போகின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த ஒப்பந்தங்களில் அப்படி ஒரு பரவலாக ஒரு விடயம் இருக்கவில்லை. ஆனால் இந்த நேட்டோ மாத்திரம் உலகத்தில் இந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் அப்புறப்படுத்தி அவர்கள் அந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். லிபியாவுக்கு எதிரான போர் தொடுத்து வளம் பொருந்திய லிபியாவை நாசமாக்கி உலகத்தில் இந்த பிச்சைக்காராக மாற்றியவர்கள் நேட்டோவாக இருக்கிறார்கள். ஈராக்ல அதே மாதிரியான ஒரு போரை தொடுத்து ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்கின்றதுன்னு சொல்லி போரை தொடுத்து கடைசிக்கு அந்த போரை தொடுத்துகின்ற தோனி பிளேயர் கூட மன்னிப்பு கேட்கிறார் என்ற அளவுக்கு வந்திருக்கின்றார் என்றார். தோனி பிளேயர் சொல்கின்றார், நாங்கள் ஈராக்கில் இருக்கின்ற இப்படி அணு ஆயுதம் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையில் சென்றோம், அங்கு அணு ஆயுதம் இருக்கவில்லை, நாங்கள் தவறு இழைத்து விட்டோம் என்று சொல்லி. என இப்படிப்பட்ட ஒரு விடயங்களில் தான் நேட்டோவினுடைய கூட்டுப்படைகள் கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பிறகும் உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்கினால் அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து தாக்குவோம் என்கின்ற ஒப்பந்தங்களை அந்தந்த நாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது அல்லது ஒப்பந்தத்தினோடு மாத்திரமாக இருக்குமோ என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: ஈரானுக்கு தாக்குதலுக்கான களத்தை கொடுத்திருக்கிறவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள் தானே அமெரிக்காவுக்கான தளத்தை கொடுக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு விளங்கவில்லையா? இப்போ சாதாரணமான ஆசியாவில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாதவர்களே அமெரிக்காவினுடைய அந்த ஊடுருவல்கள் இது தொடர்பாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள் பூந்து அந்த நாட்டை இல்லாமல் செய்வார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்த்துவார்கள் என்பது இது அங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு தெரியவில்லையா? அமெரிக்காவின் நோக்கம் என்பது தங்களுடைய சகோதரத்துவத்தை உடைப்பது என்று தெரியாமல் ஆதரவு கொடுக்கிறார்களா, அல்லது அந்த மத ரீதியான சியா சுனி அந்த பிரிவினை பிரச்சனை இருக்கிறபடியால் தான் மற்ற நாடுகள் ஆதரிக்க வேண்டிய நிலைமைகளில் இருக்கிறார்களா? ஒவ்வொரு நாட்டையும் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மத பிரிவு காரணமாகத்தான் ஒன்றுபடாமல் இருக்கிறார்களா?
1: இல்லை தாசன், இந்த மத பிரிவுகள் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு சாயமாக பூச முற்படுகிறார்களே தவிர அங்க மத பிரிவுகளுக்கும் மத ரீதியான ஒரு சண்டை ஒன்று அங்க இல்லை. இது என்னன்னு சொல்ல, இதை நாங்க ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பார்க்கின்ற விடயத்தை விட இது ஆய்வு ரீதியாக நாங்க இந்த விடயத்தை பார்க்கிறேன்னு சொன்னால், சவுதி அரேபியா என்கின்ற ஒரு நாடு தோற்றம் படுகிறது முதலாம் உலக மாயுத்த கால பகுதிகளுக்கு பிறகு. அதற்கு முன்பு சவுதி அரேபியா என்கின்ற ஒரு நாடு இல்லை. ஈரான் என்ற நாடு 5000 பழமை வாய்ந்த ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு நாடு, அது அங்க ரெண்டு விடயம் இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சவுத்னு சொல்றவர், சவுத் அவருடைய பேர் வந்து சவுத் என்றவர், அரபு கடலில் வழிப்பறி கொள்ளையாக இருந்தவர். அவருக்குத்தான் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த அரபு பகுதியை ஆளும்படி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த காலத்தில் இந்த பிரித்தானியா இப்படி உலகத்தில் நாடுகள் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போற நேரத்தில் இங்கு எண்ணெய் வளம் இருக்கின்றதுன்னு தெரிந்திருந்தால் அந்த பகுதியை மன்னர் சவுதுக்கோ இல்லாட்டி யாருக்காவது அரபுகளுக்கு வெட்டி வைத்திருப்பார்கள். அதன் அது சாத்தியமே இல்லை. எனவே அப்படி வழிப்பறை கொள்ளையர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. எனவே பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான், அந்த காலத்தில் பிரான்சும் அரபு நாடுகளுடைய பல நாடுகளை கைப்பற்றியிருந்தது, இப்ப சிரியாவையாக இருக்கலாம், லெபனானாக இருக்கலாம், இவர்கள் அவர்களுடைய கொலனியாகவும் இருந்தது. அவர்கள் தங்களுடைய அந்த நாடுகளை பாதுகாக்கின்ற பொறுப்புகளில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் மத்திய கிழக்கில் பல நாடுகளில் பிரித்தானியாவினுடைய கப்பல்கள் பாதுகாப்புக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய ஏர்பேஸ் அங்கு காணப்படுகின்றது. எனவே அதன் இதை எல்லாத்தையும் தாண்டி 90களின் ஆரம்பத்தில் சதாம் ஹுசைன் வந்து குவைத் மீது படையெடுத்த நேரத்தில் அமெரிக்கா திடீரென்று அமெரிக்காவும் நேட்டோவும் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தபடி குவைத்தையும் அரபு நாடுகளையும் காப்பாற்றுகின்றோம், உங்களுக்கான பாதுகாப்பை தருகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுடைய மிக கூடுதலான பேஸ்கள் அங்கு உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். எனவே இந்த நிலையை அரபு மன்னர்கள் அமெரிக்காவுடவும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்துதான் அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கின்றது. இதனை டிரம்ப் அண்மையில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்கிறார், அரபு நாடுகளின் மன்னர்களுக்கு நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் 24 மணித்தியாலம் கூட இருக்க மாட்டீர்கள் பதவியிலிருந்து. எனவே அரபு நாடுகளுக்குள்ளேயே அங்கு அவர்களுடைய மன்னர்கள் தங்களுடைய மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரமான பேச்சு இல்லை, சுதந்திரமான ஊடகம் இல்லை, சுதந்திரமான கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைமை இல்லை. இங்கு மத ரீதியான ஒரு ஆட்சி அங்கு நடைபெறுகின்றது என்பது ஒரு போர்வைதான். இது அவர்கள் அந்த போத்தி இருக்கின்ற ஒரு போர்வைதான். அது அல்லாமல் அங்கு மத ரீதியான ஆட்சியோ அப்படி ரீதியான ஒரு முழுமையால் அல்ல, முழுக்க முழுக்க அமெரிக்காவிடமும் மேற்கத்திய உலகத்தினிடமும் பாதுகாப்பில் தான் இந்த மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ளணும்.
0: என்னடா இந்த சிக்கல் வந்து தீராதவரை இருப்ப, எல்லோருமே இங்கே உலக நாடுகளில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மற்ற பிரான்ஸில் இருந்தவர்கள் அதிகம் பாதிப்படைகிறார்கள். இப்போ டீசல் எல்லாம் 2.45 எல்லாம் தாண்டி விட்டது. உங்களோட கொம்பியனிலும் அதே நிலைமை தானா? ஆ, எப்படி வாகனங்களை இனி வைத்து இப்போ வேலைக்கு போய் வர்றது, இதுக்கெல்லாம் இவ்வளவு செய்ய முடியுமா?
1: இந்த நிலை வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவுக்கு சொல்கிறது, நீங்கள் எங்களிடமிருந்து பெட்ரோல் வாங்க, எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தாராளமாக தருகின்றோம், மத்திய கிழக்கிலிருந்து நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: இவர்கள் மத்திய கிழக்கில் இருந்தானே சுரண்டி கொண்டு போகிறார்கள்.
1: யாரு?
0: இப்ப அமெரிக்கா எல்லாம் மத்திய கிழக்கில் இருந்துதானே அவர்களோடு மறைமுகமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் பாதுகாப்பு இதென்று சொல்லி வெளியில தெரியாத வகையில பெருமளவு இது என்னண்டா அவர்களிடம்தான் சேமிப்பு வசதிய பெரிய அளவில் இப்ப உற்பத்தி செய்யறது பிரச்சனையிலே அதை சேமித்து வைக்கிற வசதி அமெரிக்காவில தாராளமா இருக்கிறது.
1: இந்த பிரச்சனைய வந்து இவ்வளவு காலமும் அரபு நாடுகள் தங்களுடைய நாடுகளில் பெட்ரோலிய வளம் இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால், பெட்ரோலை நீங்கெல்லாம் நினைத்தால் அரபு ரியார்கள் தான் வாங்கணும்னு சொல்லி எந்த ஒரு நாடும் சொல்லலையே. பெட்ரோலை நீங்க வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா டாலர்ல தான் வாங்கணும்.
0: அதுக்கு எதிராக சதாம் ஹுசைன் வெளிக்கிட்டபடியா ஹெரோயிலும் வாங்கலாம் என்று அறிவிச்சபடியானதான் அவருக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டது.
1: லிபியா
0: மற்ற சதாம் ஹுசைனும் அதைத்தானே சொன்னார், ஹெரோவிலேயே நான் விற்க போறேன்.
1: இப்படியான ஒரு நிலையை ஒரு மோனோபோலி உலகத்தை வந்து அமெரிக்கா உலகத்தில் உருவாக்கி இருக்கின்றது. எனவே இந்த இடத்துக்கு வந்து இந்த யுத்தம் தான் காரணம்னு சொல்லி இப்ப ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம்
0: கனடா எல்லாம் சிந்திக்குது அமெரிக்கா விட்டு வெளியேற வேணும்.
1: அது மட்டும் இல்லையே தர்சன், எங்கோ இருக்கின்ற அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய வாசலில் வந்து ஒரு யுத்தத்தை தொடங்கி இந்த புட்டினுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தை உருவாக்கி அந்த யுத்தத்தை இவ்வளவு தூரத்துக்கு, அதாவது
0: இல்லை அவர்களுடைய நோக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைப்பது, யூரோ நாணயத்தை இல்லாமல் செய்து பழையபடி ஒவ்வொரு நாடும் அங்க தேசியவாதிகளை கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய நாணயத்தை வைத்திருந்தா தான் அமெரிக்க நாணயம் தொடர்ந்து பொருட்கள் வாங்குறதுல பயன்படுத்தப்படும், அதனூடாக அவர்களுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு கமிஷன் கிடைச்சு கொண்டிருக்கும்.
1: இந்த நிலையை அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு உள்ளுக்கு வந்து ஒரு யுத்தத்தை உருவாக்கிட்டு போயிட்டு ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தில் ஆரம்ப இப்ப வந்து உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகுதான் ஐரோப்பாவினுடைய பணவீக்கம் அதிகரிக்குவதற்கு ஆரம்பிக்கின்றது. கோவிட் காலத்தில் கொஞ்சம் தொடக்கம், அடுத்த உக்ரைன் யுத்தத்தின் மூலமாக, தற்பொழுது இந்த மத்திய கிழக்கின் யுத்தத்தின் மூலமாக, ஐரோப்பாவினுடைய அதிகமான டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் கூட முதலீட்டாளர்கள் கூட இந்த நாடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். ஐரோப்பாவினுடைய பிரான்சினுடைய பலம் பெருந்திய கம்பெனிகள் எல்லாம் இப்பொழுது துபாயில தங்களுடைய காரியாலயங்களை அமைக்கிறார்கள். ஐரோப்பாவினுடைய லோரியல், ஐரோப்பாவினுடைய பிராண்ட் உடுப்புகள் சப்பாத்து தயாரிக்கின்ற கம்பெனிகள் எல்லாம் பங்களாதேஷில் கொண்டு போய் தங்களுடைய கம்பெனிகளை ஆரம்பிக்கிறார்கள். எனவே இந்த நிலையை வந்து ஐரோப்பாவினுடைய அரசியலாக இருக்கலாம், ஐரோப்பா அறிமுகப்படுத்தப்படுத்திருக்கின்ற பொருளாதார கொள்கைகளாக இருக்கலாம், இங்கு ஐரோப்பாவை விட்டு மக்கள் வெளியேறுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய பல முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது பங்களாதேஷை, இந்தியாவை தேடி அல்லது ஆப்பிரிக்காவினுடைய இங்கு ஒரு நாட்டில் தங்களுடைய முதலீட்டை செய்யக்கூடிய நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. ஆனால் மறுநேரத்தில் அமெரிக்கா இந்த முதலீட்டாளர்கள் உலகத்தில் எங்கு முதலீடு செய்தாலும் அவர்கள் அந்த வருவாயை ஈட்டக்கூடிய முறை இந்த டொலர்ல மாற்றம்தான். உலகத்தில் யார் போய் எங்கு முதலீடு செய்தாலும் பரவாயில்லை, அது அமெரிக்காவுக்கு பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய வகையில் அவர்களுடைய சர்வதேச பொருளாதார சந்தையை அவ்வாறு வைத்திருக்கிறார்கள்.
0: இப்ப கொஞ்சம் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள் கொஞ்சம் அமெரிக்காவை நம்பி இருப்பது மிக ஆபத்து என்பதை சிந்திக்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியிலும் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறதானே?
1: கருத்தாக்கம் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இந்த ஐரோப்பாவினுடைய உதாரணத்துக்கு சொன்னா அப்படியான ஒரு கருத்து உருவாக்கம் உலகத்தில் எல்லோருக்கும் உருவாகி இருக்கின்றது. அமெரிக்கா எங்களை வைத்து அவர்கள் தான் பிழைக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. மறுபுறம் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களை விட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதற்கான எந்த தீர்வும் இல்லை. இப்ப பிரான்சை பொறுத்தளவில் பிரான்சினுடைய பொதுவாக எல்லோரும் சமூக வேலை திட்ட சமூக ரீதியான உதவித்தொகைக்குத்தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்குள்ளவர்கள். அது இந்த பிரெஞ்சு நாட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நிலைக்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதார ரீதியான நிலைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எதனை இனாமாக கொடுக்கிறார்கள், எவ்வளவு தூரம் தருகிறார்கள் என்கின்ற ஒரு போக்குக்கு அவர்களுடைய பொருளாதாரம் வந்திருக்கிறதுனால் இங்கு எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் அடிக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை இருப்பதனால் மிக முதலீட்டு கம்பெனிகள் இந்த நாடுகளில் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள், அவர்கள் வேறு நாடுகளை நோக்கி செல்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை தான் ஐரோப்பிய பொருளாதாரத்தில் உருவாகி இருக்கின்றது. இனி அடுத்த கட்டம் இதனை விட மோசமாகவும் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்க போகின்ற ஒரு நிலை, வேலையில்லா பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது. தர்சன்,
0: இனிய எங்களுடைய இலங்கையின் சமகால நிகழ்வுகளுக்குள் வந்துடுவோம். அர்ஜுனா தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்திலேயே அவருடைய தவறான போக்கை சுட்டிக்காட்டிய போது பல எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது தமிழர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறிய அவர் தமிழர்களை அழித்தவர்களையே ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தனது கருத்துக்களை குறிப்பிட முற்படுகின்றார். அதற்கு பொதுமக்கள், அதாவது தமிழர்கள் வந்து தன் மீது கோபப்படாத மாதிரி அதற்குள் விடுதலை புலிகளையும் சேர்த்து என்ன விருப்பத்தோடு அரசியலுக்கு வந்தாரோ அந்த கருத்தை திணிக்கிறார் அல்லவா?
1: தர்சன், நான் சில விடயங்களை வானொலியிலோ ஏதோ ஒரு வகையில நான் ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லாம என்னுடைய கற்பனையில் இருந்த ஒரு கதையை நான் ஒரு நாளும் சொல்றதில்லை. அதற்குரிய யாரை எது கேட்டாலும் அதுக்குரிய தகவலோடு தான் சொன்னேன். அர்ச்சுனாவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள்ல நான் சொன்ன அந்த ஒரு விடயம், தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய வறுமை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்தை கட்டி உருவாக்காததனால் வந்த விளைவு. எனவே இந்த என்ன தாங்கள் மட்டும்தான் சாவும் வரைக்கும் அரசியல் இருக்கணும்னு சொல்லி சில வயது முதிர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நாளும் அந்த கதிரையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த சந்ததியினருக்கு இடம் கொடுக்கல. அப்படி இருக்கின்ற நேரத்தில் எங்கோ ஒரு வைத்தியசாலையில் உள்ள ஒரு வைத்தியர் தன்னுடைய வைத்தியசாலைகளுக்குள் நடைபெறுகின்ற ஊழலை வெளியே காட்டுகின்ற வருகின்ற பொழுது உடனே நினைக்கிறார்கள், நீங்கள் தான் தலைவா, நீங்கள் தான் எங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தமிழர்களுக்கு உரிமை பெற்றுத்தரப் போகின்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசு தலைமைத்துவ வறுமையின் காரணமாக பின்னால் ஓடியவர்கள் தான் ஏராளம். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அரசுதான் எல்லோரும் சொல்லி இப்ப ஐரோப்பாவில் வந்த நேரம்
0: வசப்படுவதுதான் தமிழர்களை நடுரோட்டுக்கு கொண்டு வந்தது.
1: இனி ஐரோப்பாவுக்கு அர்ச்சுனா வந்த நேரமும் கூட நான் ஜெனீவா மனித உரிமை மாநாட்டில் பேச போகிறேன் சொல்லி வந்தவருக்கு கூட தர்சன் உங்களுக்கு தெரியும் யார் அவங்களுக்கு நாங்க உள்ள போறதுக்கு அட்மிஷன் கூட எடுத்து கொடுத்தது நாங்க தானே தர்சன். அப்ப அவருக்கு உள்ள ஐக்கிய நாடு சபை உள்ளக போயிட்டு வர்றதுக்கும் கூட அனுமதி பத்திரத்தை கூட எழுதி கொடுத்தோம். நாங்க அந்த நேரத்துல அதுக்கான எதிர்ப்பு எழுதி கொடுக்க வேணாம்னு ஒரு நாளும் சொல்லல. அவ கேட்ட நேரம் என்னுடைய நண்பருக்கு நான் நீங்க கொடுங்க தாராளமா கொடுங்க பிரச்சனை இல்லை, அவர் மாற்று கருத்துடையவர் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. எனவே அவருக்கு அர்ச்சுனாவுக்கும் எங்களுக்கும் ரீதியாக தனிப்பட்ட ரீதியான கோபங்கள் அல்ல, இந்த நிலைமைகளை அவர் பேரம் பேசுகின்ற நிலைமை. அவர் ஒரு அரசியல்வாதி,
0: முட்டாள் மக்களுக்கும் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
1: இல்ல, இப்படி இப்படித்தானே தர்சன். யாராவது வந்து ஒருத்தர் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் ஐக்கிய நாடு சபைக்குள்ள நான் போக போறேன்
0: அவர்களுக்கான அங்கீகாரத்தை பிள்ளையானவர்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கீகாரத்தை கொடுப்பது என்பது எங்களுடைய பக்கத்துல உள்ள தவறு
1: தானே.
0: தமிழர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இப்ப வெளிநாடுகள்ல தேசிய தலைவற்ற படத்தையும் இதையும்
1: வைத்திருப்பார்கள்.
0: யார் தமிழர்களை அழித்தார்களோ அவர்களோட இன்னொரு முகத்தோட மறைமுகமாக பழகி கொண்டிருப்பார்கள்.
1: இல்ல தர்சன், இந்த நிலைமை வந்து நாங்க இன்னைக்கு அர்ச்சுநாடிலிருந்து ஆரம்பிக்க கூடாது தர்சன். யுத்தத்துல 2009 விடுதலை புலிகள் முழுக்க முழுக்க கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த யுத்தத்தை வழி நடத்திய சரத்பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள் தனதர்சன். அப்ப அந்த நேரத்தில் தமிழ் அரசியல் தலைமை தன்னுடைய எதிரியாக ராஜபக்சவை,
0: அது சரத்பொன்சேகாவுக்கு முதலே இந்த வெளிநாடுகள்ல தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஏற்கனவே அந்த குப்பி அல்ற மாதிரி எங்களை அல்றதுக்கான வேலை திட்டத்தில் இவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்ததை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிற
1: தெரிந்து. இப்ப நான் யுத்தம் நடக்கின்ற காலத்திலே இங்க வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் மத்தியிலே இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான உளவாளிகளாக தொழிற்பட்ட எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறார்கள்
0: தனதர்சன். நாட்டிலும் இருக்கிறார்கள், வெளிநாட்டிலும் இருக்கிறார்கள். மற்றது அந்த அதாவது விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளர்கள் என்றதை காட்டி தாங்கள் தான் விடுதலை புலிகளுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவவர்கள் ரெண்டு முகத்தோட வேலை செய்ததெல்லாம் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு.
1: இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற நாங்கள் சொல்லுவோம், இப்ப இந்த யுத்தம்
0: நடைபெறுகிறது. ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு விழா ஒன்று நடைபெற்றது. அங்க விழாவில் தேசிய தலைவர் தேசியம் தொடர்பாக எல்லாம் செய்தது. ஆனால் அதுக்கு முதல் நாள் இரவு புதிதாக வந்திருந்த தூதுவரோடு மறைமுக சந்திப்பு நடைபெற்றது. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள்.
1: உங்களுக்கும் இதுபடிய ஆச்சரியத்துக்கு பயக்கூடிய ஒரு விடயம் இல்லை. இவர்களுடைய கடந்த கால போக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே தர்சன். என்றால் இலங்கையில அர்ச்சுனாவை விட மிகப்பெரிய அநீதி அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்தவர்களை கூட தமிழ் மக்கள் வாக்களித்து தங்களுடைய தலைவர்களாக தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்ப கருணாவுக்கு வாக்களித்ததும் தமிழர்கள் தானே தர்சன், பிள்ளையானுக்கு வாக்களித்ததும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கு வேறு யாரும் வாக்களிக்கலையே. விடுதலை புலிகளுடைய போராட்டம் வடக்குக்கு மட்டுமின்றி இருக்கிறதே, வடக்கு கிழக்கும் சேர்ந்துதானே அந்த போராட்டம் இருந்தது.
0: 83 இனக்கலவரத்துக்கு எல்லாம் காரணமா இருந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கும் வாக்களித்து தானே இருக்கிறார்கள். கடைசி யுத்தத்துக்கு வீட்டுக்கு வீடு சென்று ராணுவத்தை சேர்த்து குடித்த ஜேவிபிக்கும் வாக்களித்து தானே இருக்கிறார்கள்.
1: ஜேவிபிக்கும் வாக்களித்து இருக்கிறார்கள். இப்ப இந்த இந்த இந்த சந்தனையினருக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுதுறது. தமிழ் மக்களுக்கு ஒரு என்ன எல்லா விடயத்தையும் மறந்து போகின்ற ஒரு நோய் இருக்கின்றதான்ற ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்ன தர்சன். என்றால் 2009 தன்னுடைய மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இருந்தவர், ஆனா 2010 அவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வருடத்துக்குள்ள இது எப்படி தர்சன் இது நடக்கிறது? ஒரு தமிழ் மக்களை வந்து தன்னுடைய மிகப்பெரிய இனத்தின் துரோகிகளை காட்டி கொடுத்தவன் சொல்ற கருணாவுக்கு நீங்க கிழக்கு மாகாணத்தில் அதிகமான வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்புறீங்க. தமிழ் மக்களுக்கு இனவா துரோகியாக இருந்தவரை வந்து கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் ஆக்குறீங்க. அப்ப இப்பொழுது கேபி என்ற நிலைமை எப்படி தர்சன்? மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற பாதுகாப்பு வரங்களோடு இலங்கையில வடக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிற கேபிக்கு எதிராக யாரும் பேச
0: போறார். அவர்தான் இன்றும் வெளிநாட்டு கிளைகளை தன்னுடைய மறைமுகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் அவரை மறைமுகமாக சென்று சந்தித்து வருகிறார்கள்.
1: அவருடைய
0: சந்திப்பதை வந்து இலங்கை ராணுவத்தினரால் கூட தடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அவர் கடைசி யுத்தத்தில் வந்து குப்பி அள்ளின மாதிரி தேசிய தலைவர் எல்லாரையும் அல்றதுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்.
1: அப்ப இந்த இவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்த இந்த பெரிய வட்டத்தோடு நாங்கள் அர்ச்சுனாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அர்ச்சுனா வெறுமனே ஒரு கோமாளி கூத்துதான தசன். எனவே அர்ச்சுனா ஒரு சாதாரண ஒரு விடயம். ஆனா இதனை தாண்டி இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், அர்ச்சுனா மேடையில் பேசினத இவ்வளவு காலமும், அதாவது இலங்கையினுடைய கிளி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமான சக்தி சிரச தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் உள்ள ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக மாற்று மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக வேறொரு இடத்தில் இருந்து கொண்டு வேறு யாராவது ஒரு ஜனாதிபதி இந்த வேலையை செய்திருந்தால் அத அந்த அர்ச்சுனாவை மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஒருவராக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக இப்படி அர்ச்சுனா இணைந்திருந்தார் என்று சொல்ற விடயத்தை கிளி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி ஊடகங்கள் காட்டியிருக்கும். ஆனால் இந்த நேரத்துல அர்ச்சுனாவை முழுக்க முழுக்க இலங்கையினுடைய ஒரு துரோகி, அர்ச்சுனா வந்து தமிழ் மக்களுக்கும் துரோகியான ஒரு ராஜபக்சோட சேர்ந்திருக்கிறார். அது அல்லாமல் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்னன்னு

0: விடுதலை புலிகளுக்கு ஆதரவான கருத்தை தானே கருணா சொல்றார். ஆனா முழுக்க முழுக்க கருணா இருப்பது மறுபக்கம் தான். அப்ப விடுதலை புலிகளுக்கு எதிராக
1: என்ன தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு மாத்திரமில்ல அடுத்த சந்ததிக்கும் ஒன்றும் கிடைக்க போறதில்லை, இருக்கிறதும் பரிபூர்ண நிலைமையைத்தான் இப்பொழுது தலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது சொல்லித்தான் சொல்லலாம். இல்லாமல் போற நிலைமையைத்தான் இவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவற்ற படத்தையும் இதையும் வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து மக்கள் ஏமாறிக்கொண்டிருக்கிற வரையிலே அடுத்த சந்ததிக்கும் ஒன்றுமே கிடைக்காது.
0: தர்சன், ஜேவிபியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையில் ஒன்றுதான் இலங்கையினுடைய மாகாண சபைக்கு எதிரானவர். மாகாண சபை இலங்கையில வந்து 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்தில், அந்த ரஜீவ் காந்தி இலங்கைக்கு வந்த நேரம், ரஜீவ் காந்திக்கு கோல்ஃபேஸ்ல வச்சு துப்பாக்கி மூலமாக தாக்கியதும் வந்து ஜேவிபியினுடைய உறுப்பினர் ஒருவர் தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராகத்தான் முழுக்க முழுக்க இந்தியாவில இந்த இந்தியாவிலிருந்து கொண்டு வர பெரிய வெங்காயம் வித்ததற்கு எதிராக, அதை கொண்டு வருகின்ற வியாபாரிகளுக்கு எதிராகவே களத்தை வெட்டினது, கையை வெட்டின தண்டனைகளை ஜேவிபி கடந்த காலத்தில் நடத்தி இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கொண்டு வருகின்ற சாரம் இலங்கையில் வித்தன்றதுக்காக அந்த கடைகளை எடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் தர்சன். இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, அட்டூழியத்தை கடந்த காலத்தில் ஜேவிபி தமிழ் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படாது என்கின்ற காரணத்துக்காக சொன்னவர்கள். அப்ப நாங்க இந்த விடயத்தை பல முறை இந்த வானொலியில செவி காணுகின்ற பொழுது கூட, நேரடியாக சந்திக்கின்ற நேரத்தில் கூட ஜேவிபியின் உறுப்பினர்களிடம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமான ஒரு விடயத்தில், அப்ப எங்களுக்கு என்ன அவர்கள் பதில் தந்தார்கள்? மாகாண சபையை பற்றி அவர்கள் எந்த ஒரு பேச்சிலையும் எங்களுக்கு இடம் தரவே இல்லை.
1: பேச்சில் தேவையில்லைன்னு சொல்றாரு. அதாவது இலங்கையில வந்து தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாரும் இலங்கையர்கள்.
0: இலங்கையர்கள் நாங்க எல்லோருக்கும் வாழக்கூடிய, எல்லோருக்கும் சர்வ அதிகாரத்தையும் கொண்டு வாழக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை நாங்க தயாரிப்போம்.
1: வாழலாம், அதை ஒரு தரம்
0: கேட்க கூடாது. நாங்க அப்படியான ஒரு அதிகாரத்தை, அதிகார பரவலாக்க கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்க. பல முறை சொன்னா நீங்களும் கேட்டீங்க, தர்சன் நானும் கேட்டேன். அப்ப இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில் தன்னுடைய அரசியலை, தன்னுடைய அரசியல எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நீதிமன்றத்தை தன்னுடைய வசப்படுத்துவதற்கான தீர்ப்புகளை கொண்டு வர, நீதிமன்றத்தை தன்னுடைய வசப்ப அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தை தன்னுடைய கைக்கு கொண்டு வரப்போகிறாங்க. நீதிமன்ற இந்த அரசியல் நீதித்துறையில் உள்ளவர்களுடைய வயதில்லையை நீட்டி தங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை வரவழைத்துக் கொள்வதற்கு, தொடர்ந்தும் தனக்கு எதிரான அரசியல்வாதிகளை ஊழல் குற்றச்சாட்டின் மூலமாக உள்ளே அனுப்பினால், சீனாவை போல, சீனாவினுடைய இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை போல எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அரசியலில் இருக்கலாம் என்கின்ற ஒரு தோரணையில் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் கடந்த காலத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன, ஜேவிபியினுடைய 1994 சந்திரிகாவை அரசியலுக்கு கொண்டு வருவதிலிருந்து ஒவ்வொரு ஜனாதிபதியோடும் ஜேவிபி செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் ஜனாதிபதி முறைமையே இல்லாத உழைப்போம். அப்ப அந்த வகையில சிறிசேன வந்து இலங்கையில தர்சன், மைத்ரிபால சிறிசேன ஒரு கோமாளி கூத்து அரங்கேற்றினாலும், மைத்ரிபால சிறிசேன தன்னிடம் உள்ள அதிகாரங்களை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வந்தார் தர்சன். இது அப்படி இல்லையே, முழுக்க முழுக்க தன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை தன்னுடைய கைவசத்தை வைத்துக் கொண்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கின்ற நேரத்தில் எந்த ஒரு ஜனநாயக போக்குகளும் தென்படக்கூடிய ஒரு நிலையில இல்லை. ஆனா மக்கள் சாதாரணமாக சந்தோஷப்படக்கூடிய சில விடயங்கள் நடக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளை கைது செய்கின்றார்கள், எனவே இவர்களை உள்ளத்தான் அடைக்கணும், ராஜபக்ச குடும்பத்தை கைது செய்கிறார்கள், அது எங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னு சொல்லி. தர்சன், பிரான்ஸ்ல மாரி லூப்பனை கைது செய்தேன்னு மாரி லூப்பனுக்கு எதிராக நீதிமன்றம் கிட்ட ஒரு விடயத்தை செய்தாலும் அதுக்கும் மெக்ரோனுக்கும் தொடர்பு இல்லையே தர்சன். அது பிரான்சினுடைய நீதித்துறை செய்து கொண்டு
1: இருக்கின்ற செய்து
0: அது வந்து ஒரு அரசியல்வாதியுடைய வேலை இல்லையே தர்சன். அது உலகத்துல பல நாடுகள்ல ஒரு ஜனநாயகத்தை ஒரு குற்றம் செய்திருந்த, அது அனுரகுமார திசாநாயக்காவும் உள்ள போகணும், ராஜபக்சவாகவும் உள்ள போகணும். இப்ப எங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது, நீங்க வந்து கடந்த காலத்தில் உள்ள போல அரசியல்வாதிகள் செய்தது மாதிரி நீங்களும் நீதிமன்றத்தை உங்களோட கையில வச்சு கொள்ளாதீங்க, நீதிமன்ற தீர்ப்புகளை சுதந்திரமாக்க கொடுங்க, இலங்கையினுடைய திணைக்களங்கள் எல்லாம் சுதந்திரமாக, சுதந்திரமான ஒரு போலீஸ் திணைக்களம் வேண்டும், சுதந்திரமான நீதி சேவை ஆணைக்குழு வேண்டும், சுதந்திரமாக மக்கள்

0: மக்களுக்கு கல்வி சேவைகளை வழங்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கணும். இதுதானே மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். இது இன்று பிரதமர் வந்து சாதாரணமா சொல்கிறார். இலங்கையில் உள்ள அடுத்த ஒரு விடயம், இது எல்லாம் நான் பிரதமரோடு நாங்கள் நெருங்கி பழகினொருத்தகின்ற வகையில இந்த பிரதமரா இப்படியான பேச்செல்லாம் பேசுறாருன்னு சொல்ற ஒரு சந்தேகம் இல்லை. தர்சன் நேற்று முன்தினம் அவருடைய ஒரு உரையை கேட்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைகளுக்கும் அந்த டிஜிட்டல் இந்த போர்டு நாங்க கொடுக்க மாட்டோம். அப்ப தர்சன் கடந்த காலத்துல இவர் வீடு வீடாக வீதி வீதியாக போராட்டம் நடத்தினவர். வந்து
1: நீங்கள் தானே சொன்னீர்கள் உங்களோட பணியாற்றிய காலத்திலே அவருக்கும் இனவாதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று.
0: கிடையாது, அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு சொல்றாரு என்னன்னா, அவர் அந்த காலத்துல அவருடைய போராட்டங்கள்ல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைக்கும் ஒரே மாதிரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும் சொல்றது. கொழும்புல உள்ள ராயல் காலேஜுக்கு கிடைக்கிற அதே வசதி வாய்ப்பு ஒரு கிராமத்தில் உள்ள பாடசாலைக்கும் கிடைக்கணும்னு சொல்றது அவருடைய முக்கியமான கோஷமா இருந்தது.
1: அவருக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டபடியால தான் அவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். என்னடா அவருடைய இருந்து பிரதமர் பதவியை பறிக்கிறதுக்கான உள்கட்சி நிலைமைகளும் ஏற்பட்டதானே.
0: அப்படியா நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது இது வந்து அப்போ அப்ப நாங்க எதிர்பார்த்த ஒரு அரசியல் அல்லையே தர்சன். இப்ப நீங்களும் கடந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மூலம் நீங்களும் ஒரு அரசியல்வாதி. எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்க இயலாது என்றுதான் தெளிவாக தெரியுது தர்சன்.
1: இப்போ இன்று அதாவது இந்த தேசிய தலைவர்கிட்ட வரலாறை வார வாரம் தந்து கொண்டிருக்கிறோம் தானே சங்கமத்தில். அதில் இன்றைய அந்த பாத்திரத்திலே அது இவர்கள்தான் எழுதியதில், பாலசிங்கம் அவர்கள் தான் எழுதியது. அதில் இவ்வளவு ராஜீவ்காந்தி இவர்களோடு இறங்கி போய் உரையாடிய ஒரு கட்டம் பெறுகுது. அவர் ஜேஆர் ஜெயவித்தனாவோட சந்திப்பை நடத்துறதுக்கு முதல் அப்படி ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு பிரதமர் வந்து எந்த காலத்திலும் இறங்கி போக மாட்டார்கள். ஆனால் இவர்களை வந்து அதில் சம்மதிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற அந்த பரிதாபகரமான நிலையை இவர்களே அதை உண்மையாக அப்படியே வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அப்போ அது பின்னால் வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் போயின போது ராஜீவ்காந்தி இப்படி நடந்த சம்பவங்களை சொன்னதும் அதில் அவர் இவர்கள் சொல்கிற விடயங்களும் அந்த உண்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் இவருக்கு சொல்லியிருந்தது முதல் தான் பாலசிங்கத்தாரோட தான் கதைச்சது. அவர் வந்து நல்ல விஷயம், ஆனால் தனக்கு சொல்லாமல் நேரடியாக தேசிய தலைவருக்கு சொல்லுங்கண்டு தனக்கு மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஆனால் தான் அதிகாரிகளை வச்சு கதைச்சு பார்த்து ஏழா கட்டத்தில் தான் இவரை கூப்பிட்டு தான் பேசுகிற போது என்ன நடந்தது அதை அவர்கள் அதை நீங்கள் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது எங்களோட இந்தியன் சங்கமத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விடயம். இவ்வளவு தூரம் ஒரு பிரதமர் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ அவர் தான் என்னென்ன மறைமுகமாக இப்போ இப்படி இருந்தாலும் தான் அவர்களை சம்மதிக்க பண்ணிட்டு என்னண்டா எல்லாத்தையும் தமிழர்களுக்கு கொடுக்குறேன்னா சிங்களவர்கள் எல்லாம் எதிர்க்க தொடங்கிடுவார்களே. அப்போ ஒரு சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்பது தொடர்பாக இவர்களோட நடத்திய உரையாடலை அவர்களே அதை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். வந்து அதை வேணுமெண்டா நான் தாரன் நீங்கள் கேட்டு பாருங்கள். தங்கவேலி அவர்களோட இந்த உரையாடி பார்ப்போம். அதை சரியா.

0: இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிரபாகரனின் அங்கீகாரத்தை பெறுவதில் தமிழக முதல்வரின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று இந்திய பிரதமருக்கு தெரிய வந்தது. இதனால் ராஜீவ்காந்தி பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். ஆனாலும் தனது முயற்சியை கைவிட அவர் தயாராக இல்லை. கொழும்பு சென்று ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் தலைவரது அங்கீகாரத்தை பெற்றுவிடும் என்பதில் ராஜீவ்காந்தி உறுதி பூண்டிருந்தார். பிரபாகருடன் பேசி அவரது கருத்துக்களை கேட்டறிந்து இணக்கத்தை பெறுவதற்கு முயன்று பார்க்க அவர் முடிவெடுத்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்றவை குறித்து பாலசிங்கம் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். 1987 ஜூலை 28வது நாள் நள்ளிரவு அசோகா விடுதியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிரபாகரனையும் என்னையும் அவசர அவசரமாக எழுப்பிய இந்திய புலனாய்வு அதிகாரிகள் பிரதமர் ராஜீவ்காந்தி எம்மை அவசரமாக சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். உடனடியாக புறப்படுமாறு பணித்தார்கள். ஆயுதம் தரித்த கரம்பூனை அதிரடிப்படையினரின் வாகன அணி பின்தொடர பிரதம மந்திரியின் இருப்பிடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். வீட்டு வாசலில் வெள்ள நிற தேசிய அங்கி அணிந்தவாறு எமக்காக காத்து நின்றார் பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியுடன் இந்திய உலக புலனாய்வுத்துறை அதிபர் எம் கே நாராயணனும் தமிழக அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் நின்று கொண்டிருந்தார்கள். கவர்ச்சியூட்டும் புன்முறுவல் பூத்தபடி எம்மை அன்புடன் வரவேற்றார் பிரதமர். பிரபாகரனின் கரத்தை பற்றி குலுக்கியவாறு, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை நேரில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். இவர்களை நான் அறிமுகம் செய்து வைப்பது அவசியமில்லை, இவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் என்று ராமச்சந்திரனையும் நாராயணனையும் சுட்டியபடி சொன்னார் ராஜீவ்காந்தி. பிரதமரின் சந்திப்பறையில் கலந்துரையாடல் உடனே ஆரம்பித்தது. இந்திய இலங்கை உடன்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக அறிந்தேன், ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி விவரமாக கூறுவீர்களா என்று கேட்டார் ராஜீவ். எமது நிலைப்பாட்டை விவரமாக விளக்கும்படி பிரபாகரன் என்னை படித்தார். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கினேன். முதலில் இலங்கையின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பு பற்றி மிக சுருக்கமான கண்டன ஆய்வை முன்வைத்தேன். இறுக்கமான நெகிழ்த்த முடியாத விதிகளை கொண்ட அரசியல் யாப்பு பெரும்பான்மையினரின் நலன்களை பேணும் வகையில் வரையப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் யாப்பின் கீழ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியில் அர்த்தபூர்வமான முறையில் அதிகார பகிர்வு செய்வது இயலாத காரியம் என்று விளக்கினேன். பரந்த நிறைவேற்ற அதிகாரங்களுடைய ஜனாதிபதியை அரசு அதிபராக கொண்ட ஒரு இறுக்கமான ஒற்றியாட்சி அரசை ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பு உருவாக்கம் செய்துள்ளது. இந்த ஆட்சி அமைப்பில் அரச நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒற்றியாட்சி யாப்பை இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிபந்தனையின்றி முழுமையாக கொண்டுள்ளது. இதன் காரணமாக நியாயபூர்வமாக அதிகார பகிர்வு செய்யும் வகையில் அரசியல் கட்டமைப்பில் அடிப்படை மாற்றம் செய்வது சாத்தியமற்றது என்று சுட்டிக்காட்டினேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பரிந்துரைக்கப்பட்ட மாகாண சபையின் அதிகாரங்களும் செயற்பாடுகளும் நிர்வாகத் துறைகளும் தெளிவான முறையில் வரையறுக்கப்படவில்லை. டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் இந்த மாகாண சபையை மேலும் திருத்தி அமைத்து மேம்பாடு செய்யலாம் என ஒப்பந்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளில் பல குறைபாடுகள் உள்ளதென சுட்டிக்காட்டி எமது இயக்கம் ஏற்கனவே அதனை ஏற்க மறுத்துள்ளது என்பதையும் பாரத பிரதமருக்கு எடுத்துரைத்தேன். தமிழீழ மக்களின் தேசிய இனப்பிரச்சினையை பொறுத்த மட்டில் தமிழரின் நில உரிமை மிகவும் முக்கியமானது. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை கொண்ட தொடர்ச்சியான பெரு நிலப்பரப்பில் பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலம் அவர்களது சொந்த நிலம், அவர்களது பாரம்பரிய தாயக நிலம். இந்த தாயகத்தை பிரிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் ராஜீவ்காந்தியிடம் எடுத்துரைத்தேன். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தனித்த ஒரு நிர்வாக பிரதேசமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சாதனை. ஆனாலும் இந்த இணைப்பு தற்காலிகமானது. இதன் நிரந்தர இணைப்பு பொதுசன கருத்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருப்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் வாக்கெடுப்பில் சிங்கள முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இணைப்பை எதிர்த்து வாக்களித்தால் வடகிழக்கு நிரந்தரமாக பிளவுபடுவதோடு தமிழ் தாயகம் காலப்போக்கில் சிதைந்துவிடும் என்று விளக்கினேன். பொறுமையுடன் மௌனமாக எனது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் அவ்வப்போது குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டிருந்தார். மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகார பரவலாக்கம் மிகவும் வரையறுக்கப்பட்டது என்றும் அது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நான் விளக்கினேன். வடகிழக்கு மாகாண சபையை கலைத்துவிடும் அதிகாரம் இலங்கையின் அரசு அதிபர் ஜெயவர்த்தனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிங்கள இனவெறியர், தமிழ் மக்களுக்கு விரோதமானவர், இவர் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவார் என்று நாங்கள் நம்பவில்லை என்று கூறினார் பிரபாகரன். இறுதியாக விடுதலை புலி போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை களையும் விவகாரத்தை எடுத்துக்கொண்டோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்தாக்கிய 72 மணி நேரத்துக்குள் எமது விடுதலை இயக்கம் சகல ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று விதிப்பது அநீதியானது. எத்தனையோ ஆண்டுகளாக ரத்தம் சிந்தி போராடி உயிர்களை தியாகம் செய்து புறப்பட்ட ஆயுதங்களை 4 நாட்களுக்குள் சரடையுமாறு ஒப்பந்தம் வற்புறுத்துகிறது. தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முன்பாக தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு தகுந்த உத்தரவாதங்கள் பெறுவதற்கு முன்னராக எமது மக்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் ஆயுதங்களை கையளிக்குமாறு வற்புறுத்துவது எந்த வகையிலும் நியாயமாகாது என்றார் பிரபாகரன். நாம் உரையாடி முடிக்கும் வரை குறுக்கிட்டு பேசாது பொறுமையுடன் எமது கருத்துக்களை மிக கவனத்துடன் கேட்டறிந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. சர்ச்சைக்குரிய விடயங்களை குறிப்பேட்டில் எழுதி கொண்டார். நாம் முடித்ததும் உங்களது பிரச்சனைகளை என்னால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட மாகாண சபை திட்டம் ஒரு தற்காலிக ஒழுங்குதான் என்று கூறிய அவர், அதில் உள்ள குறைபாடுகளை பின்னர் ஜெயவர்த்தன அரசுடன் பேசி நிவர்த்தி செய்ய முயற்சிப்பதாக உறுதியளித்தார். கட்டம் கட்டமாகவே தமிழரின் பிரச்சனையை அணுகி தீர்வு காண முடியும். ஒரே தடவையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது. கடுமையான முயற்சியின் பின்பு இணைக்கப்பட்ட மாகாணத்தில் தமிழ் மக்களுக்கு பிரதேச சுயாட்சியை பெற்றுள்ளோம். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று ராஜீவ்காந்தி எங்களிடம் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் நாம் சுட்டிக்காட்டியது போல நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்ட இந்திய பிரதமர் வடகிழக்கின் நிரந்தர இணைப்பை கருத்து வாக்கெடுப்புக்கு விடுவதில் உள்ள சிக்கலை தான் புரிந்துள்ளதாக கூறினார். இதுபற்றி நான் ஜெயவர்த்தனாவுடன் பேசுவேன். கருத்து வாக்கெடுப்பு நடத்தாமல் அதனை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்வேன். எதற்கு நீங்கள் இந்திய அரசை நம்ப வேண்டும்? தமிழ் மக்களின் நலனை மேம்பாடு செய்வதில் தான் நாம் அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறோம். எனவே உங்களது அமைப்பின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எமக்கு தேவை. தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுத்து அவர்களது பாதுகாப்பை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தும். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஆதரித்தால் அது எமது கைகளை பலப்படுத்துவது மட்டுமன்றி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவும் ஏதுவாக அமையும் என்று விளக்கினார் ராஜீவ்காந்தி. இந்த கட்டத்தில் குறுக்கிட்டார் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன். ராஜீவ்காந்தி கூறியவற்றை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு விரிவான விளக்கம் அளித்தார் அவர். ராஜீவின் கூற்றுகளும் பன்ருட்டி அளித்த விளக்கங்களும் பிரபாகரனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களின் நலனை பாதிக்கிறது, ஆகவே இந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் பிரபாகரன். விடுதலை புலிகளின் தலைவரது கூற்றை சொல்லுக்கு சொல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறினார் அமைச்சர் ராமச்சந்திரன். தனது நிலைப்பாட்டில் பிரபாகரன் உறுதியாக இறுக்கமாக நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் ராஜீவ். விடுதலை புலிகளுடன் முரண்பட்டு தனது முயற்சியை முறித்துக் கொள்ள விரும்பாத பிரதமர் திடீரென்று தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். உங்களது நிலைப்பாடு எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் எடுத்த முடிவையோ கொள்கையோ மாற்றச் சொல்லி நான் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் போதும் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். அந்த வேளை தலையிட்டு பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் ராஜீவ்காந்தியின் கூற்றுக்கு மெருகூட்டி ஒரு விளக்கம் கொடுத்தார். இது அற்புதமான திருப்பம் அல்லவா பிரதம மந்திரியே? உங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். இந்த சிறிய சலுகையாவது இந்திய அரசுக்கு நீங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார் தமிழக அமைச்சர். ராஜீவின் கூற்றும் அதற்கு ராமச்சந்திரன் அளித்த விளக்கமும் பிரபாகரனுக்கும் எனக்கும் திருப்தி அளிக்கவில்லை. ஒரு விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நாம் எதிர்க்கிறோம் என்பதுதானே அர்த்தம். ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அதேவேளை எதிர்க்காமலும் இருப்பது எப்படி? இது ஒரு விந்தியான வாதம் என்று எனது காதுக்குள் குசுகுசுத்தார் பிரபாகரன். தனது கூற்றில் உள்ள புதிரை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை உணர்ந்த பிரதமர் பிரச்சனையை வேறு பரிமாணத்துக்கு எடுத்து சென்றார். உங்களது இயக்கத்துக்கும் உங்களது மக்களுக்கும் ஜனாதிபதி ஜெயவர்த்தனா மீது நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கும் அவர் மீது நம்பிக்கை இல்லைத்தான். என்றாலும் அவர் மீது கடுமையான அழுத்தம் பிரயோகித்து முக்கியமான சலுகைகளை பெற்று இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். மாகாண சபை திட்டத்தில் குறைகள் இருக்கலாம், ஆனாலும் நாம் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி பிரதேச சுயாட்சி அதிகாரத்தை கூட்டலாம். இந்த மாகாண சபை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். ஆகவே அந்த கால இடைவெளியில் வடகிழக்கில் ஒரு இடைக்கால அரசை நிறுவ முடியும். அந்த இடைக்கால அரசில் உங்களது அமைப்பு பிரதான பங்கை வகிக்கலாம். தமிழர் மாநிலத்தில் ஒரு இடைக்கால அரசை நிறுவது பற்றி நான் உங்களுடன் ஒரு ரகசிய உடன்பாடு செய்து கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். பாரத பிரதமரின் யோசனை பன்ருட்டி ராமச்சந்திரனை மகிழ்ச்சியில் ஆட்டியது. உற்சாகம் மேவி உணர்ச்சி வசப்பட்ட அவர், இந்த அற்புதமான வாய்ப்பை நழுவவிட வேண்டாம், தமிழ் தாயகத்தில் விடுதலை புலிகளின் நிர்வாக ஆட்சியை நிறுவும் அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டாம், அதற்கு முன்னதாக ராஜீவ் பிரபா ஒப்பந்தம் வரப்போகிறது, இதனை பகிரங்கப்படுத்த தேவையில்லை, ரகசியமாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தார் பிரபாகரன். இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் உடன்பாடுகள் உறுதிமொழிகளில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, எதிலுமே ஆர்வம் காட்டாது தனக்குள்ளே சிந்தனையில் ஒடுங்கி போயிருந்தார் பிரபாகரன். ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் மிகவும் ஆர்வத்துடன் ராஜீவ் பிரபா ஒப்பந்தத்துக்கு ஒரு பிரமாதமான வடிவம் கொடுக்க முயன்று கொண்டிருந்தார். மாகாண சபை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் வடகிழக்கில் ஒரு இடைக்கால நிர்வாக ஆட்சி நிறுவப்பட்டு அதில் விடுதலை புலிகளுக்கு பெரும்பான்மை பிரதித்துவம் வழங்குவதென்று முடிவெடுக்கப்பட்டது. சகல தமிழ் போராளி அமைப்புகளுக்கும் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பில் பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டார். அதற்கு பிரபாகரன் இணங்கவில்லை. இறுதியில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஈரோஸ் அமைப்புக்கும் மட்டும் குறைந்த அளவில் பிரதித்துவம் வழங்குவதென்று இணக்கம் காணப்பட்டது. வடகிழக்கு இடைக்கால ஆட்சியின் கட்டமைப்பு அதிகாரம் செயற்பாடு போன்ற விடயங்களை அரச அதிபர் ஜெயவர்தனாவுடன் பேசி முடிவெடுப்பதாக ராஜீவ்காந்தி உறுதியளித்தார். தமிழரின் பாரம்பரிய நிலத்தில் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், தமிழ் பகுதிகளில் சிங்கள அரசாங்கம் காவல்துறை நிலையங்களை திறக்க கூடாது என்றும் பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். அதற்கு ராஜீவ்காந்தி இணக்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களிடமிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு வரி வசூலித்து வருவதாக சிங்கள அரசு குற்றம் சுமத்துவதாக தெரிவித்த பிரதமர், இந்த வரி வசூலிப்பை நிறுத்த முடியாதா என்று கேட்டார். மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் எமது அமைப்பின் நிர்வாக செலவுக்கே பயன்படுத்தப்படுவதாக கூறிய பிரபாகரன், அந்த தொகையை இந்திய அரசு எமக்கு தர இணங்கினால் வரி அறவிடுவதை கைவிடலாம் என்றார். விடுதலை புலிகளின் நிர்வாக செலவுக்காக மாதாந்தம் 50 லட்சம் ரூபாய் இந்திய நாணயமாக வழங்குவதற்கு இணங்கினார் ராஜீவ். வரி வசூலிப்பை நிறுத்துவதாக வாக்களித்தார் பிரபாகரன்.
1: சரி, இங்கே தொடர்ந்து நீண்ட நேரமாக தங்கவேல் ஐயா அவர்களும் காத்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி காசு வாங்குற விளையாட்டு ராஜீவ்காந்தி இறங்கி
2: போயிருக்கிறார்.
1: அவர்களை அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அவர் தான் செய்த என்ன எதிர்காலத்தில் செய்ய போறேன், தனக்கான சந்தர்ப்பத்தை தாங்க இரண்டு மண்டாடியில் அகுக்கிறார்.
2: அவருடைய அணுகுமுறை என்னன்னு சொன்னால், இதை படிப்படியாக கொண்டு போகணும்.
1: அதானே முறை, இப்ப சிங்கள எல்லாத்தையும் கொடுக்கறோம்டா, சிங்களவர்கள் எதிர்த்தா பிறகு அங்க ஒன்றும் செய்யலாதே.
2: படிப்படியாக செய்யணும். உங்களுக்கு தெரியும், காசி ஆனந்தன் போய் ராஜீவ்காந்தியை சந்திச்சதாகவும், அவர் வந்து நீங்கள் கேட்க எல்லா இதையும் நான் படிப்படியாக நிவர்த்தி செய்வேன் என்று சொன்னதாகவும், அதாவது
1: பிறகு வந்து இந்த யுத்தத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி திருப்பிய எலெக்ஷன்ல நிற்கிற நேரம் காசி ஆனந்தனையும் இவரையும் அழைத்து சொல்லி இருந்தார், இனி இவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை, நாட்டை பிரித்து தரேன்ன்றதை தம்பிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி, ஆனால் அது சொல்லாமல் மறைக்கப்பட்டது.
2: அதுதான் அங்கே நடந்தது. ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், ராஜீவ்காந்திக்கு அடிப்படையில் அவருக்கு இந்த அனுபவம்
1: இது, அதை அவர் ஒத்துக்கொள்கிறார் தானே, அவரோட உரையாடையக்குள்ள. மற்றது எப்படி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர்களை வாசலில் வந்து கூட்டிக் கொண்டு போய், மற்றது இவர்கள் சொன்ன கருத்தை அவர் எதிர்த்து சொல்ல இல்லையே, உங்களோட பக்கத்து பிரச்சனை எனக்கு இப்போ விளங்குதன், வேறு ஜனாதிபதியோ பிரதமரோ வந்து இப்படியானவர்களை கூப்பிட்டு இவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்க மாட்டார்கள், தாங்கள் நினைச்சதைத்தான் செய்ய முற்படுவார்கள். சரியான முறையில கையாண்டிருந்தா அவை எங்களுக்கு ரெண்டு முகத்தோட வேலை செய்பவர்கள் தான் இதை குழப்பி இருக்கிறார்கள்.
2: ரெண்டு முகமோ மூன்று முகமோ என்ன தெரியாது.
1: இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் பெரிய அளவுல சிக்கல்கள் எல்லாம் இருந்தது. ஏனண்டா இங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், பிரான்ஸ்ல இருந்து அந்த ஒப்பந்தம் எழுதுறதுக்கு பின்னாலே இருந்த இத்தாலிக்கு அம்பாசடரா இருந்தவர், இங்கே உள்ளவரோட வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவர், அப்போ அவருக்கு இவர் தொடர்பு கொண்டபோது உடனடியாக வரை சொல்லி கூப்பிட்டு, அப்போ யுத்தம் தொடங்கிட்டது, அப்போ நான் புரிய தெரியுமான்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார். புரிய தெரியுமான்றதை விட்டுட்டு அவங்களோட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே கூட்டி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இருந்து அவற்ற பாசில் வந்து ஹோட்டலுக்கு கொண்டு போய் நேராக ராஜீவ்காந்தின்ற ரூமில் தான் அவரை கொண்டு போய் விட்டுருந்தார். அப்போ ராஜீவ்காந்தி இந்த விடயத்தை விளங்கப்படுத்தினார். இப்படி பாலசிங்கத்தாருக்கு முதல் சொல்கிற போது அவர் ஏற்றுக்கொண்டுட்டு தனக்கு சொல்லாமல் தலைவருக்கு சொல்ல சொல்லியண்டு பின்வாங்கினபடியால் தான் தான் அவரை கூப்பிட்டு கதைக்க வேண்டி வந்தது. அப்போ அவருக்கு தான் எவ்வளவு தூரம் விளங்கப்படுத்தி சொன்னாலும் அவர் அந்த நாட்டை பிரிக்கிறதுன்றதில் உறுதியாக இருந்தால் அப்போ தான் அதை பிரிக்கிறதுண்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரி இருக்கும் இது வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஊடாக செய்ய வேண்டியதை நாங்கள் ஒரு மாதிரி யாரை விரட்டித்தான் போயிருக்கிறோம் அதை நான் படிப்படியாக செய்து தருவேன் என்ற வாக்குறுதி எல்லாத்தையும் தான் கொடுத்ததாகவும் ஆனால் பின்னால் இப்படியான சிக்கலை உருவாக்கி இருக்கிறதுண்டா அப்போ இவர் காட்டியிருக்கிறார். அப்போ என்னத்துக்கு திரிவனை சாவிட்ட நீங்கள்ன்றதை இவர் போய்க்குள்ள இவர்கள் நல்ல கட்டிக்காரன் ஆயுதப்படுத்தி தான் போனவர் காட்டினோடனே அதை பார்த்துட்டு உடனே தீட்சித்துக்கு டெலிஃபோன் பண்ணார். இந்த விஷயத்துக்கு தானே நாங்கள் போன் நாங்கள் என்னத்துக்காண்டி அவரை போய் உண்ணாவிரதத்தில் இருந்து நீ எழுப்பாமல் விட்டாயண்டு கண்டபடி ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார் கூடாத வார்த்தைகளையும் சேர்த்து. அப்போ அவர் சொன்னார் தன்னிட்ட சுரேஷ் பிரமச்சந்திரன் ஸ்ரீகாந்தா இன்னும் ரெண்டு பேர்த்த பேர் இவர்கள் நேரடியாக வந்து அங்கே போக தேவையில்லை அவங்க தங்கட பாட்டில் எழும்பி போயிடுவாங்க. இப்போ மக்கள் எல்லாம் வந்து இந்திய இராணுவத்துக்கு இளநீர் கொடுத்து வரவேற்கிறபடியாலே ஆத்திரத்தில் தான் இப்படி குழப்புறாங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு திருப்பி செல்வாக்க உருவாக்காதேங்கண்டு அப்போ பேசி தனக்கே இதை சொல்லலையேண்டு இவருக்கு முன்னாலே பேசியிருக்கிறார். அப்போ பேசி தனக்கு இப்போ விளங்குது என்ன அவங்க சூழ்ச்சியறாங்கன்னு சொல்லி இவரை கேட்டிருக்கிறார். இப்படி நீங்கள் தமிழகத்துக்கு உடனே உங்களை அனுப்புகிறேன் அங்கே கிட்டு கண்டவர் இருக்கிறார் அவர்கிட்ட கதைச்சு உடனே போர் நிறுத்தத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள் நாங்கள் ஒரு பெரிய நாடு ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இப்போ இதில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் உங்களுக்கு செய்தார்ன்னுடா. இப்போ இவர் சொன்னார் இப்போ கைமுறி போய் நீங்கள் இபிஆரில் வாக்கள் இவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறதாலான் இவ்வளோ சிக்கல்ன்றதுக்கு அதுக்கு ராஜீவ்காந்தி சொன்னார் அங்கே தங்களை எதிரியாகத்தான் ஜிஆர் ஜெயவித்தனாவும் பார்க்குறார் இவங்களும் தங்களை எதிரியாக பார்க்குறார் அந்த நாட்டில் இருக்கிறதுக்கு தங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் தேவை அதுக்காகத்தான் நீங்கள் சொல்கிற இந்த குறைபாடுடையவர்களை நாங்கள் பயன்படுத்துறது இது போல தான் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தெரியக்கூடியதாக இருக்குது இவங்களுடைய ஆதரவு திரட்டம் உடனே எல்லாரையும் கலைச்சிட்டு என்ன இதில் சொல்லியிருக்கோம் அவ்வளவு தான் நிறைவேற்றி தாரேன்னு. அப்போ இவரை தமிழகத்துக்கு அனுப்பினா அங்கே வீரமணி ஊடாகத்தான் கிட்டு அண்ணாவை சந்திக்க முடியும். அப்போ வீரமணி இன்றைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு சந்திக்கலாம் ஏமாத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த அவர் நின்று பார்த்துட்டு என்னென்னா இங்கே அவரை பெரிய உத்தியோகத்தில் இருந்தபடியால் அனுமதி இல்லாமல் போனவர்ன்றபடியால் நாலு நாளில் திரும்பி வர வேண்டி வந்துட்டுது. அப்போ ஏர்போர்ட்லேயே அவரை கூப்பிட போய் சொன்ன உடனே உடனடியாக சொன்ன உடனே அப்போ எங்களுக்கு பொறுப்பாக கேஸ்ட்ரோ தான் இருந்தது அவருக்கு தொடர்பு உண்டா அவர் என்ன சொல்கிறாரண்டா அப்போ இந்தியன் பயந்துட்டான் இனி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஒருதனையும் அங்கே அனுப்ப வேண்டாமண்டு. அப்போ அந்த பேராசிரியர் சொன்ன வார்த்தை நான் 1987 டிசம்பர் அந்த தியதியை மறந்தேன் இப்போ ஞாபகத்தில் வருகிறதுலே அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா பிரபாகரன் வந்து நெப்போலியனை விட மிக மிக பெரிய கெட்டிக்காரன் அவருக்கு சண்டையில் வந்து அவரை வீழ்த்துறதுக்கு ஒருவருமே கிடையாது சண்டை இல்லாட்டி அவருக்கு நித்திர வராது ஆனால் பாவம் அரசியல் தெரியாது கடைசியிலே ஒன்றுமே இல்லாமல் போவார்ண்டு அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் பாலசிங்கத்தார் அவர்கள் வந்தபோது அவரை சந்தித்து இந்த நிலைமையை சொன்னபோது பாலசிங்கத்தார் கேட்டார் ஐயோ இதுக்குத்தானே நாங்கள் வெயிட் பண்ணாங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லியில்லையண்டு. அப்போ அவர் கேட்டதை நான் உங்களுக்குள்ளே எத்தனை பிரிவு இருக்கேன். அப்போ இவ்வளோ சூழ்ச்சியால் இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அவர் அன்றைக்கு அந்த 87 ஏர்போர்ட்டில் வச்சு சொன்ன வார்த்தை தான் கடைசியாக நடந்தது. அப்போ எங்களை வந்து நாங்கள் தான் விழுத்தி இருக்கிறோமே ஒழிய எங்களை வேற சக்தி ஒன்றும் விழுத்தில.
2: அதாவது பிரபாகரனுக்கு வந்து அவரது போர் உத்தியெல்லாம் பெரிய போட்டதுக்காக தான் அதாவது தமிழர்களுக்கு
1: இல்லை அவரை சுற்றி இருந்தவர்கள் வந்து இப்போ கேபிஆரில் இன்றைக்கு கேபிஆருக்கு பாருங்க ஆயுதம் வாங்கி கொடுத்தவர் இவ்வளோ செய்தவர்ன்றா அவர் எங்கே இருக்க வேணும். அந்த சூழ்ச்சிய ஆயுதத்தை இவங்கட்டிய வாங்கி இங்கே காசியெல்லாம் தனக்கு தெரிஞ்சவர்களுக்கு கடவுடாது எல்லாம் செலவழிக்க பண்ணி எங்களை பயங்கரவாதியாக உலகம் முழுக்க செய்கிறதுக்கான வேலை திட்டங்களை செய்து கொடுத்ததார்.
2: என்னென்றால் பிரபாகரனுக்கு வந்து உண்மையான விஷயங்களே ஒரே மாதிரி சொல்லியிருந்த பயந்து
1: சமாதான காலத்தில் நான் போய் சொல்லு மட்டும் அவருக்கு தெரியாது கேபிஆர் இது புட்டமான் என்ன சொல்றாரண்டா, அவற்ற விஷய கேபியற்ற விஷயத்தில் தலையிட்ட தலைவர் என்னிட கேப்பாராம், உனக்கு இந்த வேலை நாங்கள் தந்த நான் ஆண்டு பேசி வரண்டதுக்காண்டி தான் பார்க்காமல் இருந்தவரா? அப்ப என்ன இங்கத்தையும் வெளிநாட்டு புலனாய்வுத்துறையினர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டுதான் இருந்தார். என்ன நடக்க போகுதுன்றதுல இருந்து, கருணா பிரியறதுல இருந்து, அதுக்கு முதலே வேலை திட்டங்கள் தொடங்கிட்டது. இப்ப இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்குது. அதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னான், அடுத்த சந்ததிக்கும் ஒன்றும் கிடையாது. இருந்து பாருங்க நீங்க பொய்யண்ட. இப்பவும் அந்த கோஷ்டிகிட்ட தான் முழு அதிகாரமும் இருக்கு. அதாவது எங்கட மக்களுக்கு தேசிய தலைவர்கிட்ட படத்தையும் இதையும் வச்சு தலைவரை புகழ்ந்து பேசினா அவர்கள் தான் தேசியவாதிகள் என்று கைதட்டுற கூட்டம் இருக்கும் வரையில அடுத்த சந்ததிக்கு ஒன்றும் நடக்காது.
2: ஆனா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. மக்கள் வந்து தேர்தலில் வந்து விடுதலை புலிகளை நிராகரித்திருக்கிறார்கள். தேர்தலில் நிராகரித்து
1: அதுவும் திட்டமிட்ட சதிதான். அதுவும் ரெண்டு முகத்தோடு வேலை செய்கிறவன் திட்டமிட்ட சதிதான்.
2: அண்டன் மலசிங்கம் சொன்னது போல அஜி கூட வந்து ஒரு பெரிய துன்பியல் நாடகம். ஆனால் அது அதை விட மேலாக அது எங்களுடைய
1: அதெல்லாம் தமிழர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போவிடாமல் நடத்தப்பட்ட விடயங்கள்.
2: குடியேற்றத்துக்கு எல்லாம் ஆயுதம் செய்கிறாங்க கொண்டு வந்து இருக்கிறாங்க. அதுக்கு அரச யந்திரம் பயன்படுத்தப்படுது. கேட்பார் இல்லை. இந்த அமைச்சரும் இந்த வேறு யாருமோ இராணுவத்துக்கு இந்த குடியேற்றங்களை நிறுத்துமாறு கேட்கிற தைரியம் இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம், மாவழி சபை இவர்களுக்கு கூட அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கிற நிலையில அமைச்சர்கள் இல்லை. அவங்கள்ட்ட அங்கே இந்த தாங்கள் நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க.
1: இந்த கடைசி யுத்தத்தில் இந்த நாடுகள், உங்களோட நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு உதவி செய்த நாடுகள் ஒரு தீர்மானத்தை வற்புறுத்துகிறார்கள். அங்கே தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் சமத்துவமான இதை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்க. மற்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க என்றதுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது.
2: நடக்கும் இருந்து பாருங்க நீங்க. நடந்தா நல்லது, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல.
1: இருந்து பாருங்க,
2: ஏமாத்தி
1: கொண்டிருக்கிறாங்க. பெரிய சிக்கல்ல மாட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார நிலைமை வந்து பெரிய சிக்கல்ல போய் கொண்டிருக்கிறபடியாலே அவர்கள் கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறார்.
2: அப்படி அப்படி அப்படியேதான் நடந்த முதல்ல. இப்ப இந்த ஐரோப்பிய யூனியன் அந்த ஜிபிஎஸ் அந்த சலையை கூட இந்த வருஷம் முடிவுக்கு இடையில தீர்மானம் எடுக்கணும்.
1: இப்ப பாருங்க, பலாலியில வந்து தங்கள்கிட்ட உறுதி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப உறுதி அவர்கள்ட்ட எல்லாம், இப்ப உங்களோட வீட்டு உங்களோட சொந்த காணி உறுதி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா, இராணுவம் அதுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, தனிப்பட்ட ரீதியில நீங்க என்ன செய்வீங்க? பொது வழக்கு வைக்கலாம். மற்றது என்னொருதற்காண்டி அவற்ற அனுமதி இல்லாமல் தான் வழக்கு வைக்கலாதன்றத கடந்த முறை பாண்டியன் அவர்களோட சென்று இது சம்பந்தமா உரையாடிய போது அவர் சொன்னார். என்ன சொன்னா, அது அந்த ஒவ்வொரு காணிக்காரரும் அவர்கள் தான் முன்வர வேணும். அப்ப அவர்கள் முன்வாரதுன்னு சொன்னா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அதை செய்து கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க அங்க?
2: இல்ல இல்ல, இப்ப நீர் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன வந்த செய்தியை படிச்சது தெரியாது. மிருசு இல்ல 50 ஏக்கர் சாணிய நீதிமன்றம் சென்று விடுவிக்கப்பட்டது. 50 ஏக்கர் சாணியம் அந்த அப்ப மக்கள் அங்க திரும்பி போய் அங்க எல்லாம் விவசாயம் செய்ய அது எல்லாம் ஆரம்பிக்க. இப்ப இந்த அரசு கூட இப்ப அவர்கள் போய் வந்து அதுல வந்து தங்களுக்கு தலைமையகம் கட்ட வேணும் சொல்லி அந்த 50 ஏக்கர் காணியை திருப்ப பிடிச்சு போட்டாங்க.
1: திரும்ப பிடிச்சா நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர்கள் சொல்றார். நீதிமன்றத்தின் இதுக்குத்தான் நாங்கள் மதிப்பளிப்போம், அடுத்த கட்டத்தை நம்மவர்கள் செய்து கொடுக்க வேணுமே. இலங்கை பிரச்சனையை கையாள்வர்கள் சொல்லுகிறார்கள், பொதுநலவாய நாடுகளுக்கு உடனடியாக அறிவிக்க வேணுமாம். அங்கே நீதிமன்ற தீர்ப்புகளை, பொதுநலவாய நாடுகளில் உள்ள நாடுகள் வழங்குகிற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடைபெற்றால் அதுக்கான ஒரு விசாரணை அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, அது எவ்வளவு தூரம் என்றது எங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகளாக மக்களுக்கான காவலர்களாக இருக்கிறவர்கள் தான் இதை பார்க்க வேணும்.
2: முதல் அதில் வந்து இந்த
1: பதவியை மட்டும் பாராளுமன்றத்துக்கு போறதுல தேர்தலில் வெல்றதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கே ஒழிய, இதுகளை பயன்படுத்தி மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுல ஒரு தரம் இல்லை.
2: இதுகளில் அதிகல் கவனம் செலுத்துறத தெரியல. இப்படியான விஷயங்களை சும்மா ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டம் இதுகளுக்கு இதுதான் அங்கே நடக்குது. ஆனால் உதாரண நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுநல நாடுகளுக்கு அனுப்ப வேணும்.
1: அப்போ எப்படி இந்த இங்கே உள்ள அது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரான்ஸ் அதிகாரிகளுக்கு தெரிகிறது, என்ன எப்படி அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கு?
2: நான் இப்ப நினைக்கிறது எங்களுடைய மக்கள் வந்து ஒரு பாவப்பட்ட மக்கள், யூதர்கள் போல நாங்களும் ஒரு பாவப்பட்ட.
1: யூதர்களுக்கு கிட்டவே போயிடாது
2: இவர்கள்.
1: பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவனே உங்களுக்கு சூழ்ச்சி செய்வான், அதான் தமிழன்.
2: எல்லாரையும் அப்படிங்கன்னு சொல்ல முடியாது.
1: சரி, அது அது தமிழன் என்றா இப்படித்தான், அது ஈழத்து தமிழன் என்றா இதுதான். உங்களை ஏணியாத்தான் பயன்படுத்துவாங்களே ஒழிய, இப்போ இந்த தட்டி விழுத்துறதுக்கு அவங்களோட சேர்ந்து உங்களை தட்டி விழுத்துவாங்க.
2: சுயநலவாதிகள் இப்போ போராட்டத்தை மறந்து போச்சுனாஜி மாநாடு, தமிழியல் ஆராய்ச்சி மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு என்று சொல்லி மாநாடுகள்லாம் நடக்குது. தமிழனுடைய அரசியல் அரசியல் அபிலாசைகள் அரசியல் வேட்புகளை பற்றி ஒருவருமே பேசுவார் கிடையாது. அது அது மறந்து போன சங்கதியாக போய்விட்டது.
1: சரி, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே மேலதிகமாக தொடர்வோம். என்றால் நேரமும் தாண்டிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சியிலே இணைந்து உரையாடி கொள்ளலாம். சென்னைகளே இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் ஒலிக்கிறது. சிங்கப்பூர்ல இருந்து
3: கேள்விப்பட்டனே, யாரோ உங்களுக்கு தவறான தகவல்களை இங்கேந்து எட்டி பாக்குறது அளவுக்கு தான் இருக்கு பிசினஸ் கிளாஸ். எனக்கு என்னைக்கு நான் அங்க போய் உட்காரேனோ அன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து உட்கார மாட்டேன்.
4: அடி
3: வாங்கி உடஞ்சு போய் கிடக்குது.
4: எனக்கு ரவிஜி கிட்ட பிடிச்ச ஒண்ணுன்னா என்ன தெரியுமா நேயர்களே, அவர் வந்து ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அல்லது வந்து கெட்டு போயிருச்சுன்னா அது அதை சுலபமா வந்து ரொம்ப எளிதில் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ண மாட்டாரு, அதை மறுபடியும் மாற்ற மாட்டாரு. உதாரணத்துக்கு அவரோட கண்ணாடி நான் வந்து சொல்லி ஆகணும்,
3: மன்னிச்சிருக்கேன்.
4: அவரோட கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கிளாசஸ்
3: அது உடைஞ்சு போய்,
4: அது உடைஞ்சு போய் ஸ்காட்ச் டேப் போட்டு ஒட்டி வச்சு பல மாசம் ஒரு ஒன்றரை வருஷமா அந்த கண்ணாடி உடஞ்சு போயிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த உடஞ்சு போன கண்ணாடியை தான் பயன்படுத்துவாரு. அவ்வப்போது இப்ப வெளியே செல்லும் பொழுது அவர் காண்டாக்ட் லென்ஸை பயன்படுத்துவாரு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அவர்
3: உண்மையான செல்வந்தர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிப்பாங்களாம். உண்மையிலே பெரிய பெரிய பணக்காரவங்களாம். அதுக்கு காரணம் ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப சுலபம்.
4: ஆமா,
3: அந்த பொருள் சார்ந்து நம்ம செய்யற செலவு தேவையா? இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதே காசை நான் சேமிச்சு முதலீடு செஞ்சா எந்த அளவுக்கு எனக்கு இன்னும் செல்வத்தை அதிகரிக்கும்னு யோசிப்பாங்களாம்.
4: அதான்
3: நான் யோசிச்சேன், பெரிய பெரிய பணக்காரனே 10 தடவை யோசிக்கிறாங்கன்னா நான்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கணும்? அதான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை நான் உண்மையிலே யோசிப்பேன். அந்த கடைக்கு நான் போனா கூட 10 தடவை நடப்பேன் அந்த கதையை சுத்தி.
4: உண்மையிலேயே
3: நமக்கு தேவைதானே இது அப்படின்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணாதா நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு.
4: இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது ரவி. நான் வந்து வேலை செய்ய தொடங்கினப்ப, அப்ப வந்து பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய தொடங்கினேன் இல்லையா, அந்த நேரத்துல என்ன தெரியுமா, மாசம் மாசம் சம்பளம் வரும்பொழுது நேரா நான் வந்து ஒப்பனை கடைக்கு போவேன். அங்க போய் பிடித்த முக ஒப்பனை பொருட்கள் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருவேன், அதுலயே பாதி சம்பளம் போயிடும். ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஒப்பனைய பொருளை நான் வாங்கணுமா, இதை நான் எதுக்கு வாங்குறேன், இதை நான் பயன்படுத்துவேனா, எப்ப பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு 100 தடவை யோசிச்ச பிறகு அதை கையில எடுத்துட்டு அப்படியே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு
3: போயிருவேன்.
4: ஆமா,
3: வளர வளர நமக்கு முதிர்ச்சி அதிகரிக்கும்ல. ஆனா இப்ப புரியுது, காசு இல்லாட்டியோ சஜினி பாக்குறதுக்கு பிரமாதமா இருப்பாங்க. இப்ப மட்டும் எனக்கு நல்லா புரியுது
4: என்ன செய்யறதே. நம்ம
3: அளவுக்கு அடிக்கி வச்சிருக்காங்க வீட்டுல,
4: நான் எப்படி பிரமாதமா இருப்பேன். பாதி நேரம் இந்த மாதிரி டிஷர்ட்
3: உங்களுக்காக நாங்க பரிசு பொருளோட காத்துட்டு இருக்கோம். ஜோதிஷ்டோ வழங்கும் புஷ்ப கடை, ஜோதிஷ்டோ புஷ்ப கடை வழங்கும் லலிஸ்டா காஃபி. நீங்க வேணும்னு சொன்னா எங்களோட இணைந்திருங்க சரியா.
4: அடுத்து உங்களுக்காக நல்ல முடிவு மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. இது உங்கள்
3: வணக்கம்.

0: நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது 6:33 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் ஜலான் யூனோஸ்க்கு பிறகு 3 தளத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குதுன்னு 10 அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன்.com.
8: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
9: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.
1: இன்றைய கூற்ற நமக்காக அனுப்பி வைத்திருக்காரு நேயர் கலை.
11: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கு தான்.
1: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கும் தான்.

0: படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில சங்கர் மாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ரிதம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மேகம் இந்த பக்கம் சிங்கப்பூர் பக்கமா வரும் அரவி, மழை பெய்யும் அரவி,
0: வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். அதுவும் மதிய வேளையில இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க.
1: சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 65-83 ஆக உள்ளது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 141 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும் செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை மரினா ஸ்கொயர் 2வது மாடி சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: மிஸ்டர் ஆரோக்கியசாமி,
2: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
2: சொல்லுங்க.
1: அதாவது இப்ப வயது ஆக ஆக புரத சத்து நமக்கு அதிகமா தேவைப்படும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா மாமிசம் அதிகமா சாப்பிட விரும்பாதவங்க எதை சாப்பிடலாம் சொல்லுங்க.
2: நல்ல கேள்வி, ரொம்ப சுலபம். பச்சை பட்டாணி இருக்குல்ல, பீஸ்.
1: ஆமா,
2: அதை எடுத்து நீங்க அவித்து ஒரு குவளை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் புரோட்டீன், அதாவது புரத சத்து உங்களுக்கு கிடைக்கும்னு தகவல்கள் சொல்லுது.
1: அடேங்கப்பா, 8 கிராம்ஸ் புரத சத்து ஒரு கப் பச்சை பட்டாணியில இருக்கா?
2: சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் தவறாம சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.

0: ஜிவி பிரகாஷினை இசை டாலர் மெஹந்தி சித்ரா சாதன சர்க்கம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: 6:55 ஆகிவிட்டது. வணக்கம் சிகி நிகழ்ச்சியில அடுத்து 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லெவஸ்டா காஃபிய வாரி வழங்க போறோம்.
0: இத வெல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கி விமான லைதி நோக்கி செல்லும் PIE ஜலன் யூனோஸ், அதற்கு பிறகு 3 தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
6: மகராசர்கள் உள்ள காலிதன் நிலை யாமேனும் நினைவா?

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலைமணி 7 மீடியா காப்பொலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் வடக்கு மேற்கு வட்டாரங்களில் 3 புதிய பேருந்து சேவைகள் விரைவில் அறிமுகமாகின்றன. திங்கா வட்டாரத்துக்கு 2 புது பேருந்து சேவைகள் வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியோ கூறினார். திங்கா வட்டாரத்தின் மக்கள் தொகை கடந்த ஓராண்டில் 2 மடங்காகிவிட்டதாக அவர் சொன்னார். தினமும் மக்கள் அங்கு குடிபுகுந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இப்போது திங்கா வட்டாரத்தில் 28,000 பேர் வசிக்கின்றனர். அடுத்த ஈராண்டில் அந்த எண்ணிக்கை 57,000 உயரும் என்று திரு சியோ குறிப்பிட்டார். திங்காவில் கடந்த மே மாதம் 4 பேருந்து சேவைகள் இருந்தன. தற்போது 11 பேருந்து சேவைகள் உள்ளன. சிரங்குன்றோடு ஸ்ரீ விரமாகாளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு 11 நடைபெறவிருக்கிறது. லிட்டில் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று ஸ்ரீ விரமா காளியம்மன் கோவில். குடமுழுக்கு தேதி அறிவிப்பு நிகழ்ச்சியில் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கலந்து கொண்டார். அவர் முன்னிலையில் ஆலய நிர்வாகமும் சிண்டாவும் இணக்கு குறிப்பில் கையெழுத்திட்டன. அது பற்றி சிண்டா தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன்.
3: வழிபாட்டு தலங்கள் அதன் பயன்பாட்டிற்கு அப்பால் எவ்வாறு பொது பயன்பாட்டிற்கு, அதாவது சமூக சேவை அமைப்புகள், சிண்டா மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து இடங்களை நம்முடைய சமூக சேவை நிலையங்களாக மாற்றி அமைப்பதற்கும், அதே நேரத்தில் பயிலரங்குகள், கருத்தரங்குகள் பொது மேம்பாட்டிற்காக இவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காகவும் இந்த இணக்க குறிப்பு. இதற்கு அப்பால் இன்னும் மேன்மேலும் வழிபாட்டு தலங்கள் இம்மாதிரியான இணக்க குறிப்புகளின் மூலமாக நாம் இணையும் போது மக்கள் வந்து இன்னும் நிறைய பலன் அடைவார்கள்.
2: ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலின் சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் ஃபார் சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவ தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். ஆசியான் புகை மூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார். சரவாக் மாநிலம் போர்னியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் கலிமந்தான் காட்டுத்தீயில் அந்த மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவின் புகை மூட்ட பிரச்சினை 1972 முதல் இருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 83, மற்ற பகுதிகளில் 65 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் MRT பாதையில் தீ மூண்டிருக்கிறது. பாங்காக் ரயில் சேவையில் ஒரு பகுதி மூடப்பட்டது. தாப்போன் ரயில் நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட தீயினால் கரும்புகை பரவி கீழே சாலையையும் மூடியது. ரயில் பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்தது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே ரயில் ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். மலேசியாவின் முன்னைய பிரதமர் நஜிப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார். மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவு மலேசிய மாமன்னரின் கையில் இருப்பதாக திரு அன்வார் சொன்னார். இதற்கிடையே நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை தம்மால் செலுத்த முடியவில்லை என்று கூறிவிட்டார். அவரது சொத்துக்கள், வங்கிக் கணக்குகள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாக அவர் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை சொன்னது. இதற்கிடையே நஜிப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவை எதிர்த்து பதவி விலகுவதாக அறிவித்த போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக திரு அன்வார் சொல்கிறார். ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இது. ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இணக்கம் காண முயல்கின்றன. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஸ்காட் பெசன்ட், சீன துணை பிரதமர் ஹேலி ஃபெங் இருவரும் நியூயார்க்கில் பேசுகின்றனர். அதிபர் டொனால்ட் டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சிங்கப்பூர் நேரப்படி வரும் வியாழக்கிழமை அதிகாலை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைய நியூயார்க் சந்திப்பு அமைகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு கவலைகளை எப்படி போக்குவது என்று இரு நாடுகளும் யோசிக்கின்றன. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து. மான்செஸ்டர் சிட்டியின் வெற்றி தொடக்கம் தொடர்கிறது. 5-3 என்ற கோல் கணக்கில் அது சண்டர்லண்ட் அணியை தோற்கடித்து பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. லியோபூல் 1-0 என்று போர்ன்மத் அணியை தோற்கடித்தது. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டம் தரப்புக்கு ஒரு கோலுடன் சமநிலையில் முடிந்தது.
1: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசர கால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறி செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
5: வணக்கம் சிங்கே,
6: ஆதரவு BYD.
7: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
6: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
7: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
6: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
9: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
8: விலை எப்படி?
9: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
10: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21196. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: சம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: தெரிய திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஜி வி பிரகாஷின் இசையில் தேவா பாலச்சந்திரன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். சச்சினி
1: ரவிஜி
0: விளையாட்டு செய்திகள் பக்கமா இப்ப போக போறோம். அந்த வரிசையில 20வது முறையா ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐஜி நகோயா அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: இதுல சிங்கப்பூரர் ஒருத்தவங்க சாதனை படைச்சிருக்காங்க. அவங்கதான் கன் செங்ஹி,
0: நீச்சல் வீராங்கனையான இவங்க சிங்கப்பூருக்காக வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. சொல்ல போனா சிங்கப்பூருடைய வரலாற்றிலேயே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்ற முதல் சிங்கப்பூர் பெண்மணி இவங்க தான்.
1: இந்த சாதனைய அவங்க 16:45 படிச்சிருக்காங்க.
0: இதுக்கு முன்னால 1951 அதாவது முதல்ல ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்தப்ப நியூ சி காக் இவரு இதே மாதிரியான போட்டி ஆனா ஆண்களுக்கான 1500 ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில பதக்கம் வென்று சிங்கப்பூருக்கு சாதனை படைச்சாரு.
1: இந்த சாதனையை படைச்ச நியூ சி காக் சிங்கப்பூருக்காக ஒரு தங்க பதக்கத்தை வென்றிருக்காரு. இப்ப வாங்க பதக்க பட்டியலின் நிலவரங்களை தெரிஞ்சுப்போம்.
0: 4 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 7 வெண்கல பதக்கங்கள்னு 14 பதக்கங்களை வென்ற கொரியா 3வது இடத்துல இருக்காங்க.
1: 6 தங்க பதக்கங்கள், 7 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 20 பதக்கங்களை வென்ற போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2ம் நிலையில் உள்ளது.
0: 11 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள்னு 20 பதக்கங்களை குவிச்சிருக்கும் சீனா பட்டியலின் முதல் இடத்துல இருக்காங்க.
1: சிங்கப்பூர் 14ம் நிலையில் உள்ளது.
0: 1 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கம் இதுவரைக்கும் சிங்கப்பூர் கிடைச்சிருக்கு. இன்னும் பல பதக்கங்களை வெல்வோம். தொடர்ந்து உங்களுக்கு நிலவரங்களை நாங்க வழங்குவோம். 20வது முறை நடக்குது ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐஜி நகோயாவில் இருந்து.
2: போக்குவரத்து நிலவரம்
1: CTE-ஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 இருக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டிக்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: ஏன் சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
6: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
7: பதிலே, அதாவது சரியான பதிலை அனுப்பும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதிஷ புஷ்பகரை வழங்கும் லவிஸ்தா காஃபி.
8: முதல் தகவல், இன்று உலக நன்றி உணர்வு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவது தகவல், கேரட்ஸ் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் புரதச்சத்து இருக்கு.
7: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
8: எஸ்பி பாலசுப்ரமணியம் மேஜானகி கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்க போறீங்க. நல்லவனுக்கு நல்லவன், அதனை அடுத்து திருப்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற உள்ளது.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:37 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. SLEA நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட்டெமா ரோடிற்கு பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIE நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஜோதி சோபுஷ்பகரை வழங்கும் லெவிஸ்தா காஃபி இருவருக்கு பரிசா வழங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சற்று முன்பு நாங்க மூன்று தகவல்களை சொல்லி இருந்தோம். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல்,
1: உலக நன்றி உணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
2: இரண்டாவது தகவல்,
1: ஆசிய விளையாட்டு போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: மூன்றாவது தகவல்,
1: கேரட் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம் புரதச்சத்து உள்ளது.
6: குட் மார்னிங், திருப்பி பேசுறேன். மூணாவது தவறுன்னு நினைக்கிறேன். பாய்.
2: முதல்ல
1: நம்ம சொன்னது உலக நன்றி உணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுது, சரிதான். ஆசிய விளையாட்டு போட்டிகள் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஜப்பான்ல தான் நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னால ஆரோக்கிய குறிப்புல இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா?
2: ஆமா,
1: பச்சை பட்டாணி, அதுலதான் 8 கிராம் புரத சத்து இருக்கு. கேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 1 கிராம்க்கும் குறைவான புரத சத்து தான் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: சரியான பதிலை சொன்ன நேர்கள் அனைவருக்கும் நன்றி. முதல்ல சொல்லி பரிசை வென்ற தேவிற்கும் திருவிற்கும் வாழ்த்துகள். இருவருக்கும் ஜோதி சோபுஷ்பகரை வழங்கும் லெவிஸ்தா காஃபி பரிசாக கிடைக்கின்றது.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம ஊரு நல்ல ஊரு படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. மலேசியா வாசி ரஞ்சித்ரா பாடலோட வராங்க, கங்கை அமரன் இசையில.

0: புதுசாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது குறை குறை நிற்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
6: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. எதிர் நீச்சல், வெண்ணிராடை திரைப்படங்கள்ல இருந்து.
0: இவ்வார் நட்சத்திரம் பழம்பெரும் பாடகர் பி ஸ்ரீனிவாஸ். 1930 செப்டம்பர் 22 பிறந்த இவருக்கு நாளை பிறந்த நாள். அதை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் அவருடைய பாடல தான் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் கேட்க போறோம் இல்லையா.
2: பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழையும் தாண்டி கன்னட மொழியில, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகள்ல பாடி அசத்தி இருக்காரு. அவரை தான் இந்த வாரம் நாம கொண்டாட போறோம்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன குயின்ஸ்வே நோக்கி செல்லும் பிரடல் சாலை சிடிஇக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும், டிபிஇ எஸ்எல்இ நோக்கி செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. டிபிஇ பிஐஇ நோக்கி செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ பொங்கல் சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும், எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய்இ கிளமெண்டி அவென்யூ 2 ஜுரோங் டவுன்ஹால் சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம்

0: வணக்கம் சிங்கை.
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: காலைமணி 8, மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இணக்கம் காண முயல்கின்றன. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஸ்காட் பெசன், சீன துணை பிரதமர் ஹேலி ஃபேங் இருவரும் நியூயார்க்கில் பேசுகின்றனர். அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சிங்கப்பூர் நேரப்படி வரும் வியாழக்கிழமை அதிகாலை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைய நியூயார்க் சந்திப்பு அமைகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு கவலைகளை எப்படி போக்குவது என்று இரு நாடுகளும் யோசிக்கின்றன. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத்தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். ஆசியான் புகை மூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார். சரவாக் மாநிலம் போனியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் களிமந்தான் காட்டுத்தீயில் அந்த மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவின் புகை மூட்ட பிரச்சினை 1972 முதல் தொடர்ந்து இருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 83, மற்ற பகுதிகளில் 65 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. சிங்கப்பூரின் வடக்கு மேற்கு வட்டாரங்களில் 3 புதிய பேருந்து சேவைகள் விரைவில் அறிமுகமாகின்றன. தெங்கா வட்டாரத்துக்கு 2 புது பேருந்து சேவைகள் வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியோ கூறினார். தெங்கா வட்டாரத்தின் மக்கள் தொகை கடந்த ஓராண்டில் 2 மடங்காகிவிட்டதாக அவர் சொன்னார். தினமும் மக்கள் அங்கு குடிபுகுந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்.